அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்தினுள்ள ஆழங்களை, பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை, அதை

0: தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் அந்த மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்க கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்க எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்தில் எல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமா ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜர் இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதுல ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்க எல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேல போகும், அல்லது ரெண்டாய் பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறை பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவே சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரையும் ஏற்கனவே செய்து வைத்தத சாக்கினால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும் போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாய் இருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும். கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே,
1: தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக

0: வைத்து, இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
1: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை, சுருளை ஆண்டவர் தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். 2 புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்தும நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி, அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராம 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்லுகிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிகப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிகப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை, சபையினுடைய கொள்கைகளை, உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்கள் தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை நாங்கள் தான் அந்த 144,000. அதுக்கு மேலே ஒரு ஆள் கூட அங்கே மேலே வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தல நாட்களில் இவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்பார். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்கக்கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்கக்கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:44 விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலிலே இருக்கிற ஒரு விலையேறப்பட்ட முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? 1 Corinthians 2:7 அப்போ பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25:5 உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? இரண்டாவது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூதர்களோடு வருவது, 1000 வருஷம் இந்த பூமி அரசாழ்வது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்ட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3 வருடங்கள், 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து உடைய வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இறந்த நாட்களில் அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவளோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன், அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்பு வைத்திருக்கிறார், இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறை பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக அவனுடைய மனதை திருப்பின நாள் முதற்கொண்டு தானியேலுக்கு அவ்வளவு மறை பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான். ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2 அதிகாரம் 29 வசனத்தில் அதை வாசிக்கிறோம்.
0: ராஜாவே,
2: உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிச்சு. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
1: பழைய பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறை பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை. ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்லி முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள வெளிப்பாடுகள் முழுவதுமாய் வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறை பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களிலே வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களைப் போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. 1 வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான். ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். 3வது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3:7. அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 இவ்விதமாய் சொல்லுகிறது. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 சபைகள், அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்துல வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறாரோ கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது, அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது, 7 முத்திரைகள். அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 கோப கலசங்கள், 7 எக்காலங்கள், நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம், எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள், சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள், சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறோம், சில பிள்ளைகள் 30 எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடும். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில், அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும், வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:27 வாசியுங்க.
2: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
1: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறார். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பர்ல இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார். மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை ஏசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன ஒரு சினிமாக்காரன அந்த நடிகனை இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரமும் உன்னமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கிறோம். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை. 7 சபைகளின் காலங்கள் போஸ்தலாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் 7 சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போஸ்தலாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 வயது. கிபி 96 அவர் இந்த புஸ்தகத்தை எழுதினார். கிபி 70 96 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதுல உண்டு. 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில் தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது. அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம். அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம்? முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். மூன்றாவது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலையே சொல்லுகிறார், இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதுல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14, 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கலாம் நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளோ காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 ராஜாக்கள் 18:12 சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேடப்போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 ராஜாக்கள் 2:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான, நாலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா. அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படியானது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயினை அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த ஒன்றாம் அதிகாரத்துக்குள் இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இன்ம சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரத்தை ஒரு 10 முறையாவது வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர், இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கத்த தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் அங்கு சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போறக்காயும் அங்கு சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்தில் உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் வருகையில உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் ஜெபாவினால நிரப்பு, எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: விழுந்து கொண்டிருக்கிறது.
1: மேல இப்போது எல்லாரும் மேல படிக்கட்டில் ஏறுங்க.
2: பாட்டாளர்
3: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.

இங்கிருந்து உடனே மிக வேகமா ஓடுங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா இங்கிருந்து ஓடி தப்பித்து செல்லுங்க. தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க.

0: சாரா பிடிச்சுக்கோ நான் வர்றேன்.
1: நீங்க இருக்கிற இடத்துலயே இருங்க.

0: அங்க போலாம்.
1: என்ன நடக்குங்க? முழு கட்டடமோ முழுக்க முழுக்க கீழே விழுந்து கொண்டிருக்குது.
2: அடிகட்டின் அடியோ ஹாம்டோட சனிகிறது.
3: இந்த கோபுரம் விழுவதற்கு முன் 10 நிமிடங்களில் நாம் வெளியேற வேண்டும். இப்போதே

0: நான் அவர்களை விட்டு விட்டு போக முடியாது. இந்த மாடியில இன்னும் நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள்.
1: நீ 10,000 டன் கான்கிரீட்டுக்குள் புதைந்து விட்டா அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓரே

0: அலெக்ஸ் பார் தண்ணீர் எல்லாம் போய்விட்டது. அது எல்லாம் போய்விட்டுமே.
1: அது ஒரு டிராகன் அளவருக்கு.
0: அது உடஞ்சு போகுது. என்ன, ஒரு ஜெர்மன் திரும்பி வருது.
1: நான் முன்னுரிமைக்காக பணம் செலுத்தல. ஏன் போக்குவரத்து கூற மேலயா?
2: நான் இறந்துட்டா உனக்கு ஒரு காசும் கிடையாது.
3: மூடு நகர்த்து சீரி
4: சீருது.
5: இறுதியா நிற்பவனாக நான் சொன்ன முதலீடு பலன் அளிக்கும் என்று.
0: அவன் உணர்ந்தையா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: இறுதியாக நிற்பவனாக. நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்றே.
1: அத உணர்ந்தாயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: அது போயிடுச்சு. அலெக்ஸ் நியூயார்க் முழுக்கவே போயிடுச்சு.
1: பின்னாடி பாப்பாத, நம்ம மேற்கு நோக்கி தொடர்ந்து போகணும். பன்னீர் இன்னும் முடிக்கல.

0: நமக்கு ஒரு சிக்னல் இருக்குல்ல,
1: அது வேகமா பரவல. தயவு செய்து அந்த செயற்கைக்கோள் தகவல்களை உடனே ஆன்லைன்ல கொண்டு வரணும். அந்த இயக்கத்தை கண்காணிச்சு தண்ணீர் எங்க போகுதுன்னு உறுதி செய்யணும்.
2: மாஸ் மீடியாவுக்கு பிளேட்கள் நகர்த்துற
3: பிளேட்டுகள் நடுவு
0: ஆயத்தை கண்காணிக்கிற

0: அனிக்ஸ் அவர்களப்பான், நாமும் நம்ம வழியிலே வலுக்கட்டாயமா போக முடியாது.
1: அந்த கார்கள் மக்கள் இருக்காங்க.
2: நாம் நிறுத்தினா அந்த அலை நம்மை அடிச்சிடும். நான் உன்னை இறக்கப்படமாக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் வீச்சுக்கோ.

சேய் சுற்றுப்புறத்த மூடும். ரெண்டாவது பட்டியல எனக்கு கவலை இல்ல, அவர்கள் இப்ப இங்க இல்லனா அவர்கள் பயனில்லாத பாரம் தான்.

0: வணக்கம், என் பெயர் நான் ஒரு
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிகவும் அழகான மற்றும் நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு படிப்படியாக உருவாக்குவது என்பதை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது விரிவாக விளக்கி காட்டப் போகிறேன். அதனால் அனைவரும் கவனமாக பாருங்கள்.
0: இன்று ஒரு அழகான மற்றும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கைவினைப் பொருளை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக காண்பிக்கப் போகிறேன். இது செய்வதற்கு மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேயே மிக குறைந்த நேரத்தில்

0: ஹைடெல், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1-2.5 பிரச்சாரம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது ஒரு சிறந்த கூட்டணி. கேட்டலிஸ்ட்க்கு நன்றி.
1: அணியின் இது சுவாரஸ்யம், குறிப்பாக இடைமுக உருவாக்கத்துல பிராம்ப்ட் அடிப்பதிலான பணி. நான் சேனல்ல வீடியோ எடுத்த சினிமாட்டிக் AI உள்ளடக்கத்துடன் இது நன்றாக பொருந்தும். யூடியூப் மற்றும் 4500 லரனும்

நாம் ஒரு பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெறுகிறோம். சிக்னலே, அது குறைஞ்சு வருகிறக. சிக்னல்கள் அவை இவ்வளவு விரைவில் மறைந்து போகின்றக. நீங்க என்ன கேக்கலீங்கன்னா, நீங்க ஒரு உயரமான இடத்தை தேடுங்க.

0: அரைக்கலம் இடத்துல உள்ளது. 101.3 F-1 சிக்னல் குறைந்து வருகிறது.
1: அதை நகர்த்து, அந்த வாயு நமக்கு தேவை.
2: ஜங்க சரி பார்த்துமா விரிவாக.
3: உதவி செய்யுங்கள், எங்களை உள்ளே விடுங்க, கதவில் இருந்து விலகி இருங்க, நான் அதை திறக்க முடியல.
2: அலெக்ஸ் போ,

0: அது என்ன, முழு மலைய திடீரென்று குறித்த மாதிரி வந்த
1: பலகை இன்னும் வழுக்கிக் கொண்டே இருந்த அது மந்தலின் அல்லதோ? அடுத்தது வருவதற்கு முன் நாம் தொடர்ந்து நகர வேண்டும்.

0: இது நிலநடுக்கம் இல்ல, இது நிலைபெறுதல் தான். முழு பிளேட்டும் அதன் புதிய இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது.
1: இது நடக்கிறது சாலா,

0: பொய்மைக்குது அலெக்ஸ், சூரியன் போய்விட்டது. இவ்வளவு இருண்டது இதுவரை இன்ம நான் என் கைகளை கூட பார்க்க முடியல.
1: அந்த விளக்க குறைச்சுவை.
2: நம் பேட்டரிகளை சேமிக்கிறோ, சாம்பல் உள்ளே அடைத்து வருகிறோம்.

0: அவசர சேவைகள் ரிவர் கீக் மற்றும் ஸ்டேபிள் அருகே பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதா தெரிவிக்கின்றன.
1: கரையோர கண்காணிப்பு நிலையங்கள் விசித்திரமான கடல் அலைச்சல்களை பதிவு செய்கின்றன.
2: சிக்னல்கள் தொடர்ந்து மறைந்து கொண்டே இருக்கு.
3: எங்கு ஏதோ ஒன்னு நடக்குது.

0: அவர்களை உள்ளே கொண்டு வா, மருத்துவ கூடத்துக்கு உள்ளே கொண்டு வா உடனே. நடந்து கொண்டே இரு, அவர்களை உள்ளே கொண்டு வா.
1: டிகோரே, டிசில இருந்து வரும் உத்தரவுகள் எனக்கு முக்கியம் இல்ல. ஈசி, நீர்ல மூழ்கி உள்ளது, நாம் இந்த மலைச்சரிவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அந்த விளக்குகளை மேல உயர்த்துங்க.

இந்த வழி நடந்து கொண்டே இரு, நீங்க கிட்டத்தட்ட வந்து விட்டீல்ல. அவரை அங்கேயே அசையாமல் கீழே அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டை சரியாக சீரமைத்து நிலைப்படுத்துங்கள். அந்த திறந்திருக்கும் மூடியை உடனடியாக இறுக்கமாக மூடிவிடுங்கள். இல்லை என்றால் நாம் சேமித்து வைத்திருக்கும் வெப்பத்தை மிக வேகமாக இழக்க நேரிடும்.

0: காற்று அது போய்விட்டது. நான் கீழே விட்டுறோம்.
1: நாம் புதைஞ்சு விட்டோம் சால.
2: இது நிஜமாகவே உண்மைதானா?

0: துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டது. நாம் பாதுகாக்கப்பட்டு
1: அரஸ்மிச்சு அவர்கள் மேற்பரப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டிக் பகுதிக்கே அதிகம் சேர்ந்தவர்கள். வட துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோள் அது புரண்டு விட்டது.

நான் இன்னும் அந்த கண்காணிப்புகளை கேட்க முடிகிறது. அலெக்ஸ் அவசர சிகிச்சை வார்டல்ல. நான் அந்த பீப்பிங் சத்தத்தையும் பிறகு கண்ணாடி உடையும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது.

அலெக்ஸை உணர்கிற ஒரு ரத்த ஓட்டத்துல குளிர் வேகமா நகருகிறது. நமக்கு இன்னும் அதிக வெப்பம் வேணும்.

0: Alex?
1: தூசி அது மிகவும் தடிமனாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம்.
2: வலையே

0: கட்டமை நிலைத்தன்மை 0.
1: மன்ஹாட்டன் ஆஃப்லைன்.

0: பிடி மறந்தல பிடி.
1: நான் முடியவில்லை, நான் காற்ற வடிகட்ட முடியற. இது சுவாசிப்பது போல இருக்கிறது கண்ணாடி.

0: பழைய உலகம் பனிக்கடியில உள்ளது சானா. ஆனா நாம் இன்னும் இங்கே இருக்க,
1: அது போய்விட்டது. நாம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், நாம் மீண்டும் கட்டணேண்டும்.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப வருவாரு, எப்ப நம்மளுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த உலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 இல்லாட்டி நல்லா வசதியா இருக்கிறவங்கன்னா 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம்தான். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு எல்லாருக்கும் செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய்
0: அனுபவிப்பவர்கள்
1: போலவும் இருக்க
0: வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவிப்பது போலவும் இருக்க வேண்டும். ஆண்டு சொன்னான், உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திர நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்லை.
1: இதிலிருந்து
0: நாம்
1: ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து என்ன செய்ய, ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறது இல்லை. அதனால நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை தான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதை தான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்திர கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
0: அதன்
1: வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார்கள், ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கிரத்தை ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திருமாப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஏற்பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரசிக்க மாட்டாரா, கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துல தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம கேட்கணும். கேட்டா ரட்சிப்பார், யாரா இருந்தாலும் சரி கேட்டா ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட தான் பரல வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியம், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12
1: அதிக பயத்தோடும்
0: நடுக்கத்தோடும்

0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு. அதான் குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும் ஜெயமா கத்திர. நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும், ரட்சிப்பு கத்தோடையும் சொல்லியிருக்கீங்க, என்னை இன்னைக்கு ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கத்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடைய ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாவீது ராஜா சொல்றாரு, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12.
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம். உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும்.
0: உற்சாகமான ஆவியனை என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணை சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணைய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம்ல அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும். அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரையும் நீ ரட்சியும் அப்பா, ரட்சணிய சந்தோஷம் தாரும். ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்லை. என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா அந்த வட்சப்பர் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாருதல இல்ல. மற்ற மனிதர்ச்சி வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணா சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1.
1: அப்பொழுது அண்ணா ஜபம் பண்ணி
0: என்
1: இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞர் மேல்
0: என்
1: வாய் திறந்திருக்கிறது.
0: உம்முடைய
1: ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு சாமையில கத்தர் கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய சகோதரிய, அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவர், இழந்துட்டாண்டவரு, என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இஸ்ரேல 40.5 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்யும். தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்கு ஆண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால்தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால்தான் கழி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9.
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன்.
0: அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன்.
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவர் நம்மை ரட்சிப்பார்,
0: இவர் நம்மை ரட்சிப்பார்,
1: இவரே கர்த்தர்,
0: இவரே கர்த்தர்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவருடைய ரட்சிப்பினால்,
0: இவருடைய ரட்சிப்பினால்
1: களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம்? மகிழ்வோம், ரட்சிப்பினால்தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன? லூக்கா 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்.
0: ரட்சிப்பை, பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதுலேருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்க ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்கும்படி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்து போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளதும்,
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பையும்,
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
0: அதில் பிரவேசிப்பதில்லை,
1: ஆட்டுக்குட்டியானவரின்,
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்,
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்,
0: அதில் பிரவேசிப்பார்கள். யாரு பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பா, என் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரைன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கோம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் சீஃப் போஸ்டர் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3.
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவர்களுடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தரி ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அவரை ஒரு வரைக்கும் ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன செய்வோம்? நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் சீஃப் போஸ்டர் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணா ஆகாது, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு வாழ்க்கை நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சல கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கணக்கில் வச்சிருக்கிறாரா?
1: என்
0: அலைச்சல்களை
1: தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா? தேவரீர் எண்ணி இருக்கிறீ. நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சுறத கர்த்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. ஜீவபுஸ்தகத்துல எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும்? நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயன் புஸ்தகம் 6:10.
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்,
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக,
0: கர்த்தருடைய நாமத்திற்காக
1: காண்பித்த
0: அன்புள்ள பிரயாசத்தையும்
1: மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது? எப்படிப்பட்டவர் அல்ல? அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன செய்ய, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல? அணிந்துள்ளவர் அல்ல. உங்க பேர் கட்டாயம் ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹலேலூயா. சீப்பத்துல பேர் எழுதுறத எங்க போக முடியும்? பரலோக்கு போக முடியும். சீப்பத்துல பேர் எழுதிட்ட பரலோக்கு போக முடியாது. யார் பேரு சீப்பத்துல எழுதுவாரு? ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பேர். இன்னொரு வாசிப்பேன். பிலிப்பேர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னை வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்,
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்யற ஒவ்வொரு உதவியும் கத்தர் மறக்கவே மாட்டார். கத்திற்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கத்திற்காக கொடுக்கறவங்களையும் கத்தர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 10:20
1: ஆகிலும்
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம் எங்க ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாசு ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதி இருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம பேரை எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? ஜீவபுஸ்தகத்துல எழுதிடுற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தைசை எல்லாம் வாசிங்க, உச்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டு நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை மனம் நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டடி பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க. பக்தி வேற தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்மானண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே வசத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்விங்க, பலப்படுத்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சுகப்பிரசுரத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரச தாரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வன எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. அந்த கர சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா. நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க. உன்னத பல தர இடக்கட்டுங்க. அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணும். உங்க நாம மக்கிப்படணுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணுமையா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளாம் நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நான் இல்லாத டீச்சரை கத்தனை சொன்னீங்க. கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பொறுப்பெடுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறதை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேத நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:3
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படிக்கு
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பார்த்தீங்களா எவ்வளவு அன்புள்ளதுன்னு பாருங்க. நான் போயிருக்கேன், வந்து திரும்ப வந்து என்ன சொல்லுவேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. அப்படி அவர் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. மறுபடியும் நம்மளை வந்து ஆண்டவராக இயேசுக்கிட்டு நம்மளை அவர் இடத்துல சேர்த்துக் கொள்ள போறார். கர்த்தர் சீக்கிரமா வரப்போற. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மத்திய 24 படிச்சா தெரியும், மார்க்கு 13, மார்க்கு லூக்கா 17:21 இதெல்லாம் படிச்சீங்கன்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் நம்ம படித்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறுது. ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுது. இன்னும் ஒன்று ரெண்டு சில காரியம் தான் நிறைவேறாம இருக்கு. அது கர்த்தர் கிருபையினால நிறைவேறும் போது கர்த்தர் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:28
1: நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும்
0: நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. போவேன், திரும்ப வருவேன் சொன்ன உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்களே அப்படி சொல்லியிருக்காரு. கட்டாயம் கர்த்தர் திரும்ப வருவார். அல்லேலூயா. எந்த சந்தேகமே இல்லை. யோவான் சுவிசேஷம் 14:18
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
0: நான் திக்கற்றவர்களை உங்களை விடேன்.
1: உங்களிடத்தில் வருவேன்.
0: திக்கற்றவிட மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். வரப்போறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எப்போ வருவார்ந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன இல்லை, நமக்கு சொந்த இல்லை. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போயிருந்த உலகத்தில் எதுவுமே நம்ம கொண்டு வந்து முடியல. ஒன்றும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாது. ஒன்றுமே கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போகலாம்? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நமக்கு அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருது, கொண்டு வருவார். அதுதான் இந்த உலகத்தில் வேற என்னமே கொண்டு வர முடியாது. முதலா பார்க்கிறோம், நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலா பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
1: சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அப்ப யாருக்கு தேவையான ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கொறவங்களுக்கு. அன்புக்கு நான் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட மதிய நேரம் அவரோடத்துல போராடி செபிச்சு நம்ம எப்போதும் அவரோடு கூட இருக்கணும் இல்லையா? அதுதான் அன்பு கொறது. அவரை விட்டு நம்ம ஒரு நாள் கூட விலகவே கூடாது. மார்க்கின் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 3:14 அவர் எப்போதும் நம்ம அவரோடு இருக்கணும் தான் அன்று நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
0: பாத்தீங்களா. நம்ம எதுக்காக நம்மள தெரிஞ்சிருக்கிறாரா? தம்மோடு கூட இருக்கவும். அவருக்கும் நமக்கும் சின்ன இடைவெளி கூட வராம நம்ம காத்துக்கணும். எதனால கத்துட்டு நம்ம செபிக்க முடியாது? இப்படி அவர் பிரசனம் நமக்கு தடைபடுது, அவர் தேட முடியாது. இப்படி நமக்கு ஏன் தடை வருது? அவருக்கும் நமக்கு என்ன பிரிவினை வருதுன்னு சொல்லி நம்ம அலசி பார்த்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கத்து நம்மளை அழைச்ச நோக்கம் என்ன? அவரோடு நம்ம எப்போதும் அவரோட கூட இருக்கணும். அவரோடு இருக்கணும் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சொல்றாரு யாருக்கு ராஜ்யத்தை தராராம்? கத்துட்ட அன்பு குறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தராராம். அன்பு குற வேண்டும். எப்படி அன்பு குற வேண்டும்? மார்க்கின் சுவிசேஷம் 12:30
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன் முழு இருதயத்தோடும்
1: உன் முழு ஆத்மாவோடும்
0: உன் முழு மனதோடும்
1: உன் முழு பலத்தோடும்
0: அன்பு கூறுவாயாக. தேவனத்தில் நம்ம எப்படி அன்பு கூறும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் கர்த்தர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு எப்போது இருக்கணும். அதுதான் அவருக்கு அன்பு கூறுது. அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவே கூடாது. ஆண்டவர் சொன்ன விட்டு ஒன்ன விட்டு விலகுவதும் இல்ல, ஒன்ன கைவிடும் இல்லை. நம்ம தான் விலகிடுறோம். இங்க சொல்ற மார்க்கு மத்திய சுவிசேஷத்தில் வாசு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசித்து பாருங்க.
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே,
1: உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: வாயினால் சும்மா ஜெபம் பண்றது, துதிக்கிறது, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: உதடுகளால் என்னை கனம்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
0: நம்மதான் என்ன செஞ்சிடறோம், அவரை விட்டு தூரமா விலகிருக்கோம். ஆனா கத்தர் நம்ம விட்டு என்ன சொல்றாரு, ஒண்ணு விட்டு விலகுவதும் இல்ல, உடனே கைவிடும் இல்ல. நம்மதான் என்ன செஞ்சிடறோம், அவரை விட்டு விலகிடுறோம். நம்ம எப்ப ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யும் போது, ஆண்டவர் விட்டு அன்பு கூறாம இருக்கும்போது அப்படியே நம்ம இறுதி ஆண்டவரை விட்டு விலகிடுது. ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னன்னா, எப்போது அவரோட நம்ம கூட இருக்கணும். எப்படின்னா, நமக்கு அவருக்கு எந்த தடையும் இல்லாதபடிக்கு, எந்த சின்ன காரியம் கூட தடை வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் அழைச்சார், முழுதித்தோடு உங்களா கத்துட்டு எப்படி நம்ம அன்பு கூறணுமா, முழுதித்தோடு உங்களை ஆத்மாத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவர் அன்பு கூறணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கொஞ்சம் விலகி போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஆதியிலிருந்த அன்பை விட்டா என்று பேரில் எனக்கு குறைவு உண்டு. வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம்.
1: ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்,
0: ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய்
1: என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு.
0: உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அவர்கள் நம்மளை போல அன்புக்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அன்புக்காக, நம்முடைய அன்புக்காக தான் ஆண்டவர் இயங்குகிறார். ஆதியிலிருந்த அன்பை விட்டாய் என்று உன் மேல எனக்கு குறைவு உண்டு. முன்பு எப்படி நம்ம செபிச்சோம், கர்த்தர்கிட்ட வரும்போது, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யும் போது, ஆண்டவரே நீர் என்ன வந்து என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு நீர் போதும் அப்படின்னு செபிச்சிருப்போம். நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம், உலகத்துக்கு பாதியை கர்த்தர் பாதியே ஆகிட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் இந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவு உண்டு. ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் பாருங்க, மேல ஒரு மணி நேரம் கட்டாய் இங்க வந்து செபிப்பேன். எத்தனை பேர் வாக்கு கொடுத்தீங்க, எத்தனை பேர் இப்ப வந்து செபிக்கிறீங்க? ஆண்டவரே நம்ம கேட்கிறப்பெல்லாம் நான் ஒரு மணி நேரம் கட்டாய் இது செபிப்பேன், எத்தனை பேர் சொன்னீங்க? ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம், கட்டாயம் நான் என்ன செய்வேன், ஒரு மணி நேரம் வந்து செபிப்பேன்னு சொல்லி ஒரு பத்து நாள் கூட செபிக்க மாட்டோம், பின் வாங்கிடுவோம். எத்தனை பேர் நான் இவ்வளவு நேரம் செபிப்பேன், எனக்கு ஆண்டு செஞ்சீங்கன்னா இவ்வளோ செபிப்பேன்னு சொல்றோம், எவ்வளவு நேரம் செபிக்கிறோம் யோசித்து பாருங்க. ரெண்டு நாள் செபிப்போம், மூணாவது ஏதாவது பிரச்சனை இருந்துருச்சுன்னா பின் வாங்கிடுவோம், அவ்வளவுதான். அதான் ஆண்டு உங்களை பார்த்துதான் கேட்கிறாரு, ஆதியில் இந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறைவு உண்டு. யாரெல்லாம் ஆதியில் அன்பா இருந்தீங்க, இப்ப ஆண்டோட அன்பை விட்டு பிரிஞ்சு தூரமா இருக்கீங்க, உலகத்தோடு இருக்கம்மா, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு அருமையானவர்களே. கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு, அவர் நம்மிடத்துல எப்படி அனுபவிச்சாரோ அதே அன்புலதான் இருக்கிறாராம். வாசு பாருங்க, யோவான் சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம்.
1: தான் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில்
0: அன்பு வைத்தபடியே
1: முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
0: முடிவறிந்த நம்ம இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சு. நம்ம என்ன பண்றோம், ரெண்டு நாள் அன்பு இருப்போம், மூணாவது நாள் உலகத்துக்குள்ள போயிருவோம். நான் அதை செய்வேன், இதை ஒப்பு கொடுக்க சொல்லி பாருங்க, முதலாவது ஒப்பு கொடுப்போம். ஆனா பின்வாங்க, நம்ம அதை முதலாவது பின்வாங்கிடுவோம். கத்து இல்லாம நம்மளால வாழ முடியாது. இதை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் ஆண்டவரை சொல்லுவோம். அப்புறம் ஆண்டவரை செஞ்ச அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரை விட்டுருவோம், அவ்வளவுதான். ரெண்டு நாள் மூணு நாள் அப்புறம் நம்ம அவரை விட்டு தூரமா போயிருவோம், எங்கேயோ போயிருவோம். ஆனா ஆண்டவர் மனத்துல எதிர்பார்க்கிற என்ன எதிர்பார்க்கிறாரு, முழுகிரத்தோடும் ஆத்மத்தோடும் பலத்தோடும் முழு மனதோடு அவன் அன்பு கூறும்னு நினைக்கிறாரு. நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் செபிச்சுட்டு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவோ காடை வெட்டி மலையெல்லாம் தகு தெரிஞ்சது போல நம்ம நினைச்சுக்குவோம், ரெண்டு நாள் மூணு நாள் செபிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நான் இவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன், அவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன்னு நம்மளே நம்ம சொல்லிப்போம். ஆனா ஆண்டவர் மனத்தில் எதிர்பார்க்கறதெல்லாம் செபம் இல்ல, முழுகிரத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் சிந்தியோடும் பலத்தோடும் ஒப்பு கொடுத்துற உறுதியா இருக்க வேண்டும். நம்ம தேவனத்தில் எத்தனையோ ஒப்பு கொடுக்கறோம், அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்த அஞ்சு நாள் பத்து நாள் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க, காலையில இருந்து நான் ஒரு மணி நேரம் செபிப்பேன். ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு நம்முடைய அன்புக்கு ஏங்குகிறார். அதான் சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பு விட்டாய் என்று ஒரு பேர் எனக்கு குறைவு உண்டு. நம்ம என்ன நடந்தாலும் யாஸ் பாட்டு அன்பா இருக்கணும். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், உன்னத பாட்டின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம்.
1: திரளான தண்ணீர்கள்
0: நேசத்தை
1: அவிக்க மாட்டாது.
0: திரளான தண்ணி பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் இயேசு விட்டு என்ன செய்ய நம்மள என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது,
0: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள
0: வெள்ளம் பிரச்சனை போராட்டம் உலக பயங்கரமா வந்தாலும் என்ன செய்யும், நம்ம கர்த்தருடைய அன்பு வீட்டு நம்மள என்ன செய்யாது, தணிக்க முடியாது. என்னதான் வந்தாலும் கர்த்தருடைய உண்மையான அன்பு வருவானா, வெள்ளமா இருந்தாலும் சரி தண்ணீரா இருந்தாலும் சரி நம்மள என்ன செய்ய தணிக்கவே மாட்டாரு. வசனம் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல திரண்டு வரும்போது பச்சை தேவையை நம்ம குரோதமா அந்த சாத்தான் குரோதம் என்ன செய்வார், கர்த்தர் கொடியேற்றுவார். வாசித்து பாருங்க யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனம்.
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்
1: அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
0: அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு, அதை மறந்துடுவோம். ஆமாங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, சாக்கு போய் சொல்லிடுவோம், உடனே சொல்லிடுவோம். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தர் அன்பு விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும்,
0: நேசந்து ஏசாமி கும்பிடாத அவனுக்கு எல்லாமே தாரேன்னு சொன்னாலும்
1: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அந்த நேரம் என்ன செய்ய முற்றிலுமா அசட்டை பண்ணப்படும். யாரு, எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். நீ என்ன கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை, கர்த்தருடைய அன்புக்கு நம்ம இந்த உலகத்துல யாராரு என்ன கொடுத்தாலும் அதுக்கு இணையே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அதுதான். அப்படி அன்பு கூறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பு கொடுக்கறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டீங்க, எத்தனை பேரு ஆதியில் இந்த அன்பை விட்டா என்ற பேர்ல புறைவுண்டு, யாரெல்லாம் தேவனோட்டு பிரிஞ்சிருக்கிறோம், ஏதோ செவத்துக்கு வாரம் போறா இது வந்துட்டு அப்படியே போயிடுறோம். கர்த்தத்தில் அன்பா இருக்கிறோமா, அன்பிலிருந்து பின்வாங்கிட்டோமா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனம் இருக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலவீனம், வியாதிகள், நோய்கள், பண கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க தேவைகளை சந்திச்சு உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாளப்படுத்திருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு மணி நேரம் செவத்து ஒப்பு கொடுத்துருக்கோம், செவிக்கிறோமா? முடிஞ்சா செவிக்கிறோம், முடியல விட்டுற அவ்வளவுதான். யாக்கோப்பு 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்கு தத்தம் பண்ணின,
0: தாம் வாக்கு தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை,
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அன்பு கூறவர்களுக்கு தான் தம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்ன இடத்துல சேர்த்துக் கொள்ளுன்னு சொன்னார். யாருக்கா, யாருக்கு முதல்ல ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர்ட்ட அன்புகிறவர்களுக்கு. ரெண்டாவது பாருங்க, மத்தேயு விசேஷம் வாழ்க்கை கேட்ட 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா,
0: அப்பொழுது ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள்
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற,
0: உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
1: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: உங்க ராஜ்யத்தை எதை செஞ்சிருங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அதவராக இயேசுக்கு நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவரா இருக்கிறார், நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறாரு. யாரை பத்தி சொல்றாரு, வலது பக்கத்துல பார்த்து சொல்றாரு. எப்ப நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, உலகம் உண்டாடும் போதே நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25:35-36
1: பசியா இருந்தேன்,
0: பசியா இருந்தேன்,
1: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
1: தாகமா இருந்தேன்,
0: தாகமா இருந்தேன்,
1: என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
0: தாகத்தை தீர்த்தீர்கள்,
1: அன்னியனா இருந்தேன்,
0: அன்னியனா இருந்தேன்,
1: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்,
0: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்,
1: வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
0: வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
1: எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்,
0: எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்,
1: வியாதியா இருந்தேன்,
0: வியாதியா இருந்தேன்,
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள்,
0: என் விசாரிக்க வந்தீர்கள்,
1: காவலில் இருந்தேன்,
0: காவலில் இருந்து
1: என்னை பார்க்க வந்தீர்கள்,
0: என்னை பார்க்க வந்தீர்கள். நம்ம கேட்கல, எப்ப கேட்ட, எப்ப ஆண்டவர் கொடுத்தா, யாருக்கு வேணாலும் கொடுத்தா, அப்படிலாம் இல்ல. தெளிச்சு விசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா,
0: அதற்கு ராஜா
1: பிரதித்திரமாக,
0: பிரதித்திரமாக
1: மிகவும் சிறியவராகிய,
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான,
0: என் சகோதரரான
1: இவர்களில்,
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: மிகவும் சிறியவரான என் சகோதரர்கள் எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள்,
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்,
0: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லு. யாரு, மிகவும் சிறுவராகிய என் சகோதரருக்கு எதை செய்கிறார், அது எனக்கே செய்தது சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய சகோதரி யாரு, மார்க்கு சுவிசேஷம் 3:3 35வது வசனம்.
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ
1: அவனே எனக்கு சகோதரனும்,
0: அவனே என் சகோதரனும்,
1: எனக்கு சகோதரியும்,
0: எனக்கு சகோதரி,
1: எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார்.
0: அவரே எங்க தாயுமா இருக்கிறார் என்றார். யாரு ஆண்டோடைய சகோதரன்? தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்காங்க ஆண்டு சொல்றாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறோமா? யோசித்து பாருங்க. இது தேவனுக்கு பிடிக்கும், இது தேவனுக்கு பிடிக்காது நம்ம நினைக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழும் மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யுமா? நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சகோதரியும் சகோதரரும் அவர் தாயுமா இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு எதையாவது செஞ்சீங்கன்னா அது யாருக்கு செஞ்சது மாதிரியா? கர்த்தருக்கே செய்தது மாதிரியா? ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறாங்க பார்த்து நம்ம செய்யணும். ரோமர்கள் நிருபம் 12:13 வசனம்.
1: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
0: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவன்களுக்கு எப்படி குறைவு வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரிசுத்தவான்கள் கூட என்ன செய்யும்? குறைவை கட்டாயம் வரும். அன்று சித்தத்தை நிறைவேற்றவங்களுக்கும் குறை வரும். பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் ஊழியர்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல தவுல் என்ன செஞ்சாரு? 9.25 கோடி பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டு கத்திற்காக வந்த குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பரிசுத்த பவுல் இருந்தாரு. அதனால பரிசுத்தவான்களுக்கு குறைவை யாரெல்லாம் நிறைவேற்றீங்களோ அவங்களே கத்துற என்ன சொல்றாரு? என் சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அப்ப கத்துருங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஆச்சு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள்,
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம்
1: உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானதிலிருந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதான் யார் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்க? கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உதவி செய்யும்போது கதை சொல்றேன். இங்க பார்த்தா பரிசுத்தவன்கள் குறைவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தருவார். முதலாவது யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு உறவுகளுக்கு. ரெண்டாவது கர்த்தருக்காக பரிசுத்தவன்கள் உதவி செய்யும்போது அந்த ராஜ்யத்தை கத்த கொடுக்கிறார். யார் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக யாரு கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 21:34 வசனம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற
1: ஜனங்கள் வெளிச்சத்திலேயே நடப்பார்கள்,
0: அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். மூன்றாவது யாருக்கு நடப்பாங்க? ரட்சிக்கப்படுச்சானா அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வெளிச்சத்துல நம்ம பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட சனங்களை என்ன செய்வாங்களா? அது வெளிச்சத்துல பரலோக வெளிச்சத்துல நடப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். இந்த சங்கீதத்தில் வாசிக்க, நீடித்த நாட்களான திருப்தியாக்கி என் ரட்சிப்பவனுக்கு காமிப்பேன் சொல்ற. நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை ரட்சிக்கிற தேவன். எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம் 7:25 வசனம்.
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால்,
0: அவர் எப்போதும் உயிரோடு இருக்கிற ஆகையால்
1: அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
0: முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்கு. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தருடைய பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவன் எங்க எந்த வெளிச்சத்துல நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முத யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தரத்துல அன்பு. ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தில் செய்யறவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எங்க நடக்கிறோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடி ரட்சிக்கப்படணும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நடப்போம். நம்ம வாசிக்க கேட்ட ஏசாயின் புஸ்தகம் 35:8 வாசிங்களா? யாரெல்லாம் எங்க நடக்க முடியாது சொல்லி பாரு. 8-10 வாசிங்க.
1: அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்.
0: அங்க என்ன இருக்கும்? பரலோகத்துல என்ன இருக்கும்? பெரும்பாதையான வழி இருக்கோ
1: அது பரிசுத்த வழி என்னப்படும்.
0: அந்த வழி எப்படி இருக்குமா? பரிசுத்த வழி எழும்.
1: தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை.
0: தீட்டுள்ளவங்க அதில் சரியில்ல, நடப்பதில்ல.
1: அந்த வழியில் நடக்கிறவர்கள்,
0: அந்த வழியில் நடக்கிறவர்கள்
1: பேதையராய் இருந்தாலும்,
0: பேதையராய் இருந்தாலும்
1: திசை கெட்டு போவதில்லை.
0: திசை கெட்டு போவதில்லை.
1: அங்கே சிங்கம் இருப்பதில்லை.
0: அங்கே சிங்கம், எந்த சிங்கம்? கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு விழுகிறவளவன் வலுவீசிட்டு, அந்த சிங்கம் அங்க இருப்பதில்லை.
1: துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை.
0: துஷ்ட மிருகம் அங்கு போவதும் இல்லை.
1: அங்கே காணப்படவும் மாட்டாது.
0: காணப்படவும் மாட்டாது.
1: மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. யார் நடப்பா?
1: மீட்கப்பட்டவர்கள்,
0: மீட்டவர்கள். இயேசுக்கு ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அதுல நடப்பாங்க.
1: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்,
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி
0: திரும்பி
1: ஆனந்த களிப்புடன் பாடி,
0: ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: சியோனுக்கு வருவார்கள்.
1: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்.
0: நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
0: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
1: சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்.
0: நம்ம வாழ்க்கையில என்ன இப்ப எத்தனையோ சஞ்சலம் தவிப்பு. நம்ம பரலோகத்துல தேவன் வந்துட்டாருன்னா சஞ்சலம் தவிப்பு நம்மளை விட்டு ஓடி போயிரும். கத்தரால் மீட்கப்பட்டவங்க தான் அதுல நடப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், ஆண்டவரே நான் மீட்கப்படணும், ஆண்டவரே நீ எப்பயாவது மீட்டுக் கொள்ளுங்க. என்னத்துல மீட்கப்படும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்படணும். நம்ம பாவத்திலிருந்து நம்ம அணிதினமும் அணிதினமும் மேற்கொள்ற பிசாசு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரும், எத்தனையோ குழப்பத்தை கொண்டு வரும், எல்லாத்துல மீட்கப்படணும். இது உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் மாத்துமா சரிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதங்க சொல்ற ஒன்னு பேதின் புஸ்தகம் 1 10
1: குற்றமில்லாத
0: குற்றமில்லாத
1: மாசற்ற
0: மாசற்ற
1: ஆட்டுக்குட்டியாகிய
0: ஆட்டுக்குட்டியாகிய
1: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
0: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
1: மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
0: ஒரு நாள் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவி கழுவப்படணும். ஆண்டவரே இந்த எண்ணம் என்ன அறியாம வந்துருச்சு அப்பா, இந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு கழுவுங்க, உங்க ரத்தத்தால் நீ கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். என்னைக்கோ மீட்கப்பட்டதில்லை. இயேசுகத்தின் வெளியேறப்பட்ட ரத்தம் நம்ம கழுவ வேண்டும். கழுவுங்க இயேசுவா, என்னை கழுவுங்க, இவ்வளோ குறை இருக்கப்பன்ற, நீங்க என்னை சரிப்படுத்துங்க, நீங்க தானே சரிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, சொந்த பேர்ல என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், பரலோகராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 1:7
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே
0: ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்குள்ள கர்த்தராலதான் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட நம்ம இந்த நாளைக்குள்ள என்ன, நான் என்ன பாவம் செய்யறேன், அதுங்க பிரசங்களை வாசிக்கிற 3:14 சகல எண்ணங்களையும் செய்திகளையும் நாய்ந்திருக்கும் காலம் இன்னும் இருக்கிறபடியால். இதுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணத்துல பாவம் சிந்தனை.

0: நீ இருக்கிறபடியா
1: அதுதான் நம்ம ஒரு நாள் கேட்கணும். ஆண்டவரே என்று என்ன என்ன அறியாம வருதுப்பா, என்னத்தை மாற்றும் ரத்தத்தால என்னை கழுவுங்க. நான் செய்கிறப்ப பிரிமலா காரியம் ஒரு நாள் கேட்கணும். அதப்பா இவருக்குள்ள என்ன இருக்க பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: இவருடைய
1: இவருடைய
0: ரத்தத்தினாலே
1: இவருடைய ரத்தத்தினாலே
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: மன்னிப்பாகிய மீட்பு
0: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால என்ன செய்யணும்? ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவரை கேட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், ஆண்டவரே எப்படியாவது என்னை ரட்சியும் சொல்லி கேட்டு இருக்கணும். பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
0: நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும்
1: நான் தூரமாயிருக்கிற
0: அதிக பயத்தோடும்
1: அதிக பயத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: நடுக்கத்தோடும்
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
1: பாத்தீங்களா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். நேற்று ரட்சிக்கப்பட்டோம், போன வருஷம் ரட்சிக்கப்பட்ட இல்ல, ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். அதான் அடிக்க சொன்ன மாதிரி வீடை பெருக்கி தூ நல்லா பெருக்கி மூடி வச்சுட்டு வந்தாலும் வீட்டுல வைப்பாருங்க தூசி இருக்கும். அதே போல நம்ம என்னதான் அறிக்கிட்டாலும் கர்த்தர்கிட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். இந்த பாவங்களை கர்த்தர்கிட்ட அறிக்கிட்டு அறிக்கிட்டு எஸ்பா உங்க ரத்தத்தால மீட்டுக்கொள்ளும், நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபத்தோடு கண் சும்மா ஆண்டவரே என் பாவங்களை மன்னி அப்படி இல்லை, மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி தான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே இவ்வளவு நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. மனஸ்தாபத்தோடு கேட்கணும், சரி இப்படி செஞ்சிட்டேனே சும்மா ஆண்டவரே என்னை மன்னியும் கிரத்தத்தினால கழுவும் அப்படி இல்லை சொல்றாரு பாருங்க. 2 Corinthians 7:10.
0: தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
1: மனம் திரும்ப துக்கத்தோட யோ நான் இப்படிமே துக்கப்பட்டேன் இப்ப நம்ம வேதனைப்படுத்துறாண்டவரே என்னை மன்னியும் சொல்லி மனஸ்தாபத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. மத யார தேவனுடைய ரட்சித்து போக முடியும்? தேவனிடத்துல அன்பு குறும். 2வது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். 3வது ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. 4வது 1 Corinthians 3:2-3.
0: பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்,
0: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை,
1: இன்னும் வெளிப்படவில்லை,
0: ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே
1: நாம் அவரை தரிசிப்பதனால்
0: அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்
1: அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும்
0: அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல
1: ஏசப்பா சுத்தமுள்ளவர் நான் பரிசுத்தர் சொல்றேன் சுத்தமுள்ளவர் இருக்கிறது போல
0: தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார்.
1: அதனை சொல்ற நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிச்சு கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன ஆண்டு பிரிமலா காரியம் இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு என்ன செய்யணும் சொல்லி உள்ளத்தை உணர்ந்து கர்த்தர்ட்ட அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்ய அவருக்கு ஒப்பா நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துல எப்படி இருப்போம் சொல்லுங்க. அவருக்கு அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இங்க சொல்ற இல்லையா யோவான் சுவிசேஷம் 15:3.
0: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள்.
1: அப்ப ஆண்டு உபதேசம் பைபிள் வாசித்து வசனத்தை அதிகமா வாசித்து வசனத்தை நேசித்து வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? நம்மளை கர்த்தர் எப்படி மாத்திடுறாரு? சுத்தமானா மாத்துறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வசனத்துக்காக தான் சவக்கூடிய ஒரு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம அப்ப ஆண்டு வசனம் நமக்குள்ள இருந்தா தான் வசனத்தை கேட்கும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? சுத்தமானா மாத்துறாரு. அல்லேலூயா. 1 Corinthians 1:22.
0: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா.
1: பாத்தீங்களா, ஆவியினாலே சத்தியவசந்த கீழ்ப்படிந்தா தான் நினைச்ச முடியும். நம்ம ஆத்துமா எப்படி பண்ணிடுறோம்? சுத்தமாக்கி கொள்றோம். ஒவ்வொரு நாளும் ஆவியினால சத்தியவசந்த கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது நம்ம ஆத்துமா எப்படி பண்ணிடுறோம்? சுத்தமாக்கி கொண்டபடியால் வசனத்தால ஒவ்வொரு நாளும் பசுத்தாவின் சொல்றதெல்லாம் வசத்தவர் என்ன சொல்றாரு இந்த வசந்த கீழ்ப்படியில இப்படி இல்லாம சொல்லும் போது சத்திய வசந்த நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம என்ன செய்யறோம்? கத்திர நம்ம என்ன செய்யறாரு? நம்ம சுத்தமாக்கி கொண்டபடி சுத்தமாக்கிடுறாரு. அல்லேலூயா. அப்ப அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் அவர்கிட்ட அன்பு கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். 2வது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் போது

0: எங்க போக முடியும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. நாலாவது, நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி அவருக்கு ஒப்பா இருப்போம்? ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஒன்னு கொரிந்தியர் 6:11 வசனம்,
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்.
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்.
1: ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்.
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்.
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் தேவாவியிலும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்மள எப்படி மாத்துறாரா? நீதிமான மாத்திர இயேசுக்கு ரத்தத்தினாலையும் கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கர்த்தர் இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவில் நம்ம என்ன செய்யணும்? கழுவப்படணும். கர்த்தருடைய நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், கர்த்தருடைய பரிசுத்தாவே அவர் சீப தண்ணீர். நம்ம ஒரு நாள் கழுவப்படும் போது நம்ம நினைச்சு ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது நம்ம கழுவார், பரிசுத்தமாக்குவார், நீதிமான மாத்துவார். அல்லேலூயா. மாதிரி யார் பரலோகத்துக்கு போக முடியும்? அன்புட்ட அன்பு பெரும. ரெண்டாவது, ஆண்டுடைய சகோதரிக்கு நம்ம உதவி செய்யும்போது. மூணாவது, பரீட்சிக்கப்பட்டிருந்தா பரலோக வெளிச்சத்துல நடப்போம். நாலாவது, நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படும் போது தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

0: நான் போய் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் மறுபடியுமாக வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தமான ராஜ்யத்திலே யார் எல்லாம் செல்வார் என்பதை நாம் கேட்டோம். எல்லாம் கண்ணு மூடி ஜெபிக்கலாமா? நம் கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது வெள்ளம் போல தண்ணீரை போல பிரச்சனைகள் பிசாசுகள் போராட்டங்கள் வந்தான் அது போது போதும் அவர் மேல இருக்க அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு திரளான வீடு நிறைய பணத்தை பொருளை ஆஸ்தியை கொண்டு வந்து கொடுத்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு நம்ம ஒருபோதும் பிரிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்புக்குரியவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்யூப்பா. இரண்டாவது, கர்த்தருடைய சகோதரர் என் சகோதரான இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் எனக்கே செய்கிறீர்கள். ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அது கர்த்தருக்கே செய்ததாய் கர்த்தர் எண்ணுகிறார். பிரைஸ் சொல்லலாம். எல்லாம் ஜபிக்கலாம். ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். பரிசுத்த வான்களின் குறைவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அந்த அன்பை எங்களுக்கு தாரும். உதவி செய்ய நல்ல மனசை தாரும். அப்பொழுது உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டு உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை தேவன் சுந்தரிக்கும் பாக்கியத்தை தருவார். மூன்றாவதாக, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி மீட்கப்பட முடியும்? அவர் ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். இவருக்குள் பாவமன்னிப்பாக்கி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லாமா? அப்பா என்னை கழுவுங்கப்பா, இயேசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவுங்க ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நான் பெருகணும், உங்க பரலோக அந்த வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரே. ஒரு போதும் பரலோகத்தில் இருந்து விடக்கூடாதுப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, சின்ன பிள்ளைகளை ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபிங்க, வாலிப்பிள்ளைலாம் ஜெபிங்க. பரலோகத்தில் இருந்து போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நான்காவதாய், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் இயேசுவின் வருகையிலே பங்கு பெற முடியும். யார் எப்படி சுத்தமாக முடியும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் உபதேசம் நாம் கேட்கும் பொழுது சுத்தம் அடைகிறோம். அந்த வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்தமாகிறோம். பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். இயேசுவின் அந்த ஊற்றுண்ட பரிமள தைலமாக நாமத்தினால் கழுவப்படும் பொழுது சுத்தமாகிறோம். அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க்யூல்லா தகப்பனே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், மூத்த வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். இந்த இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த லைவ் யூடியூப் லைவ் மூலமாக கர்த்தாவே, நம்முடைய வெப்டிவ் லைவ் மூலமா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது தொடுமுடிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்ன வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும் அப்பா, எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உண்மையில் இருக்கிற அன்பை விட்டு ஒருபோதும் நாங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே. அந்த அன்பை தாரு. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் உங்களுக்கு நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ராஜா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றும். பரிசுத்தவான் குறைவில் அவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிற ஒரு வெளிச்சத்தை நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா உங்க ரத்தத்தினால. அப்பா நாங்கள் கழுவப்படணும். அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நாங்கள் பெருகணும். ஒரு போதும் நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க வந்திருக்க ஒரு பிள்ளைகள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர். எல்லாரையும் உமக்கென்று உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே, சுத்தமுள்ளவரா இருக்கிறது போல நாங்களும் எங்களை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டித்தரலும் ஆண்டவரே. அப்ப உங்க உபதேசத்தினால் நாங்கள் சுத்தமாகணும். உங்களுக்கு உங்க வசனங்களுக்கு கீழ்ப்படுவதனால் நாங்கள் சுத்தமாகணும். உங்க ரத்தத்தினால எங்களை சுத்தப்படுத்தும், உங்க நாமத்தினால சுத்தப்படுத்தும், ஆவியானவரால் எங்களை சுத்தப்படுத்தும். ஒரு போதும் அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தாரும். எல்லார் உள்ளத்தையும் நீர் ஆட்கொள்ளும் அப்பா. எல்லாருக்கும் அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, அந்த கிருபையை கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: நீ பேச நீர் எங்களோடு ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து உமக்கென்று அப்பா செவத்துல உறுதியாய் தரித்திருக்க உமை தேடமை அண்டிக்கொள்ள உதவி செய்யப்பா. செவத்துல உறுதியாய் தரித்திருக்க அறிந்து கொள்ள உதவி செய்ய சப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, சுகவீனத்தெல்லாம் மாற்றுங்க. அற்புதத்தை செய்ய, அச்சயங்களை செய்ய உங்க நாம மங்கிப்பிடட்டு ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரி செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. எஸ் அப்பா, ஒரு வாழ்க்கையில் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவர். தேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்கள சுகமாக்குங்க எஸ்அப்பா. அப்பா, வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செவ்வன உடைத்து போடுங்க, பிசாசுகள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்அப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பாவத்திலும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் அனைக்கிடுமே சமான் இல்லாத குடும்பத்துல சமான் தரணும், சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சியை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளையா மாற்றுங்க. படிக்க ஞானத்தையும் கொடுங்க, ஞாபகத்தை தாரும். தெய்வீக கரம் தாங்கட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே. சொந்த வீடை தாங்க ஆண்டவரே. வீடு கட்டலேன்னு நினைக்கிற மக்கள் வீடு கட்டி கொடுங்க தகப்பனே. உம்மால முடியும், நீரே எல்லாவற்றையும். நான் எல்லாவற்றையும் கத்தன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமா இருக்கணும். சபையில பெரிய கரிசனை எல்லாரும் செவிக்கணும்ப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகியமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசிகர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஜிகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகள் சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்க குடும்பத்தினர், ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப்ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதே ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துக்கிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.

0: கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து
0: கொண்டபடியினால்
1: பூமியில்
0: குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து
1: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். பொறுமை குறித்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம காத்துக்கொள்ளுமானா வரப்போற சோதனை காலத்துல நினைச்சுவாரு. அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கத்துடி பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். சோதனை காலத்துக்கு உங்களை நினைச்சுவாரா, தப்பும்படிக்கு நானும் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது, அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை போராட்டு அதுக்கு நம்ம தப்புனா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவார், நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா. சோதனை காலத்தில்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி
0: நானும்
1: உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நான் உன்னை காப்பேன். ஆண்டு வாக்கு பண்ணியிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எதை பிரிச்சோ சோர்ந்து போக வேண்டிய பஞ்சவருன்றாங்க, என்னென்னமோ வருலன்னு சொல்றாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யற ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா? லூக்கழுசு விசேஷத்தில் வாசிக்க கேட்ட 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்
0: பூமி எங்கும், இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல நீரில் மாத்திரல, பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலையும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருமா? ஒரு கண்ணியை போல. பூ இந்த மாட்டு மிருகத்து கண் வைக்கிறாங்க, பறவைகள் கண் வைக்கிறாங்களே, அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலையும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணில மினைச்சக்கூடாது, அகப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது, பறவைகள் அகப்பட்டுருது, வேட்டி அடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசு என்ன செய்வான்? எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு என்ன செய்யக்கூடாது? அகப்படக்கூடாது. நம்ம அதை தப்பிச்சு தப்பிக்கணும். என்ன செய்யணும்? அதான் ஆண்டு சொன்னார், கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றியறி அண்டி கொடுற யாவரும் பாக்கியம் வந்து அவர் கத்திரம் அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு நான் அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 2:12.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
0: குமாரன் கோபம் கொள்ளக்கூடிய காலங்கள் வந்துச்சு. குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அந்த வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே
0: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவர் முழுமையா என்ன செஞ்சிடணும்? அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பிசாசு கண்ணி போல எல்லார் மேலே கண்ணி, பூமி மீது குடியிருக்கிற எல்லார் மேலையும் கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையா என்ன செஞ்சிடணும்? அண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:26.
1: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
0: ஆதலால்
1: பூமியின் மேல் வரும் ஆபத்துகள் பயந்து எதிர்பார்க்கிறதினால்,
0: ஐயோ என்னாமோ என்னாமோ பயந்து எதிர்பார்க்கிறதினால்
1: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
0: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும்? நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு? நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறார். நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்தடைய தக்கதா கண்மலையா இரு, நான் எந்த வந்தாலும் உங்களிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வாசிப்பா.
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படியாக,
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்தில் தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நான் உன்னை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாரு அப்படிங்கிற நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பாக்குறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம ஆசிரியர் கேட்ட சங்கீதம் 32:6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனோ
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
0: உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும், அது அவனை அணுகாது,
0: மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுக. அந்த உலகத்தில் பயங்கரமான துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன செய்ய, அவனை என்ன செய்ய, பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அணிச்சுவாரு. அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டும், எவ்வளவு பெரிய சல பிறகம் வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செபித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம்னா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண மிகுந்த சல பிறந்தாரு, அணுகாத அவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ளுவார். வாசிங்க, தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது. அதுதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பாசிங்கதான் 6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: பக்தி உள்ளவன் இருக்கணும், பக்தி உள்ளவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அங்க தேடி இங்க தேடி போக மாட்டான். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த சலப்பறை எவ்வளவு சலப்பறை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது.
0: எது என்ன வந்தாலும் என்ன செய்யுது, அணுகாது. யார, பக்தியுள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், சலப்பறை வந்தாலும் அவனை அணுகாது. கர்த்தர் ஆண்டவராக இயேசுகிட்ட சொல்லுகிறார், விண்ணப்பனும் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க, இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், சும்மா சின்ன ஜெபம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ண இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டேன். என் பிள்ளைகளுக்கு அச்சீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டு, ஆனாலும் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனம்சும் மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் நாம் இப்படி இருக்க மாட்டான். புதிய வருஷம் தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் தீர்மானம் பண்ணுவோம். அதான் நம்ம ஆசிக்கி கேட்ட சகரியன் புஸ்தகத்துல 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்,
0: விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீது குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா, விண்ணப்பங்களாகி ஊற்றார். கேளுங்க, கேட்கிற வெவன் பெற்றுக்கொள்ள நன்றி சொல்லியிருக்காரு. கேட்டால் தான் தருவார், கேட்கட்ட தரமாட்டார். சரி அவங்களுக்கு வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவார். விண்ணப்பங்களாகி ஊற்றுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாகிய தாருமாப்பா, எனக்கு விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே. நான் வேலை செஞ்சாலும், நான் என்ன செஞ்சாலும் என் இருதயம் மூடி இருக்குன்னு ஆண்டவரே. என் மூத்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, மகனே எப்போதும் என்னோடு இருக்காரு, என்னுடையங்களா உன்னுடையும் சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பத்தி சொல்ல முடியுமா? எப்போதும் ஆண்டவரோட இருக்கம்மா, ஆண்டவர் விலகி இருக்கிறமா? யோசித்து பாருங்க, ஆண்டவர் கேளுங்க, விண்ணப்பங்களாவே எனக்கு ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்களாவே ஊற்றும். கர்த்தர் விண்ணப்பங்களாவே ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 39:3.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
0: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
1: நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது? அக்கினி நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து தியானித்து ரெண்டாசனம் வாசிங்க. ரெண்டு,
1: நான் மௌனமாகி ஊமையனமாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல்,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன். ஆனாலும்
0: என் துக்கம் அதிகரித்தது.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது.
0: வசனத்தை நல்ல தியானிச்சு பாருங்க, வசனத்தை தியானித்து அன்று வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும்? அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து,
0: அப்பதான் ஆண்டோட வசனத்தை நம்மளால செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படி எல்லாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதி அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வசனத்தை தியானிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஆவி ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும், அன்னி பாசல பேச வேண்டும். அப்ப நம்மளால செபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க சாவியது சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் செபிக்கிறது இன்னதுன்னு எனக்கு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26.
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செபிக்கணும், இன்னதுக்கு செபிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்
0: எல்லாரும் அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டமான கஷ்டம் வரும்போது எதுக்கு செபிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்ய, அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: அப்ப பரிசு நம்ம செபிக்க முடியும். அதான் சொல்ற பக்தி எவ்வளவு நோக்கி கூப்பிடா, மிகுந்த சலப்பறந்தால் அது என்ன செய்யுது, அணுகவே எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தி உள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சரப்பிறந்தால் அவன் என்ன செய்யாது, அவனை அணுகாது. அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கர்த்தர் வருக சமீபம், நம்ம விட்டுறக்கூடாது. அன்று வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், அன்றோடு எப்போது இருக்கணும். கர்த்தர் நமக்கு எத்தனை மிகுந்த சரப்பிறந்தால் அது அவன் என்ன செய்யதான் அணுகாது. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும்? அன்று சொன்னார், சோதனை காலத்தின் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37:28.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்,
0: கர்த்தர் எதை விரும்புகிறாரு, நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யார கைவிட மாட்டாரு? தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன்கள் என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா அன்று கைவிட மாட்டார், என்றென்றையும் காத்துக்குவாரு. பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்களை கர்த்தர் காத்துக்கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்று, நான் பரிசுத்தமாக வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3.
1: மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார்,
0: அவருடைய
1: பரிசுத்தவான்கள் எல்லாரும்
0: உம்முடைய
1: கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்காங்களா? கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கையில் பார்த்தீங்களா, பரிசுத்தவங்களை எங்க இருக்காங்க, கர்த்தருடைய கையில் இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாகலும் ஏசப்பாடு சொல்லு, ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தான மாற்றுங்க ஆண்டவரே, நீ மாற்றும் ஆண்டவரே. அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்த மாற்று. அண்ணர் சொன்னார் வெளிப்படுத்தும் சேச 21 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிற, வாசித்து பாருங்க 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லியிருக்கிறார். கையில் நான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, கோபம் பொறாம கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு இதில் என்றா விடுதலை தரணும்ப்பா அப்படி நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்கும் சகலத்தையும் புதிதாக்குறாரா. வெளிப்படுத்தும் சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
0: சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்,
1: இதோ
0: இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது, கர்த்தர் திறம் ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தை அவர் என்ன செய்யறாரு, புதிதாக்குவார். உங்க பாவங்கள் கோபங்கள் எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு அங்கங்க சொல்றோம், கோழுக்குத்துற சண்டை போடுறோம், எல்லா குடங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டோடு சொல்லணும், ஆண்டவரே என்னால முடியல எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் சொல்றார் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார் லேபியராகமம் 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்,
0: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்
1: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
1: உங்கள் தேவனும்
0: உங்கள் தேவனும்
1: கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
0: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்,
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:21 நான் பரிசுத்த ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தனாங்களா இருங்களே. எப்படி பரிசுத்தமா இருக்கணுமா பாருங்க, லேவியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
0: நீங்களும்
1: எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கு கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம் நம்ம இருக்க வேண்டுமா, ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவான்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க ஏசப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கிட்ட இறைச்சர் நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கிட்ட நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா, நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்குன்னு சொல்லி தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவிப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுலேருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்தனால இருந்து என்னென்ன பாவம் செய்யணும் காமிங்கப்பா காமிங்க, என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திர என்ன சொல்றாரு, இங்க சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே
0: அவர்களை
1: பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்.
0: வசனம்தான் சத்தியம், வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வசனத்தை வாசிக்காம தான் ஒன்றும் செய்ய முடியாது. கை கர்த்தர் நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கார், கண்பறிவை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்தம் இருத்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம் உங்களுக்கு பரிசுத்தம், சத்தியம்தான் வசனம். ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், காமிங்க ஆண்டவர், காமிங்க ஆண்டவர். வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார், வசனத்து மூலம் உங்களோடு தேவன் பேசுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம சவம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் இங்கே செய்யுங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, அப்பா இது வேதனையின் காலம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் கண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள மோடு இருக்க உண்மை போல மாற்றமுடைய பார்த்துல செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உண்மைக்குள்ளே நெருங்கி செபிக்க உண்மை போல மாற்ற உங்களோட பார்த்துல செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. நிறைய பேர் மனநோயில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்க குணமாக்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நன்மையினால் முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்க ஆண்டவரையுமே. துதிக்கிறோம் ஐயா. காப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்க, ஆற்றில் நிறைய பேர் ஆற்று பலவீனத்தாலும் இறந்துடுறாங்கப்பா. ஆற்று பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அது எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் ஏசப்பா, காய்ச்சல் அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. இயேசுக்கு ரத்தத்தை எல்லாருமாலையும் தெளிக்கிறோம் கத்தாவே. காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாதப்பா. காய்ச்சல் இரும்பல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா. கைவலி கால்வலி எல்லாவற்றையும் குணமாக்கு. சுகர் கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க. டைராய்டு பிபி குணமாக்குங்க. நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்க. தலைவலியை குணமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொரு வேறுவாலையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தைப்பாக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தைப்பை தாங்க ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தாங்க ஏசப்பா. கடன் வரிசையில் மாறணும் ஏசப்பா. கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க ஏசப்பா. அவரஞ்சிற மக்களை ஆசிர்வீங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எந்த குடும்பத்திலேயே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பல்லவத்தின் அக்கினி மூட முடிக்காச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. கெஞ்சிரும் கெஞ்சிரும் படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க. தேவ கிருவ எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே, இறங்கும் இறங்கும் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறாங்களா தேவன் அறிகிற அறிவில் நிரப்பப்பட விட பார்த்து வச்சுப்பிக்கிறோம். ஆத்தும நேசரையும் அண்டிக்குள்ள மோடி இருக்க கிருபை தாரும். உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதிக்கா.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் எஸ்லிம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Koonu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asminkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. ஏசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமே அவர்களே. அவர் உறுதியாக பற்றி பிடிச்சிக்கோங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சிக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோவு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பு. ஆசு பாருங்க, யோவின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும்
0: கொன்று போட்டாலும்
1: அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: சின்ன பிரச்சனை கர்த்தர் சொல்லலாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சாவமணி, என்ன இருக்குது முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவர் தான் நித்திய ஜீவன். நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்து போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே ஜீவனை அடைந்து
1: ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனால தான் என்ன ஜீவன் அடைந்து என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 வருஷம் கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கு, ஹல்லேலூயா சொல்லமா. நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்கு தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள். என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அவர் பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்கறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்கறாரு, வலது கருத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்றாரு, துணை நிற்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்யறாரு, மகிமில் சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமா கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்யறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்கிறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசு விழால நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்ய போறோம், 1000 வருஷம் ஆட்சியில ஆளிகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27 வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும் மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னதமான பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து
1: அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான்.
0: அவர் கீழ்பட்டிருக்கும் என்று அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தர உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கருத்து பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திர நம்மள என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்தி ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுமா. அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கு. அப்புறம் தான் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தான்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாது. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்க தான் அவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்க தான் சொல்லி அவரை பார் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமா நம்ம

0: நமக்கு தீர்க்க ஆயுஷ்டு தர்றோம். ஒரு நாள் 1000 வருஷம் அரசு அரசியல் அவரோட அரசாழ்வோம் நித்தி சிவன் நம்ம தீர்க்க ஆயுஷ்டு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பாரு. அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
1: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமையிலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவது, நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவர் செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு கூட சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர். இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். இடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவரே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிறு, சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்லுகிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை உறுதியானங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி.
1: உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறமையா ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தி சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்தாவியான அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாக அதை குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன், கண்ணீர், வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனையோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பெரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாளித்து தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்கிறமே வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜெயிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestbombs@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எனக்கு விழித்திருந்து சேவமுன்னு எனக்கு உதவி செய்யப்பா, எனக்கு விழிப்பை தாரு, நான் தூங்கக்கூடாதுப்பா, விழிப்பு மரணத்துறை எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அது மாத்திரல மத்தேயு சுவிசேஷம் 26:41
1: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை பிசாஸ் கொண்டு வருவான், பல விதமான சோதனையை அவன் நம்ம எப்படா அவன் நம்மளா சோர்ந்து போயிருவான். அவன் சோர்ந்து போகாம ஒரு ஆத்மை எப்படா கொஞ்சம் கர்த்தருக்குள்ள இருக்காங்கன்னா அவங்க எந்த விதத்துல அவனை தள்ளலாம், எந்த விதத்துல அவங்களை விட்டு கர்த்தர் விட்டு பிரிக்கலாம்னு சொல்லி ஓயாம உழைச்சிட்டே இருப்பான். அதான் சொல்றாரு, சோதனைக்குள் படாதபடிக்கு
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அதான் சொல்றாரு, சோதனை கொடுப்படாதபடிக்கு என்ன செய்ய, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அவளை மேற்கொண்டு இருக்கவங்க ஜெபம் தான், கர்த்தரோடு நம்ம இறுதி அணைக்கப்பட்டிருக்கணும், அப்பதான் சோதனை கொடுப்பட பண்ண முடியாது. நம்ம சோதனைக்குள்பட்டு நம்ம அப்படியே சோர்ந்து போயிருவோம். சோதனை கொடுப்படாதபடிக்குன்னா என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த விழிப்பு ஆண்டவரை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு விழிப்புள்ள இதயத்தை தாரு சுவாமி, என் ஆத்மத்தில் ஒரு விழிப்பை தாரு, நான் எப்பவும் செவிச்சுட்டே இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யணும்னு கேட்கணும். இங்கே ஆண்டவரை இயேசுக்கு தாதான் சொல்றாரு. லூக்காவின் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: சொல்றாரு, அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படுற என்ன, இனி வரப்போற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்பட என்ன செய்யணுமா, எப்பொழுதும் செவமினி விழித்திருங்கள். இங்க விழித்திருந்து செவமனுங்கிறாரு, இங்க என்ன சொல்றாரு, எப்பொழுதும் செவமணி விழித்திருங்கள், விழித்திருக்க வேண்டும், செவமணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தராக இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டு வர்றாரு. மேனவர்களே, செவமணி விழித்திரு, இனிமேற பல காரியங்களுக்கு பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான யுத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா என்ன செய்யணும், இம்மி தப்புணும். அது மாத்திரம் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா செபம் பண்ணி என்ன செய்யணும், விழித்திருக்கணும். செபம் பண்ணணும், செபம் செபம் எப்பயுமே நம்ம செபங்கிறது என்ன, ஆண்டவராக இயேசுகத்தோட இணைந்து வாழ்றது தான், அவரோடு ஒன்றா கலக்கிறது தான். நம்ம அவரோடு அவருக்கும் நமக்கு எந்த தடை வராதபடி காத்துக்கொள்ளணும். அதனால பரிசுத்த பவுல் சொன்ன, இடைபடாம செபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருங்க. இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க, இடப்படாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. நம் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது, இடப்படாம செவனுங்க, ஸ்தோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. அது மாத்திரல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் லூக்காவின் சுவிசேஷத்துல, சோர்ந்து போகும் எப்போதும் செவம் பண்ணுங்க. லூக்காவின் சுவிசேஷம் 18:1
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்,
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்வு, இம்மேல உள்ள காலங்கள் சோர்வு, பிசாசு அதிகமா சோர்வை கொண்டு வருவான், பிரச்சனையை கொண்டு வருவான், குழப்பத்தை கொண்டு வருவான். அதான் ஆண்டவரை ஏசுத்து சொன்னார், சோர்ந்து போகாம எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, இவன் சோறு வரும், சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு செவிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா, அத்தனை வழியை நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. சகரியான் புஸ்தகம் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகள் மேலும்,
0: எருசலேம் குடிகள் மேலும்
1: கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்,
0: விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். பாத்தீங்களா, விழித்திருந்து செவிக்கணும் இனி சம்பவிப்பால இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக இருக்க பாத்திரோட என்ன பண்ணு, செவ்வமணி விழித்திருங்க. சொல்லி வச்சிருக்காரு நமக்கு வழி, இப்படிதான் வழி, இப்படிதான் செய்யணும்னு சொல்லி சொல்லி வச்சிருக்கிறார். நானே அதான் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லி எல்லாமே சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம இன்னும் அசதியா அலட்சியமா இருப்போமானா கற்று வரும்போது நம்ம நினைச்ச முடியாது. அவர் வருகைக்கு நம்ம போக முடியாது. கர்த்தர் வரப்போறாரு, சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. கர்த்தர் கேளுங்க, கிருபை நாவை விண்ணப்பத்தை நாவையை தாங்க ஆண்டவரே, கிருபை நாவை தாங்க ஏசப்பா, விண்ணப்பத்தை நாவையை தாங்க ஏசப்பா சொல்லி ஆண்டவரை கேட்கணும். முதல்ல நினைச்சுக்கணும், விசுவாசம் இருந்தாதான் பரலூர் ரசித்து போக முடியும். இரண்டாவதாக நான் பாவத்தை விட்டு மனம் திரும்பினாதான் பரலோகத்துக்கு போக முடியும். மூன்றாவது நான் செபிச்சுக்கிட்டே இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். கடைசியாக ஏசாயின் புஸ்தகம் 40:9-10
1: சியோன் என்னும் சுவிசேஷிகையே,
0: சியோன் என்னும் சுவிசேஷிகையே,
1: நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு,
0: உயர்ந்த பர்வதத்தில் ஏறு.
1: எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே,
0: எருசலேம் என்னும் சுவிசேஷிகையே,
1: நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு,
0: நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு.
1: பயப்படாமல் சத்தமிட்டு,
0: பயப்படாமல் சத்தமிட்டு.
1: யூதா பட்டணங்களை நோக்கி,
0: யூதா பட்டணங்களை நோக்கி.
1: இதோ உங்கள் தேவன் என்று கூறு,
0: இதோ உன் தேவன் என்று கூறு.
1: இதோ
0: இதோ
1: கர்த்தராகி ஆண்டவர்,
0: கர்த்தராகி ஆண்டவர்
1: பராக்கிரமசாலியாக வருவார்.
0: பராக்கிரம எப்படி வருவார் ஆண்டவர் இயேசுகிறது? பராக்கிரமசாலியாக வருவார்.
1: அவர் தமது புயத்தினால் அரசாளுவார்,
0: அவர் தமது புயத்தினால் அரசாளுவார்.
1: இதோ
0: இதோ
1: அவர் அளிக்கும் பலன்,
0: அவர் அளிக்கும் பலன்
1: அவரோட கூட வருகிறது.
0: அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது.
1: அவர் கொடுக்கும் பிரதிபலன்,
0: அவர் கொடுக்கும் பிரதிபலன்
1: அவருடைய முகத்திற்கு முன்பாக செல்கிறது.
0: அவர் கொடுக்கும் பிரதிபலன் முகத்துக்கு முன்பாக செல்கிறது. உங்கள் தேவன் சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்க, இயேசுக்கு வரப்போற பராக்கிரமசாலி வரப்போற எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. நாம் பெற்ற இன்பத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். தேவன் வரப்போறார், தேவன் வரப்போற எல்லாருக்கும் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கர்த்தர் வரப்போறார். இங்க சொல்றாரு என்னெல்லாம் நம்ம சூசை அறிவிக்கணும், நம்ம கர்த்தர் பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 52:7
1: சமாதானத்தை கூறி,
0: சமாதானத்தை சொல்லி, சமாதானத்தை எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? சமாதானம் கர்த்தர் தான் தருவாரு அப்படின்னு சொல்லி சமாதானத்தை கூறி,
1: நற்காரியங்களை,
0: நற்காரியங்களை
1: சுவிசேஷமாய் அறிவித்து.
0: நல்ல காரியத்தை ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நமக்காக மறித்து மூணாறு உயிரோடு எழுந்தார். நற்காரியத்தை என்ன செய்யணும்? சுவிசேஷமா அறிவிக்கணும். கர்த்தர் எனக்காக மறிச்சாரு, எனக்காக உயிரோடு எழுந்திருக்கிறாரு. உங்களையும் ஆண்டவர் மீட்டுக் கொள்வார், உங்களுக்காக மறிச்சிருக்கிறாரு, நீங்க விசுவாசிங்க அப்படின்னு சொல்லி நற்காரியத்தை சுவிசேஷமா அறிவித்து
1: ரட்சிப்பை பரிசுத்தப்படுத்தி.
0: ஆண்டவர் ஒருதான் ரட்சிக்க முடியும், பாவத்தில் விடுதலை இல்லையா? அவர் உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்லி நம்ம சொல்லணும்.
1: உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று,
0: உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று
1: சியோனுக்கு சொல்லுகிற,
0: சியோனுக்கு சொல்லுகிற
1: சுவிசேஷனுடைய பாதங்கள்,
0: சுவிசேஷனுடைய பாதங்கள்
1: மலைகளின் மேல்,
0: மலைகள் மேல்
1: எவ்வளவு அழகாயிருக்கின்றன.
0: ஆண்டவர் பத்தி சொல்ற பாதங்கள் கர்த்தர் சொல்றாரு எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அவற்றை வாங்க. அவர்தான் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தியிருக்காரு, உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உங்களுக்காக ரத்தத்தையே சிந்தியிருக்கிறாரு. மறித்தார், மூணாவது நாள் உயிரோடு எழுந்துட்டாரு. அவர்கிட்ட வாங்க, அவர் ஆச்சரியம் பண்ணுறாரு என்ன சொல்லி எல்லாருக்கும் நம்ம அவரை பத்தி சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அப்படி சொல்லும்போது என்ன கொடுக்கிறாரா? வேதத்தில் வாசிக்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ நான் சீக்கிரமா வருகிறேன்.
1: அவன் அவனுடைய கிரியைகளின்படி,
0: அவனுடைய கிரியைகளின்படி
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்,
0: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
1: என்னோட கூட வருகிறது,
0: என்னோட கூட வருகிறது. நீங்க கர்த்தரை பத்தி சொல்லுவீங்கன்னா, கர்த்தருக்காக எதையாவது செய்வீங்கன்னா, கர்த்தர் வரும்போது அவர் நமக்கு அளிக்கிற பலன் அவரோடு கூட வரும். ஆண்டவருக்காக எதையாவது நம்ம செய்யணும் பிரியமானவர்கள், ஆண்டவன் செய்த நன்மைகளை எல்லாருக்கும் சொல்லணும், நன்மைகளை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். அது 66 வாசிக்கிறோம், 16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: தேவனுக்கு பயந்தவர்களே
1: நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள்,
0: நீங்க எல்லாரும் வந்து கேளுங்கள்.
1: அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன்,
0: அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். தேவனுக்கு பயந்தவர்கள் எல்லாரும் வந்து கேளுங்க, அவர் என் ஆத்துமாவுக்கு செய்த சொல்லுவேன். உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வேற எதுவா சொல்ல வேண்டும்? தேவையில்லாத எதுவும் நம்ம சொல்ல வேண்டாம். உங்க ஆத்மாவுக்கு கர்த்தர் என்ன செய்யிருக்க அதை சொல்லுங்க. 1 Corinthians 9:16
1: சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ.
0: இயேசுக்கு பத்தி மற்றவங்களுக்கு சொல்லாம நமக்கு என்னவா? எனக்கு ஐயோ. கர்த்தரை பத்தி நம்ம சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இயேசுக்கிறது பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். ஆண்டவர் சொல்லாமா? ஆண்டவரே, நம்ம வீட்டு சொல்ல எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நான் இது வரைக்கும் நான் சொல்லாம இருந்துட்டப்பா, மேலும் பேட்டி சொல்லணும் ஆண்டவரே. அப்பதான் கர்த்தர் சொல்றதுன்னா, நான் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் போல என்னோட கூட வருது. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க கர்த்தருக்காக, அந்த பலன் தான் ஆண்டவர் கொண்டு வருவார். இப்ப வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12.
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி.
0: என்ன கர்த்தருக்கா கிரியை செய்தீங்களோ அவனவனுடைய கிரியைகளின்படி.
1: அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
0: ஆமா மேனங்களே, கர்த்தரை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். நம்ம எதை சொல்லணும்? நம்ம ஆத்மா செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு, உங்களுக்கும் கட்டாயம் செய்வாரு. இயேசுகிறத்தை பற்றி சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது நம்ம இந்த கடமை. முதல்ல நம்ம விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது, நம்ம பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும், மன்னிப்பு, பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். மூணாவது, நம்ம செபிக்கணும். நாலாவது, சுவிசேஷத்தை நம்ம ஒவ்வொருவரும் கர்த்தரை பற்றி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்? கர்த்தர் நமக்கு செய்த நன்மை எல்லாருக்கும் சொல்லணும், மறைச்சு வைக்க கூடாது. சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் உனக்கும் எனக்கும் ஐயோ. உப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுமா ஆண்டவரே? எனக்கு எப்படியாவது நம்மை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய ஞானத்தை கொடுங்க, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எத்தனையோ காலங்கள் என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் உண்டுன்னு இருந்துட்டு ஆண்டவரே. இது வரைக்கும் போயிட்டு சொல்லல, நான் சொல்லுவேப்பா. என்ன ஒப்பு கொடுக்கறேன், ஒப்பு கொடுக்கலாமா?
2: கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். நாம் தேவ செய்தியில கேட்டோம், நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். ஏன் மௌனமாயிருக்கிறார்? நாம் எல்லாம் கர்த்தரிடம் வர வேண்டும் என்று தான் அவர் பொறுமையோடு நமக்காக மௌனமாய் காத்திருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் இயேசு சொல்லி சென்ற அனைத்து வாக்கு தத்தங்களும் இப்பொழுது நிறைவேறிய வண்ணமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தரின் மகிமையின் வகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மோடு கூட இந்த வாரமும் பேசியிருக்கிறார். ஆம், விசுவாசமாய் இருக்க வேண்டும். தேவன் வருவார், சீக்கிரம் வருவார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான். ஆனால் அவன் மேலின் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொன்னார். கர்த்தாவே, என் உள்ளத்தில் விசுவாசத்தை துவங்குங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? அவர் தன் விசுவாசத்தை துவங்குறவர். பாரமெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும், பாவமெல்லாம் என்னை விட்டு அகன்று போகணும். என் உள்ளத்தில் விசுவாசத்தை துவக்குங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கர்த்த நோக்கி அர்ப்பணிக்கலாம் இப்பொழுது. தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. வாய் திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். நன்றி தகப்பனே, எனக்குள்ள விசுவாசம் வேண்டும் ஆண்டவரே. ஏனோக்கு விசுவாசத்தினாலே அவர் மரணத்தை காணாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம் பரலோகத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக விசுவாசத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? இரண்டாவது, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மீதலை விட்டு திரும்புகிறவர்களுக்காக கர்த்தர் வரப்போகிறாராம். சங்கீதக்காரனை போல ஜெபிக்கலாமா? என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்குங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, எனக்கு இறங்கும் ஆண்டவர். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்களா? வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? தேங்க்யூலா, நன்றி ராஜா. எந்த நிலைமை விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்ப என்று சொன்னார். நம்ம எங்கு விழுந்திருக்கிறோமோ அர்ப்பணம் செய்து இன்றைக்கு எழுந்து வருவோமா? கத்திடும் இளைய மகன் எழுந்து அப்பாட்ட வந்தான். இன்றைக்கு நாம் ஏசப்பாட்ட செல்வோமா? தகப்பனே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும், எங்கள் வாழ்க்கையை புதுப்பியும் ஆண்டவரே. எங்களை முழுமையை மாற்றும் ராஜா. வாய் திறந்து ஜெபிக்கலாம். மூன்றாவதாய், இயேசு சொன்னார், அக்காலத்தை நீங்கள் அறியாதபடினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஏன் விழித்திருக்க வேண்டும்? இயேசு சொன்னார் மீண்டும், நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கள். ஒருவேளை விழித்திருந்து நாம் ஜெபிக்காவிட்டால் சோதனையிலே சிக்கி விடுவோம். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்கணுமா? ரெண்டாவது, ஏன் நான் விழித்திருந்து ஜெபிக்கணுமா? இனி சம்பவிக்க போல இவருக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியாகவும் மனிதகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமானாக எண்ணப்பட வேண்டும் என்றாலும் நாம் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு சொன்னார். எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாம் அப்பா. அந்த ஜபாவியே, சகரியா 12:10 சொன்ன விண்ணப்பங்களின் ஆவியே எங்கள் மீது இப்பொழுது ஊற்றும் ஐயா. அந்த விண்ணப்பங்களின் ஆவி எங்களுக்கு தாரும் ஆண்டவர். இரவு பகலாய் நாங்கள் ஜெபிக்கணும். அந்த ஜப தாகம் எங்களுக்கு உண்டாகணும். பின்மாற்றத்தை எடுத்து போடும், சோர்வை எடுத்து போடும். நாங்கள் நல்லா ஜெபிக்க அந்த ஜப ஆவி எங்களுக்கு தாரும் என்று சொல்லி எல்லாம் ஜெபிக்கலாம். அர்ப்பணித்து ஜெபிங்க. நான்காவது சொன்னார், கர்த்தர் வரப்போகிறார். ஆகவே எருசலேம், சீயோன் என்னும் சுவிசேஷியே, சத்தமிட்டு கூப்பிடு, உன் தேவன் வருகிறார் என்று சொல்லு என்று சொன்னார். ஆம், இயேசு வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பதாக இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் ஊர் முழுதும் உலகம் முழுதும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அவர் ஊழியத்தை செய்ய அர்ப்பணிப்பீங்களா? ஒருவேளை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து சோர்ந்து போய் பின்வாங்கி இருக்கிறீங்களா? இன்றைக்கு மீண்டும் சொல்லுவோம், ஆண்டவரே இலைப்படையாமல் அப்பா சோர்ந்து போகாம உங்க ஊழியத்தன ஜாக்கிரதையோடு கவனத்தோடு செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. என் அசதியெல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா அந்த ஊழிய வாஞ்சை எனக்கு மீண்டும் தாரும். அதை திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆம், சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை. ஒருவேளை சுவிசேஷத்தை நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ என்று சொல்லி பவுல் எச்சரிக்கிறார். அதை திறந்து ஜெபிக்கலாமா? தேவன் என் ஆத்மாவுக்கு செய்ததை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். சமாதானத்தை பற்றி சொல்வேன். நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்வேன். தேவனுடைய ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவேன். தேவன் ராஜரிகம் பண்ண வரப்போகிறார் என்று நான் சொல்லுவேன் என்றெல்லாம் தீர்மானம் செய்ய இன்றைக்கு அவரது ஊழியத்தை செய்ய அர்ப்பணம் செய்ய. ஏற்கனவே அர்ப்பணித்தவங்க ஒருவேள் பின்வாங்கி இருந்தா இன்றைக்கு தேவனே என்னை உயிர்ப்பியும் நமது ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்ய எனக்கு கிருபை தாங்க. எல்லாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம், அர்ப்பணிக்கலாம். தேங்க்யூ லார்ட். அப்ப எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவன் வருவார், மௌனமாகிறார் என்று சொன்னீங்களே. நீ சொல்லி சென்ற எல்லா வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது அப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஒரு போதும் விசுவாசம் அப்பா எங்களை உள்ளத்தை விட்டு போயிடக்கூடாதப்பா. எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. இந்த விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் எங்கள் மீது ஊற்றுமடிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். விசுவாசத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலர்கள் கேட்டார்களே, நாங்களும் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்கள் அவிசுவாசங்களை நீக்கி போடுங்க. எங்கள் விசுவாசத்தை அப்ப உள்ளத்திலிருந்து ஒரு நதியை போல ஓட செய்யுங்கப்பா. விசுவாசத்தை துவக்கிறவர் நீர்த்தானப்பா, முடிக்கிறவர் நீர்த்தானப்பா. ஒரு போதும் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். பேதுரு பார்த்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் ஜெபிக்கிறேன் என்று சொன்னீரே. ஒரு நாள் வரை பார்த்து அற்ப விசுவாசி என்று சொன்னீர். கடைசி காலத்திலே, கடைசி நேரத்தில் வரை பார்த்து சொன்னேன், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னீரே. எங்களுக்கும் இந்த விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாத ஆண்டவரே. எந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளும் அப்பா. மாத்திரமல்ல, நாங்கள் மனம் திரும்பணும் அப்பா. எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் திரும்ப எங்களை கிருபை தாரும். எல்லா மீறுதல்களில் இருந்தும் எங்களை விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து தவறே செய்து செய்து பின்வாங்கி விடக்கூடாத ஆண்டவரே. இளைய மகன் எப்படி உங்களிடம் திரும்பி வந்தாரோ அதே போல எங்களையும் மூட இணைத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா மீறுதல்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கணும் சொல்லி ஜெபிக்கிறோம். இரவு பகலாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. ஆமாப்பா, சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இனி சம்பவிக்க போற எல்லா உபத்திரங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் இக்கட்டுக்கும் நாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். உமக்கு முன்பாய் நிற்க பாத்திரவானாக எண்ணப்பட வேண்டுமானால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னீரே. அந்த விழிப்புள்ள இருதயத்தை எங்கள் கர்த்தர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விண்ணப்பத்தின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை எங்கள் எல்லார் மீது கர்த்தர் ஊற்றுமடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூப்பா. அப்பா அது மாத்திரமில்ல, நீர் வரப்போகிற என்ற செய்தியை, அப்போ ரட்சிப்பை, நல்ல காரியங்களை, சமாதானத்தை, நீர் ராஜரீகம் பண்ண போகின்ற காரியங்களை நாங்கள் பூமி முழுவதும் சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்கள் சோர்வுகள், அசதிகள், வேதனைகள், எங்களுடைய எல்லா பாரத்தை எடுத்து போட்டு நாங்கள் அசதி இல்லாமல் ஜாக்கிரதையோடு கவனத்தோடு உங்கள் ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை தாழ்த்து கொடுக்கிறோம் அப்பா. வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எதை விதைத்தாய் அதையே அறுப்பாய் என்று சொல்லி நாங்கள் பாடினோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை, நாங்கள் நீதியை விதைக்க மெய்ப்பலனை பெற்றுக்கொள்ள, சீக்கிரம் வரப்போகிற உம்மிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள, உம்மோடு நாங்கள் வாழ, உம்மோடு அரசாலை எங்களுக்கு கிருபை கொடுங்க. செய்வதற்காக கோடானுக்கு நன்றி. அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், அர்ப்பணிக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். செய்ய போவதற்காக முக்க நன்றி ராஜா. நன்றி அன்பானவர்கள், இப்பொழுதும் நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக நமது அன்பு சகோதரி அவர்கள் இப்பொழுது ஜெபங்களை ஏறெடுப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நாம் யாவரும் நமது இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? எல்லாரும் ஜெபிங்க. என்ன ஆசீர்வாதம் தேவை? கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்கள். உங்கள் கண்ணீரை அவர் பார்க்கிறார், உங்கள் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் காண்கிறார், உங்கள் வேதனைகள் பாரங்கள் எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் நிச்சயம் தருவார், அவர் சித்தத்தின்படியே அதை செய்வார். நம்ம எல்லாரும் வாயில திறந்து இப்ப ஜெபிக்கலாமா? எல்லாரும் நம்ம எல்லா சகோதரர்களும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
0: மகிமையின் தேவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறவரையுமே துதிக்கிறோம். ஆண்டவரையுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, அந்த பாவோட வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, பக்தி வரத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்ய, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிற தேவ நீங்க ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கர்த்தாவே, அப்பாமே துதிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிற தேவன் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்கப்பா, குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, கிட்னியை குணமாக்குங்கப்பா, பலவீனத்தை குணமாக்கு, ஆட்டு பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செய்வனைகள் உடைத்து படுங்க, பிசாசன்களை அழித்து படுங்கப்பா. கொரோனா கொள்ளை நோய் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. ஈக்கலபா ஷக்கலபா, கொரோனா கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. அற்புதத்தை செய்ய, அசியங்களை செய்ய, கத்தோடி வல்லக்கரம் தொட வேண்டும். இப்படி கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. இப்படி வல்லமை இறங்கட்டும், இப்படி வல்லமை இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கொள்ள வேண்டுமா? கெஞ்சுகிறோம் கத்தாவை, கெஞ்சுகிறோம் அப்பா. அம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் ஐயா. கால் வலி, முட்டி வலி எல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. நடக்க முடியாத பலவீனத்தெல்லாம் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. இயேசுவே, முடி வல்லமை அனுப்பி குணமாக்குங்கப்பா. நடக்க முடியாத மக்களுக்கு நடக்கிறது பலன் கொடுங்கறாச்சா. முடி வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் ஐயா. அன்பின் தகப்பனே காப்பா, தலையில கட்டிய குணமாக்குங்க, கருப்பு பையில கட்டிய குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்ய, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. ஐயாமை துதிக்கிறோம். கடன் பிரச்சனை மாற்ற வேண்டும் ஐயா, கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் அப்பா, ஆசீர்வதிக்க வேண்டும். குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் ஐயா, கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்ய. தொழில் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பாமை துதிக்கிறோம் அப்பா. அதே போல தகப்பனே அப்பா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க, கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா. பெரிய காரியத்தை செய்ய, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. உண்மை தேடம் எண்டிக்கொள்ள உதவி செய்யப்பா. எல்லாருமே செபிக்கணும், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவங்க எல்லாருமே தேடம் எண்டிக்கொள்ள உதவி செய்ய, பலத்த காரியத்தை செய்ய. கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாவே எல்லாருமே ஊற்ற வேண்டும்னு செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களும் செய்ய முடியாது செபிக்கிறோம். நாம மகிப்பிடட்டும். எல்லா துதிக்கா நாம மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே.
3: மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் PARB0 COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1409100000229. மே காட் பிளஸ் யூ.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி: ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address: acmail.com. Our website: handofjesus.in. God bless you.

முதல் யார தேவன் உயர்த்துறாரு? ஜெபமன்றவங்கள உயர்த்துறாரு. ரெண்டாவது நீதிமான உயர்த்துறாரு. மூன்றாவது யாரை உயர்த்துறாரு? தாழ்வுள்ளங்களை உயர்த்துறாரு. அன்று சொன்னாரு தாழ்த்தப்பட்ட உயர்த்தப்பட சொன்னார். அதே மாதிரி ஆண்டவரை இயேசுக்கு தன்னை தாழ்த்தினாராம். பிலிப்பியர் புஸ்தகம் 2 அதிகாரம்

0: இருந்தும்
1: தேவனுக்கு சமமாய் இருப்பதை,
0: தேவனுக்கு சமமாய் இருப்பதை
1: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்,
0: கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல்
1: தம்மை தாமே வெறுமையாக்கி,
0: தம்மை தாமே பாருங்க, வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், எல்லாவற்றையும் உருவாக்கின தேவன் என்ன செய்ய, தம்மை தாமே வெறுமையாக்கி
1: அடிமையின் ரூபம் எடுத்து,
0: அடிமையின் ரூபம் எடுத்து
1: மனுஷர் சாயலானார்,
0: மனுஷர் சாயலானார்,
1: அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு,
0: மனுஷர் நம்ம சாயலாய் காணப்பட்டு,
1: மரண பரியந்தமும்,
0: மரண பரியந்தமும்,
1: அதாவது
0: அதாவது
1: சிலுவையின் மரண பரியந்தமும்,
0: சிலுவிலே மரண பரியந்தமும்
1: கீழ்ப்படிந்தவராகி,
0: கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார்,
0: தம்மை தாமே தாழ்த்தினார், சிலுவை மரண பரியந்தம் தன்னைத்தானே என்ன செஞ்சாரா தாழ்த்தினார்.
1: அதனால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி,
0: தேவன் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஆண்டவரை இயேசு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றுக்கும் மேல என்ன செஞ்சாராம், அவரை உயர்த்தினார். அருமையானவர்கள், உயர வேண்டுமா, தாழ்த்த வேண்டும், ஒன்று இல்லைங்கிற உள்ளத்துல எப்பவுமே ஒரு எண்ணம் இருக்கலாம், ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே, நம்முடைய கருத்துல களிமண், உண்மையாவே நம்ம களிமண் தான், நம்ம தேன நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒன்றுமில்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார். முதல்ல அவர் செவம் பண்ணும் போது உயர்த்துறார், ரெண்டு நீதிமானமா இருக்கும்போது தேவன் உயர்த்துறார், மூன்றாவதாக தன்னைத்தானே தாழ்த்தும் போது உயர்த்துவார். ஒன்றும் இல்லாண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நம்ம தாழ்மையோடு கெஞ்சி கேட்கும் போது தேவன் நிச்சயமா நம்ம உயர்த்துவார். நான்காவதாக தேவன் யார் உயர்த்துறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்,
1: கர்த்தர்
0: கர்த்தர்
1: சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் நாலாவது யார் உயர்த்துறாரு, சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். நமக்கு சாந்த குணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு சாந்த குணத்தை தாருங்க ஆண்டவரே. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சாந்த குணமா இருந்தாரு, மோசை பார்த்து சொல்றாரு சாந்த குணமா இருந்தாரா. எண்ணாம் புஸ்தகத்துல வாசித்து பாருங்க, எண்ணாம் புஸ்தகம் 12:3 வசனம்,
1: மோசையானவர்
0: பூமியில் உள்ள
1: சகல மனிதரிலும்,
0: சகல மனிதரிலும்
1: மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்த,
0: எப்படி இருந்தாரா, மிகுந்த சாந்த குணமுள்ளவராய் இருந்தார். அதனாலதான் தேவனாய் கர்த்தர் அவர் முகமுகமாய் பேசினார். அருமையானவரே, மாண்டு கேட்க வேண்டும், நம்ம பட்டு பட்டு பேசுறது முக்கியம் இல்ல, யாருமே நம்ம பட்டுன்னு பேசக்கூடாது, யாருமே டப்புன்னு பேசக்கூடாது, யாருமே நம்ம கோப்படக்கூடாது. ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரு, உண்மை போல சாந்த குணத்தை எனக்கு தாரு ஆண்டவரே. மோசிப்பா சார்ந்த குணமா இருந்தாரு, ஏசப்பா நீங்களும் சார்ந்த குணமா இருந்தீங்க, எனக்கும் இந்த சார்ந்த குணத்தை தாரு அப்படின்னு ஆண்டவரை கேட்கணும், எனக்கு சார்ந்த குணத்தை தாரு ஆண்டவரே. பாருங்க மோச என்ன செய்ய, மிகுந்த எப்படி இருந்தாரா, மிகுந்த சார்ந்த குணமா இருந்தாரு. ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே வசந்த கேட்டுட்டு போறதல்ல, வசந்த வச்சு என் உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். ஆதிபக்தர்கள் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டவர், என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. மோசை சார்ந்த குலமா இருந்தார், நீங்க சார்ந்த குலமா இருந்தீங்க, எனக்கு அது சார்ந்த குலத்தை தாரு, உண்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கை மாற வேண்டும். என்ன இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல அருமையானவர்களே, உலகத்தில் ஒரு நாள் உலகம் நம்மளை கைவிடும், உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும். இந்த உலகத்தை என்ன பொன் பொருள் எல்லாமே சேர்த்து வச்சாலும் நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது, ஒன்னும் கொண்டு வந்தது இல்ல, ஒன்னும் கொண்டு போறது ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் ஆதி பக்தர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே போல வாழ்ந்தால் மாத்திரம்தான் நம்ம பரலோகத்து போக முடியும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்களை போல சார்ந்த குணம், மோசி போல சார்ந்த குணமா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டும். 1 Peter 3:4
1: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற,
0: அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற
1: சாந்தமும்,
0: சாந்தமும்
1: அமைதியிலும் உள்ள ஆவியாகிய,
0: அமைதியில் உள்ள ஆவியாகிய
1: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே,
0: இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே
1: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது,
0: உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது,
1: அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது.
0: அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா, வெளியேற பெற்றது, சாந்தம் அமைதி. நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கும் போது அதுதான் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது, வேறப்பட்டது. நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே சாந்தம் அமைதியுள்ள ஆவியனுக்கு தாரும் ஆண்டவரே, சாந்தம் அமைதியுள்ள ஆவியனுக்கு தாரும் அப்பா, எனக்கு தாரும். நம்ம ஆண்டவரை இயேசுக்கு நான் சாந்தமோ மன தாழ்மையா இருக்கிற வாசித்து பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 11:29 வசனம்,
1: நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன்.
0: நம்ம ஆண்டவரை இயேசுக்கு எப்படி இருந்தாரா, சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் சொன்னார்.
1: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு,
0: என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக மரித்து 3 நாள் உயிரோடு எழுந்தவர், நான் சாந்தமும்

0: மனத்தாழ்மை இருக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்க. தேவன் ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவரை சார்ந்தகுலமா இருந்தீங்க எனக்கு போதியமாப்பா.
1: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
0: என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், கத்துட்டு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தாரு, நீங்க சார்ந்த குணமா இருக்கீங்களே எனக்கு சார்ந்த குணத்தாரு. சார்ந்த குணம் அமைதிதான் தேவனுடைய பார்வையில் வெளியேறப்பட்டது. ஆண்டவரே எனக்கு சார்ந்த குணத்தை தாரு. அவங்களுக்கு சார்ந்த குணத்தை தான் கத்திர என்ன செய்யறாரா, உயர்த்துகிறார். வாசிப்போமா இப்ப சங்கீத புஸ்தகம் 147 சங்கீதம் 6 வசனம்.
1: கர்த்தர் சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார்.
0: கர்த்தர் யார உயர்த்துகிறாரு? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். யார உயர்த்துறாரு? அவரை நோக்கி கூப்புறங்களை உயர்த்துகிறார். இரண்டாவது நீதிமானை உயர்த்துகிறார். மூன்றாவது தாழ்மையுள்ளவங்களை உயர்த்துகிறார். நான்காவதாக யார உயர்த்துகிறார்? சாந்த குணமுள்ள உயர்த்துகிறார். ஏன்னா ஆண்டவரை நம்ம ஆண்டவரை ஏசுகிறது சாந்த மனத்தாழ்மையுள்ளவராய் இருந்தார். நமக்கு சாந்த குணம் கேட்கணும். ஆண்டவரே உங்களை போல என்னையும் சாந்த குணத்தை எனக்கு தாருமப்பா. சாந்த குணங்களை உயர்த்துகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவர் நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராகிருத தேவ ஆவினால முடியும். ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாரும், உங்களை போல என்னை மாற்றும் கேட்கணும். ஐந்தாவதாக தானியேல் புஸ்தகம் 3:30 வசனம். பின்பு ராஜா
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
0: என்பவர்களை
1: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான்.
0: பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. என்ன சொன்ன கத்த உயர்த்தினார். அவங்க எப்படி இருந்தாங்க, உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவன் உயர்த்தினார். உயர்வுக்கு காரணம் என்ன பாருங்க. 28 வசனம் தானியேல் புத்தகம் 3:28 வசனம்.
1: அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து
0: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ
1: என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
0: அவர்கள் தம்முடைய தேவனை தவிர
1: வேறொரு தேவனையும்,
0: வேறொரு தேவனையும்
1: சேவித்து பணியாமல்,
0: சேவித்து பணியாமல்
1: அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி,
0: ராஜாவுடைய கட்டளையை தள்ளி
1: தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்,
0: தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசரை என்ன செஞ்சிட்டாரு? விடுவித்தார். ஹல்லேலூயா. நம்ம தேவனையே நம்ப வேண்டும். எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, நம்ம தேவனை மாத்திரம் நம்ப வேண்டும். நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். என்ன பிரச்சனை, என்ன பத்திரம் வந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்ன செஞ்சாங்க? அக்கினியில தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்பினாங்க. ஹல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளை என்ன செய்யல, தள்ளிட்டாங்க. ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் என்ன செஞ்சாங்க, நம்பி இருந்தாங்க. அருமையானவர்களே, அந்த நாளுக்குள்ள வந்து விட்டோம். என்ன செய்ய போற நம்ம வாழ்க்கையில? கர்த்தரை மாத்திரம் நம்ப வேண்டும். ராஜாவுடைய கட்டளை தள்ளிவிட்டு தேவனை மாத்திரம் நம்பினார்கள். ஹல்லேலூயா. அந்த ராஜா சொல்றாரு, என்னது அந்த ஆசீர்வாதம்?
1: அப்பொழுது நெபுகாத்நேச்சார்
0: வசனித்து
1: சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்,
0: என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
1: அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர,
0: அவங்க தம்முடைய தேவனை தவிர
1: வேறொரு தேவனையும்
0: சேவித்து பணியாமல்
1: அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி
0: தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால்
1: அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார்.
0: தம்முடைய தாசனை என்ன செஞ்சிட்டாரு?
1: விடுவித்தார்.
0: ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க அப்படி இருப்பீங்களா? எந்த சூழ்நிலையும் கர்த்தர் மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரம் சேவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கட்டாயம் நம்மள தேவன் உயர்த்துவார். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39 சங்கீதம் 7 வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே நம்பிக்கை.
0: ஹல்லேலூயா. நம்ம சொல்லுமா, இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்து, நீரே நம்பிக்கை. கர்த்தர் தான் நம்பிக்கை. சில வியாதி இருந்தா கயிறு கட்ட போவாங்க, சில வியாதி இருந்தா அங்க போடுவாங்க, இங்க போடுவாங்க, அது இல்ல. சங்கர்கள் சொல்ற கர்த்தாவி நீரே நம்பிக்கை. நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கேன். கயிறு கட்ட போடுவாங்க, இன்னொரு பிறவை இன்னொரு பிரச்சனை இன்னொரு இடத்துக்கு ஓடுவாங்க. அருமையானவர்களே, கர்த்தரே நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில உயர்வு வரும். அதாவது நம்ம சேவம் பண்ணுவே தேவன் உயர்த்துகிறார். நம்ம நீதிமான தேவன் நம்மளை மாற்றும் போது நம்ம உயர்த்துகிறார். மூன்றாவதாக நம்ம தாழ்மையா இருக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஐந்தாவதாக அவரே நம்பி அவரே நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். நம்ம நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கிறோம்? என்ன வந்து பார்க்கல, எதாவது நடக்குதான்னு பாக்கலாம் இருக்கிறோமா? இல்ல கர்த்தர்தான் என் நம்பிக்கைன்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை உயர்த்துவார், பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எழுந்து நான் ஒப்பு கொடுக்கலாமா?
2: கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் ஒரு மனிதனை தாழ்த்துகிறவர் மாத்திரமல்ல, அவர் அவனை உயர்த்துகிற தேவன். ஹலேலூயா சொல்லுவோமா? ஹலேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவன். எந்த நிலையில் இருந்தாலும், தொழில், வியாபாரம், படிப்பு, இன்னும் நம்முடைய அனைத்து காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்துவேன் என்று இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்குறைத்தவர் வாக்கு மாறாதவர். ஆமென் சொல்லுவோமா? ஆமென் எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, அவர் நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர் நோக்கி ஜெபிக்கிறவர்கள். தாவீது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார், கர்த்தர் தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி நாம் கேட்டோம். அப்படி என்றால் என்ன? யார் கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை உயர்த்துகிற தேவன். நம்மை நாம் அலசி பார்ப்போமா? நம்ம கர்த்தர் நோக்கி கூப்பிடுறோமா? அவர் கூப்பிடுகிற காரியத்திலே நாம் குறைந்து போய்விட்டோமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் இடைவிடாம உங்களை நோக்கி நான் கூப்பிடணும். ஆண்டவரே அந்த பாக்கியங்களை எனக்கு ஆண்டவராகிய தேவனே நீ தர வேண்டும் என்று சொல்லி வாய் திறந்து சொல்லுவோமா? நோக்கி கூப்பிடணும். ஜெபிக்கிறவர்களை உயர்த்துகிறார். நீதி ஜனத்தை உயர்த்தும். யாரெல்லாம் நீதிமான்லாம் வாழ்றோமோ, ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ, அவர் சொன்ன கட்டளைகளெல்லாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னதை செய்கிறோமோ, அது நமக்கு நீதியா இருக்கும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படும் பொழுது நமக்கு நீதி உண்டாகும். நம்முடைய நீதி எல்லாம் கந்தைகளுக்கு தான், ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் பொழுது, கர்த்தர் சொன்ன வார்த்தையில் நாம் கேட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு நீதியாக இருக்குமா? ஹல்லேலூயா. அந்த நீதிமான்களை கர்த்தர் உயர்த்துகிறாராம். மூன்றாவது, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நான்காவது, சாந்த குணம் உள்ளவர்களை. மோசே சாந்த குணம் உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார். சாந்த குணம் உள்ள அந்த ஆவி, அந்த அமைதியின் ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள், ராஜாவின் கட்டளையை தள்ளினார்கள், கர்த்தரை தவிர வேற யாரையும் அவர்கள் வணங்கவில்லை. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். ராஜாவின் உள்ளத்திலே பேசி ராஜாவை கொண்டு கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உயர்த்த விரும்புகிறார். அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோமா?

0: ஆம், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார், காலமெல்லாம் உன் கரம் பிடிப்பார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, அனுதினம் அவரிடம் வாழ்ந்திடுவே, இன்னைக்கு அர்ப்பணம் செய்வீங்களா? ஆலையில் கேட்ட செய்தியை நாம கர்த்தருக்கு அதை ஒப்புக்கொடுத்து சுகம் பண்ணுவோமா? உன் கேட்ட வார்த்தையின்படியே வாழ அர்ப்பணிப்போமா? கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பிரேஸ் அல்லாஹ். எல்லா கண்களையும் மூடி ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரலோக பிதாவே, இன்றைக்கு எங்களை உயர்த்துவதாய் வாக்கு கொடுத்தீரே. கர்த்தர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி கேட்டோம் ஆண்டவரே. அப்ப எங்களையும் நீ உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உயர்த்துவீராக. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கருத்தாய் உன்னை நடத்துவார் என்று பாடினுமே. எங்களை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என்னை உயர்த்தும் ஆண்டவரே என்று இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தயவாய் கடந்து வருவதாக, கடந்து வருவதாக, கடந்து வருவதாக. அப்ப அனுதினமும் நாங்கள் ஜெபிக்க, இடைவிடாமல் ஜெபிக்க, இரவு பகலாயமை நோக்கி கூப்பிட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்துவீராக, அதற்குரிய கிருபை தருவீராக. தாவீதின் தலையை உயர்த்தின கர்த்தர், எங்கள் தலையை உயர்த்தணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. நீதி ஜனத்தை உயர்த்தும் என்று சொன்னீரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பீராக. உங்க ரத்தத்தினால் எங்களை முற்றிலும் கழுவுவீராக. நீர் சொன்ன அனைத்து கட்டளையிலும் கை கொள்ள சாவதானமா இருக்க நாங்கள் எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறீரே. எங்களுக்கு மன தாழ்மையை கர்த்தர் இன்றைக்கு தயவாய் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறீரே. எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நீடிய சாந்தத்தை தாருமையா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ள என்று சொன்னீரே. அப்பா, உம்மிடத்தில் இருக்கிற மன சாந்தமுள்ள அந்த அமைதியுள்ள ஆவி எங்களுக்கு கர்த்தர் இன்றைக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தானியேல் வாழ்க்கையிலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே, ராஜாவின் கட்டளையை தள்ளி அவள் வேறு யாரையும் பணிந்து சேவியாமல் என் கர்த்தரையே பணிந்து சேவித்து உம்மை நம்பியிருந்தது போல, இனி வரும் காலங்களில் என்ன உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உம்மையே சேவித்து கர்த்தர் ஒருவரைக்கே ஆராதனை செய்ய எங்களை நீர்தானே ஆசீர்வதிக்க வேண்டுமா? எங்களை அர்ப்பணிக்கிறோ. இப்பொழுது கர்த்தர் கடந்து வருவீராக, உயர்த்துகிற கர்த்தர் இப்ப இறங்கி வருவாராக. உயர்த்துகிற கர்த்தர், ஆமென், சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிற கர்த்தர், இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உன் பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் கடந்து வருவதாக. இப்பொழுது கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வல்லமை இயேசுவின் நாமத்தில் இப்படி இறங்கி வருவதாக. ஆண்டவரே, அவள் கைவிட செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இன்னும் எல்லா காரியங்கள், படிப்பு காரியங்கள், எல்லா குடும்ப காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் இப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: நீர் எங்களுக்குள்ள பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர். நீர் எங்களுக்குள்ள எந்த குறை வராதே வராதப்பா ஆண்டவர். நீர் பார்த்து நீ மகனை எப்போது என்னோட இருக்கிற, என்னோட உன்னோட சொன்னீரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எப்போது உங்களோடு கூட இருக்க அந்த கிருபைகள் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். மகிமையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மட்டும் மகிப்படுத்துங்க. அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அப்ப என்ன வியாதியோட இருந்தாலும் தயவாக இப்போதே ஒரு வீச்சை தொடும் தொடும் தொடும் உயர்த்துங்க, பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதி கன மகிமைக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சனை தாழ்மையே கேஜிரோ பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmkaram@gmail.com. Our website

0: அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவா நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்து அதன் கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பரிசுத்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க சப்பா. இங்க சொல்றாரு பரிசுத்த பவுல் சொல்றாரு ராமர்கள் நிறுவனம் 8:36-37.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு
1: நம்மை பிரிப்பவன் யார்,
0: நம்ம பிரிப்பவன் யார்,
1: உபத்திரவமோ,
0: என்ன உபத்திரவம் இருந்தாலும் கத்திரிட்டு நம்ம பிரிக்க முடியாது, உபத்திரமோ,
1: வியாகுலமோ,
0: வியாகுலமோ,
1: துன்பமோ,
0: துன்பமோ,
1: பசியோ,
0: பசியோ,
1: நிர்வாணமோ,
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ,
0: நாசமோசமோ,
1: பட்டயமோ,
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும்,
0: இவை எல்லாவற்றிலும், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும்
1: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே,
0: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே
1: முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்,
0: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி ஒரு அன்பு கர்த்தர் மேல் நமக்கு வைராக்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவுக்கு இருந்துச்சு. எலியாவுக்கு முதல் என்ன செஞ்சாரு, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான், என்ன செஞ்சாரு, கருத்தா ஜெபிச்சாரு. நம்மள எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம், ராஜாக்களுக்கு ஜெபிக்கிறோம், ஊழியக்காருக்கா ஜெபிக்கிறோம், பரிசுத்தவன்களுக்கா ஜெபிக்கிறோம். ரெண்டாவது எலியாவுக்கு என்ன இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். மூன்றாவது எலியாட்ட என்ன இருந்தது, பத்தி வைராக்கி இருந்துச்சு. நமக்கும் கத்தி வைராக்கம் வேணும். அப்பதான் நம்ம கத்தோடைய ராஜ்யத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். இயேசுக்காக, இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன், இயேசுக்காக, இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன். எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார், நம்மளுக்காக மரணத்தே ருசி பார்த்தார், நமக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டு. வாசித்து பாருங்க மார்க்கில் சுவிசேஷம் 10:23. நமக்காக மரணாக்கினே ஏற்றுக்கொண்டார். அவருக்காக நம்ம வைராக்கியமா வாழ வேண்டும்.
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து
0: பாத்தீங்களா, அவர் என்ன செஞ்சார், அவர்கள் அவரை இயேசு கிறிஸ்து மரண ஆக்கணிக்குள்ளால் தீர்த்து பாத்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒருவருக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். அவருக்கான வைராக்கியமான பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எளிய போல எனக்கு தாங்காண்டவர் சொல்லி கேட்போம். ஒரே ஒரு வாழ்க்கை மாணவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். கத்திற்காக வாழ்வோம். கத்திர மரண ஆக்கி ஏற்றுக்கொண்டா உங்களை என்னையும் சொந்த ரத்தத்தினால் நம்ம மீட்டுக் கொண்டார். எங்கேயோ இருந்தோ, எங்கேயோ வழி தப்பி அலைஞ்சோ, நம்மளை மீட்டுக் கொண்டவர் அவர் தான். ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். நம்ம இன்னைக்கு அவருக்காக வைராக்கியம் பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எளிய போல கேட்டு நம்ம பெற்றுக் கொள்வோம். நாலாவதாக எலியாட்ட என்ன இருந்து பாருங்க, பொன்னுராஜர்கள் புஸ்தகம் 18:36.
1: அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்திலே,
0: அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்திலே
1: தீர்க்க தரிசியாகிய எலியா வந்து,
0: தீர்க்க தரிசியாகிய எலியா வந்து
1: ஆபிரகாமுக்கும்,
0: ஆபிரகாமுக்கும்,
1: ஈசாக்குக்கும்,
0: ஈசாக்குக்கும்,
1: யாக்கோபுக்கும்,
0: யாக்கோபுக்கும்,
1: தேவனாகிய கர்த்தாவே,
0: தேவனாகிய கர்த்தாவே,
1: இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும்,
0: இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும்,
1: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
0: நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்,
1: நான் இந்த காரியங்களை எல்லாம்,
0: நான் இந்த காரியங்களை எல்லாம்
1: உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும்,
0: உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும்
1: இன்றைக்கு விளங்க பண்ணும்,
0: இன்றைக்கு விளங்க பண்ணும். அப்ப எல்லா நாளும் என்ன காரியம் இருக்காரு, ஊழியமா செஞ்சிருக்காரு. கர்த்தருக்காக என்ன செஞ்சாரு, ஊழியம் செஞ்சிருக்காங்க. எஸ்ஐபெல் இந்த ராஜாத்தி அவங்களை கொள்றதுக்காக எல்லையோ தேடினா, எவ்வளவோ தேடினாங்க, அதெல்லாம் அவர் பார்க்காதபடிக்கு கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க. நம்மளும் கூட இந்த உலகத்துல பயங்கரமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். பக்தி வைராக்கியமான ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். கர்த்தருக்காக எளிய போல ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுப்போமா, சின்ன ஊழியமா அது செய்ய வேண்டும். கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் வரும்போது வெறுங்கையா கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க. ஏத்தரம் புத்தகம் 34:20 கடைசி,
1: வெறும் கையோட,
0: வெறும் கையோட
1: என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது.
0: வெறுங்கையோட கர்த்தருடைய சந்நிதிக்கு யாரும் ஒருவரும் வரக்கூடாது. ஒரு ஆத்மாவது நம்ம ஆதாயப்படுத்தணும். ஒரு நாளைக்காவது, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தணும். உனக்காக மறித்தறி எனக்காக என்ன செய்தான்னு ஆண்டவர் நம்ம கேட்பாரு. எளிய ஊழியம் செஞ்சாரு, கத்திரிக்கு முன்பு நின்னாரு, ஜெபம் பண்ணாரு. ரெண்டாவது கத்திரி வார்த்தையின்படியே செஞ்சாரு. மூன்றாவது பக்தி வைராக்கிய, பக்தி வைராக்கியத்தை அவருக்கு இருந்துச்சு. நான்காவது கத்தோடைய ஊழியத்தை செய்தார், ஊழிக்கரிய நாகன் சொல்றாரு. சின்ன ஊழியமா செய்யணும், நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்யற அது உண்மை, அது வேற, அது இல்ல. கத்திற்காக ஒளிஞ்ச வேண்டும், அதான் கத்தோடைய வேதம் சொல்லுது. கத்திற்காக நம்ம ஒளிஞ்சு செய்யணுமா? ரோமர் 12:11
1: அசதியாயிராமல் ஜாக்கிரதையா,
0: அசதியாயிராமல் சாக்கிரதை, அசதியோட ஒளிஞ்சு செய்யக்கூடாது. அசதியாராமல் சாக்கிரதை இருங்கள்,
1: ஆவியிலே அனலாயிருங்கள்,
0: ஆவியில அனலாயிருங்கள்,
1: கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். 2 தீமோத்தேயு 4:5
1: நீயோ எல்லாவற்றிலும்
0: மன
1: தெளிவுள்ளவனாயிரு,
0: மன தெளிவுள்ளவனாயிரு,
1: தீங்கு அனுபவி,
0: தீங்க அனுபவி, மன தெளிவா இருக்கு நமக்கு. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக தீங்கு அனுப்பி,
1: சுவிசேஷகனுடைய வேலையை செய்,
0: சுவிசேஷனுடைய வேலையை செய்,
1: உன் ஊழியத்தை நிறைவேற்ற,
0: உன் ஊழியம் கத்திரிட்ட நீங்க பெற்ற ஊழியத்தை என்ன செஞ்சனும்? நிறைவேற்றணும். கத்திர நமக்காட்சி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. கத்திரிக்காக நம்ம கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஏனாதான அசதியராத சாக்கரேறு கத்திரிக்கு ஊழியம் செய்ய, கத்திரத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, கொலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு,
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி
1: கவனமா இருப்பாய் என்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கும் நம்ப? கவனமா இருக்கு. ஏனா தான் ஊழியம் செய்யக்கூடாது, அசதியா ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கும் நம்ப? கவனமா இருக்கணும். எலியா ஊழியம் செஞ்சாரு, கத்திரிக்கு முன்னா நின்னாரு, கத்திரி வார்த்தையின்படியே செய்தாரு, கத்திரிக்காக வைராக்கியம் கொண்டிருந்தாரு, கத்திரிக்காக ஊழியம் செஞ்சாரு. அதனாலதான் அவர் பரலோகத்துல சொல் கத்திரி எடுக்கப்பட்டு பரலோகத்துல உயிரோடு இருக்கிறாரு. அலையிலுயா. நம்மளும் உயிரோடு எடுத்துக்கொள்ள போறாரு. அலையிலுயா. அப்ப நம்ம ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கத்திரிக்கு முன்பாக நிற்கணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்கணும். அது மாத்திரல, கத்திரிக்காக பக்தி வைராக்கியம் நமக்கு வரணும், கத்திரிக்காக ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம அப்பதான் போக முடியும். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, என்னை பொறுப்படுத்திக்கோங்க ஏசப்பா. எப்படியாவது ஆண்டவரே ஊழியத்துக்கு நான் வரணும் ஆண்டவர், ஊழியத்தை செய்யணும் அப்பா. எளிய போல என்னை மாற்றும் ஆண்டவரே, நம்முடைய ஊழியத்தை செய்யணும். உமக்கும் தான் இருக்கணும், உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கணும் ஐயா. எனக்கு வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமா? ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. சின்ன சின்ன வெறுங்கையா கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாரும் வர முடியாது. ஏதாவது சின்ன சின்ன ஊழியமாவது செய்யணும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம்.

0: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆம், எலியா சுழல் காற்றிலே அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். நமக்கு ஒரு காற்று இருக்குது, அது தான் பரிசுத்தாவியானவராகிய காற்று. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்மை கர்த்தன் வருகையிலே அவர் பரலோகம் கொண்டு செல்வார். பிரைஸ் அல்லாஹ். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. ஆமென். எலியா கர்த்தர் முன்பாக நின்று எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். எலியா கருத்தாங்க ஜெபித்தாராம், ஊக்கமாக ஜெபித்தாராம், கருத்தாங்க ஜெபித்தாராம். நாமும் அர்ப்பணிக்கலாமா? தேசத்திற்காக ஜெபிக்க, தலைவர்களுக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க. அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், எலியாவை போல ஜெபிக்கணும். ஆகவே எலியா உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்து கொண்டார். கர்த்தரை மீறி கேட்கவில்லை, கர்த்தர் சொன்னதை கேட்டார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே கர்த்தாவின் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்ய அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருப கொடுங்கப்பா, கிருப கொடுங்கப்பா. எல்லாமே திறந்து சொல்லுங்கப்பாங்களா, கிருப கொடுங்கப்பா. அப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசு எதிர்த்து நிலை என்று சொன்னாரே, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து கேள்போமா? தேங்க்யூ லா. நன்றி, நன்றி, நன்றி. எலியாக்குள் மூன்று வைராக்கியம் இருந்தது. எனக்குள்ள இந்த பக்தி வைராக்கியம், நேச வைராக்கியம், எனக்குள்ள தேவ வைராக்கியமான வைராக்கியம். தயவாய்த்தார் ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்சை இருக்கிறவரே, எங்களுக்குள்ள இந்த வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இயேசுகாய் நிற்பேன் வைராக்கியத்தை தாரும். எந்த நிலையில் நாங்கள் பின்வாங்க கூடாது, எல்லாம் கேட்கலாமா? பிரைஸ் அல்லாஹ். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. நான்காவது, எலியா சொன்னார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, நான் பிசாசின் ஊழியக்காரர்கள் அல்ல, பிசாசின் ஊழியக்காரர் அல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரராக இருக்கும்படி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே உலக பொருளுக்கு நான் ஊழியக்காரன் அல்ல, இயேசுவுக்கு ஊழியக்காரன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். திமேத்தை பார்த்து போல் சொன்னார், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அறிக்கையை பார்த்து சொன்னார், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. ரோமர் சபையை பார்த்து சொன்னார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம் செல்லாம ஆண்டவரே உமக்கான தொடர்ந்து ஊழியம் செய்ய என் கிருபை கொடுங்க. இப்பெல்லாம் செய்த எலியா சுழல் காட்டிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாராம். நாம் இவ்விதமாய் நடக்கும் பொழுது அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அர்ப்பணம் செய்வங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியானவரே, நீர் கொடுத்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு ஏறி போனது போல எங்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த காற்று, அந்த ஜீவ காற்று நீர்தானே ஆவியானவரே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நீர்தானப்பா அந்த காற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே. எலியாவை போல நாங்கள் உமக்கு உண்மை எப்பொழுதும் நின்று ஜெபிக்க, எலியாவை போல உமக்கு கீழ்ப்படிய கர்த்தாவே, எலியாவை போல பக்தி வைராக்கியம், வெகு வைராக்கியம் சொன்ன வைராக்கியம் நிறைந்தவர்களாக கர்த்தரின் ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய எங்கள் ஊழியத்தை நிறைவேற்று. பாக்கியம் கொடுங்க அர்ப்பணிக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும்.
1: கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, கர்த்தரை வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டுமப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமாதமா இருக்கணுமே, அதனால அன்பாருன்னு சொன்னீரே கர்த்தாவே. அப்பா எல்லா மக்களும் இடத்துல பழகணும், எவ்வளோ பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமாதமா இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே. அதனால நன்மாருன்னு சொன்னீரே, அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை, தொடுங்கப்பா, குணமாக்குங்க, குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறோங்க, குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போன்மேன்னு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில் நாமத்தில் கர்த்தாவே, ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா, ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. என் பிள்ளைகளுக்கு படிக்க வர மாட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய் தப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பணத்தை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா, நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்ய அதிசயங்க செய்ய சப்பா, மகத்தான காரியத்தை செய்ய கர்த்தருடைய கரம் தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே இரக்கத்தை கட்டளடுங்க, கிருவை கட்டளடுங்க, பிபி கொலஸ்ட்ரால் தைராய்டு சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்க, உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்க, வியாதியை நீக்கி போடுங்க ஆண்டவரை, நீக்கி போடுங்க ஆண்டவரை. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள் சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுக்கு நாமத்தில் நிர்மலமாக்குற ஆண்டவரை ஐயா மீ துதிக்கிறோம், தகப்பரே மீ துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சி திறக்க கிருபை தாரு, சர்ச்சி திறக்கணும் ஆண்டவரை, அற்புதங்களை செய்யும் அதிசயங்களை செய்யணும். நாம மாத்திர மங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க, வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க ஐயாமை. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. அந்த உரையமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், குழந்தை பாக்கியில சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அவங்க கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் ஆசிரியங்க. கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க, கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிச்சர் தேவன் நீங்க ஆண்டவர. அப்பா குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்க சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா, அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரு, அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செவிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை சோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஐயாமை. துதிக்கிறவங்க மகத்துவம்ல நாம் மகிப்படட்டும் ஐயா. அண்டு விரையுமே துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும் செழிக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணுங்க. நாம் மகிப்படட்டும், காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களா ரட்சிக்கப்படும், சிறுபிள்ளைகளா ரட்சிக்கப்படும் அண்டவரே. அப்பா வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க, நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயிர் வைத்தாங்க, வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. அண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா ஆ மக்களும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யானொழி நீங்க ஆண்டவரே. அப்பா எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவீங்க, பிரகாசிப்பியும் கரையே பிரகாசிப்பியும். எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உம்மால முடியும் ஆண்டவரே. செவிக்கிற மக்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றுமையா மாற்றும் ஆண்டவரே, மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க, எல்லா துதிக்கான மாய்க்கு சொல்லுறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பாருங்க பிதாவே. ஆமே கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு, கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
3: உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனார் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் எழுதின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

கடந்த 28ஆம் தேதி பிசினஸ் விஷயமா பாம்பே போயிருந்தேன். 28ஆம் தேதி அங்கே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 29ஆம் தேதி நான் இருந்த இடத்துலேருந்து திரும்ப பாம்பேக்கு வந்திருந்தேன். சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு சாப்பிட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நாசிக்கின்ற இடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது 21:00 இருக்கும், திரும்ப ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி வண்டியில் நிறுத்திருக்கும் போது எனக்கு இந்த ரெண்டு பகுதியிலும் பயங்கரமான வலி வந்துச்சு. பயங்கரமாக இருக்கு வலி, என்ன பண்ணுறதுனே தெரியல. கூட என்ன பிஸ்னஸ் சம்மந்தமானவங்க தான் இருந்தாங்க, யாரும் வேற யாரும் இல்லை. அப்போ அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல. அந்த டைமில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ரொம்ப வலியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. அம்மா சொன்னாங்க, அது மம்சா இருக்கலாம், நீ மாத்திரை எதுவும் போட்டுறாத, தைலம் வேணும்னா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அப்போத்துலேருந்து சாப்பிடவும் முடியல. அப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நான் இருந்த இடத்துக்கு போய் ரூமுக்கு போனால் என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியல, பயங்கரமான வலியினால் கஷ்டப்பட்டேன். அதுக்கிடையில் காலையில் எனக்கு ஃபீவரும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கை கால்லாம் பயங்கர ஷிவரிங் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு தான் எனக்கு முக்கியமான வேலை, நான் அன்னைக்கு அந்த வேலையை முடித்து அங்கேருந்து நைட்டு திரும்பி வர்றதுக்காக டிக்கெட்டெல்லாம் போட்டாச்சு. ஆனால் எனக்கு அங்கே அவங்க கூட போய் நின்று வேலையும் செய்ய முடியல. அதுக்கிடையில் வேற எங்கேயும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபோன் பண்ணி எல்லாமே ஒரே நெருக்கமாயிருச்சு எனக்கு. அந்த இடத்துல போயிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் பலவீனமாக இருக்கேன், ஒரு பக்கம் எனக்கு ஆஃபீஸ் டென்ஷனு, ஒரு பக்கம் குன்னூர் ஆஃபீஸ் டென்ஷனு, எல்லாமே ஒரே நேரத்தில் என்னை போட்டு ரொம்ப படுத்திருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கிடையில் எப்படியாவது வேலையை முடித்து அங்கேருந்து கிளம்பி வந்தால் போதும் அப்படின்ற நிலமையில் சாயந்தரம் 4:30 மணிக்கு காரில் அங்கேருந்து பாம்பே வந்துட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடிச்சு, அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டரு வண்டி நகரவே இல்லை. நைட்டு 9:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு, ஆனால் 9:00 மணிக்கு தான் ஏர்போர்ட்டுக்கு போய் சேர்ந்தேன். அங்கே போய் பார்த்தா ஆல்மோஸ்ட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, உங்களோட ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நேரத்தில் நான் தனியாக வேற இருக்கேன், என்ன பண்ணணும், ஒரே ஒரு பக்கம் பலவீனம், ஒரு பக்கம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம், எப்படி போய் வீட்டு சேருவோம், எப்படியாவது வண்டி ஏறி இருந்தால் கிட்டத்தட்ட 11:30 மணிக்கு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருப்பேன் நான். அதுக்குள்ளார இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே கலங்கி நின்றுட்டு இருந்த நேரத்தில் அங்கே கவுண்டர்லேருந்து ஒரு மேடம் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட் வேணும்னா நாளைக்கு மதியானம் 2:30 மணிக்கு தான், என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னோடனே, வேணா கனெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன்னு சொல்லி கனெக்ஷன் கொஞ்சம் பேமெண்ட் பண்ண சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபையில் நான் கொஞ்சம் கேஷ் கையில் வச்சுருந்தனால அந்த காசை கொடுத்து சென்னை வந்து இறங்கினேன். சென்னை வந்து இறங்கினாலும் என்னால் வெளியில் வரவே முடியல. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணன் அங்கேருந்து வந்தாப்புல அவர் வந்து 2 நாள் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே நான் சாப்பிட்டு வந்து அண்ணன் ஒரு காஃபி வாங்கி ஒரு பிஸ்கட் கொடுக்குறாப்புல என்னால் அந்த காஃபியும் அந்த பிஸ்கட்டையும்

சாப்பிட முடியல. அந்த அளவுக்கு என்னோட தொண்டையெல்லாம் முகம்லாம் பயங்கரமா வீங்கி ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏர்போர்ட்ல வெளியில ரெண்டு பேரும் உட்காந்துருந்தோம், அவன் மேலேயே அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு கோயம்புத்தூருக்கு வர வேண்டிய ஃபிளைட்டு. உள்ள போறேன், என்னால நடந்து போக கூட முடியல. உள்ள போய் செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சு பஸ்ஸுக்கு போகணும்னா என்னால நடக்க முடியல. ஏசுப்பா எப்படி போவேன், எப்படி போய் நான் சேருவேன், தனியா வேற இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஏசுப்பாவோட கிருபையில வந்து ஃபிளைட்டு ஏறிட்டேன். கோயம்புத்தூர் வந்து இறங்கணுன்னு என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு சொன்னேன். அவன் என்ன கார்ல கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டான். உடனே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. டாக்டர் பார்த்துட்டு பிபி ரொம்ப அதிகமா இருக்கு, அதே சமயத்தில் இந்த மம்சதும் இது இருந்தது. அப்புறம் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனாலும் எனக்கு சுகமாகல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, எனக்கு இங்க வர முடியல. அக்கா வீட்டுக்கு வந்தாங்க, வந்து பாரத்தோட எனக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. ஏசப்பா எனக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அந்த நேரத்தில் பலவீனம் சிக்கு மட்டும் இல்லை, வேற ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணி எனக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான மரண போராட்டமே நடந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் முடியாம ஆயிரும். அக்காவோட தொடர்ந்து ஜெபத்தினால இன்னைக்கு கர்த்தர் என்னை இங்கே உயிரோடு நிறுத்தியிருக்கிறாரு. அப்படி செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி. எனக்காக அக்கா வந்து இந்தளவுக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு இங்கே இயேசு பாட்டு வந்து சுகத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அண்ணனுக்கும் எல்லாருக்கும் நன்றி. சபையார் எல்லாரும் என்னை வந்து பார்த்தீங்க, எனக்காக ஜெபிச்சிங்க, எல்லாருக்கும் நன்றி.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் யோவான் சுவிசேஷம் 14:18 வசனம்.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
0: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்,
1: உங்களிடத்தில் வருவேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். கர்த்தர் நினைச்ச மாட்டாரா திக்கற்றவங்களா விடவே மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஐயோ நான் இந்த உலகத்தில் திக்கற்றவங்களா இருக்கிறேனே, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் சொல்றாரு அவங்களை திக்கற்றவங்களா விடே, நான் உங்களிடத்துல வருவேன். ஒரு நாள் நம்ம திக்கற்றவங்களும் இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட நமக்கு போய் திக்கற்ற விடவே மாட்டார். நம்ம ஒரு நிமிஷம் அவரோடு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 14:3 வசனம்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
0: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு,
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: நான் ஒரு ஸ்தல ஆயத்தம் பண்ண போற வந்து உங்களை என்னிடத்துல உங்களை சேர்த்துக்கொள்வேன் சொல்லியிருக்கிறாரு. 2000 வருஷமா நம்ம கர்த்தர் நினைச்சிருக்கிற ஸ்தலத்தை நமக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின சலை எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. ஆண்டவரை இயேசுக்கு வருகு ரொம்ப சமீபம். சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி வாசித்து பாருங்க. சிவக்கான்சி விசேஷம் 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும்
0: நட்சத்திரங்களிலும்
1: அடையாளங்கள் தோன்றும்
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: இப்ப பாருங்க, எப்ப பார்த்தாலும் சமுத்திரத்தை என்ன இருக்கு, இப்ப முழக்கம். மீன் பிடிக்க போவாண்டா, சமுத்திரத்துல கோயில் உண்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இப்ப எப்ப அடிக்கடி இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறோம். கர்த்தர் முன்பேரே சொல்லிட்டாரு, சமுத்திரத்துல என்ன செய்யிருக்கோம், முழக்கமா இருக்குன்னு சொன்னாரு. இப்ப அடிக்கடி சொல்றாங்க, சமுத்திரத்துல கடல் கொந்தளிக்குது. நியூஸ்ல பார்த்தா அடிக்கடி அதுதான் சொல்றாங்க, பாருங்க நிறைய கடல் கொந்தளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரியன்லயும் சந்திரன்லயும் கூட பாருங்க, சூரியன்ல வெளியே போனா அந்த சூரியனுடைய வெப்பத்தினால மக்களுக்கு என்ன செய்யுது, பலவீனங்கள்லாம் வருது. சின்ன சின்ன அரிப்பு, தோல்ல பலவீனம், இப்படி இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கு. அது மாத்திரல்ல, லூக்கான் சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தா 21:11 வாசித்து பாருங்க.
1: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்,
0: பூமி அதிர்ச்சி அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்கள்
0: வேலை செய்ய எத்தனையோ பேர் பாருங்க, நல்லா படிச்சிருக்காங்க வேலை இல்ல, அது பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்
0: விதவிதமான கொள்ளை நோய் பாத்தீங்களா, எத்தனையோ விதமான கொள்ளை நோய்களும்
1: உண்டாகும்.
0: டிங்கா காய்ச்சல், அப்புறம் மர்ம காய்ச்சல், சிக்கன் குனியா, எத்தனையோ காய்ச்சல், பன்றி காய்ச்சல், எத்தனையோ காய்ச்சல் வந்து கொண்டிருக்குது. இத்தனை பலவீனங்கள், சொல்ல முடியாத பலவீனங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல் பார்க்கும் போதே நமக்கு பயமா இருக்கு, அவ்வளவு பலவீனங்கள் இருக்கு. பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், ஆண்டர் சொன்னது இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஆண்டர் வருக யாருக்கும் தெரியாது, பிதா தவிர யாருமே அறிய முடியாது ஆண்டர் சொல்லிட்டாரு. ஆனா சொன்ன அதுக்கு முன்னால சொன்னதுல என்ன செஞ்சிட்டு இருக்கு, இப்போ நிறைய நிறைவேறி கொண்டிருக்குது. அப்ப ஆண்டர் வருக ரொம்ப சமீபமா இருக்குது. லூக்கான் சுவிசேஷம் 21:9
1: யுத்தங்களையும்
0: பாத்தீங்களா, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், குடும்பத்திலையும் யுத்தம், தேசத்திலேயும் யுத்தம், யுத்தங்களையும்
1: கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது
0: பயப்படாதீர்கள். யுத்தங்களையும் என்ன செய்ய, கலகங்களையும் கேள்விப்படும் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. இதெல்லாம் கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. நம்ம இது சொன்னா ஒரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிக்கு. நீங்க இன்னும் நிறைய இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா அப்படியே ஃபுல்லா நிறைவேறிடுச்சு. கர்த்தர் வருக சமீபம். நம்ம ஆண்டு வருகைக்கு என்ன செய்யணும், ஆயத்தமா இருக்கணும். எப்போ வருவார தெரியாது, நம்ம என்ன செஞ்சிடணும், அவர் எப்போ வந்தாலும் நம்ம ஆயத்தத்தோடு அவரை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்கணும். முதலாக பார்க்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
0: நமக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு நான் போறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 25:40
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: பாத்தீங்களா, ஒண்ணுமே முடியாதவங்களுக்கு சின்ன சிறிய உங்களுக்கு எதை செய்து எனக்கே சரின்னு சொல்றாரு. ஏழை எளிய மக்களுக்கு இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்க உதவி செய்யும்போது யாருக்கு செஞ்ச மாதிரியா? கத்தருக்கே செய்த மாதிரி. அந்த மாதிரி செய்யும் போது கத்தர் சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல சங்கீத புஸ்தகம் 41:1-2
1: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாயிருப்பார்.
0: பூமியில் எப்படி இருப்பாங்க அவங்க? யார் மேல் சிந்தை உள்ளவங்க? சிறுமை பெற்றவன் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவங்க. அவங்களை என்ன செய்வாங்க? கர்த்தர் உயிரோடு வைப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து
0: அவனை உயிரோடே வைப்பார்.
1: பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்க? பாக்கியவானாயிருப்பான். சிறுமை பெற்றவன் சிந்தைகளை பாக்கியவான் பாதுகாத்து உயிரோடு வைப்பார். அது மத்தியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பூமியில பாக்கியவான்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அதான் சொன்னார், உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். அந்த ஸ்தலத்துக்கு போனோம்னா என்ன செய்யணும்? சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே செய்தன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் அவங்களதான் குறித்து பாண்டு சொல்ற செம்மறியாடு அப்படின்னு சொல்ற. செம்மறியாடு எந்த பக்கம் நிறுத்தினாரு? வலது பக்கத்துல. அவங்கள பார்த்துதான் என்ன சரி, உலகம் உண்டான முதலா இருக்கிறப்பட்ட இந்த ராஜ்யத்தை என்ன செய்வீங்க? சுதந்திரித்துக் கொள்ளுவீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. வெளிப்பத்திர விசேஷம் 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
0: பாத்தீங்களா, நீ இவ்வளவுலாம் செஞ்சிருக்க, இவ்வளவுலாம் சின்ன சிறுமெல்லாம் ஐக்கியமா இருந்திருக்கிற, அவங்களுக்கு எல்லாம் இப்படி உதவி செய்யிருக்கேன்னு சொல்லி கத்திர இந்த நாள்ல என்ன செய்வாரு? அந்த பலனை அவனவனுக்கு பலன் என்ன, அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த உலகத்திலயும் கொடுப்பாரு, பரலோகத்திலையும் கொடுப்பாரு. இந்த உலகத்திலயும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவாரு. ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியவனுக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கே சேரவங்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலையும் கைவிட மாட்டார், பரலோகத்திலயும் அவர் ராஜ்யத்தில் அவரோட நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அதான் சின்னஞ்சிறியமா சிந்தை உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ரெண்டாவதாக ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர வாசிக்க கேட்டோம். மத்தேயு சுவிசேஷம் 25:21
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: கொஞ்சத்தில் உண்மையா இருந்த கர்த்தர் என்ன செய்யறாரா? அநேகத்தின் மேல
1: உன்னை அதிகாரியாக
0: வைப்பேன்.
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். பாத்தீங்களா, நம்ம வந்து கொடுத்த தாளந்து கொடுத்த ஊழியம் கர்த்தருக்காக செய்யும் போது நம்ம எங்க பிரவேசிக்க முடியும்? கர்த்துடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். கொடுத்த தாளந்த கர்த்தருக்காக உபயோகிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? அநேகத்துல அதிகாரி நம்ம மாத்துறாரு. கொடுத்த பொறுப்பு வந்து அசதியா இருந்து நிர்வாசாரமா அது செய்யாம நாளைக்கு செய்யலாம் இன்னைக்கு செய்யலாம் நம்ம அசதியா இருந்தா அது பிரயோஜனமே இல்லை. அதாவது 20 வாசனம் வாசிக்க கேட்கலாம். அத்தியாயம் 25:20.
1: அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன்
0: 5 தாலந்தை வாங்கினவன்
1: வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து
0: ஆண்டவனே
1: 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே,
0: 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே,
1: அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன்
0: என்றான். 5 தாலந்தை கொடுத்தவன் திரும்ப வேற 5 தாலந்தை சம்பாதிச்சிட்டாரு. அதே போல நம்ம கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோ உத்தமா சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ கர்த்தர் நம்ம கையில எதை கொடுக்கிறாரோ அதை கட்டாயம் உண்மையா நம்ம செய்ய வேண்டும். வீட்டுல ஏதாவது ஒரு காரியம்னா என்ன செய்யறோம், உண்மையா பொறுப்படுத்தி முக்கியத்துவத்தை செய்து அதுக்காக நம்ம செய்யறோம். ஊழியத்தர் மட்டும்தான் நம்ம நிறைய பேர் ரொம்ப அசதியா இருக்கிறோம். அதனால கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்கப்பா, நீ கொடுத்த தாளந்த உமக்காக உபயோகிக்கணும் சுவாமி, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ரோமர்கள் நிறுவம் 12:7
1: ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும்
0: போதிக்கிறவன் போதிக்கிறதிலும்
1: புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும்
0: தரித்திருக்கடவன் ஊழியத்தில் சரித்திருக்க ஊழியத்தில் தரித்திருக்கணும். அப்படி தரித்திருக்கும்போது அந்த உலகத்திலும் காசு இருப்பார் கர்த்தர், பரலோகத்தில் அந்த பொக்கிஷம் நமக்கு சேர்த்து வச்சிருப்பாரு. இந்த உலகத்துல அந்த கர்த்தர் கொடுத்த பொக்கிஷம் நம்ம இழந்துடக்கூடாது. கர்த்தர் நமக்கு சென்றிருக்காரு ஊழியத்திலும் போதிக்கிறதுலயும்
1: புத்தி சொல்றதுலயும்
0: கரித்திருக்க கடவுள். அந்த கரெக்டா நம்ம இருந்தாதான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அந்த ஊழியத்த நேரம் அசதியா இருந்துட்டு அப்புறம் கடைசியில அது ஒரு பிரயோஜனமே இருக்காது. இந்த ஊழியத்தை கர்த்தரிடத்துல பெற்ற அந்த ஊழியத்தை கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்யணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா ஊழியத்தை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப சண்டை கிளாஸ் ஊழியம் செஞ்சாங்கன்னா அவங்க சண்டை கிளாஸ்ல கரெக்டா இருக்கணும். ஹாஸ்பிட்டல் ஊழியம் செஞ்சாங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஊழியர்ல கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்படி செய்யணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா இருக்கணும். உள்நாடு ஊழியவங்க அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும், கத்திர பிடிக்குமா நான் செய்யற ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். அங்க எப்படி செய்யற கத்திர கொடுத்த பொறுப்பை நான் கரெக்டா செய்யறனா இல்லையான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நமக்கே தெரியும் நம்ம கரெக்டா செய்யறோமா இல்லையாங்கிறத. ஹல்லேலூயா. நம்ம கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது யாருக்கு தெரியும், நமக்கு தெரியும், யாஸ்பாக்கும் தெரியும். நம்ம ஊழியத்தை பெற்ற ஊழியத்தை கரெக்டா செய்யறனா அது அசதியா இருக்கிறோமா. அவருக்கு ஆபீஸ்ல வேலை செய்யறோன்னு வச்சுக்கோங்க, 2-3 நாள் போகாம இருந்தா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, சத்தமா சொல்லுங்க, அடிப்பாங்க. அது போல கத்தடி ஊழியத்தை நம்ம செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கத்தர் கொடுத்த பொறுப்பை நம்ம கரெக்டா செய்யணும். அன்று ஒரு நாள் மருத்துவர் என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அவனுக்கு இவ்வளோலாம் செஞ்சனே, நீ என்ன செஞ்சிருக்க, எனக்காக என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி நம்ம கத்தர் கேட்பார். அந்த கணக்கை நம்ம செய்து முடிக்கணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:36
1: தாவீது தன் காலத்திலே
0: தேவனுடைய சித்தத்தின்படி
1: அவருக்கு ஊழியம் செய்த பின்பு
0: பாத்தீங்களா, தாவீது பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் அரசாண்டாரு. ஆனா அவர் கர்த்தர் அவரை குறித்து என்ன சொல்லுது, ஊழியத்தை எப்படி செஞ்சாரா, தேவனுடைய சித்தத்தின்படியே தேவன் ஊழியம் செஞ்சாரா. நம்ம எப்படி செய்யறோம், நம்ம கர்த்தரை பெற்ற ஊழியத்தை எப்படி செய்யறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம கத்துக்கிட்ட பெற்ற ஊழியத்தை வந்து நம்ம அசதியா இருக்கிறோமா, நிர்வாசாரமா இருக்கோமா. எவ்வளவு பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க, ஆனா கத்து நம்மளை மட்டும்தான் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டிருக்காரு. எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பட்டம் பெற்றவங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, ஆனா கத்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க. பலவீனரும் நம்ம சுகவீனமா இருக்கிறவங்க எல்லாரையும் நம்மளதான் தேவன் தெரிஞ்சிருக்கிறாரு. அது பெரிய பாக்கியம், கத்துக்கு ஊழியது பெரிய பாக்கியம். இந்த ஊழியத்தை வந்து பொறுப்பா செய்யணும். நம்ம இஷ்டம்னா ஊழியத்துக்கு வரோம், இல்லைன்னா விட்டுறோம். அப்படி இல்லை, கர்த்தர் ஒரு நாள் நான் என்ன செய்ய, நம்மகிட்ட கணக்கு கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பார். ரொம்ப 14:12 தன்னை குறித்து நம்ம என்ன செய்யறோம், கணக்கு ஒப்புவிக்கிறவங்களா இருக்கிறோம். நம்ம கையில கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையை உத்தமா செய்ய வேண்டிய எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ படிச்சவங்க, எத்தனையோ பேர் அழகானவங்க, எத்தனையோ நல்ல அநேக மொழி தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கர்த்தர் ஊழியத்து கலைக்கல, நம்மளே கர்த்தர் ஊழியத்து கலைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை கர்த்தரத்தை பெற்று ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம என்ன செய்யணும், ஜாக்கிரதையா இருக்கணும். தாவீது பாருங்க, கர்த்தர் ஊழியத்தை என்ன செய்ய அவர் சித்தத்தின்படியே செய்தார். நம்மளும் இப்படி செய்யணும். ஆண்டுட்டு ஒப்பு கொடுங்க, ஹாஸ்பிட்டல் ஊழியர்களா இருந்தாலும் சரி, சண்டை கிளாஸ் ஊழியர்களை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, உள்நேர ஊழியர்களை இருந்தவங்க செய்தாலும் சரி, கர்த்தர் வரனால மட்டும் இல்ல கணக்கு கட்டாயம் கேட்பார். ஊழியத்தை கரெக்டா செய்யணும். நம்ம வீட்டில் ஒரு காரியம்னா என்ன பண்றோம், ரேஷன் கடை நிறைய இதை புடவைலாம் நிறைய கொடுக்குறாங்க, இல்ல சர்க்கரை அது கொடுக்குறாங்க இது கொடுக்குறாங்க, என்ன செஞ்சிருவோம், அந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாலே நம்ம போய் லைன்ல நிப்போம், என்ன ஊத்துறாங்க இன்னைக்கு 10 லிட்டர் அதிகமானு சொல்றாங்க வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், சீக்கிரமா போய் நின்றுவோம். ஆனா கர்த்தடி ஊழியத்தில் மட்டும் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப அசதியா இருக்கிறோம். ஊழியத்தில் நம்ம அசதியா இருந்த கர்த்தர் நம்ம ஒரு நாளைக்கு கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5:3
1: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
0: ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
1: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
0: பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமையா இருக்கு, நம்ம ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் என்ன நிச்சயமா உயர்த்துவார், நான் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நம்ம உள்ளத்துல எப்பவுமே அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது, நம்ம ஒண்ணுமே இல்லைங்கிறத நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் சிந்தித்து பார்க்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷம் நம்ம சிந்திக்கணும், ஒண்ணுமே இல்லை, கர்த்தர் என்ன இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரா, கர்த்தர் என்னை இவ்வளவு ஆசிரிச்சிருக்கிறாரா, அந்த எண்ணம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்ப பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. யாரு, ஆவியில எளிமையா இருக்கிறவங்களா, அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அப்புறம் என்ன செய்யணும், ஆவியில் எளிமையா இருக்கணும். அலையிலுயா கத்திர கேட்கணும், ஆண்டவர் எனக்கு எளிமையான உள்ளத்தை தாரு சுவாமின்னு சொல்லி. அதான் தாவீதுராஜா சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 40:17
1: எளிமையானவன் கர்த்தரோ என் மேல் நினைவா இருக்கிறார்.
0: கர்த்தரோ என் மேல நினைவா இருக்கிறார். அவர் எப்படி பயங்கரமான பெரிய ராஜா, இஸ்ரேலே 40 வருஷம் 6 மாசம் அரசாண்டாரு. அவர் தான் சொல்றாரு, நான் சிறுமையும் எளிமையான கத்திரையின் மேல நினைவா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தாழ்த்தி ஆவியில் எளிமையா இருந்தோம்னா கத்தர் நிச்சயமா நமக்கு இந்த உலகத்திலேயே ஆசீர்வதிக்கப்படும். பரலோகராஜ்யம் நம்மடையதான் இருக்கும். அல்லேலூயா. சந்தை மேல பரலோகத்தை யாருமே இழக்கவே மாட்டோம். எளிமை உள்ளவர்களா இருக்கணும். நம்மளை கொஞ்சம் கூட நம்மளை உயர்த்தாதபடிக்கு ஆவியில் என்ன செய்யணும், எளிமுள்ளவர்களா இருக்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த விதமான சந்தேகமே இல்லை, பரலோக ராஜ்யம் அவர்களுடைய இதுன்னு சொல்லியிருக்க. நம்ம வந்து எதுலுமே ஒண்ணுமே இல்லை என்பதை நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நினைக்கணும். நினைச்சோம்னா கர்த்தர் நம்மள, நம்ம எளிமையான இருக்கும்போது கர்த்தர் பரலோக ராஜ்யம் நம்முடையதா ஆகும். கர்த்தர் நம்மள அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளயும் நம்ம பிரவேசிக்க முடியும். இந்த உலகத்தில் நம்ம ஆண்டுக்குள்ள நல்ல ஆசீர்வாதமாகவும் இருக்க முடியும். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
1: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே,
0: அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே,
1: அதனால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
0: தேவன் என்ன செய்யறாராம், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்,
1: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
0: தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்யறாரா, கிருவி அழிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது சொல்றாரு. தாழ்வே இருந்த கர்த்தர் நம்ம கிருவி அழிப்பார். நம்ம நிர்மலமாக இருப்பதோ கர்த்தருடைய கிருபை. நம்ம தாழ்மையா இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிருவி அழிக்கிறார். கிருவி இருந்தா நம்ம நினைச்ச மாட்டார், ஒரு நாள் கர்த்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும், ஆவியில் எளிமுள்ளவராக இருக்க வேண்டும். நம்ம நம்மளை உயர்த்தாதபடிக்கு நம்ம கர்த்தருக்குள்ள எளிமையா இருக்கும்போது இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்திலையும் நம்ம பரலோகம் நமக்கு புரியுதா இருக்கும். யார் எளிமையா இருக்காங்களோ பரலோகராஜ்யம் அவர்களுடைய இது. தாழ்ந்த போது கர்த்தர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அது அன்னை மரியா சொல்றாங்க, லூக்கான் சுவிசேஷம் 1:48
1: அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார்.
0: பார்த்தீங்களா, அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க தாழ்மையா இருந்திருக்காங்க, கர்த்தருக்கு அடிமையா இருந்திருக்காங்க. அவர் அடிமையை நோக்கி பார்த்துதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க வயிற்றுல பிறந்தாரு. எத்தனையோ கன்னிகள் இருந்த காலங்களில் காத்திருந்தாங்களாம், ஆனா ஆண்டவராக இயேசுக்கு யார தெரிந்து கொண்டார்? அன்னை மரியாவை தெரிஞ்சு கொண்டு. ஏன் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அன்றைக்கு அடிமையா இருந்திருக்க, தாழ்மையா இருந்திருக்காங்க. தாழ்மையோடு இயேசுவின் உள்ளத்துக்களை வரணும், எனக்குள்ள முழுமையா நீங்க வந்து தங்கணும்னு கேட்கும் போது கர்த்தர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கடைசியாக 73 சங்கீதம் 23 வசனம் 24 வசனம்.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
0: நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்,
1: என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்,
0: என் வலது கரத்தை பிடித்து தாங்குகிறேன்.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி,
0: உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி,
1: முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: முடிவில் என்ன செய்ய? மகிமையில ஏற்றுக்கொள்ளும். நம்ம கர்த்தரோடு எப்போது இருக்கும்போது அவர் என்ன செய்யறார்? நம்மள என்ன செய்யறாரா? தாங்குறாரு. கரத்தை பிடிச்சு தாங்குற. எப்போது என்னோட இருக்கிறேன்? வலது கருத்து பிடிச்ச என்ன செய்யறாரா? தாங்குறாரு. அது மாத்திரல, நம்ம என்ன செய்யறாரு?
1: ஒவ்வொரு நாளும்
0: ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தாராரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி ஒரு காட்டுவேன், உண்மையிலே என் கண்ணவை உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்ற ஆலோசனை தருவாரு. நம்ம தப்பு மூலமெல்லாம் நம்ம சரிப்படுத்துவாரு, நமக்கு ஆலோசனை சொல்லுவார். அவர் ஆலோசனை வெளி நடந்தா முடிவில் நம்ம எங்க சேர்க்கிறாரா? அவருடைய மகிமையிலே சேர்க்கிறார். நம்ம சொல்ற ஆலோசனைபடி நடந்தா நம்மள முடிவில் அவர் மகிமையில சேர்க்கிறார். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருடைய ஆலோசனைபடி நடக்கணும். இந்த உலகத்தில் அவரோடு இருந்தா சரி, வலது கருத்தை பிடிச்சி நம்ம என்ன செய்யறாரா? தாங்குறார், தாங்குவார். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குறார், நம்மளோடு பேசுறார், நம்ம ஆற்றார், தேற்றார். நம்ம எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆலோசனை நமக்கு தர்றாரு. அதுதான், எப்போதும் நம்ம அவரோடு இருக்கணும். அப்புறம் வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு. இது சங்கீதக்காரர் சொல்றாரு, 139 சங்கீதம் 18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் உம் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். நம்ம செபிச்சுட்டே படுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம செபிச்சுட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம செவம் பண்ணிட்டு அவரோடே தூச்சிட்டு செவம் பண்ணிட்டு அன்னி பாசல இறஞ்சி நம்ம செபிச்சுட்டே படுக்கிறோம் வச்சுக்கோங்க, விழிக்கும் போதும் நம்ம அதே மாதிரிதான் இருப்போம். அதான் சொல்றாரு, விழிக்கும் போது நான் உம்மண்டே இருக்கிறேன். அதுல பெரிய பாக்கியம், அந்த பாக்கியத்தை இங்க ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அப்ப எப்போது அவரோடு இருக்கணும்? நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் கர்த்தரோடு இருக்கணும். அப்ப அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகம் ஒரே ஒரு வாழ்க்கை அருமையான அவர்களே. இந்த உலகத்துல நம்ம அவரோடு எப்போது இருக்கணும். அல்லேலூயா. அவரோடு எப்போது இருக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6:17 வசனம்.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்,
0: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
0: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தரோடு இசைந்து அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு நம்ம செய்யும் போது, நம்ம கர்த்தரோடு இசைந்திருக்கும் போது ஒரே ஆவியா, நம்ம கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவி இருக்கிறது. ஆவிக்குள்ளாக முடியும். அந்த உன்னதமான அனுபவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. விட்டக்கூடாது. இந்த கொடுத்த தருணம் ஒரே ஒரு வாழ்க்கையில. நம்ம தருணத்தை கத்தர் கொடுத்துருக்கிறாது, இந்த தருணத்தில் யாரும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நம்ம எப்போது அவரோடு இருக்க கற்றுக்கொள்ளணும். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யணும். படுத்தாலும் உட்கார்ந்தாலும் நம்ம செவம் பண்ணிட்டு அன்னி பாசில பேசிட்டே இருக்கும்போது அதான் சொல்றாரு, இன்னும் விழிக்கும் போது இன்னும் நான் அவரோடே இருக்கிறேன். அந்த பெரிய பாக்கியத்தை யாருமே இழந்து போகாதீங்க. கர்த்தர் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த காரியத்தை யாரும் இழந்து போகாதீங்க. பெரிய பாக்கியம். அல்லேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்க ஒரே ஆவியா இருக்கிற அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நம்ம நடக்கும்போது அவரோட ஆவியோட ஒரே ஆவிய மாறிடுறோம். அவர் சொன்னதுக்கு நம்ம கீழ்படியாம போகும்போது அவரோட இசைந்து வாழ முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா அவரோட இசைந்து வாழ முடியும். யோபின் புஸ்தகம் 22:21 வசனம்.
1: நீர் அவரோடே பழகி,
0: நீ அவரோட எல்லாம் எடுத்துக்கோங்க பாருங்க, நீங்க அவரோடே பழகி
1: சமாதானமாயிரும்,
0: சமாதானமாயிரும்.
1: அதனால் உங்களுக்கு நன்மை வரும்.
0: அதனால உங்களுக்கு என்ன வரும்? நன்மை வரும். அவரோட பழகி அவரோட என்ன செய்ய எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணும். அதனால உங்களுக்கு நன்மை வரும். அவரோட பழகிறது விட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளத்துல குழப்பம், சோர்வு, அப்படியே உள்ளத்தை அல கவலை பயங்கரமா இருக்கும். அவரோடு பழகி அவர்கிட்ட சமாதானம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வருமா? நன்மை வரும். கத்துட்டு ஒவ்வொரு நாளும் பழகணும். கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரோடு இருந்துட்டு அவரை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு நாளைக்கு அவரை விட்டு செபிக்கவே முடியாத ஒரு சூழல் பேசாது கொண்டு வருவா. ஆனாலும் கத்துட்டு கேட்கணும் ஆண்டவர், ஏன் எனக்கு செவிக்க முடியல, ஏன் எனக்கு செவிக்க முடியல. கேட்டா ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவாரு. அவரோடு பழகி சமாதானம் இருந்தா அதனால நமக்கு என்ன வரும், நன்மை வரும். கலந்து போகாதீங்க. நீங்க இந்த கொடுத்த வாழ்க்கையில இந்த பாக்கியத்தை யாருமே கலந்து போகாதீங்க. எப்போதும் கத்துல துதிச்சு சவம் பண்ணிட்டு பாருங்க. அவரோடு பழகி சமாதம் வருங்க. அதனால உங்களுக்கு என்ன வரும், நன்மை வரும். இந்த உலகத்துல ஆயிரம் நன்மைகள் இருக்கலாம், ஆனா கர்த்தரத்துல ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
2: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க எந்த வெளிச்சத்துல நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நமக்கு ஒரு நாளும் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் என்னை ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவர, என்னை எப்படி ஆதரிச்சு திருமையா நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவனே ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது. நம்ம ஆண்டுகிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவனே ரட்சியும், என்னை எப்படி ஆதரிச்சு திரும்பப்பா நான் பரலோகத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும் எனக்கு ரட்சியும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஏஸ் பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரட்சிக்க மாட்டாரா, கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துட்டு தான் இருக்கு. மூணா சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க. மூணா சங்கீதம் பார், கடைசி வசனம்.
2: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பாரு. யாரா இருந்தாலும் சரி, கேட்டா ரட்சிப்பாரு. ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12 வசனம்.
2: அதிக பயத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
2: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு. அதான் குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும் ஜெயமோ கத்து. நம்ம பிரயாசப்படணும், அந்த வழியினை ரட்சியும் என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளை பரலோக வெளிச்சத்து நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்கீங்க, என்னை இன்னைக்கு ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடையது. ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாபித்ராட்சை சொல்றாரு, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12 வசனம்.
2: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம். உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
2: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் கொடுத்தீங்க ஆண்டவரு, அதனை இழந்துட்ட ஆண்டவரு, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
2: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவியனை என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க. ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணி சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க முடியும் செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே.

0: ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா, அது பெரிய மகிழ்ச்சி. ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்றேன், ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணைய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேட்கிறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குற என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு? ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு. கேட்கணும், அவர் ரட்சிப்பு கத்தரால் வரும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்பா, ரட்சணைய சந்தோஷத்தை தாரும். ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்லை. என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனால் அந்த வட்சப்பர் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ச்சிருந்து வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாக வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, ஒன்னு சாமியல் புஸ்தகம் 2:1
1: அப்பொழுது அண்ணால்
0: ஜபம்
1: பண்ணி
0: என்
1: இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: என்ன சொல்றாங்க? கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
1: என் பகைஞர் மேல்
0: என் வாய் திறந்திருக்கிறது.
1: உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தை சாமையில கத்து கொடுத்தாரு, அந்த கூட சந்தோஷம் இல்ல. அவங்களுக்கு எதுனால சந்தோஷம்? ரட்சிப்பினால் சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரியே, அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவரே. இழந்துட்டாண்டவரு, என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பு இழந்துட்டப்பா, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இஸ்ரேல 40 வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனால் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். எனக்கு தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்கு ஆண்டவரே, நீங்க என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால் தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால் தான் களி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவர்
1: நம்மை ரட்சிப்பார்,
0: இவரே கர்த்தர், இவருக்காக
1: காத்திருந்தோம்,
0: இவருடைய
1: ரட்சிப்பினால்,
0: களி
1: கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால்தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன? 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்.
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை நம்ம பெற்றுக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதிலிருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தை தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்க முடி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும்
0: அருவறுப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
0: அதில் பிரவேசிப்பார்கள். யார் பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதிருங்கப்பா, என் சீஃப் போஸ்டர் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். சீஃப் போஸ்டர் பேர் எழுதப்படணும், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் சீஃப் போஸ்டர் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகம். கர்த்தர் ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு அவரை ஒரு வேலைக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன செய்வோம், நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவரே சீஃப் போஸ்டர் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணாகாது, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு வேலைக்கு நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சலை கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், கணக்கில் வச்சிருக்கிறாராம்.
1: என்
0: அலைச்சல்களை
1: தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா, தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சுறத கர்த்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. சீவபோசத்துல எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயன் புஸ்தகம் 6:10
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்,
0: நீங்க பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக,
0: கர்த்தருடைய நாமத்திற்காக
1: காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும்,
0: அன்புள்ள பிரயாசத்தையும்
1: மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது, எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்ல. உங்க பேர் கட்டாயம் சீஃப் போஸ்டர்ல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. சீஃப் போஸ்டர் பேர் எழுதுறதா எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். சீஃப் போஸ்டர் பேர் எழுதாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேர் சீஃப் போஸ்டர் எழுதுவாரு, ஊழியத்துக்காக பிரயாசப்படுவார். மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர், இன்னொரு வாசிப்பேன். பிலிப்பியர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: சீஃப் போஸ்டர் இருக்குது. யார் பேர் சீஃப் போஸ்டர் இருக்குது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? சீஃப் போஸ்டர் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக,
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக என்ன செய்ய, சந்தோஷப்படுது. நம்ம போறோம் எங்க ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு போறாரு, ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம பேரை எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? ஜீவபுஸ்தகத்தில் எழுதிடுற பரலோகத்தின் பேர் எழுதி வச்சிடறாரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தயசை எல்லாம் வாசிங்க, உற்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும், அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை நம்ம நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டோட பார்த்து கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேறாய் தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதாண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே, வசத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செவன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும். சுகப்பிரசுரத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசு தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வன எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. அந்த கர சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மையப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பல தர இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவட்டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும். உங்க நாம மக்கிப்படுமையா? தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா? ஆண்டவரே அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராஜா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, பொறுப்பெடுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் எஸ்லின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி எஸ்லின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:3
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படிக்கு
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன்.
0: பார்த்தீங்களா எவ்வளவு அன்புள்ளதுன்னு பாருங்க. நான் போயிருக்கேன், வந்து திரும்ப வந்து என்ன சொல்லு, நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரு. அப்படி அவர் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. மறுபடியும் நம்மளை வந்து ஆண்டவராக இயேசுக்கிட்டு நம்மளை அவர் இடத்துல சேர்த்துக் கொள்ள போறார். கர்த்தர் சீக்கிரமா வரப்போற அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மத்தேயு 24 படிச்சா தெரியும், மார்க்கு 13, மார்க்கு லூக்கா 17:21 இதெல்லாம் படிச்சீங்கன்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் நம்ம படித்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறுது. ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுது. இன்னும் ஒரு ரெண்டு சில காரியம் தான் நிறைவேறாம இருக்கு. அது கர்த்தர் கிருபையினால நிறைவேறும் போது கர்த்தர் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:28
1: நான் போவேன் என்றும்
0: திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும்
1: நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே.
0: போவேன், திரும்ப வருவேன் சொன்ன உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்களே அப்படி சொல்லியிருக்காரு. கட்டாயம் கர்த்தர் திரும்ப வருவார். அல்லேலூயா. எந்த சந்தேகமே இல்லை. யோவான் சுவிசேஷம் 14:18
1: நான் திக்கற்றவளாக விடேன்,
0: உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவள மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். வரப்போறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எப்ப வருவாருந்த ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன இல்லை, நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போய் இந்த உலகத்துல எதுவுமே நம்ம கொண்டு வந்து ஒன்னும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாது. ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போகலாம்? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருது கொண்டு வருவாரு. அதுதான் இந்த உலகத்துல வேற என்னமே கொண்டு வர முடியாது. முதல்ல பார்க்கிறோம், நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும், யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலா பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா.
0: அப்ப யாருக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கொறவங்களுக்கு. அன்புகன்னு என்ன செய்யணும், ஆண்டுகிட்ட மதிய நேரம் அவரோடத்துல போராடி செபிச்சு நம்ம எப்போது அவரோடு கூட இருக்கணும் இல்லையா. அதுதான் அன்பு கொறது. அவரை விட்டு நம்ம ஒரு நாள் கூட விலகவே கூடாது. மார்க்கின் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 3:14 அவர் எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் தான் அன்று நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்.
0: பாத்தீங்களா, நம்ம எதுக்கு அவர் நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரா? தம்மோடு கூட இருக்கவும். அவருக்கும் நமக்கும் சின்ன இடைவெளி கூட வராம நம்ம காத்துக்கணும். எதனால காத்துட்டு நம்ம செபிக்க முடியாது? இப்படி அவர் பிரசனம் நமக்கு தடைபடுது, அவர் தேட முடியாது, இப்படி நமக்கு ஏன் தடை வருது, அவருக்கும் நமக்கு என்ன பிரிவினை வருதுன்னு சொல்லி நம்ம அலசி பார்த்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை அழைச்ச நோக்கம் என்ன? அவரோடு நம்ம எப்போதும் அவரோட கூட இருக்கணும். அவரோடு இருக்கணும் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சொல்றாரு யாருக்கு ராஜ்யத்தை தராறா? கத்துட்ட அன்பு குறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தராறா. அன்பு குற வேண்டும். எப்படி அன்பு குற வேண்டும்? மார்க்கின் சுவிசேஷம் 12:30
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன் முழு இருதயத்தோடும்
1: உன் முழு ஆத்மாவோடும்
0: உன் முழு மனதோடும்
1: உன் முழு பலத்தோடும்
0: அன்பு கூறுவாயாக. தேவனத்தில் நம்ம எப்படி அன்பு கூறும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் கர்த்தர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு எப்போது இருக்கணும். அதுதான் அவருக்கு அன்பு கூறுது. அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவே கூடாது. ஆண்டவர் சொன்ன உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடும் இல்லை. நம்ம தான் விலகிடுறோம். இங்க சொல்ற மத்திய சுவிசேஷத்தில் வாசு பார்த்தீங்கன்னா 15:7 வாசு பாருங்க.
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே,
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: வாயினால் சும்மா ஜெபம் பண்றது, துதிக்கிறது, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: உதடுகளால் என்னை கனம்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது.
0: நம்மதான் என்ன செஞ்சோம், அவரை விட்டு தூரமா விலகி இருக்கோம். ஆனா கர்த்தர் நம்ம விட்டு என்ன சொல்றாரு, ஒண்ணு விட்டு விலகுவதும் இல்ல, உங்களை கைவிடும் இல்ல. நம்மதான் என்ன செஞ்சோம், அவரை விட்டு விலகிறோம். நம்ம எப்படின்னா ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யும் போது, ஆண்டவர்கிட்ட அன்பு வராமல் இருக்கும்போது அப்படியே நம்ம இறுதி ஆண்டவரை விட்டு விலகிடுது. ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னன்னா எப்போது அவரோட நம்ம கூட இருக்கணும். எப்படின்னா நமக்கு அவருக்கு எந்த தடை இல்லாதபடிக்கு, எந்த சின்ன காரியம் கூட தடை வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் அழைச்சார், முழுதித்தோடு உங்களை கத்துட்டு எப்படி நம்ம அன்பு வரணுமா, முழுதித்தோடு உங்களை ஆத்மத்தோடு முழு மனதோடு முடி பலத்தோடு ஆண்டவர் அன்பு வரணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மளத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கொஞ்சம் விலகி போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று பேரில் எனக்கு குறைவு உண்டு. வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:4.
1: ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்,
0: ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய்
1: என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு.
0: உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அவர் நம்மளை போல அன்புக்குத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை அன்புக்காக, நம்முடைய அன்புக்காக தான் ஆண்டவர் ஏங்குறார். ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உண்மையில எனக்கு குறைவுண்டு. முன்பு எப்படி நம்ம செபிச்சோம், கர்த்தர்கிட்ட வரும்போது கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யும் போது ஆண்டவரே நீர் என்ன வந்து என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு நீர் போதும் அப்படின்னு செபிச்சிருப்போம். நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம், உலகத்து பாதையே கர்த்தர் பாதையே ஆயிட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உண்மையில எனக்கு குறைவுண்டு. சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் பாருங்க மேல ஒரு மணி நேரம் கட்டா இங்க வந்து செபிப்பேன். எத்தனை பேர் வாக்கு கொடுத்தீங்க, எத்தனை பேர் இப்ப வந்து செபிக்கிறீங்க? ஆண்டவரே நம்ம கேக்குறப்பெல்லாம் நான் ஒரு மணி நேரம் கட்டாவே இந்த செபிப்பேன், எத்தனை பேர் சொன்னீங்க? ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம். கட்டாயம் நான் என்ன செய்வேன், ஒரு மணி நேரம் வந்து செபிப்பேன்னு சொல்லி ஒரு 10 நாள் கூட செபிக்க மாட்டோம், பின் வாங்கிடுவோம். எத்தனை பேர் நான் இவ்வளவு நேரம் செபிப்பேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சீங்கன்னா நீ இவ்வளவு நேரம் செபிப்பேன்னு சொல்றோம். எவ்வளவு நேரம் செபிக்கிறோம் யோசித்து பாருங்க, 2 நாள் செய்ப்போம், 3வது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பின் வாங்கிடுவோம், அவ்வளவுதான். ஆனா அதை ஆண்டு உங்களை பார்த்துதான் கேட்கிறாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு. யாரெல்லாம் ஆதியிலிருந்து ஆதியில அன்பா இருந்தீங்க, இப்ப ஆண்டோட அன்பை விட்டு பிரிஞ்சு தூரமா இருக்கீங்க, உலகத்தோட இருக்கம்மா, யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு அருமையானவர்களே. கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு, அவர் நம்மிடத்துல எப்படி அனுபவிச்சாரோ அதே அன்புலதான் இருக்கிறாராம். வாசு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13:1.
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற,
0: தான் இவ்வுலகத்தில் இருக்கிற
1: தம்முடையவர்களிடத்தில்,
0: தம்முடையவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே,
0: அன்பு வைத்தபடி
1: முடிவு பரியந்தமும்,
0: முடிவு பரியந்தம்
1: அவரிடத்தில் அன்பு வைத்தார்.
0: முடிவு பரிந்த நம்ம இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சு. நம்ம என்ன பண்றோம், 2 நாள் அன்பு இருப்போம், 3வது உலகத்துக்குள்ள போயிருவோம். நான் அதை செய்வேன், இதை ஒப்பு கொடுக்க சொல்லி பாருங்க, முதலாத ஒப்பு கொடுப்போம். ஆனா பின் வாங்குற நம்ம தான் முதலாள பின் வாங்கிடுவோம். கத்து இல்லாம நம்மள வாழ முடியாது. இதை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுவோம். அப்புறம் ஆண்டவர் செஞ்ச அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரை விட்டுருவோம், அவ்வளவுதான். 2 நாள் 3 நாள் அப்புறம் நம்ம அவரை விட்டு தூரமா போயிருவோம், எங்கேயோ போயிருவோம். ஆனா ஆண்டவர் மனத்துல எதிர்பார்க்கிற என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு, முழுகிரத்தோட ஆத்துமத்தோடும் பலத்தோடும் முழு மனதோடு அவன்கிட்ட அன்பு கூறும் நினைக்கிறாரு. நம்ம 2 நாள் 3 நாள் 2 நாள் 3 நாள் செபிச்சுட்டு அவ்வளவுதான். நம்ம எவ்வளவோ காடை வெட்டி மலையெல்லாம் தகு தெரிஞ்சது போல நம்ம நினைச்சுக்குவோம், 2 நாள் 3 நாள் செபிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நான் இவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் அவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் நம்ம நம்மளே நம்ம சொல்லிப்போம். ஆனா ஆண்டு மனத்தில் எதிர்பார்க்கறதெல்லாம் செபம் இல்ல, முழுகத்தோடும் ஆத்துமத்தோடும் மனதோடும் சிந்தியோடும் பலத்தோடும் ஒப்பு கொடுத்துற உறுதியா இருக்க வேண்டும். நம்ம தேவனத்தில் எத்தனையோ ஒப்பு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்தா 5 நாள் 10 நாள் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க, காலையில இருந்து நான் 1 மணி நேரம் செவிப்பேன். ஆண்டவரா இயேசுக்கு நமக்கு நம்முடைய அன்புக்கு ஏங்குகிறார். அதான் சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பு விட்டாயின்ற பேர் எனக்கு குறைவு உண்டு. நம்ம என்ன நடந்தாலும் ஏசுபாட்டு அன்பா இருக்கணும். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:7.
1: திரளான தண்ணீர்கள்,
0: திரளான தண்ணிகள்
1: நேசத்தை,
0: நேசத்தை
1: அவிக்க மாட்டாது,
0: அவிக்க மாட்டாது. திரளான தண்ணி, பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும், இயேசு விட்டு என்ன செய்ய முடியாது, நம்மள என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது,
0: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள
0: வெள்ளம் பிரச்சனை போராட்டம் உலக பயங்கரமா வந்தாலும் என்ன செய்யும், நம்ம கர்த்தருடைய அன்பு வீட்டு நம்மள என்ன செய்யாது, தணிக்க முடியாது. என்னதான் வந்தாலும் கர்த்தருடைய உண்மையான அன்பு வருவானால் வெள்ளமா இருந்தாலும் சரி, தண்ணீரா இருந்தாலும் சரி, நம்மள என்ன செய்ய முடியாது, தணிக்கவே மாட்டாங்க. வசனம் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல திரண்டு வரும்போது பரிசுத்தாவே நமக்கு விரோதமா அந்த சாத்தானுக்கு விரோதமா என்ன செய்வார், கர்த்தர் கொடியேற்றுவார். வாசித்து பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 50:19 வசனம்,
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்
1: அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
0: அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு, அதை மறந்துடுவோம். ஆமாங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, சாக்கு போய் சொல்லிடுவோம், உடனே சொல்லிடுவோம். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தர் அன்பு விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும்,
0: நேசந்து ஏசாமி கும்பிடாத அவனுக்கு எல்லாமே தாரேன்னு சொன்னாலும்
1: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அந்த நேரம் என்ன செய்ய, முற்றிலுமா அஷ்டம் பண்ணப்படும். யாரு, எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். நீ என்ன கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை, கர்த்தருடைய அன்புக்கு நம்ம இந்த உலகத்துல யாராரு என்ன கொடுத்தாலும் அதுக்கு இணையே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அதுதான். அப்ப அன்பு கூறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பு கொடுக்கறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேக்குறேன், எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டீங்க, எத்தனை பேரு ஆதியில் இந்த அன்பை விட்டாய் என்ற பேர்ல குறைவு உண்டு. யாரெல்லாம் தேவனோட்டு பிரிஞ்சிருக்கிறோம், ஏதோ செவத்துக்கு வாரம் போறா, எது வந்துட்டு அப்படியே போயிடுறோம். கர்த்தருக்கு அன்பா இருக்கிறோமா, அன்பிலிருந்து பின்வாங்கிட்டோமா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனம் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலவீனம், வியாதிகள், நோய்கள், பண கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க தேவைகளை சந்திச்சு உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாளப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு மணி நேரம் செவத்து ஒப்பு கொடுத்துருக்கோம், செவிக்கிறோமா? முடிஞ்சா செவிக்கிறோம், முடியல விட்டுறோம், அவ்வளவுதான். யாக்கோப்பு 2:5,
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின,
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின
1: ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அன்பு கூறவர்களுக்கு தான் தம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்ளுன்னு சொன்னார். யாருக்கா, யாருக்கு முதல்ல ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர்ட்ட அன்புகர்களுக்கு. ரெண்டாவது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க கேட்ட 25:34 வசனம்,
1: அப்பொழுது ராஜா,
0: அப்பொழுது ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள்
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக,
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற,
0: உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
1: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: உங்க ராஜ்யத்தை எதை செஞ்சிருங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசுக்கு நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவரா இருக்கிறார், நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறாரு. யாரை பார்த்து சொல்றாரு, வலது பக்கத்துல பார்த்து சொல்றாரு. எப்ப நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, உலகம் உண்டாடும் போதே நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25:35-36
1: பசியா இருந்தேன்,
0: பசியா இருந்தேன்,
1: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
0: எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
1: தாகமா இருந்தேன்,
0: தாகமா இருந்தேன்,
1: என் தாகத்தை தீர்த்தீர்கள்,
0: தாகத்தை தீர்த்தீர்கள்,
1: அண்ணியனா இருந்தேன்,
0: அண்ணியனா இருந்தேன்,
1: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்,
0: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்,
1: வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
0: வஸ்திரம் இல்லாதிருந்தேன்,
1: எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்,
0: எனக்கு வஸ்திரம் கொடுத்து,
1: வியாதியா இருந்தேன்,
0: வியாதியா இருந்தேன்,
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள்,
0: என் விசாரிக்க வந்தீர்கள்,
1: காவலில் இருந்தேன்,
0: காவலில் இருந்தேன்,
1: என்னை பார்க்க வந்தீர்கள்,
0: என்னை பார்க்க வந்தீர்கள். நம்ம கேட்கல, எப்ப கேட்ட, எப்ப ஆண்டவர் கொடுத்தா, யாருக்கு வேணாலும் கொடுத்தா அப்படிலாம் இல்ல. தெளிச்சு விசேஷம் 25:40 வசனம்,
1: அதற்கு ராஜா,
0: அதற்கு ராஜா
1: பிரதித்திரமாக,
0: பிரதித்திரமாக,
1: மிகவும் சிறியவராகிய,
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான,
0: என் சகோதரரான
1: இவர்களில்,
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: மிகவும் சிறியவரான என் சகோதரர்கள் எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள்,
0: அதை எனக்கே செய்தீர்கள்
1: என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லு. யாரு, மிகவும் சிறுவராக என் சகோதரருக்கு எதை செய்கிறாரு, எனக்கே செய்தல்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய சகோதரி யாரு, மார்க்கு சுவிசேஷம் 3:3 35வது வசனம்.
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ,
0: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ
1: அவனே எனக்கு சகோதரனும்,
0: அவனே என் சகோதரனும்,
1: எனக்கு சகோதரியும்,
0: எனக்கு சகோதரி,
1: எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார்.
0: அவரே எங்க தாயுமா இருக்கிறார் என்றார். யாரு ஆண்டோடைய சகோதரன்? தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்க தான் தேவனுடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்காங்க. ஆண்டு சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறோமா? யோசித்து பாருங்க, இது தேவனுக்கு பிடிக்கும், இது தேவனுக்கு பிடிக்காது நம்ம நினைக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழும் மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யமா நம்ம யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சகோதரியும் சகோதரரும் அவர் தாயுமா இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு எதையாவது செஞ்சீங்கன்னா அது யாருக்கு செஞ்சது மாதிரியா? கர்த்தருக்கே செய்த மாதிரியா? ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறாங்கிறவங்க பார்த்து நம்ம செய்யணும். ரோமர்கள் நிருபம் 12:13 வசனம்.
1: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
0: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவன்கள் எப்படி குறை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரிசுத்தவான்கள் கூட என்ன செய்யும்? குறைவை கட்டாயம் வரும். அன்றைய சித்தத்தை நிறைவேற்றவங்களுக்கும் குறை வரும். பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் ஊழியர்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல பவுல் என்ன செஞ்சாரு? 9.25 கோடி பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டு கர்த்தருக்காக வந்த குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பரிசுத்த பவுல் இருந்தாரு. அதனால பரிசுத்தவான்களுக்கு குறைவை யாரெல்லாம் நிறைவேற்றுங்களோ அவங்களே கர்த்தர் என்ன சொல்றாரு? என் சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அப்ப கர்த்தருங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஆச்சு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25:34 வசனம்.
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
1: வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டானதிலிருந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதன் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்க கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யும் போது கதை சொல்றேன். இங்க பார்த்தா பரிசுத்தவன்கள் குறைவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தருவார். முதலாவது யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு குறவங்களுக்கு. ரெண்டாவது கர்த்தருக்காக பரிசுத்தவன்கள் உதவி செய்யும் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக யாரு கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 21:34 வசனம். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:24 வசனம்.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்திலேயே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். மூன்றாவது யாருக்கு நடப்பாங்க? ரட்சிக்கப்படுச்சானா அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனோட வெளிச்சத்துல நம்ம பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட சனங்களை என்ன செய்வாங்களா? அது வெளிச்சத்துல, பரலோக வெளிச்சத்துல நடப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற நீடித்த நாட்களோட திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு காமிப்பேன்னு சொல்றாரு. நீடித்த நாட்களை திருப்தியாக்கி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை ரட்சிக்கிற தேவன். எபிரேயன் புத்தகத்துல வாசிக்கிறோம் 7:25 வசனம்.
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால்,
0: அவர் எப்போது உயிரோடு இருக்கிறாகையால்
1: அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
0: முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தருடைய பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவன் எங்க எந்த வெளிச்சத்துல நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முத யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தருத்துல அன்பு. ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தில் செய்யறவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எங்க நடக்கிறோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடி ரட்சிக்கப்படணும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நடப்போம். நம்ம வாசிக்க கேட்ட ஏசாயின் புஸ்தகம் 35:8 வாசிங்களேன். யாரெல்லாம் எங்க நடக்க முடியாது சொல்லி பாரு. 8-10 வாசிங்க.
1: அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்.
0: அங்க என்ன இருக்கும்? பரலோகத்துல என்ன இருக்கும்? பெரும்பாதையான வழி இருக்கோ
1: அது பரிசுத்த வழி என்னப்படும்.
0: அந்த வழி எப்படி இருக்குமா? பரிசுத்த வழி.
1: தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை.
0: தீட்டுள்ளவங்க அதில் சரியில்ல, நடப்பதில்லை.
1: அந்த வழியில் நடக்கிறவர்கள்,
0: அந்த வழியில் நடக்கிறவர்கள்
1: பேதையராய் இருந்தாலும்,
0: பேதையராய் இருந்தாலும்
1: திசை கெட்டு போவதில்லை.
0: திசை கெட்டு போவதில்லை.
1: அங்கே சிங்கம் இருப்பதில்லை.
0: அங்கே சிங்கம், எந்த சிங்கம்? கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு விழுகிறாள் வலிவீசிட்டு, அந்த சிங்கம் அங்க இருப்பதில்லை.
1: துஷ்டமிருகம் அங்கே போவதும் இல்லை.
0: துஷ்டமிருகம் அங்கு போவதும் இல்லை.
1: அங்கே காணப்படவும் மாட்டாது.
0: காணப்படவும் மாட்டாது.
1: மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. யார் நடப்பா?
1: மீட்கப்பட்டவர்கள்,
0: மீட்டவர்கள். இயேசுக்கு ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அதுல நடப்பாங்க.
1: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்,
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி
0: திரும்பி
1: ஆனந்த களிப்புடன் பாடி,
0: ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: சியோனுக்கு வருவார்கள்.
1: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்.
0: நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
0: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
1: சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்.
0: நம்ம வாழ்க்கையில என்ன இப்ப எத்தனையோ சஞ்சலம் தவிப்பு. நம்ம பரலோகத்தில் தேவன் வந்துட்டாருன்னா சஞ்சலம் தவிப்பு நம்மளை விட்டு ஓடி போயிரும். கத்தரால் மீட்கப்பட்டவங்க தான் அதுல நடப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், ஆண்டவரே நான் மீட்கப்படணும், ஆண்டவரே நீ எப்பயாவது மீட்டுக் கொள்ளுங்க. என்னத்துல மீட்கப்படும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்படணும். நம்ம பாவத்திலிருந்து நம்ம அணிதினமும் அணிதினமும் மேற்கொள்ற பிசாசு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரும், எத்தனையோ குழப்பத்தை கொண்டு வரும், எல்லாத்துல மீட்கப்படணும். துருவ உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமா சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதங்க சொல்ற ஒன்னு பேதின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 19வது வசனம்.
1: குற்றமில்லாத
0: குற்றமில்லாத
1: மாசற்ற
0: மாசற்ற
1: ஆட்டுக்குட்டியாகிய
0: ஆட்டுக்குட்டியாகிய
1: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே,
0: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
1: மீட்கப்பட்டீர் என்று அறிந்திருக்கிறீர்களே.
0: ஒரு நாள் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவி கழுவப்படணும். ஆண்டவரே இந்த எண்ணம் என்ன அறியாம வந்துருச்சு அப்பா, இந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு கழுவுங்க, உங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். என்னைக்கோ மீட்கப்பட்டதில்ல. இயேசுக்கத்தின் வெளியேறப்பட்ட ரத்தம் நம்ம கழுவ வேண்டும். கழுவுங்க இயேசுவா, என்னை கழுவுங்க, இவ்வளவு குறை இருக்கப்பன்ற, நீங்க என்னை சரிப்படுத்துங்க, நீங்க தானே சரிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, சொந்த பேர்ல என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், பரலோகராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம்.
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே
0: ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்குள்ள கர்த்தராலதான் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட நம்ம இந்த நாளைக்குள்ள என்ன, நான் என்ன பாவம் செய்யறேன், அதுங்க பிரசிங்களை வாசிக்கிற 3வது அதிகாரம் 14வது வசனத்துல சகல எண்ணங்களையும் செய்திகளையும் நாய்ந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால். இதுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணத்துல பாவம், சிந்தனையில பாவம். வாசிங்க பிரசிங்க 3:17.
1: சகல எண்ணங்களையும்
0: சகல எண்ணங்களையும்
1: சகல செய்கைகளையும்
0: சகல செய்கைகளையும்
1: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே இந்த என்ன அறியாம வருதுப்பா, எண்ணத்தை மாற்றும், ரத்தத்தால என்னை கழுவுங்க, நான் செய்கிறப்ப பிரிமலா காரியம் ஒவ்வொரு நாள் கேட்கணும். அதான் இவருக்குள்ள என்ன இருக்க, பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே
0: இவருடைய ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால என்ன செய்யணும், ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவரை கேட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், ஆண்டவரே எப்படியாவது நீ ரட்சியும் சொல்லி கேட்டு இருக்கணும். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம்.
1: நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும்
0: நான் தூரமாயிருக்கிற
1: அதிக பயத்தோடும்
0: அதிக பயத்தோடும்
1: நடுக்கத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: பாத்தீங்களா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். நேற்று ரட்சிக்கப்பட்டோம், போன வருஷம் ரட்சிக்கப்பட்டோம் இல்ல, ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். அதான் அடிக்க சொன்ன மாதிரி வீடு பெருக்கி தூ நல்லா பெருக்கி மூடி வச்சுட்டு வந்தாலும் வீட்டில் வைப்பாருங்க தூசி இருக்கும். அதே போல நம்ம என்னதான் அறிக்கிட்டாலும் கர்த்தர்கிட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். அந்த பாவங்களை கர்த்தர்கிட்ட நம்ம அறிக்கிட்டு அறிக்கிட்டு இயேசுப்பா உங்க ரத்தத்தாலே மீட்டுக்கொள்ளும், நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபத்தோடு கண் சும்மா ஆண்டவரே என் பாவங்களை மன்னி அப்படி இல்லை, மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே இப்படி நான் செஞ்சிட்டேன், ஆண்டவரே இவ்வளவு நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது கர்த்தர் நம்மளை பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. மனஸ்தாபத்தோடு கேட்கணும், சரி இப்படி செஞ்சிட்டேனே, சும்மா ஆண்டவரே என்ன மன்னியும் ரத்தத்தினால கழுவும் அப்படி இல்லை சொல்றாரு பாருங்க. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 7:10
1: தேவன் கேட்ட துக்கம்,
0: பின்பு
1: மனஸ்தாபப்படுவதற்கு இடம் இல்லாமல், ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
0: துக்கத்தோட யோ நான் இப்படிமே துக்கப்பட்டேன், இப்ப நம்ம வேதனைப்படுத்துறேன்டவரு என்னை மன்னியும் சொல்லி மனஸ்தாபத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. மதம் யார் தேவனை ரட்சித்து போக முடியும்? தேவனிடத்துல அன்பு குறும். ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. நான்காவது 1 யோவான் 3:2
1: பிரியமானவர்களே,
0: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
0: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்,
1: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று,
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை,
0: இன்னும் வெளிப்படவில்லை,
1: ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே,
0: நாம்
1: அவரை தரிசிப்பதனால், அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம்,
0: அவருக்கு ஒப்பாய் இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம்.
1: அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும்,
0: அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும்,
1: அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல,
0: நான் பரிசுத்தர் சொல்றேன், சுத்தமுள்ளவர் இருக்கிறது போல
1: தன்னையும் சுத்திகரித்துக்
0: கொள்கிறார். சுத்திகரிச்சு கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன ஆண்டு பிரிமலா காரியம் இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி உள்ளத்தை உணர்ந்து கத்திட்ட அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி சொல்ல அவருக்கு ஒப்பா நம்ம இருப்போம். அல்லேலூயா. அவர் ராஜ்யத்துல எப்படி இருப்போம் சொல்லுங்க. அவருக்கு அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இங்க சொல்ற இல்லையா, யோவான் சுவிசேஷம் 15:3
1: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள்,
0: இப்பொழுதே நீங்க சுத்தமா இருக்கிறீர்கள். அப்ப ஆண்டோட உபதேசம் பைபிள் வாசித்து வசனத்தை அதிகமா வாசித்து வசனத்தை நேசித்து வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், நம்ம கர்த்தர் எப்படி மாத்திடுறாரு, சுத்தமான மாத்துறாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வசனத்துக்காக தான் சபக்கூடிய என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம இப்ப ஆண்டு வசனம் நமக்குள்ள இருந்தா தான் வசனத்தை கேட்கும் போது நம்ம கர்த்தர் என்ன செய்யறாரு, சுத்தமான மாத்துறாரு. அல்லேலூயா. 1 பேதுரு 1:22
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்படிந்து,
0: ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்படிந்து
1: உங்கள் ஆத்துமாக்களை,
0: உங்கள் ஆத்துமாக்களை
1: சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா.
0: ஆவியினாலே சத்தியவசந்த கீழ்படிந்தா தான் நினைச்ச முடியும். நம்ம ஆத்துமா இப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொள்றோம். ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே சத்தியவசந்த கீழ்படியணும். கீழ்படியும் போது நம்ம ஆத்துமா இப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால். வசனத்தால ஒவ்வொரு நாளும் பசுத்தாவின் சொல்றதெல்லாம் வசுத்தவர் என்ன சொல்றாரு, இந்த வசந்த கீழ்படியில இப்படி இல்லாம் சொல்லும் போது சத்திய வசந்த நம்ம கீழ்படியும் போது நம்ம என்ன செய்யறோம், கத்திர நம்ம என்ன செய்யறாரு, நம்மள சுத்தமாக்கி கொண்டபடி சுத்தமாக்கிடுறாரு. அல்லேலூயா. அப்ப அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் அவருத்துல அன்பு கூறவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சகோதரர்களுக்கு உதவி செய்யும் போது எங்க போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. நாலாவது நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி அவருக்கு ஒப்பா இருப்போம். அல்லேலூயா. என்ன செய்யணும், 1 கொரிந்தியர் 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்ட
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் தேவ ஆவியிலும் என்ன செய்யும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப நம்ம கத்திர என்ன பரிசுத்தமாக்குற, நம்ம எப்படி மாத்துறாரா, நீதிமான மாற்றம் இயேசுக்கு ரத்தத்தினாலும் கழுவப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும், கத்திர இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவின் நம்ம என்ன செய்யணும், கழுவப்படணும். கத்தடி நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், கத்தடி பரிசுத்தாவின் அவர் ஜீவ தண்ணீர். நம்ம ஒரு நாள் கழுவப்படும் போது நம்ம நினைச்சு ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது நம்ம கழுவார், பரிசுத்தமாக்குவார், நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. மாதிரி யார் பரலோகத்துக்கு போக முடியும், ஆண்டுகிட்ட அன்பு கூறும். ரெண்டாவது ஆண்டுடைய சகோதரிக்கு நம்ம உதவி செய்யும்போது. மூணாவது பரீட்சிக்கப்பட்டிருந்தா பரல வெளிச்சத்துல நடப்போம். நாலாவது நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படும் போது தேவனோட வசனத்தை கேட்டு கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

0: நான் போய் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்த பண்ணின பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தமான ராஜ்யத்திலே யார் எல்லாம் செல்வார் என்பதை நாம் கேட்டோம். எல்லாம் கண்ணு முடி ஜெபிக்கலாமா? நம் கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது வெள்ளம் போல தண்ணீரை போல பிரச்சனைகள் பிசாசுகள் போராட்டங்கள் வந்தால் அது போது போதும் அவர் மேல இருக்க அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு திரளான வீடு நிறைய பணத்தை பொருளை ஆஸ்தியை கொண்டு வந்து கொடுத்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு நம்ம ஒருபோதும் பிரிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்புக்குரியவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்ஸ் அப்பா. இரண்டாவது, கர்த்தருடைய சகோதரர் என் சகோதரான இவர்களுக்கு உதவி செய்யும் எனக்கே செய்கிறீர்கள். ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அது கர்த்தருக்கே செய்ததாய் கர்த்தர் எண்ணுகிறார். பிரைஸ் அல்லாஹ். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். பரிசுத்த வான்களின் குறைவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அந்த அன்பை எங்களுக்கு தாரும். உதவி செய்ய நல்ல மனசை தாரும். அப்பொழுது உலக தொற்றுக்கு முதற்கொண்டு உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை தேவன் சுந்தரிக்கும் பாக்கியத்தை தருவார். மூன்றாவதாக, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி மீட்கப்பட முடியும்? அவர் ஒரே பேரன குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். இவருக்குள் பாவமன்னிப்பாக மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லாமா? அப்பா என்னை கழுவுங்கப்பா, இயேசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவுங்க ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பில் வளரணும், ரட்சிப்பில் நான் பெருகணும், உங்க பரலோக அந்த வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரே. ஒரு போதும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாதுப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார், தேங்க்யூப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, சின்ன பிள்ளைகள் ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபிங்க, வாலிப்பிள்ளைலாம் ஜெபிங்க. பரலோகத்தில் இருந்து போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நான்காவதாய், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் இயேசுவின் வருகையிலே பங்கு பெற முடியும். யார் எப்படி சுத்தமாக முடியும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவர் உபதேசம் நாம் கேட்கும் பொழுது சுத்தம் அடைகிறோம். அந்த வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்தமாகிறோம். பரிசுத்தாவினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். இயேசுவின் ஊற்றுண்ட பரிமள தைலமாக நாமத்தினால் கழுவப்படும் பொழுது சுத்தமாகிறோம். அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம் எல்லாரும். தேங்க்யூல்லா தகப்பனே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், மூத்த வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரு. இந்த இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. இந்த லைவ் யூடியூப் லைவ் மூலமாக கர்த்தாவே, நம்முடைய வெப்டிவ் லைவ் மூலமா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை கர்த்தர் இப்பொழுது தொடுமுடிக்கு நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்ன வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும், அப்பா எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உண்மையில் இருக்கிற அன்பை விட்டு ஒருபோதும் நாங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே. அந்த அன்பை தாரு. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் உங்களுக்கு நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ராஜா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக அன்பை எங்கள் உள்ளத்தில் ஊற்றும். பரிசுத்தவான் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிற ஒரு வெளிச்சத்தை நடப்பார் என்று சொல்லி கேட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா உங்க ரத்தத்தினால. அப்பா நாங்கள் கழுவப்படணும். அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நாங்கள் பெருகணும். ஒரு போதும் நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க வந்திருக்க ஒரு பிள்ளைகளுக்கு கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர். எல்லாரையும் உமக்கென்று உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தாவே, சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் இங்க சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டித்தரலும் ஆண்டவரே. அப்ப உங்க உபதேசத்தினால் நாங்கள் சுத்தமாகணும். உங்களுக்கு உங்க வசனங்கள் கீழ்ப்படுவதனால் நாங்கள் சுத்தமாகணும். உங்க ரத்தத்தினால எங்களை சுத்தப்படுத்தும், உங்க நாமத்தினால சுத்தப்படுத்தும், ஆவியானவரால் எங்களை சுத்தப்படுத்தும். ஒரு போதும் அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தாரும். எல்லார் உள்ளத்தையும் நீர் ஆட்கொள்ளும் அப்பா. எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுங்கப்பா, இந்த கிருபையை கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: நீர் பேச நீர் எங்களோடு ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து உமக்கென்று அப்பா செவத்துல உறுதியாய் தரித்திருக்க உண்மை தேடமை அண்டிக்கொள்ள உதவி செய்யப்பா. செவத்துல உறுதியாய் தரித்திருக்க உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஏசப்பா. பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, சுகவீனத்தெல்லாம் மாற்றுங்க. அற்புதத்தை செய்யுங்க, அச்சயங்களை செய்யுங்க. உங்க நாம மங்கிப்படட்டும் ஆண்டவரே. கத்தோடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செஞ்ச ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. இயேசப்பா, ஒரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. சேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்கள சுகமாக்குங்க இயேசப்பா. அப்பா, வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செவிலும் உடைத்து போடுங்க. பிசாசுகள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க இயேசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாளாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பாவத்திலும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை தாங்க. பிரிந்து குடுமை அனைக்குமே சமான் இல்லாத குடும்பத்துல சமான் தரணும். சந்தோஷம் தரணும். மகிழ்ச்சியை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளையா மாற்றுங்க. படிக்க ஞானத்தையும் கொடுங்க. ஞானசக்தியை தாரும். தெய்வீக கரம் தாங்கட்டு. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அண்டவரே சொந்த வீடை தாங்க. அண்டவரே வீடு கட்டலேன்னு நினைக்கிற மக்கள் வீடு கட்டி கொடுங்க. தகப்பனை உம்மால முடியும். நீரே எல்லாவற்றையும் செய்ய நான் எல்லாவற்றையும் செய்ய கத்தன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமா இருக்கணும். சபையில பெரிய கறி செய்யணும். எல்லாரும் செவிக்கணும்ப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகவே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹாண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டி மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம். லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களுக்கு சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம். இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 75-98-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: மாநிலங்களின் எதிர்கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.

0: கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து
0: கொண்டபடியினால்
1: பூமியில்
0: குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். பொறுமையை குறித்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம காத்துக்கொள்ளுமானா வரப்போற சோதனை காலத்துல நினைச்சுவாரு. அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கத்துடி பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். சோதனை காலத்துக்கு உங்களை நினைச்சுவாரா, தப்பும்படிக்கு நான் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது, அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை போராட்டுவார். அதுக்கு நம்ம தப்புனா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவார், நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா. சோதனை காலத்தில்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. நம்ம எதை பிரிச்சோம், சோர்ந்து போக வேண்டிய பஞ்சவருன்றாங்க, என்னென்னமோ வருலன்னு சொல்றாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்யற ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா? லூக்கழுசு விசேஷத்தில் வாழ்க்கை கேட்ட 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்,
0: பூமி எங்கும், இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல, நீரில் மாத்திரல, பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருமா? ஒரு கண்ணியை போல. மிருகத்து கண் வைக்கிறாங்க, பறவைகள் கண் வைக்கிறாங்களா, அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணில மிதச்ச கூட அகப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது, பறவைகள் அகப்பட்டுருது, வேட்டி அடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசம் என்ன செய்வான், எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு என்ன செய்யக்கூடாது, அகப்படக்கூடாது. நம்ம அதை தப்பிச்சு தப்பிக்கணும். என்ன செய்யணும்? அதான் ஆண்டு சொல்ற கொஞ்ச காலத்தருடைய கோபம் பற்றியறி அண்டி கொடுற யாவரும் பாக்கியவான். அவர் கத்திரம் அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு நான் அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன். சங்கீதம் 2 12:12.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
0: குமாரன் கோபம் கொள்ளக்கூடிய காலங்கள் வந்துச்சு. குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அந்த வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்.
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
0: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
1: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும்

0: பூமி மீது குடியிருக்கிற எல்லார் மேலையும் கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து முழுமையா என்ன செஞ்சிடணும், அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:26.
1: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்,
0: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
1: ஆதலால்
0: ஆதலால்
1: பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து,
0: பூமியின் மேல் வரும் ஆபத்துகள் பயந்து
1: எதிர்பார்க்கிறதினால்,
0: ஐயோ என்னாமோ என்னாமோ பயந்து எதிர்பார்க்கிறதினால்
1: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
0: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும், நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறார். நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்தடையத்தக்கதா கண்மலையா இருக்கும், நான் எந்த வந்தாலும் உங்களுக்குள்ள வந்து அடைக்கலம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிப்பா,
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்தில் தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நான் உன்னை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாரு அப்படிங்கிற நம்ம தியானிக்க போறோம். முதலாவது பாக்குறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம ஆசிக்க கேட்ட சங்கீதம் 32:6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
0: உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது.
0: மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுக, அந்த உலகத்தில் பயங்கரமான துன்பங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன செய்வா, அவனை என்ன செய்ய, பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அனுச்சுவாரு. அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டும், எவ்வளவு பெரிய சலப்பிரகம் வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்த நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செபித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டேன்னா பிறகு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண மிகுந்த சில பிறந்தார் அணுகாதவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ளார். வாசிங்க, தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது, அதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பாசனம்
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அவங்க தேடி இங்க தேடி போக மாட்டான். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த சலப்பரம் எவ்வளவு சலப்பரம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது.
0: எது என்ன வந்தாலும் என்ன செய்யுது, அணுகாது. யார, பக்தியுள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். சலப்பரம் வந்தாலும் அவனை அணுகாது. கர்த்தர் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொல்லுகிறார், விண்ணப்பம் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க, இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 நிமிஷம் செவம், 10 நிமிஷம் செவம், சும்மா சின்ன செவம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசாயின் புஸ்தகம் 59:16.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ணவன் இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளோ நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்காக என் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டு, ஆனாலும் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனம்சு மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாம். நாம் இப்படி இருக்க மாட்டான். புதிய வருஷம் ஒரு தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர்

0: கேட்ட பிறகு தீர்மானம் பண்ணுவான். அதான் நம்ம ஆஸ்கி கேட்ட சகரியன் புஸ்தகத்தில் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும்
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தாருமல்ல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா? விண்ணப்பங்களாவி ஊற்றார். கேளுங்க, கேட்கிற வெவன் பெற்றுக்கொள்ள அன்றை சொல்லியிருக்காரு. கேட்டாதான் தருவாரு, கேட்கட்ட தர மாட்டாரு. சரி, அவங்க வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவாரு. விண்ணப்பங்களாவி ஊற்றுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாவிய தாருமாப்பா, எனக்கு விண்ணப்பம் பண்ணுன்னு. ஆண்டவரே, நான் வேலை செஞ்சாலும் நான் என்ன செஞ்சாலும் என் இருதயம் மோடு இருக்குன்னு. ஆண்டவரே, என் மூத்த மகனை பார்த்து ஆண்டு சொன்ன மகனே எப்போதும் என்னோடு இருக்கார், என்னுடையங்களா உன்னுடையன்னு சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பத்தி சொல்ல முடியுமா? எப்போதும் ஆண்டு கூட இருக்கம்மா, ஆண்டு விட்டு விலகி இருக்கிறம்மா. யோசித்து பாருங்க, ஆண்டு விட்டு கேளுங்க, விண்ணப்பங்களாவே எனக்கு ஊற்றும். ஆண்டவரே, விண்ணப்பங்களாவே ஊற்றும். கர்த்தர் விண்ணப்பங்களாவே ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 39:3.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது? அக்கினி நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ரெண்டாசனம் வாசிங்க. 2,
1: நான் மௌனமாகி ஊமையனமாயிருந்தேன். நலமானதையும் பேசாமல்,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன். ஆனாலும்
0: என் துக்கம் அதிகரித்தது.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது.
0: வசனத்தை நல்ல தியானிச்சு பாருங்க. வசனத்தை தியானித்து அன்று வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும்? அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து,
0: அப்பதான் ஆண்டோட வசனத்தை நம்மளால செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படி எல்லாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதியும் அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வசனத்தை தியானிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஆவி ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும். அன்னி பாசல பேச வேண்டும். அப்ப நம்மளால செபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க சாவியதிரை சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் செபிக்கிறது இன்னதுன்னு எனக்கு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26.
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செபிக்கணும், இன்னதுக்கு செபிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியா
0: செல்லால அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டமால கஷ்டம் வரும்போது எதுக்கு செபிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன செய்ய அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்வார்.
0: அப்ப பரிசு நம்ம செபிக்க முடியும். அதான் சொல்றாரு, பக்தி உண்மை நோக்கி கூப்பிடா, மிகுந்த சலப்பிறந்தால் அது என்ன செய்யுது? அன்னைக்குவே எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தால் வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தி உள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சரப்பிறந்தால் அவன் என்ன செய்யாது, அவனை அணுகாது. அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கர்த்தர் வருக சமீபம், நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டு வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு எப்போது இருக்கணும். கர்த்தர் நமக்கு எத்தனை மிகுந்த சரப்பிறந்தால் அது அவன் என்ன செய்யதான் அணுகாது. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும். நம்ம என்ன செய்யணும்? அன்று சொன்னார், சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37:28.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்.
0: கர்த்தர் நியாயத்தை, கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யார கைவிட மாட்டாரு? தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன் என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா ஆண்டவர் கைவிட மாட்டாரு. என்றென்றையும் காத்துக்குவாரு. பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்களை கர்த்தர் காத்து கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க, கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமா வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்றும், நான் பரிசுத்தமா வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தமா வாழ்ந்த ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3
1: மெய்யாகவே
0: மெய்யாகவே
1: அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார்,
0: ஜனங்களை சிநேகிக்கிறார்.
1: அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும்
0: அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும்
1: உம்முடைய கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க இருக்காங்களா? கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கையில பாத்தீங்களா, பரிசுத்தவங்களை எங்க இருக்காங்க? கர்த்தருடைய கையில் இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாகலும் ஏசப்பாடு சொல்லணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தவனை மாற்றுங்க. ஆண்டவரே நீ மாற்றும் ஆண்டவரே, அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமாற்று அண்ணர் சொன்னார் வெளிப்படுத்தும் சேசை 21 வாசித்து பார்த்தீங்கன்னா 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசித்து பாருங்க 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லியிருக்கிறார். அவர் கையில் நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே கோபம் பொறாம கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு இதில் இருந்தாலும் விடுதலை தரணும்ப்பா அப்படின்னு நம்ம ஆண்டு கையில் ஒப்பு கொடுக்கும்போது சகலத்தையும் புதிதாக்குறாரா. வெளிப்படுத்தும் சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ
0: இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது. கர்த்தர் தரம் ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தை அவர் என்ன செய்யறாரு? புதிதாக்குவார். உங்க பாவங்கள் கோபங்கள் எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு அங்கங்க சொல்றோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், எல்லா குணங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் சொல்றார் சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார் லேபியராகமா 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்
0: ஆகையால்
1: நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:26 நான் பரிசுத்த ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தவனாங்களா இருங்கள். எப்படி பரிசுத்தமா இருக்கணுமா பாருங்க. லேவியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கு கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தவன் இருக்க வேண்டுமா? ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவன்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க ஏசப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கிட்ட இருந்து நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராய் இயேசுக்கிட்ட நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா? நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் இரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவிப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் இருந்து என்னென்ன பாவம் சொன்னே காமிங்கப்பா காமிங்க, என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகரவாத்துக்கு வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திரல என்ன சொல்றாரு, இங்க சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே
0: அவர்களை பரிசுத்தமாக்கும்
1: உம்முடைய வசனமே சத்தியம்.
0: வசனம்தான் சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வசனத்தை வாசிக்காம தான் ஒன்னும் செய்ய முடியாது. கை கத்தர் நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கார், கண்பார்வை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வாசித்தம் இருத்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம் உங்களுக்கு பரிசுத்தம். சத்தியம் தான் வசனம். ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வாசித்து வாசித்து வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், காமிங்க ஆண்டவர், காமிங்க ஆண்டவர். வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார். வசனத்து மூலம் உங்களோடு தேவன் பேசுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனையும் நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியாகிய தேவனையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் இங்கே செய்யுங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாத்துங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, அப்பா இது வேதனையின் காலம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் கண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள மோடு இருக்க உண்மை போல மாற்றமுள்ள பார்த்துல செவிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உமக்குள்ள நெருங்கி செவிக்க உண்மை போல மாற்ற உங்களோட பார்த்துல செவிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்திக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. நிறைய பேர் மனநோயில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அவங்களை குணமாக்க குணமாக்க குணமாக்க குணமாக்க சப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்க. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் ஐயா. காப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்க. ஆற்றில் நிறைய பேர் ஆற்று பலவீனத்தாலே இறந்துடுறாங்கப்பா. ஆற்று பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அது எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் ஏசப்பா, காய்ச்சல் அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. இயேசுக்கு ரத்தத்தை எல்லாருமே தெளிக்கிறோம் கத்தாவே. காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாதப்பா. காய்ச்சல் இரும்பல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா. கைவலி கால்வலி எல்லாவற்றையும் குணமாக்கு. சுகர் கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க. டைராய்டு பிபி குணமாக்குங்க. நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்க. தலைவலியை குணமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொருவர் வேலையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க ஏசப்பா. கடன் வரிசையில் மாறணும் ஏசப்பா. கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிருவீங்க ஏசப்பா. அவரஞ்சிற மக்களை ஆசிருவீங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எந்த குடும்பத்திலே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலோகத்தின் அக்கினி மூட முடிக்காச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. கெஞ்சிரும் கெஞ்சிரும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிருவீங்க. தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே, இறங்கும் இறங்கும் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறவங்களா தேவன் அறிகிற அறிவில் நிரப்பப்பட விட பார்த்து செபிக்கிறோம். ஆத்தும நேசரையும் அண்டிக்குள்ள மோடு இருக்க கிருபை தாரு. உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதிக்கா.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44
3: 1922192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
5: உங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எழும்பியாச்சிடா சொங்கி.
1: என்ன பகல் கனவா?
2: அப்துல் கலாம் கனவு கன சொன்னார்ல, அதான் கனவு கண்டிருப்பாரு.
3: அது தாவலே கொஞ்சமா செஞ்சுட்டு கனவு கண்டா கூட பரவாயில்ல, ஒருவேளை செய்யாம கனவா?
2: ஆமா, நீங்க என்ன கனவு கண்டீங்க?
4: ரொம்ப எல்லாம் வலிறாரு
2: சார், வலியாம சொல்லுங்க சார்.
5: மேனேஜர்
1: யோ, இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர், அதிகம் படிச்சவன், கம்பெனி விஷயங்களை தெளிவா தெரிஞ்சவன், செல்வாக்குள்ளவன். அதனால அதுக்குரிய தகுதி இந்த ஆபீஸ்ல எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒழுங்கா வேலையா பாரு.
5: பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது.
1: என்னையா முணங்குற மாதிரி இருக்கு?
6: அடுத்த மேனேஜர் நீங்க தான் சொன்னேன்
7: சார். சொன்ன மாதிரி நீங்க தான் சீனியர், அதிகம் படிச்சவரு, கம்பெனி விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சவரு, செல்வாக்குள்ளவரு, அத மறுக்கவே முடியாது. ஆனா உங்ககிட்ட பெருமை இருக்கு, அது மட்டும் இல்லனா நீங்க தான் பெரிய ஆளு.
1: அப்போ இப்ப நான் பெரிய ஆளு இல்லையா?
7: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நீங்க பெரிய ஆள் தான், உங்ககிட்ட பெருமை இல்லாம தாழ்மை இருந்தா இதை விட நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
1: இத நான் உங்ககிட்ட கேட்டனா, உங்க வேலைய பாருங்க சார், ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாச்சு.
7: மேன்மை அடைய வழி தாழ்மை, அதத்தான் சொன்ன. ஓகே சார்,

0: சார்.
1: ஆ,
0: இந்த கணக்க கொஞ்சம் முடிச்சு சென்ட் பண்ணிடுறீங்களா சார்?
1: ஓகே, வித் பிளஷர். கொண்டாங்க
0: சார். நம்ம ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆள் தான் நல்ல வேலை செய்றார், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்ஸ்
1: சார். ஒரு நிமிஷம்.
0: வாட் சார்?
1: இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல சார், இது கொஞ்சம் முடிச்சிருங்க. இந்த கணக்கு டேலியாங்க பண்றது, இத கொஞ்சம் டேலி பண்ணிருங்க
0: சார். சார் சார், என் ஃபைல தந்துருங்க சார், நான் போறேன்.
1: ஏன் சார்?
0: இல்ல சார், என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க.
1: வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார்.
2: தூங்குறக்குனே ஆபீஸுக்கு வரேன்.
1: ராத்திரி ஃபுல்லா செல்போன்ல கேம் விளையாண்டு இருப்பானா இருக்கும்.
2: இது கேம் விளையாடுற வயசா?

0: போர் அடிக்குத. என்ன செய்ய? ஐடியா.
1: நீ சாகல?
2: கரண்ட்ல கைய வச்சாதானே சாவாரு.
1: அப்ப ஷாக் அடிக்கலையா?
0: நான் சாகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: உயிரோட இருந்தே ஒழுங்கா வேலை செய்ய போறது இல்ல, அதுக்கு போய் சேர்றதே நல்லது.
4: சார், நான் உங்களை கவனிச்சேன், நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன்.
0: எல்லாரும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க.
4: சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமா செய்யுங்க, உங்களுக்கு மரியாதை தன்னால வரும்.
5: இவருக்கு வேற வேலையே கிடையாது.
0: சாரி சார், இனிமே நான் ஒழுங்கா வேலை செய்வேன்.
3: சூப்பர்.
6: இங்க என்ன நடக்குது? இது ஆபீஸா இல்ல கிளப்பா?
0: இன்னும் மேனேஜரே ஆவல, அதுக்குள்ள ஆட்டம் பெரிய ஆட்டமெல்லாம் இருக்கு.
7: சார், இவரு நம்மள மாதிரி போஸ்டிங்ல தானே சார் இருக்காரு, இவர் எப்படி சார் நம்மள கமெண்ட் பண்ணலாம்?
3: அவர்கிட்டதான் மனுஷ பேச முடியாத கேட்டா இன்னமும் இவர் தான் ஆபீஸ தூக்கி சுமக்கிற மாதிரி பேசுவாரு, நான் வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டாரு.
7: எல்லாம் நேரம் இவருக்கு மட்டும் மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, நாம செத்தோம்.
3: வேற வேலையை பார்த்து போக வேண்டியதான்.
6: பிரேம் சார்.
4: என்ன சார்?
6: அந்த இடத்துக்காரர் இன்னும் வரலையே.
4: ஆமா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இந்த போன் பண்ணி கேக்குறேன். சார், குட் மார்னிங். என்ன சார், இன்னைக்கு லீவா? என்ன சார், லேட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? வாவ், கங்கிராச்சுலேஷன்ஸ், உங்க தாழ்மைக்கு கிடைச்ச மேன்மை. ஓகே சார், வாங்க.
6: என்ன சார்?
4: ரவி சார் மேனேஜரை ப்ரமோட் ஆயிட்டாரா?
6: என்னது, அவனுக்கு மேனேஜர் ப்ரமோஷனா?
4: ஆமா,
6: நான் அவனை விட சீனியர், அதிகம் படிச்சவன், அனுபவம் உள்ளவன். ப்ரமோஷனை எனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுத்திருக்காங்க.
0: அவருக்கு தகுதி இருந்திருக்கும், கொடுத்திருப்பாங்க. தெரியாம சொல்லிட்டேன் சார்.
2: என்ன
6: விட எல்லாத்திலையும் குறைஞ்சவன் எனக்கு மேனேஜரா? வரட்டும், அவனை எப்படி கேவலப்படுத்துறேன் பாருங்க. அவன் அப்ப செருப்பு தச்சவன் தானே
3: சார்? பயப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் இனி அவர் நமக்கு மேனேஜர்.
6: நமக்கு இல்ல, உங்களுக்கு.
0: நல்ல வேளை நீங்க மேனேஜர் ஆனீங்க, நான் தப்பிச்சேன்.
8: வணக்கம். வாழ்த்துக்கள் சார்.
6: குட் மார்னிங். வாங்க மேனேஜர் சார், என் கால்ல கிடக்கிற ஷூ உங்க அப்பா தச்சதான் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஷூ பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு தரேன்.

வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன்தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின் வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன, அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான, வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்திலுள்ள ஆழங்களை
பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்கக்கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமாக ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜை இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்துருக்க மாதிரி அங்கே எல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேலே போகும். அல்லது ரெண்டாயி அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்கு செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவி சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்கால

0: அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர, வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் வரையும் ஏற்கனவே செய்து வைத்தத ஷாக்கினால துணியினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாயிருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும், கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கு ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே,
1: தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர் தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். ரெண்டு புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்திலே எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போல

0: அவர் நம்முடைய ஆத்தும நேசரை போலவும் அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராமம் 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்கிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை சபையினுடைய கொள்கைகளை உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்க தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலன் நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பான். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேறப்பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மத்தேயு 13:44 இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலிலே இருக்கிற ஒரு விலையேறப்பெற்ற முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பெற்ற ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதும் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது. அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25:ல் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூரோடு வருவது, 1000 வருஷம் இந்த பூமி அரசாழுவது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இறந்த நாட்களில் அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவளோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன், அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்புவித்திருக்கிறார். இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்ரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது, தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறை பொருளை அறிய வேண்டுங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற்கொண்டு. தானியேலுக்கு அவ்வளவு மறை பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான். ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக, இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறை பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 Corinthians 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம். இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை. ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்லி முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும், இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகள் முழுவதுமாய், வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறை பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களை போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. ஒரு வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு, ஞானம். இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாம 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? மறைக்கவே மாட்டேன். இரண்டாவது அவர் யாருக்கு விளங்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான், ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார், 3:7 அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு. ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்தில் வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது, அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது, 7 அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 7 நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம், எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள். பிரகாசமான மனக்கண்கள், இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 உவமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள்தான் சுவிசேஷர்கள், அவர்கள்தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள், சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள், சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறோம். சில பிள்ளைகள் 30 மார்க் எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடும். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில். அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும் வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:27 வசனத்தை வாசியுங்கள்.
1: வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பரில் இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது. ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார். வெளிப்படுத்தல் 1:16 நாம் அதை வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும், இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம், சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருந்தது, அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது, அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார், மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன ஒரு சினிமாக்காரன அந்த நடிகனை இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கர்த்தாதி கர்த்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம், உயரம் உன்னமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை, 7 சபைகளின் காலங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் ஏழு சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல வரப்போற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போசனாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 வயது. கிபி 96 அவர் இந்த புஸ்தத்தை எழுதினார். கிபி 70 96 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு. 404 வசனங்கள் இதுல உண்டு. 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில் தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது. அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம், அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம், முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். 3வது, இது ஒரு தீர்க்க தரிசன நூல். முதலையே சொல்லுகிறார், இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, இதுல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது, இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதுல எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14, 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கலாம் நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்தீராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளவு காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனில நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1-6 வசனங்களை வாசிக்கிறேன். அந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 ராஜாக்கள் 18:12 வசனத்தில் சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேட போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 ராஜாக்கள் 2:16 வசனத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு காந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலன் பவுலை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான. 4:1 வசனத்தில் சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா, அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் படியான. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகாரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயினை அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1 அதிகாரத்துக்குள் இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இன்ம சத்தியத்துக்குள்ள நாம செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தை ஒரு 10 முறையாவது வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மன கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர், இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களைப் போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கர்த்தர் தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் அங்கு சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போவதற்காயும் அங்கு சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போ
2: உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்திலே உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் உம்முடைய வருகையில உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் ஜெபாவினால நிரப்போ, எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: விழுந்து கொண்டிருக்கிறது.
1: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.
2: மேல இப்போதே எல்லாரும் மேல படிக்கட்டில் ஏறுங்க.
3: என்ன பாட்டால
4: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.

இங்கிருந்து உடனே மிக வேகமா ஓடுங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா இங்கிருந்து ஓடி தப்பித்து செல்லுங்க. தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க.

0: தாரா பிடிச்சுக்கோ, நான் வர்றேன்.
1: நீங்க இருக்கிற இடத்துலயே இருக்கீங்க.

0: அங்க போலாம்.
1: என்ன நடக்குது? முழு கட்டடமும்
2: அடிகட்டு அடியோ ஹாம்டோட சனிகிறது.
3: இந்த கோபுரம் விழுவது

0: நான் அவர்களை விட்டு விட்டு போக முடியாது. இந்த மாடியில இன்னும் நூற்று கணக்கானவர்கள் இருக்கிறார்கள்.
1: நீ 10,000 டன் கான்கிரீட்டுக்குள் புதைந்து விட்டா அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓரே

0: அலெக்ஸ், பார், தண்ணீர் எல்லாம் போய்விட்டது. அது எல்லாம் போய்விட்டுமே.
1: அது ஒரு டிராகன். அளவு இருக்கு.
0: அது உடஞ்சு போகுது. என்ன, ஒரு ஜெர்மன் திரும்பி வருது.
1: நான் முன்னுரிமைக்காக பணம் செலுத்தினேன். ஏன் போக்குவரத்து கூற மேலைய?
2: நான் இறந்துட்டா உனக்கு ஒரு காசும் கிடையாது.
3: மூடு நகர்த்து சீரு.
4: இறுதியா நிற்பவனாக நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்று.
0: அத உணர்ந்தையா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: இறுதியாக நிற்பவனாக. நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்றே.
1: அத உணர்ந்தாயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: அது போயிடுச்சு. அலெக்ஸ், நியூயார்க் முழுக்கவே போயிடுச்சு.
1: பின்னாடி பாப்பாத, நாம மேற்கு நோக்கி தொடர்ந்து போகணும். பன்னீர் இன்னும் முடிக்கல.

0: நமக்கு ஒரு சிக்னல் இருக்குல்ல,
1: அது வேகமா பரவல. தயவு செய்து அந்த செயற்கைக்கோள் தகவல்களை உடனே ஆன்லைன்ல கொண்டு வரணும். அந்த இயக்கத்தை கண்காணிச்சு தண்ணீர் எங்க போகுதுன்னு உறுதி செய்யணும்.
2: மாஸ் மீடியாவுக்கு பிளேட்கள் நகரத்துற
3: பிளேட்டுகள் நடுவேன்,
0: ஆயத்தை கண்காணிக்கிறேன்.

0: அனிக்ஸ் அவர்களை பான், நாமும் நம்ம வழியிலே வலுக்கட்டாயமா போக முடியாது.
1: அந்த கார்கள்ல மக்கள் இருக்காங்க.
2: நாம் நிறுத்தினா அந்த அலை நம்மை அடிச்சிடும். நான் உன்னை இறக்கப்படமாக்க ஒரு போக்குவரத்து நெரிசல் பிடிச்சு.

சேய் சுற்றுப்புறத்தை மூடு. ரெண்டாவது பட்டியல எனக்கு கவலை இல்ல. அவர்கள் இப்ப இங்க இல்லனா அவர்கள் பயனில்லாத பாரம் தான்.

0: வணக்கம், என் பெயர் நான் ஒரு
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிகவும் அழகான மற்றும் நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு படிப்படியாக உருவாக்குவது என்பதை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது விரிவாக விளக்கி காட்டப் போகிறேன். அதனால் அனைவரும் கவனமாக பாருங்கள்.
0: இன்று ஒரு அழகான மற்றும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கைவினை பொருளை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக காண்பிக்க போகிறேன். இது செய்வதற்கு மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேயே மிக குறைந்த நேரத்தில்

0: நைட்டில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1-2.5 பிரச்சாரம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது ஒரு சிறந்த கூட்டணி. கேட்டலிஸ்ட்க்கு நன்றி.
1: அணியின் இது சுவாரஸ்யம், குறிப்பாக இடைமுக உருவாக்கத்துல பிராம்ப்ட் அடிப்பதிலான பணி. நான் சேனல்ல வீடியோ எடுத்த சினிமாட்டிக் AI உள்ளடக்கத்துடன் இது நன்றாக பொருந்தும். யூடியூப் மற்றும் 4500 லாரனும்

நாம் ஒரு பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெறுகிறோம். சிக்னலே, அது குறைஞ்சு வருகிறக. சிக்னல்கள் அவை இவ்வளவு விரைவில் மறைந்து போகின்றன. நீங்க என்ன கேக்கலீங்கன்னா, நீங்க ஒரு உயரமான இடத்தை தேடுங்க.

0: அலெக்ஸ், ஹீட்டர் அது குளிர்காற்ற ஊதுகிறது. நான் முடியவில்ல, என் கைகளையும் உணர முடியல.
1: மருத்துவ அழுத்தம் அது போய்விட்டது. வாயுகோளம் கசிந்து வருகிறது.

0: அரைக்கலோ இடத்துல உள்ளது. 101.3 F-1 சிக்னல் குறைந்து வருகிறது.
1: அத நகர்த்து, அந்த வாயு நமக்கு தேவை.
2: ஜங்க சரி பார்த்துமோ விரிவாக.
3: உதவி செய்யுங்கள், எங்களை உள்ளே விடுங்க, கதவில் இருந்து விலகி இருங்க, நான் அதை திறக்க முடியல.
2: அலெக்ஸ் போ

0: அது என்ன? முழு மலைய திடீரென்று குறித்த மாதிரி வந்த
1: பலகை இன்னும் வழுக்கிக் கொண்டே இருமருது. அது மந்தலின் அல்லதோ? அடுத்தது வருவதற்கு முன் நாம் தொடர்ந்து நகர வேண்டும்.

0: இது நிலநடுக்க இல்ல, இது நிலைபெறுதல் தான். முழு பிளேட்டும் அதன் புதிய இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது.
1: இது நடக்கிறது சாலா.

0: பொய்மைக்குது. அலெக்ஸ், சூரியன் போய்விட்டது. இவ்வளவு இருண்டது இதுவரை இம்மா நான் என் கைகளை கூட பார்க்க முடியல.
1: அந்த விளக்க குறைச்சுவை.
2: நம் பேட்டரிகளை சேமிக்கிறோம், சாம்பல் உள்ளே அரைத்து வருகிறோம்.

0: வா, இன்னும் சில கேலன்கள் மட்டும்.
1: எனக்கு சில கேலன்கள் எப்படி?

0: அவசர சேவைகள் ரிவர் கீக் மற்றும் ஸ்டேபிள் அருகே பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதா தெரிவிக்கின்றன.
1: கரையோர கண்காணிப்பு நிலையங்கள் விசித்திரமான கடல் அலைச்சல்களை பதிவு செய்கின்றன.
0: சிக்னல்கள் தொடர்ந்து மறைந்து கொண்டே இருக்கு. எங்கு ஏதோ ஒண்ணு நடக்குதுங்க.

0: அவர்களை உள்ளே கொண்டு வா, மருத்துவ கூடத்துக்கு உள்ளே கொண்டு வா உடனே. நடந்து கொண்டே இரு, அவர்களை உள்ளே கொண்டு வா.
1: டிகோரே, டிசில இருந்து வரும் உத்தரவுகள் எனக்கு முக்கியம் இல்ல. ஈசி, நீர்ல மூழ்கி உள்ளது, நாம் இந்த மலைச்சரிவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அந்த விளக்குகளை மேல உயர்த்துங்க.
0: இந்த வழி நடந்து கொண்டே இரு, நீங்க கிட்டத்தட்ட வந்து விட்டீங்க. அவரை அங்கேயே அசையாமல் கீழே அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டை சரியாக சீரமைத்து நிலைப்படுத்துங்கள். அந்த திறந்திருக்கும் மூடியை உடனடியாக இறுக்கமாக மூடிவிடுங்கள். இல்லை என்றால் நாம் சேமித்து வைத்திருக்கும் வெப்பத்தை மிக வேகமாக இழக்க நேரிடும்.

0: காற்று அது போய்விட்டது. நான் கீழே விட்டுறோம்.
1: நாம் புதைஞ்சு விட்டோம் சால.
0: இது நிஜமாகவே உண்மைதானா?

0: துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டது. நாம் பாதுகாக்கப்பட்டு
1: அரசு அவர்கள் மேற்பரப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டிக் பகுதிக்கு அதிகம் சேர்ந்தவர்கள். வட துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோள் அது புரண்டு விட்டது.

நான் இன்னும் அந்த கண்காணிப்புகளை கேட்க முடிகிறது. அலெக்ஸ் அவசர சிகிச்சை வார்டில் நான் அந்த பீப்பிங் சத்தத்தையும் பிறகு கண்ணாடி உடையும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது.

0: ஹேர் காத்து போய்விட்டது.
1: பனி அது முழுக்க கதவுக்கு மேல் வந்து விட்டங்க. நாம் அதற்குள் புதைத்திருட்டோம்.

அலெக்ஸை உணர்கிற ஒரு ரத்த ஓட்டத்துல குளிர் வேகமா நகருகிறது. நமக்கு இன்னும் அதிக வெப்பம் வேணும்.

0: Alex?
1: தூசி அது மிகவும் தடிமனாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம்.
2: பலையா?

கட்டமைப்பு நிலைத்தன்மை 0. மன்ஹாட்டன் ஆஃப்லைன்.

0: பீடி மறந்தல பீடி.
1: நான் முடியவில்லை, நான் காட்ச வடிகட்ட முடியற. இது சுவாசிப்பது போல இருக்கிறது கண்ணாடி.

பழைய உலகம் பனிக்கடியில உள்ளது சானா. ஆனா நாம் இன்னும் இங்கே இருக்க, அது போய்விட்டது. நாம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். நாம் மீண்டும் கட்ட வேண்டும்.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ
0: பரலோகத்தில்
1: இருக்கிறது.
0: அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற
1: இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவார், எப்ப வருவார், எப்ப நம்மளை கூட்டிட்டு போவார்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த உலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 லட்டர். நல்லா வசதியா இருக்கிறவங்கன்னா 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம குடியிருப்பு எங்க தான் இருக்கு, பரலோகம் தான். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு எல்லாருக்கும் செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. வாசிப்பா.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள், அதை தகாத விதமாய், அனுபவிப்பவர்கள் போலவும் இருக்க வேண்டும், இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவிப்பது போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்ன உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்தில் பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்தில் என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்லை, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறது இல்ல. அதனால நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்காக, பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்திர கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: அதன்
1: வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார், ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க, எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக

0: என்னை எப்பயாவது ரட்சித்திருமையா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவனே ரட்சி. நம்ம பலத்தினால பராக்கிரத்தை ரட்சிக்கு வர முடியாது. நம்ம ஆண்டுகிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவனே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திருமாப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு வேண்ட, ஆண்டவரே பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி ஒவ்வொரு நாள் ஏற்பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரட்சிக்க மாட்டாரா? கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கர்த்தரிடத்துல தான் இருக்கு. மூணா சங்கீத கடைசி வசனம் கூட வாசிங்க. மூணா சங்கீத பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கேட்டா ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும்? பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும். ஆண்டவரே நீ ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: அதிக பயத்தோடும்,
0: அதிக பயத்தோடும்,
1: நடுக்கத்தோடும்,
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்க ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு. அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமா கத்துருவோம். அதாவது நம்ம பிரயாசப்படணும். ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும், ரட்சிப்பு கர்த்தருடையும் சொல்லியிருக்கீங்க, என்னை ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடைய, ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாபிதராஜா சொல்ற, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12.
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம். உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் நீ கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவிய என்ன செய்யுங்க? தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணை சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற, ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணைய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குற என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு? ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு. கேட்கணும், அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியுமாப்பா, ரட்சணைய சந்தோஷம் தாரும். ரட்சிக்கப்பட்டார் பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்ல. என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும், எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வருஷப்பில் போறதுதான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியுமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய. வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்கிட்ட வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1.
1: அப்பொழுது அண்ணால்,
0: அப்பொழுது அண்ணால்
1: ஜபம் பண்ணி,
0: ஜபம் பண்ணி
1: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது.
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது.
1: என் பகைஞர் மேல்,
0: என் பகைஞர் மேல்
1: என் வாய் திறந்திருக்கிறது.

0: வாய் திறந்திருக்கிறது.
1: உம்முடைய ரட்சிப்பினாலே,
0: ரட்சிப்பினாலே
1: சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினாலதான் என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு சாமையில கத்துக் கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால் சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய சகோதரியே, அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்னை கேளுங்க. ரட்சிப்பின் ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவர், இழந்துட்டாண்டவர், என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சனை சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து பெரிய ராஜா. எல்லா இரு இஸ்ரேல 40.5 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனால் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்ய, தாங்கப்பா நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்க ஆண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால்தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால்தான் கழி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9 அக்காலத்திலே,
1: இதோ இவரே நம்முடைய தேவன்,
0: அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவர் நம்மை ரட்சிப்பார்,
0: இவர் நம்மை ரட்சிப்பார்,
1: இவரே கர்த்தர்,
0: இவரே கர்த்தர்,
1: இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவருக்காக காத்திருந்தோம்,
1: இவருடைய ரட்சிப்பினால்,
0: இவருடைய ரட்சிப்பினால்
1: களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யறோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால்தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன, லூக்கா 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை நம்ம பெற்றுக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதுல இருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் இனி தாங்க முடிச்சியும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோத் போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளதும்
1: அருவருப்பையும்,
0: அருவருப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
0: அதில் பிரவேசிப்பதில்லை,
1: ஆட்டுக்குட்டியானவரின்,
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்,
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்,
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்,
0: அதில் பிரவேசிப்பார்கள். யார் பிரவேசிக்க முடியும், ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதிருங்கப்பா, என் ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படணும், ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரைன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புஸ்தகம் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது,
0: அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில். கர்த்தரின் ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அவரை நீங்க ஒரு வரைக்கும் ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு, நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன, நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணாகாது, கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு வேலைக்கு நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சிருது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா. 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க, நம்ம அலைச்சல கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், கணக்கில் வச்சிருக்கிறாராம்.
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செய்திருக்கிறா, தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவி செய்யறத கர்த்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. ஜீவபுஸ்தகத்துல எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயன் புஸ்தகம் 6:10
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக
0: காண்பித்த
1: அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது, எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்ல. உங்க பேர் கட்டாயம் ஜீவபுஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதுறதா எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். ஜீவபுஸ்தகத்துல பேர் எழுதாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேரு ஜீவபுஸ்தகத்துல எழுதுவாரு, ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர், இன்னொரு வாசிப்பேன். பிலிப்பியர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் கிளம்மந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில்
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: யார் பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்குது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? ஜீவபுஸ்தகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20
1: ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல்
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாசு ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா, நம்ம பேர் எங்க எழுதியிருக்கணுமா, பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க. ஜீவபுஸ்தகத்துல எழுதிய பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தைச எல்லாம் வாசிங்க, உற்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும், அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை மனம் நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சவுன் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்மானண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செவனும் உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசவம் தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனே எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யப்பா. ஆத்மா நேசரையும் அன்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு. பேக்கிறோம் நான் எல்லாவற்றையும் செய்ற கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும், உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தால இடம் கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ்டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும், உங்க நாம மக்கிப்படுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டு வரையும் அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க, சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நான் இல்லாவு டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க, உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க, பொறுப்பெடுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திர நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரி மாணவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் எசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி எசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kurnool, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14:3.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து
0: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பாத்தீங்க எவ்வளவு அன்புள்ளது பாருங்க. நான் போயிருக்கேன், வந்து திரும்ப வந்து என்ன சொல்லுவேன், நான் இருக்கிற இடத்துல உங்களை சேர்த்துக் கொள்வேன் சொல்றாரு. அவர் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. மறுபடியும் நம்மளை வந்து ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை அவர் இடத்துல சேர்த்துக் கொள்ள போறார். கர்த்தர் சீக்கிரமா வரப்போற. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. மத்தேயு 24 படிச்சா தெரியும், மார்க்கு 13, மார்க்கு லூக்கா 17:21 இதெல்லாம் படிச்சீங்கன்னா, 2 தீமோத்தேயு புஸ்தகம் நம்ம படித்த கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறுது. ஒவ்வொரு காரியமும் நிறைவேறுது. இன்னும் ஒரு ரெண்டு சில காரியம் தான் நிறைவேறாம இருக்கு. அது கர்த்தர் கிருபையினால நிறைவேறும் போது கர்த்தர் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14:28.
1: நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும்
0: நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. போவேன், திரும்ப வருவேன் சொன்ன உங்களிடத்தில் சொன்னதை கேட்டீர்களே அப்படி சொல்லியிருக்காரு. கட்டாயம் கர்த்தர் திரும்ப வருவார். அல்லேலூயா. எந்த சந்தேகமே இல்லை. யோவான் சுவிசேஷம் 14:18.
1: நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்.
0: உங்களிடத்தில் வருவேன். திக்கற்றவிட மாட்டேன், உங்களிடத்துல வருவேன். வரப்போறாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர்றதுக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். எப்போ வருவார்ந்த ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் என்ன இல்லை, நமக்கு சொந்த இல்ல. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போய் இந்த உலகத்துல எதுவுமே நம்ம கொண்டு வந்து ஒன்னும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாது. ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. என்னத்தை கொண்டு போகலாம்? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருது கொண்டு வருவார். அதுதான் இந்த உலகத்துல வேற என்னமே கொண்டு வர முடியாது. முதலா பார்க்கிறோம், நம்ம ஆண்டவராக இயேசுக்கு ராஜ்யத்து போன என்ன யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை தருவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். முதலா பார்க்கிறோம் யாக்கோபின் புஸ்தகம் 2:5.
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
0: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை
1: சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அப்ப யாருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு கொறவங்களுக்கு. அன்புகன்னு என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட மதிய நேரம் அவரோடத்துல போராடி செபிச்சு நம்ம எப்போது அவரோடு கூட இருக்கணும் இல்லையா? அதுதான் அன்பு கொறது. அவரை விட்டு நம்ம ஒரு நாள் கூட விலகவே கூடாது. மார்க்கின் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம் 3:14 அவர் எப்போது நம்ம அவரோடு இருக்கணும் தான் அன்று நம்மளை அழைச்சிருக்கிறார் பாருங்க.
1: அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும்
0: பாத்தீங்களா. நம்ம எதுக்காக நம்மளை தெரிஞ்சிருக்கிறாரா? தம்மோடு கூட இருக்குவோம். அவருக்கும் நமக்கும் சின்ன இடைவெளி கூட வராம நம்ம காத்துக்கணும். எதனால கத்துட்டு நம்ம செபிக்க முடியாது? இப்படி அவர் பிரசனம் நமக்கு தடைபடுது, அவர் தேட முடியாது. நமக்கு ஏன் தடை வருது? அவருக்கும் நமக்கு என்ன பிரிவினை வருதுன்னு சொல்லி நம்ம அலசி பார்த்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமா நம்ம சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கத்து நம்மளை அழைச்ச நோக்கம் என்ன? அவரோடு நம்ம எப்போதும் அவரோட கூட இருக்கணும். அவரோடு இருக்கணும் தான் நம்ம தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். சொல்றாரு யாருக்கு ராஜ்யத்தை தராராம்? கத்துட்ட அன்பு குறவங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தராராம். அன்பு குற வேண்டும். எப்படி அன்பு குற வேண்டும்? மார்க்கின் சுவிசேஷம் 12:30.
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன் முழு இருதயத்தோடும்
1: உன் முழு ஆத்மாவோடும்
0: உன் முழு மனதோடும்
1: உன் முழு பலத்தோடும்
0: அன்பு கூறுவாயாக. தேவனத்தில் நம்ம எப்படி அன்பு கூறும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு மனதோடும் கர்த்தர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு எப்போது இருக்கணும். அதுதான் அவருக்கு அன்பு கூறுது. அவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவே கூடாது. ஆண்டவர் சொன்ன உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடும் இல்லை. நம்ம தான் விலகிடுறோம். இங்க சொல்ற மார்க்கல் மத்திய சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 15:7 வாசித்து பாருங்க.
1: மாயக்காரரே,
0: மாயக்காரரே,
1: உங்களை குறித்து,
0: உங்களை குறித்து
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து,
0: வாயினால் சும்மா சேவம் பண்றது, துதிக்கிறது, வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்,
0: உதடுகளால் என்னை கனம்,
1: அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், அவரை விட்டு தூரமா விலகி இருக்கோம். ஆனா கத்தர் நம்ம விட்டு என்ன சொல்றாரு, ஒண்ணு விட்டு விலகுவதும் இல்ல, உடைய கையிடும் இல்ல. நம்ம தான் என்ன செஞ்சிடறோம், அவரை விட்டு விலகிறோம். நம்ம எப்ப ஆண்டவர் பிரியமில்லாத காரியம் செய்யும் போது, ஆண்டவர்கிட்ட அன்பு வராம இருக்கும் போது அப்படியே நம்ம இறுதி ஆண்டவரை விட்டு விலகிறது. ஆண்டவர் அழைத்த நோக்கம் என்னன்னா, எப்போது அவரோட நம்ம கூட இருக்கணும். எப்படின்னா, நமக்கு அவருக்கு எந்த தடை இல்லாதபடிக்கு, எந்த சின்ன காரியம் கூட தடை வராதபடிக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ஆண்டவர் அழைச்சார், முழுதித்தோடு உங்களா கத்துட்டு எப்படி நம்ம அன்பு வரணுமா, முழுதித்தோடு உங்களை ஆத்மத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு ஆண்டவர்கிட்ட அன்பு வரணும். அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம கொஞ்சம் விலகி போகும்போது ஆண்டவர் கேட்கிறார், ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று பேரில் எனக்கு குறைவு உண்டு. வாசித்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:4.
1: ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய்,
0: ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய்
1: என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
0: உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. அவர் நம்மளை போல அன்புக்குத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அன்புக்காக, நம்மளுடைய அன்புக்காக தான் ஆண்டவர் இயங்குகிறார். ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் மேல எனக்கு குறைவுண்டு. முன்பு எப்படி நம்ம செபிச்சோம், கர்த்தர்கிட்ட வரும்போது, கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யும் போது, ஆண்டவரே நீர் என்ன வந்து என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு நீர் போதும் அப்படின்னு சொல்லிச்சிருப்போம். நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டோம், உலகத்துக்கு பாதியே கத்திரி பாதியே ஆயிட்டோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டா என்று ஒரு பேர் எனக்கு குறைவுண்டு. ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா நான் பாருங்க மேல ஒரு மணி நேரம் கட்டா இங்க வந்து செபிப்பேன். எத்தனை பேர் வாக்கு கொடுத்தீங்க, எத்தனை பேர் இப்ப வந்து செபிக்கிறீங்க? ஆண்டவரே நம்ம கேட்கிறப்பெல்லாம் நான் ஒரு மணி நேரம் கட்டாவே இந்த செபிப்பேன், எத்தனை பேர் சொன்னீங்க? ஏதாவது தேவைன்னா நம்ம ஒரு பொருத்தனை பண்ணுவோம், கட்டாயம் நான் என்ன செய்வேன், ஒரு மணி நேரம் வந்து செபிப்பேன்னு சொல்லி ஒரு 10 நாள் கூட செபிக்க மாட்டோம், பின் வாங்கிடுவோம். எத்தனை பேர் நான் இவ்வளவு நேரம் செபிப்பேன், எனக்கு ஆண்டு செஞ்சீங்கன்னா இவ்வளோ செபிப்பேன்னு சொல்றோம், எவ்வளவு நேரம் செபிக்கிறோம் யோசித்து பாருங்க. 2 நாள் செபிப்போம், 3வது ஏதாவது பிரச்சனை இருந்துருச்சுன்னா பின் வாங்கிடுவோம், அவ்வளவுதான். அதான் ஆண்டு உங்களை பார்த்து கேட்கிறாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறைவு உண்டு. யாரெல்லாம் ஆதியிலிருந்து ஆதியில அன்பா இருந்தீங்க, இப்ப ஆண்டோட அன்பை விட்டு பிரிஞ்சு தூரமா இருக்கீங்க, உலகத்தோடு இருக்கம்மா, யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு அருமையானவர்களே. கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு, அவர் நம்மிடத்துல எப்படி அனுபவிச்சாரோ அதே அன்புலதான் இருக்கிறாராம். வாசு பாருங்க, யோவான் சுவிசேஷம் 13:1.
1: தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற,
0: தான் உலகத்தில் இருக்கிற
1: தம்முடையவர்களிடத்தில்,
0: தம்முடையவர்களிடத்தில்
1: அன்பு வைத்தபடியே,
0: அன்பு வைத்தபடியே
1: முடிவு பரியந்தமும்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர்களிடத்தில் அன்பு வைத்தார்.
0: முடிவு பரிந்த நம்மிடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சு. நம்ம என்ன பண்றோம், 2 நாள் அன்பு இருப்போம், 3வது உலகத்துக்குள்ள போயிருவோம். நான் அதை செய்வேன், இதை இப்ப ஒப்பு கொடுக்க சொல்லி பாருங்க, முதலாவது ஒப்பு கொடுப்போம். ஆனா பின்வாங்குற நம்ம தான் முதலாளா பின்வாங்கிடுவோம். கத்தர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. இதை செஞ்சிட்டீங்கன்னா ஆண்டவரே நான் இப்படி செய்வேன் ஆண்டவரே சொல்லுவோம். அப்புறம் ஆண்டவரை செஞ்ச அப்புறம் நம்ம என்ன செஞ்சிருவோம், அவரை விட்டுருவோம், அவ்வளவுதான். 2 நாள் 3 நாள் அப்புறம் நம்ம அவரை விட்டு தூரமா போயிருவோம், எங்கேயோ போயிருவோம். ஆனா ஆண்டவர் மனத்துல எதிர்பார்க்கிற என்ன எதிர்பார்க்கிறாரு, என்ன எதிர்பார்க்கிறாரு, முழுகிறதோடும் ஆத்மத்தோடும் பலத்தோடும் முழு மனதோடு அவன் அன்பு கூறும் நினைக்கிறாரு. நம்ம 2 நாள் 3 நாள் செபிச்சுட்டு அவ்வளவுதான், நம்ம எவ்வளவோ காடை வெட்டி மலையெல்லாம் தக்க தெரிஞ்சது போல நம்ம நினைச்சுக்குவோம். 2 நாள் 3 நாள் செபிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், நான் இவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் அவ்வளவு நேரம் செபிச்சிட்டேன் நம்மளே நம்ம சொல்லிப்போம். ஆனா ஆண்டு மனத்தில் எதிர்பார்க்கறலாம் செபம் இல்ல, உயிரத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் சிந்தியோடும் பலத்தோடும் ஒப்பு கொடுத்துல உறுதியா இருக்க வேண்டும். நம்ம தேவனத்தில் எத்தனையோ ஒப்பு கொடுக்கிறோம், அவ்வளவுதான். ஒப்பு கொடுத்தா 5 நாள் 10 நாள் அவ்வளவுதான். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க, காலையிலிருந்து நான் 1 மணி நேரம் செவிப்பேன். ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு நம்முடைய அன்புக்கு ஏங்குகிறார். அதான் சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பு விட்டாயின்ற ஒரு பேர் எனக்கு குறைவு உண்டு. நம்ம என்ன நடந்தாலும் ஏசு பாட்டு அன்பா இருக்கணும். உன்னத பாட்டுல வாசிக்கிறோம், உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:7.
1: திரளான தண்ணீர்கள்,
0: திரளான தண்ணிகள்
1: நேசத்தை,
0: நேசத்தை
1: அவிக்க மாட்டாது,
0: அவிக்க மாட்டாது. திரளான தண்ணி, பிரச்சனைகள், போராட்டங்கள் என்ன வந்தாலும் இயேசு விட்டு என்ன செய்ய முடியாது, நம்மள என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது,
0: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள
0: வெள்ளம், பிரச்சனை, போராட்டம், உலக பயங்கரமா வந்தாலும் என்ன செய்யும், நம்ம கர்த்தருடைய அன்பு வீட்டு நம்மள என்ன செய்யாது, தணிக்க முடியாது. என்னதான் வந்தாலும் கர்த்தருடைய உண்மையான அன்பு வருவானால் வெள்ளமா இருந்தாலும் சரி தண்ணீரா இருந்தாலும் சரி நம்மள என்ன தணிக்கவே மாட்டேன். வசனம் சொல்லுது, சத்துரு வெள்ளம் போல திரண்டு வரும்போது பரிசுத்தாவே நம்ம குரோதமா அந்த சாத்தான் குரோதமா என்ன செய்வார், கர்த்தர் கொடியேற்றுவார். வாசித்து பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 19 வசனம்,
1: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது,
0: வெள்ளம் போல் சத்துரு வரும்போது
1: கர்த்தருடைய ஆவியானவர்,
0: பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்
1: அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
0: அவனுக்கு விரோதமா என்ன செய்வாரு, அதை மறந்துடுவோம். ஆமாங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனை, என் பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்தால பிரச்சனை, சாக்கு போய் சொல்லிடுவோம், உடனே சொல்லிடுவோம். ஆனா இங்க சொல்றாரு, கர்த்தர் வெள்ளம் போல வந்தாலும் கர்த்தரை அன்பு விட்டு என்ன செய்ய முடியாது, பிரிக்க முடியாது.
1: ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் நேசத்திற்காக கொடுத்தாலும்,
0: நீ வந்து இயேசுவை கும்பிடாத அவனுக்கு எல்லாமே தாரேன்னு சொன்னாலும்
1: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அந்த நேரம் என்ன செய்ய, முற்றிலுமா அஷ்டம் பண்ணப்படும். யாரு, எனக்கு இயேசுதான் வேணும், எனக்கு இயேசுதான் வேணும். நீ என்ன கொடுத்தாலும் ஒண்ணு இல்லை, கர்த்தருடைய அன்புக்கு நம்ம இந்த உலகத்துல யாராரு என்ன கொடுத்தாலும் அதுக்கு இணையே கிடையாது. ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரியது, அதுதான். அப்படி அன்பு கூறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அன்பு கொடுக்கறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு, தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. இன்னைக்கு உங்களை பார்த்து கேக்குறேன், எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டீங்க, எத்தனை பேர் ஆதியில் இந்த அன்பை விட்டா என்ற பேர்ல குறைவுண்டு, யாரெல்லாம் தேவனோட்டு பிரிஞ்சிருக்கிறோம், ஏதோ செவத்துக்கு வாரம் போறா இது வந்துட்டு அப்படியே போயிடுறோம். கர்த்தர்கிட்ட அன்பா இருக்கிறோமா, அன்பிலிருந்து பின்வாங்கிட்டோமா? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு நிமிஷமும் பலவீனம் இருக்கும்போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பலவீனம், வியாதிகள், நோய்கள், பண கஷ்டங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்க தேவைகளை சந்திச்சு உங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி சமாளப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, ஒரு மணி நேரம் செவத்து ஒப்பு கொடுத்துருக்கோம், செவிக்கிறோமா? முடிஞ்சா செவிக்கிறோம், முடியல விட்டுற அவ்வளவுதான். யாக்கோப்பு 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: தாம்
1: வாக்கு தத்தம் பண்ணின, ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: அன்பு கூறவர்களுக்கு தான் தம் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கணும் சொன்னார். யாருக்கா, யாருக்கு முதல்ல ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, கர்த்தர்த்த அன்புகர்களுக்கு. ரெண்டாவது பாருங்க, மத்தேயு விசேஷம் வாழ்க்கை கட்ட 25:34 வசனம்,
1: அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: வாருங்கள்
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக
0: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
1: ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: உங்க ராஜ்யத்தை என்ன செஞ்சிருங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமுள்ளவரா இருக்கிறார், நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆசையா இருக்கிறாரு. யார பத்தி சொல்றாரு, வலது பக்கத்துல பார்த்து சொல்றாரு. எப்ப நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு, உலகம் உண்டாடும் போதே நமக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 25:35-36
1: பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்,
0: தாகமாயிருந்தேன்
1: தாகத்தை தீர்த்தீர்கள் அன்னியனாயிருந்தேன்
0: என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்
1: வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள்,
0: வியாதியாயிருந்தேன்
1: என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன்
0: என்னை பார்க்க வந்தீர்கள் நம்ம கேட்கல, எப்ப ஆண்டவர் கொடுத்தா, யாருக்கு வேணாலும் கொடுத்தா அப்படிலாம் இல்ல. தெலுசு விசேஷம் 25:40 வசனம்,
1: அதற்கு ராஜா
0: பிரதித்திரமாக
1: மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான
0: இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: மிகவும் சிறியவரான என் சகோதரர்கள் எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன்
0: யாரு மிகவும் சிறுவராக என் சகோதரருக்கு எதை செய்கிற அது எனக்கே செய்தேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய சகோதரி யாரு? மார்க்கு சுவிசேஷம் 3:35 வசனம்,
1: தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, அவனே எனக்கு சகோதரனும்,
0: அவனே என் சகோதரனும்
1: எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார்.
0: அவர் எங்க தாய்மா இருக்கிறார் என்றார். யாரு ஆண்டோடி சகோதரன்? தேவனுடைய சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்கதான் தேவனுடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்காங்க. ஆண்டோடி சொல்றாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறோமா? யோசித்து பாருங்க, இது தேவனுக்கு பிடிக்கும், இது தேவனுக்கு பிடிக்காது நினைக்கிறோமா? ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழும் மட்டும் தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும். யாரா இருக்கிறோம்? தேவனுடைய சகோதரியும் சகோதரரும் அவர் தாயுமா இருக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செஞ்சா கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு எதையாவது செஞ்சீங்கன்னா அது யாருக்கு செஞ்சது மாதிரியா? கர்த்தருக்கே செய்த மாதிரி. ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை எல்லாருக்கும் நம்ம செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யறாங்க பார்த்து நம்ம செய்யணும். ரோமர்கள் நிருபம் 12:13
1: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்.
0: பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பரிசுத்தவன்கள் எப்படி குறை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பரிசுத்தவான்கள் கூட என்ன செய்யும்? குறைவை கட்டாயம் வரும். அன்றைய சித்தத்தை நிறைவேற்றவங்களுக்கும் குறை வரும். பாருங்க, இந்த காலத்துல எல்லாம் ஊழியர்லாம் பெரிய பெரிய பணக்காரா இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல தவுல் என்ன செஞ்சாரு? 9.25 கோடி பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? விட்டு கத்திற்காக வந்த குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு பரிசுத்த பவுல் இருந்தாரு. அதனால பரிசுத்தவான்களுக்கு குறைவை யாரெல்லாம் நிறைவேற்றுங்களோ அவங்களே கத்திர என்ன சொல்றாரு? என் சகோதரரும் என் சகோதரியுமா இருக்கிறாங்க அப்படி சொல்றாரு. அப்ப கத்திரங்க சொல்றாரு. இப்ப நம்ம ஆச்சு பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25:34
1: அப்பொழுது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள்
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட
1: உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்.
0: உலகம் உண்டானதிலிருந்து நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளால முடிஞ்ச உதவி நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்க கர்த்தருடைய சகோதரனும் சகோதரியும் தாய்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கும் உதவி செய்யும் போது கதை சொல்றேன். இங்க பார்த்தா பரிசுத்தவன்கள் குறைவில் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அப்ப கர்த்தர் உங்களுக்கு அந்த ராஜ்யத்தை தருவார். முதலாவது யாருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? ஆண்டவர்கிட்ட அன்பு உறவுகளுக்கு. ரெண்டாவது கர்த்தருக்காக பரிசுத்தவன்கள் உதவி செய்யும்போது அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுக்கிறார். யார் கர்த்தர் சித்தத்தின்படி செய்யறவங்களுக்கு கர்த்தர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக யாரு கொடுக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 21:34 சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் வெளிச்சத்திலேயே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். மூன்றாவது யாருக்கு நடப்பாங்க? ரட்சிக்கப்படுச்சானா அது வெளிச்சத்திலேயே நடப்பார்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய வெளிச்சத்துல நம்ம பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட சனங்களை என்ன செய்வாங்களா? அது வெளிச்சத்துல பரலோக வெளிச்சத்துல நடப்பார்கள். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். என்னைக்கோ ரட்சிக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இல்ல, ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற நீடித்த நாட்களான திருப்தியாக்கி என் ரட்சிப்பு அவனுக்கு காமிப்பேன்னு சொல்ற. நீடித்த நாட்கள் திருப்தியாக்கி நம்மளை சரிப்படுத்தி நம்மளை ரட்சிக்கிற தேவன். எபிரேயர் புத்தகத்துல வாசிக்கிறோம் 7:25
1: அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார்.
0: முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்க. அப்ப நம்ம ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவன் எங்க எந்த வெளிச்சத்துல நடப்போம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முத யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு? கர்த்தரத்துல அன்பு. ரெண்டாவது பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தில் செய்யறவங்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம எங்க நடக்கிறோம்? பரலோக வெளிச்சத்துல நடப்போம். முற்றுமுடிய ரட்சிக்கப்படணும். மூணாவது ரட்சிக்கப்பட்ட பரலோக வெளிச்சத்துல நடப்போம். நம்ம வாசிக்க கேட்ட ஏசாயின் புஸ்தகம் 35:8 வாசிங்களேன். யாரெல்லாம் எங்க நடக்க முடியாது சொல்லி பாரு. 8-10 வாசிங்க.
1: அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும்.
0: அங்க என்ன இருக்கும்? பரலோகத்துல என்ன இருக்கும்? பெரும் பாதையான வழி இருக்கும்.
1: அது பரிசுத்த வழி என்னப்படும்.
0: அந்த வழி எப்படி இருக்குமா? பரிசுத்த வழி.
1: தீட்டுள்ளவன் அதுல நடந்து வருவதில்லை.
0: தீட்டுள்ளவங்க அதுல சரி இல்ல. நடப்பதில்லை.
1: அந்த வழியில் நடக்கிறவர்கள்,
0: அந்த வழியில் நடக்கிறவர்கள்
1: பேதையராய் இருந்தாலும்,
0: பேதையராய் இருந்தாலும்
1: திசை கெட்டு போவதில்லை,
0: திசை கெட்டு போவதில்லை.
1: அங்கே சிங்கம் இருப்பதில்லை.
0: அங்க சிங்கம், எந்த சிங்கம் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவ்வளவு விழுகிறாலும் வலிவீசிட்டு, அந்த சிங்கம் அங்க இருப்பதில்லை.
1: துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை,
0: துஷ்ட மிருகம் அங்கு போவதும் இல்லை.
1: அங்கே காணப்படவும் மாட்டாது,
0: காணப்படவும் மாட்டாது.
1: மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள்.
0: ஹல்லேலூயா. யார் நடப்பா?
1: மீட்கப்பட்டவர்கள்,
0: மீட்டவர்கள். இயேசுக்கு ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் அதுல நடப்பாங்க.
1: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்,
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி
0: திரும்பி
1: ஆனந்த களிப்புடன் பாடி,
0: ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்,
0: சியோனுக்கு வருவார்கள்.
1: நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும்,
0: நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும்.
1: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்,
0: சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள்.
1: சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ.
0: நம் வாழ்க்கையில என்ன இப்ப எத்தனையோ சஞ்சலம் தவிப்பு. நம்ம பரலோகத்துல தேவன் வந்துட்டாருன்னு சஞ்சலம் தவிப்பு நம்மளை விட்டு ஓடி போயிரும். கத்தரால் மீட்கப்பட்டவங்க தான் அதுல நடப்பாங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், ஆண்டவரே நான் மீட்கப்படணும், ஆண்டவரே நீ எப்பயாவது மீட்டுக் கொள்ளுங்க. என்னத்துல மீட்கப்படும்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து மீட்கப்படணும். நம்ம பாவத்திலிருந்து நம்ம அணிதினமும் அணிதினமும் மேற்கொள்ற பிசாசு எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வரும், எத்தனையோ குழப்பத்தை கொண்டு வரும், எல்லாத்திலும் மீட்கப்படணும். துருவ உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆத்துமா சரிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதங்க சொல்ற ஒன்னு பேதின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 19வது வசனம்.
1: குற்றமில்லாத,
0: குற்றமில்லாத
1: மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய,
0: ஆட்டுக்குட்டியாகிய
1: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே,
0: கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே
1: மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே.
0: ஒரு நாள் கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவி கழுவப்படணும். ஆண்டவரே இந்த எண்ணம் என்ன அறியாம வந்துருச்சு அப்பா, இந்த சிந்தனை எனக்கு வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு கழுவுங்க, உங்க ரத்தத்தினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் மீட்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் மீட்கப்பட வேண்டும். என்னைக்கோ மீட்கப்பட்டதில்ல. இயேசுகத்தின் வெளியேறப்பட்ட ரத்தம் நம்ம கழுவ வேண்டும். கழுவுங்க இயேசுபாயனை கழுவுங்க, இவ்வளவு குறை இருக்கப்பன்ற, நீங்க என்னை சரிப்படுத்துங்க, நீங்க தானே சரிப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். இந்த உலகம் நமக்கு என்ன இல்லை, சொந்த பேர்ல என்னதான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம்.
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே,
0: ரத்தத்தினாலே
1: பாவம் மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்குள்ள கர்த்தராலதான் உண்டாயிருக்கிறது. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துட்ட நம்ம இந்த நாளைக்குள்ள என்ன, நான் என்ன பாவம் செய்யறேன், அதங்க பிரசங்கில வாசிக்கிற 3வது அதிகாரம் 14வது வசனத்துல சகல எண்ணங்களையும் செய்திகளையும் நாய்ந்திருக்கும் காலம் இனி இருக்கிறபடியால். இதுதான் ஒவ்வொரு நாளும் எண்ணத்துல பாவம், சிந்தனையில பாவம். வாசிங்க பிரசங்க 3:17.
1: சகல எண்ணங்களையும்,
0: சகல எண்ணங்களையும்
1: சகல செய்கைகளையும்,
0: சகல செய்கைகளையும்
1: நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால்.
0: நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே இந்த என்ன என்ன அறியாம வருதுப்பா, எண்ணத்தை மாற்றும், ரத்தத்தாலே என்னை கழுவுங்க, நான் செய்கிறப்போ பிரிமலா காரியம் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதான் இவருக்குள்ள என்ன இருக்க, பாவம் மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது.
1: இவருடைய
0: இவருடைய
1: ரத்தத்தினாலே,
0: இவருடைய ரத்தத்தினாலே
1: பாவ மன்னிப்பாகிய மீட்பு,
0: பாவ மன்னிப்பாகிய மீட்பு
1: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது,
0: இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனால என்ன செய்யணும், ஒரு நாள் ரட்சிக்கப்படுறதுக்காக ஆண்டவரை கேட்டே இருக்கணும். ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும், ஆண்டவரே எப்படியாவது நீ ரட்சியும் சொல்லி கேட்டு இருக்கணும். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம்.
1: நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும்,
0: நான் தூரமாயிருக்கிற
1: அதிக பயத்தோடும்,
0: அதிக பயத்தோடும்
1: நடுக்கத்தோடும்,
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: பாத்தீங்களா, நம்ம ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். நேற்று ரட்சிக்கப்பட்டோம், போன வருஷம் ரட்சிக்கப்பட்டோம் இல்ல, ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும். அதான் அடிக்க சொன்ன மாதிரி வீடை பெருக்கி தூ நல்லா பெருக்கி மூடி வச்சுட்டு வந்தாலும் வீட்டுல வைப்பாருங்க தூசி இருக்கும். அதே போல நம்ம என்னதான் அறிக்கிட்டாலும் கர்த்தர்கிட்ட நம்ம பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ பாவங்கள் நமக்குள்ள இருக்கும். இந்த பாவங்களை கர்த்தர்கிட்ட நம்ம அறிக்கிட்டு அறிக்கிட்டு இயேசுப்பா உங்க ரத்தத்தாலே மீட்டுக்கொள்ளும், நான் இப்படி செஞ்சிட்டேனேன்னு சொல்லி மனஸ்தாபத்தோடு கண், சும்மா ஆண்டவரே என் பாவங்களை மன்னி அப்படி இல்லை, மனஸ்தாபத்தோடு கண்ணீரோடு, ஆண்டவரே இப்படி நான் செஞ்சிட்டேன், ஆண்டவரே இவ்வளவு நான் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது கர்த்தர் நம்ம பாவத்தை மன்னிப்பார். அல்லேலூயா. மனஸ்தாபத்தோடு கேட்கணும், சரி இப்படி செஞ்சிட்டேனே, சும்மா ஆண்டவரே என்ன மன்னியும், ரத்தத்தினால கழுவும் அப்படி இல்லை. சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம்.
1: தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல்,
0: பின்பு மனஸ்தாபப்படுகிற இடம் இல்லாமல்,
1: ரட்சிப்புக்கேதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது.
0: தேவன் துக்கத்தோட, யோ நான் இப்படிம துக்கப்பட்டேன், இப்ப நம்ம வேதனைப்படுத்துற ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி மனஸ்தாபத்தோடு கேட்க வேண்டும். அல்லேலூயா. மதே யார் தேவனை ரட்சித்து போக முடியும்? தேவனிடத்துல அன்பு குறும். ரெண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது, ரட்சிக்கப்பட்டவங்க பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. நான்காவது, ஒன்னு யோவான் 3:2-3.
1: பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
0: இன்னும்
1: வெளிப்படவில்லை.
0: ஆகிலும்
1: அவர் வெளிப்படும் போது, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல,
0: ஏசப்பா சுத்தமுள்ளவர், நான் பரிசுத்தர் சொல்றேன், சுத்தமுள்ளவர் இருக்கிறது போல
1: தன்னையும் சுத்திகரித்துக்
0: கொள்கிறார். சுத்திகரிச்சு கொண்டே இருக்கின்றோம். இன்னைக்கு என்ன ஆண்டு பிரிமலா காரியம் இருக்கு, இன்னைக்கு என்ன செஞ்சிட்டோம், இன்னைக்கு என்ன செய்யறோம்னு சொல்லி உள்ளத்தை உணர்ந்து கத்திட்ட அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்படி சொல்ல அவருக்கு ஒப்பா நம்ம இருப்போம். அலையிலயா, அவர் ராஜ்யத்துல எப்படி இருப்போம் சொல்லுங்க.

0: செஞ்சிடக்கூடாது, எழுந்து போகக்கூடாது. ஹலேலூயா. இப்போ நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கணும். இங்கே சொல்கிறார் இல்லையா, யோவான் சுவிசேஷம் 15:3
1: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே,
0: நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே
1: நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள்.
0: இப்பொழுதே நீங்க சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப ஆண்டோட உபதேசம், பைபிள் வாசித்து வசனத்தை அதிகமா வாசித்து வசனத்தை நேசித்து வாசிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், நம்மளை கர்த்தர் எப்படி மாத்திடுறாரு, சுத்தமானா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் வசனத்துக்காக தான் சபக்கூடிய என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம அப்ப ஆண்டு வசனம் நமக்குள்ள இருந்தா தான் வசனத்தை கேட்கும் போது நம்ம கர்த்தர் என்ன சுத்தமான மாத்துறாரு. ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:22
1: ஆவியினாலே,
0: ஆவியினாலே
1: சத்தியத்திற்கு கீழ்படிந்து,
0: ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்படிந்து
1: உங்கள் ஆத்துமாக்களை,
0: உங்கள் ஆத்துமாக்களை
1: சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா.
0: பாத்தீங்களா, ஆவியினாலே சத்திய வசனத்துக்கு கீழ்படிந்தா தான் நினைச்ச முடியும். நம்ம ஆத்துமா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொள்றோம். ஒவ்வொரு நாளும் ஆவியினால சத்திய வசனத்துக்கு கீழ்படியணும். கீழ்படியும் போது நம்ம ஆத்துமா எப்படி பண்ணிடுறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால். வசனத்துக்களால ஒவ்வொரு நாளும் பசுத்தாவின் சொல்றதெல்லாம், பசுத்தவர் என்ன சொல்றாரு, இந்த வசந்த கீழ்படியில் இப்படி இல்லாம சொல்லும் போது சத்திய வசந்த நம்ம கீழ்படியும் போது நம்ம என்ன செய்யறோம், கத்திர நம்ம என்ன செய்யறாரு, நம்ம சுத்தமாக்கி கொண்டபடி சுத்தமாக்கிடுறாரு. ஹல்லேலூயா. அப்ப அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல் அவருத்தர் அன்பு கூறவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, பரிசுத்தவான்களுக்கு கர்த்தருடைய சகோதரர்கள் உதவி செய்யும் போது எங்க போக முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூணாவது, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. நாலாவது, நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தர் ராஜ்யத்தில் எப்படி அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஹல்லேலூயா. என்ன செய்யணும், 1 கொரிந்தியர் 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
1: ஆயினும்
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும்
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவனுடைய ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்,
0: நீதிமானாக்கப்பட்டீர்கள். பார்த்தீங்களா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலும் தேவாவியிலும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். அப்ப நம்ம கர்த்தர் என்ன செய்ய பரிசுத்தமாக்குற, நம்ம எப்படி மாத்துறாரா, நீதிமான மாற்ற இயேசுக்கு ரத்தத்தினாலையும் கழுவப்படணும். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரா இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாவின் நம்ம என்ன செய்யணும், கழுவப்படணும். கர்த்தரி நாம ஊற்றுண்ட பரிமள தைலம், கர்த்தருடைய பரிசுத்தாவே அவர் சீப தண்ணீர். நம்ம ஒரு நாள் கழுவப்படும் போது நம்ம நினைச்சு ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு கேட்கும்போது நம்ம கழுவார், பரிசுத்தமாக்குவார், நீதிமான மாற்றுவார். அல்லேலூயா. மாதிரி யார் பரலோகத்துக்கு போக முடியும், ஆண்டுட்ட அன்பு கூறும். ரெண்டாவது, ஆண்டுடைய சகோதரிகளுக்கு நம்ம உதவி செய்யும்போது. மூணாவது, பரிசுத்தப்பட்டிருந்தா பரல வெளிச்சத்துல நடப்போம். நாலாவது, நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படும் போது தேவனுடைய வசனத்தை கேட்டு கேட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.

0: நான் போய் ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்தமான ராஜ்யத்திலே யார் எல்லாம் செல்வார் என்பதை நாம் கேட்டோம். எல்லாம் கண்ணு முடி ஜெபிக்கலாமா? நம் கர்த்தரிடத்தில் அன்பு வைக்கும் பொழுது வெள்ளம் போல தண்ணீரை போல பிரச்சனைகள் பிசாசுகள் போராட்டங்கள் வந்தால் அது போது போதும் அவர் மேல இருக்க அன்பை நம்மை விட்டு பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒரு திரளான வீடு நிறைய பணத்தை பொருளை ஆஸ்தியை கொண்டு வந்து கொடுத்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு நம்ம ஒரு போதும் பிரிந்து போக மாட்டோம். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த அன்புக்குரியவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேங்க்யூப்பா. இரண்டாவது, கர்த்தருடைய சகோதரர் என் சகோதரான இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் எனக்கே செய்கிறீர்கள். ஆம் அன்பானவர்களே, கர்த்தருடைய கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சித்தத்தை செய்கிற ஜனங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால் அதை கர்த்தருக்கே செய்ததாய் கர்த்தர் எண்ணுகிறார். பிரைஸ் அல்லாஹ். எல்லாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும். பரிசுத்த வான்களின் குறைவில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய அந்த அன்பை எங்களுக்கு தாரும். உதவி செய்ய நல்ல மனசை தாரும். அப்பொழுது உலக தோற்றத்துக்கு முதற்கொண்டு உலகம் உண்டானது முதற்கொண்டு கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்தை தேவன் சுந்தரிக்கும் பாக்கியத்தை தருவார். மூன்றாவதாக, ரட்சிக்கப்படுகிறவர்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? எப்படி மீட்கப்பட முடியும்? அவர் ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி ரத்தத்தினாலே மீட்கப்படுகிறோம். இவருக்குள் பாவமன்னிப்பாக்கி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சொல்லாமா? அப்பா என்னை கழுவுங்கப்பா, இயேசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவுங்க ஆண்டவரே. நான் ரட்சிக்கப்படணும், ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நான் பெருகணும், உங்க பரலோக அந்த வெளிச்சத்தில் நடக்கணும் ஆண்டவரே. ஒரு போதும் பரலோகத்தில் இருந்து விடக்கூடாதுப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார், தேங்க்யூப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, சின்ன பிள்ளைங்க ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க, பெரியவங்க எல்லாம் ஜெபிங்க, வாலிப்பிள்ளை எல்லாம் ஜெபிங்க. பரலோகத்தில் இருந்து போயிடக்கூடாது, நரகத்துக்கு போகக்கூடாது. நான்காவதாய், அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொண்டவர்கள் இயேசுவின் வருகையிலே பங்கு பெற முடியும். யார் எப்படி சுத்தமாக முடியும்? இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கிறது. அவருடைய உபதேசம் நாம் கேட்கும் பொழுது சுத்தம் அடைகிறோம். அந்த வசனத்திற்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது சுத்தமாகிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும் பொழுது நாம் சுத்தமாகிறோம். இயேசுவின் அந்த ஊற்றுண்ட பரிமள தைலமாக நாமத்தினால் கழுவப்படும் பொழுது சுத்தமாகிறோம். அப்பா நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம எல்லாரும். தேங்க்யூல்லா தகப்பனே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், ஒவ்வொரு வாலிபர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பெரியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், மூத்த வாலிபர்கள், இளம் வாலிபர்கள், ஊழியர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாரும். இந்த இடத்துல தன்னை அர்ப்பணிக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இந்த லைவ் யூடியூப் லைவ் மூலமாக கத்தாவே நம்முடைய வெப்டிவ் லைவ் மூலமா யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகளை கத்திரி போல் தொடுமுடிக்கு நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் அப்பா நீ பரிசுத்தப்படுத்தும். உங்களுக்கு அன்பு கூறக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. என்ன வந்தாலும், வெள்ளங்கள் வந்தாலும், தண்ணீர்கள் வந்தாலும், அப்பா எங்களுக்கு என்ன வசதி வாய்ப்புகள் வந்தாலும் உண்மையில் இருக்கிற அன்பை விட்டு ஒருபோதும் நாங்கள் பிரியக்கூடாது ஆண்டவரே. அந்த அன்பை தாரும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடும் கொடுத்து நாங்கள் அன்பு கூறணும்ப்பா. அந்த இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ராஜா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வீக அன்பை எங்கள் உள்ளத்திலே ஊற்றும். பரிசுத்தவான் குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சிக்கப்படுகிற ஒரு வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று சொல்லி கேட்டோம். நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா உங்க ரத்தத்தினால. அப்பா நாங்கள் கழுவப்படணும். அப்பா நாங்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. ரட்சிப்பில வளரணும், ரட்சிப்பில நாங்கள் பெருகணும். ஒரு போது நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க வந்திருக்க ஒரு பிள்ளைகளை கூட நரகத்துக்கு போகக்கூடாது ஆண்டவர். எல்லாரையும் உமக்கென்று உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம். அதே போல கதாவே சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாங்களும் இங்க சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ராஜா. சுத்த இருதயத்தை எங்களை சிருஷ்டித்தரலும் ஆண்டவரே. அப்ப உங்க உபதேசத்தினால் நாங்கள் சுத்தமாகணும். உங்களுக்கு உங்க வசனங்களுக்கு கீழ்ப்படுவதனால் நாங்கள் சுத்தமாகணும். உங்க ரத்தத்தினால் எங்களை சுத்தப்படுத்தும், உங்க நாமத்தினால சுத்தப்படுத்தும், ஆவியானவரால் எங்களை சுத்தப்படுத்தும். ஒரு போதும் அந்த பரலோகத்தை இழந்து விடாதபடிக்கு வந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் ஆண்டவரே. தாரும். எல்லார் உள்ளத்தையும் நீர் ஆட்கொள்ளும் அப்பா. எல்லாருக்கும் இந்த ஞானத்தை கொடுங்கப்பா, இந்த கிருபையை கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? உங்க ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இப்பேச நீர் எங்களோடு ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து உமக்கென்று அப்பா செபத்துல உறுதியாய் தரித்திருக்க உமை தேடமை அண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. செபத்துல உறுதியாய் தரித்திருக்கும் அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. ஏசப்பா பலவீனத்தெல்லாம் மாற்றுங்க, சுகவீனத்தெல்லாம் மாற்றுங்க. அற்புதத்தை செய்ய அச்சியங்களை செய்யுங்க. உங்க நாம மங்கிப்படுட்டு ஆண்டவரே. கத்தோடைய கரம் தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. எஸ் அப்பா, ஒரு வாழ்க்கையில அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவர. தேவைகள் அனைத்தும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் பலவீனமா இருக்கவங்களை சுகமாக்குங்க எஸ்அப்பா. அப்பா, வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் குணமாக்குங்கப்பா. மந்திரம் செவ்வன உடைத்து போடுங்க, பிசாசுகள் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க எஸ்அப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தரணும். சமாள இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்கப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபார சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பாவத்திலும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் அனைக்கிறமே சமான் இல்லாத குடும்பத்துல சமான் தரணும், சந்தோஷம் தரணும், மகிழ்ச்சியை தந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளையா மாற்றுங்க. படிக்க ஞானத்தையும் கொடுங்க, ஞாபகத்தை தாரும். தெய்வீக கரம் தாங்கட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அண்டவரே. சொந்த வீடை தாங்க அண்டவரே. வீடு கட்டலேன்னு நினைக்கிற மக்கள் வீடு கட்டி கொடுங்க. தகப்பனை உம்மால முடியும். நீரே எல்லாவற்றையும் செய்ய, நான் எல்லாவற்றையும் செய்ய கத்தன்னு சொன்னீங்கப்பா. ஆசீர்வாதமா இருக்கணும். சபையில பெரிய கறி செய்யணும். எல்லாரும் செவிக்கணும்ப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க. ஆசீர்வச்சு உயர்த்துங்க. எல்லா துதி கனமாகவே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரசகர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஜிகிறோம் பரமபிதாவே. ஆமி
2: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆப் ஜீசஸ் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரம் அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆப் ஜீசஸ் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஒழித்து போயிடுவாங்க. சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நமது இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம். லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது, கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம். இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம் இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய ஆறு மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்க குடும்பத்தினர், ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா, கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்துல படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்துல படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணின்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துகிட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா, நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுல ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஏசுவின் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598111-2435.

0: கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து
0: கொண்டபடியினால்
1: பூமியில்
0: குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக
0: சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு
0: தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். பொறுமை குறித்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம காத்துக்கொள்ளுமானா வரப்போற சோதனை காலத்துல நினைச்சுவாரு. அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கத்துடி பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். சோதனை காலத்துக்கு உங்களை நினைச்சுவாரா, தப்பும்படிக்கு நான் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது, அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பாரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகளை போராட்டி வரும், அதுக்கு நம்ம தப்புறோம்னா நம்ம என்ன செய்யணும்னு தான் பார்க்க போறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள தேவன் விடமாட்டார். சோதனை காலத்துல பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவார், நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா, சோதனை காலத்தில்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: நான் உங்களை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. நம்ம எதை பிரிச்சோம், சோர்ந்து போக வேண்டிய பஞ்சம் வருன்றாங்க, என்னென்னமோ வரலன்னு சொல்றாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்ய ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா? லூக்காலு விசேஷத்தில் வாழ்க்கை கேட்ட 21:35.
1: பூமியிலெங்கும்
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்,
0: பூமி எங்கும், இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல, நீரில் மாத்திரல, பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலையும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்.
0: அது எப்படி வருமா? ஒரு கண்ணியை போல. இந்த மிருகத்து கண் வைக்கிறாங்க, பறவைகள் கண் வைக்கிறாங்களா, அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலையும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியில மிதக்கூடாது, அகப்படக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது, பறவைகள் அகப்பட்டுருது, வேட்டி அடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசு என்ன செய்வான், எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு என்ன செய்யக்கூடாது, அகப்படக்கூடாது. நம்ம அதை தப்பிச்சு தப்பிக்கணும். என்ன செய்யணும்? அதான் ஆண்டு சொன்னார், கொஞ்ச காலத்தருடைய கோபம் பற்றி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான். அவர் கத்திர அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு அப்பதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன், சங்கீதம் 2:12.
1: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
0: குமாரன் கோபம் கொள்ளக்கூடிய காலங்கள் வந்துச்சு. குமாரன் கோபம் கொள்ளாமலும்
1: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
0: பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அந்த வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு
1: அவரை முத்தம் செய்யுங்கள்.
0: கொஞ்ச காலத்திலே
1: அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
0: அவர் முழுமையா என்ன செஞ்சிருந்தோம், அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பிசாசு கண்ணி போல எல்லார் மேலே கண்ணி, பூமி மீது குடியிருக்கிற எல்லார் மேலேயும் கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ முழுமையா என்ன செஞ்சிடணும், அண்டிக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 21:26.
1: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
0: ஆதலால்
1: பூமியின் மேல் வரும் ஆபத்துகள் பயந்து எதிர்பார்க்கிறதினால்,
0: ஐயோ என்னாமோ என்ன பயந்து எதிர்பார்க்கிறதினால்
1: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
0: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும், நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறாரு. நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சங்கீதக்காரர் ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்தடைய தக்கதா கண்மலையா இரு, நான் எந்த வந்தாலும் உங்களிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு வாசிப்பா.
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில குடியிருக்கிற சோதிக்கும்படியாக,
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்தில் தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நான் உங்களை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாரு அப்படிங்கிற நம்ம தியானிக்க போறோம். முதலா பாக்குறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம ஆசிக்க கேட்ட சங்கீதம் 32 சங்கீதம் 6 வசனம்.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
1: பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
0: அப்பொழுது
1: மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும்
0: அது அவனை அணுகாது. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அந்த உலகத்தில் பயங்கரமான துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன, அவனை என்ன செய்ய, பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் அனுச்சுவாரு. அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சல பிறகம் வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செவித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டேன்னா பிறகு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண மிகுந்த சொல்ல பிறந்தாரு, அணுகாதவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ள வாசிங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது, அதுதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பா 6
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
0: பக்தி உள்ளவன் கணிச்சு, பக்தி உள்ளவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அங்க தேடி இங்க தேடி போக மாட்டான். பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
1: அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த சலப்பரம் எவ்வளவு சலப்பரம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது.
0: எது என்ன வந்தாலும் என்ன செய்யுது, அணுகாது. யார, பக்தியுள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், சலப்பரம் வந்தாலும் அவனை அணுகாது. கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து சொல்லுகிறார், விண்ணப்பம் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க. இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபம், சும்மா சின்ன ஜெபம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஏசாயின் புஸ்தகம் 59:16 வசனம்.
1: ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
0: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ணவன் இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டேன். பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டேன், ஆனாலும் விண்ணப்பம் பண்ண மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனம்சும் மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாம். நாம இப்படி இருக்க மாட்டான், புதிய வருஷம் தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் தீர்மானம் பண்ணுவோம். அதான் நம்ம வாழ்க்கை கேட்ட சகரியன் புஸ்தகத்துல 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகளின் மேலும்,
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா, விண்ணப்பங்களாகி ஊற்றார். கேளுங்க, கேட்கிற எவன் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கேட்டா தான் தருவாரு, கேட்கட்ட தரமாட்டாரு. சரி அவங்களுக்கு வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவாரு. விண்ணப்பங்களாகி ஊற்றுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாகிய தாருமாப்பா, என் விண்ணப்பம் பண்ணுன்னு ஆண்டவரே, நான் வேலை செஞ்சாலும் நான் என்ன செஞ்சாலும் என் இருதயம் மூடி இருக்குன்னு ஆண்டவரே. என் மூத்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற என்னுடையங்களா உன்னுடையும் சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்னை பத்தி சொல்ல முடியுமா? எப்போது ஆண்டவரோட இருக்கம்மா, ஆண்டவர்கிட்ட விலகி இருக்கிறமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் கேளுங்க, விண்ணப்பங்களாவிய எனக்கு ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்களாவிய ஊற்றும் கத்தர், விண்ணப்பங்களாவிய ஊற்றுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா? கத்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீத புத்தகம் 39 அதிகாரம் 3 வசனம்.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது.
0: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது.
1: நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்யுது? அக்கினி நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து தியானித்து ரெண்டாவது வாசிங்க. ரெண்டு,
1: நான் மௌனமாகி ஊமையினமாய் இருந்தேன். நலமானதையும் பேசாமல்,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன். ஆனாலும்
0: என் துக்கம் அதிகரித்தது.
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது.
0: வசனத்தை நல்லா தியானிச்சு பாருங்க. வசனத்தை தியானித்து அன்று வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும்? அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்து,
0: அப்பதான் ஆண்டோட வசனத்தை நம்ம செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படிலாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதி அனல் கொண்டது. அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில வசனத்தை தியானிக்க வேண்டும். விண்ணப்பங்களை ஆவி ஆண்டோட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும். அன்னி பாசல பேச வேண்டும். அப்ப நம்மளால ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க சாவியதுல சொல்ற பவுல், பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறது இன்னதுன்னு எனக்கு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26 வசனம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செபிக்கணும், இன்னதுக்கு செபிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்,
0: எல்லாரும் அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டம் மேல கஷ்டம் வரும்போது எதுக்கு செபிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன சொல்லி அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்வார்.
0: அப்ப பரிசு நம்ம செபிக்க முடியும். சாப்பாடுங்கதான் சொல்றாரு, பக்தி எவனும் மெய் நோக்கி கூப்பிடா, மிகுந்த சரப்பிறந்தால் அது என்ன செய்யுது, அன்னைக்குவே எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் வரும், வராது சொல்ல முடியாது. பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தி உள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சரப்பிறந்தால் அவன் என்ன செய்யாது, அவனை அணுகாது. அல்லேலூயா. ஜெயிப்பீங்களா? கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கர்த்தர் வருக சமீபம், நம்ம விட்டுறக்கூடாது. ஆண்டு வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு எப்போது இருக்கணும். கர்த்தர் நமக்கு எத்தனை மிகுந்த சரப்பிறந்தாலும் அது அவன் என்ன செய்யதான், அணுகாது. ரெண்டாவது, கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும், நம்ம என்ன செய்யணும் அன்று சொன்னார், சோதனை காலத்தில் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 28 வசனம்.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்.
0: கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யாரை கைவிட மாட்டாரு? தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன் என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா அன்று கைவிட மாட்டார், என்றென்றையும் காத்துக்குவாரு. பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்கள கர்த்தர் காத்துக்கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்றும், நான் பரிசுத்தமாக வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தமாக வாழ்ந்தால் ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3 வசனம்.
1: மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார்.
0: அவருடைய
1: பரிசுத்தவான்கள் எல்லாரும்
0: உம்முடைய
1: கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எங்க இருக்காங்களா? க கர்த்தருடைய கையில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கையில் பார்த்தீங்களா, பரிசுத்தவங்களை எங்க இருக்காங்க, கர்த்தருடைய கையில் இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாகலும் ஏசப்பாடு சொல்லு, ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தான மாற்றுங்க ஆண்டவரே, நீ மாற்றும் ஆண்டவரே. அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தமாற்ற அனர்ச்சனர். வெளிப்படுத்தும் சேசை 21 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவின் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசித்து பாருங்க, 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் சொல்லியிருக்கிறார். கையில் நான் உப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, கோபம் பொறாம கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு இதில் என்றா விடுதலை தரணும்ப்பா அப்படி நம்ம ஆண்டு கையில் உப்பு கொடுக்கும் சகலத்தையும் புதிதாக்குறாரா. வெளிப்படுத்தும் சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
0: சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்,
1: இதோ
0: இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது, கர்த்தர் தர ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தையும் அவர் என்ன செய்யறாரு, புதிதாக்குவார். உங்க பாவங்கள் கோபங்கள் எரிச்சல் கசப்பு வெறுப்பு வயிறாக்கி இருமாப்பு அங்கங்க சொல்றோம், கோழு குத்துறோம், சண்டை போடுறோம், எல்லா குடங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டோட சொல்லணும், ஆண்டவரே என்னால முடியல எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் சொல்றார், சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரை ஏசுக்கிட்டு சொல்லுகிறார் லேபியராகமம் 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்,
0: நீ இஸ்ரவேல் புத்திரன் சபை அனைத்தோடும்
1: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
1: உங்கள் தேவனும்
0: உங்கள் தேவனும்
1: கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
0: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்,
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்,
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க, பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:26 நான் பரிசுத்த ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தனங்களை இருங்களே. எப்படி பரிசுத்தமா இருக்கணும் பாருங்க, லேபியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான்,
0: கர்த்தராகிய நான்
1: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கு கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தவன் நம்ம இருக்க வேண்டுமா, ஆண்டவர் என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவன்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க சப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை கேசுக்கிட்டு தெரிஞ்சு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக கேசுக்கிட்டு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே இயேசுவும்,
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே,
0: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே
1: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
0: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக
1: நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா, நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி தான் நமக்கு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவிப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தை நீ கழுவுங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்த நாள் இருந்து என்னென்ன பாவம் சொன்னே காமிங்கப்பா, காமிங்க என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகரவாத்து வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அது மாத்திர என்ன சொல்றாரு, இங்க சொல்ற பாருங்க யோவான் சுவிசேஷம் 17:17
1: உம்முடைய சத்தியத்தினாலே,
0: உம்முடைய சத்தியத்தினாலே
1: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
0: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
1: உம்முடைய வசனமே சத்தியம்,
0: வசனம்தான் சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வசனத்தை வாசிக்காம தான் ஒன்றும் செய்ய முடியாது. கை கத்தர் நம்ம கையில பைபிளை கொடுத்திருக்கார், கண்பார்வை கொடுத்திருக்கிறார், படிப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும், வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்தம் இருத்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம் தான் நம்ம பரிசுத்தமாக்க முடியும், சத்தியம் உங்களை பரிசுத்தம். சத்தியம் தான் வசனம், ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், காமிங்க ஆண்டவர், காமிங்க ஆண்டவர். வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார், வசனத்து மூலம் உங்களோட தேவன் பேசுவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்த எங்களை தகப்பனே மே நன்றியோடு மே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். சிபாதிபதியாகி தேவனே மே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமையா. வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோமையா. அற்புதங்களை அதிசயங்களை ஒவ்வொரு வாழ்க்கையில் இங்கே செய்யுங்க. கண்ணீரை தொடங்க, கவலை மாற்றுங்க, பிரச்சனை நீக்கிருங்கப்பா. கடைசி காலத்தில் வாழ்கிறோம் ஆண்டவரே, அப்போ அது வேதனையின் காலம்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நாட்களில் எல்லாரும் கண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள மோடு இருக்க உண்மை போல மாற்றமுடைய பார்த்துல செவிக்கிறமையா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உமக்குள்ளே நெருங்கி செவிக்க உண்மை போல மாற்ற உங்களோட பார்த்துல செவிக்கிறமையா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியா செவிக்கிறமையா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா. நிறைய பேர் மனநோயில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்கள குணமாக்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரை தொடங்க, கவலையை மாற்றுங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. நன்மையினால் முடிச்சு ஊட்டி காத்துக்கோங்க ஆண்டவரையுமே. துதிக்கிறமையா காப்பா. கிட்னி பலவீனத்தை குணமாக்க, ஆற்றில் நிறைய பேர் ஆற்று பலவீனத்தாலும் இறந்துடுறாங்கப்பா. ஆற்று பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. அது எங்கே பார்த்தாலும் காய்ச்சல் ஏசப்பா, காய்ச்சல் அப்புறப்படுத்துங்க ஏசப்பா. இயேசுக்கு ரத்தத்தை எல்லாருமே தெளிக்கிறோம் கத்தாவே. காய்ச்சல் யாருக்கும் வரக்கூடாதப்பா. காய்ச்சல் இரும்பல் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்குங்கப்பா. கைவலி கால்வலி எல்லாவற்றையும் குணமாக்க, சுகர் கொலஸ்ட்ரால் குணமாக்குங்க, தைராய்டு பிபி குணமாக்குங்க, நரம்பு பலவீனத்தை குணமாக்குங்க, தலைவலியை குணமாக்குங்க. கஷ்டப்படுற ஒவ்வொருவர் வேலையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் செவனி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஐசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க ஏசப்பா. கடன் வரிசையில் மாறணும் ஏசப்பா. கண்ணீர் துடைக்கணும் ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா. கஷ்டத்தெல்லாம் நீக்கிருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க ஏசப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க ஏசப்பா. அவரஞ்சர மக்களை ஆசிர்வீங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. எந்த குடும்பத்திலேயே டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பள்ளத்தின் அக்கினி மூட முடிக்காச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு வியாதிகள் நோய்கள் எல்லாம் நீக்கி போடுங்க ஏசப்பா. கெஞ்சிரும் கெஞ்சிரும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க. தேவ கிருவி எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தகப்பனே, இறங்கும் இறங்கும் எல்லாரும் வேதத்தை வாசிக்கிறவங்களா தேவன் அறிகிற அறிவில் நிரப்பப்பட வில பார்த்து வச்சுப்பிக்கிறோம். ஆத்தும நேசரையும் அண்டிக்குள்ள மோடி இருக்க கிருபை தாரும். உங்கள் நாமத்தை மகிப்படுத்துங்க ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சேவத்தை கேட்டாரு, கலங்காதிக்கலாம்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி
5: இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: I say stand up.
1: எழும்பியாச்சுடா சொங்கி.
2: என்ன பகல் கனவா?
3: அப்துல் கலாம் கனவு காண சொன்னார்ல, அதான் கனவு கண்டிருப்பாரு.
4: அது தாவலே கொஞ்சமா செஞ்சுட்டு கனவு கண்டா கூட பரவாயில்ல, ஒருவேளை செய்யாம கனவா?
3: ஆமா, நீங்க என்ன கனவு கண்டீங்க?
5: ரொம்ப எல்லாம் வலிறாரு
3: சார், வலியாம சொல்லுங்க சார்.
6: மேனேஜர்
2: யோ, இந்த ஆபீஸ்ல நான் தான் சீனியர், அதிகம் படிச்சவன், கம்பெனி விஷயங்களை தெளிவா தெரிஞ்சவன், செல்வாக்குள்ளவன். அதனால அதுக்குரிய தகுதி இந்த ஆபீஸ்ல எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஒழுங்கா வேலையா பாரு.
6: இந்த பெருமைக்கு மட்டும் குறைச்சல் இருக்காது.
2: என்னையா முணங்குற மாதிரி இருக்கு?
0: அடுத்த மேனேஜர் நீங்க தான் சொன்னேன்
2: சார். அது
7: சார் சொன்ன மாதிரி நீங்க தான் சீனியரு, அதிகம் படிச்சவரு, கம்பெனி விஷயங்கள் தெளிவா தெரிஞ்சவரு, செல்வாக்குள்ளவரு.

0: அத மறுக்கவே முடியாது. ஆனா உங்ககிட்ட பெருமை இருக்கு. அது மட்டும் இல்லன்னா நீங்க தான் பெரிய ஆளு.
1: அப்போ இப்ப நான் பெரிய ஆளு இல்லையா?
0: இல்ல இல்ல இல்ல, அப்படி சொல்லல. நீங்க பெரிய ஆள் தான், உங்ககிட்ட பெருமை இல்லாம தாழ்மை இருந்தா இத விட நல்லா இருக்கும்னு சொல்றேன்.
1: இத நான் உங்ககிட்ட கேட்டனா, உங்க வேலைய பாருங்க சார், ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வந்தாச்சு.
0: மேன்மை அடைய வழி தாழ்மை, அதத்தான் சொன்னேன். ஓகே சார்.

0: சார். இந்த கணக்கை கொஞ்சம் முடிச்சு சென்ட் பண்ணிடுவீங்களா சார்?
1: ஓகே, வித் பிளஷர். கொண்டாங்க
0: சார். நம்ம ஆபீஸ்ல நீங்க ஒரு ஆள் தான் நல்ல வேலை செய்றாள், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். தேங்க்ஸ்
1: சார். ஒரு நிமிஷம்.
0: வாட் சார்?
1: இந்த ப்ராஜெக்ட் இன்னும் முடிக்கல சார், இது கொஞ்சம் முடிச்சிருங்க. இந்த கணக்கு டேலியாங்க பண்றது, இதை கொஞ்சம் டேலி பண்ணிருங்க
0: சார். சார் சார், என் ஃபைல தந்துருங்க சார், நான் போறேன்.
1: ஏன் சார்?
0: இல்ல சார், என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன், நீங்க உங்க வேலையை செய்யுங்க.
1: வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யுங்க சார்.
2: தூங்குறக்குனே ஆபீஸுக்கு வரேன்.
1: ராத்திரி ஃபுல்லா செல்போன்ல கேம் விளையாண்டு இருப்பானா இருக்கும்.
2: இது கேம் விளையாடுற வயசா?

0: போர் அடிக்குத. என்ன செய்ய? ஐடியா.
1: நீ சாகல?
2: கரண்ட்ல கைய வச்சாதானே சாவாரு.
1: அப்ப ஷாக் அடிக்கலையா?
0: நான் சாகுறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா?
3: உயிரோட இருந்தே ஒழுங்கா வேலை செய்ய போறது இல்ல, அதுக்கு போய் சேர்றதே நல்லது.
4: சார், நான் உங்களை கவனிச்சேன், நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன்.
0: எல்லாரும் அதிர்ச்சி ஆவீங்கன்னு பார்த்தேன், எல்லாரும் சந்தோஷப்படுறீங்க.
4: சார், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சந்தோஷமா செய்யுங்க, உங்களுக்கு மரியாதை தன்னால வரும்.
5: இவருக்கு வேற வேலையே கிடையாது.
0: சாரி சார், இனிமே நான் ஒழுங்கா வேலை செய்வேன்.
3: சூப்பர்.
6: இங்க என்ன நடக்குது? இது ஆபீஸா இல்ல கிளப்பா?
0: இன்னும் மேனேஜரே ஆவல, அதுக்குள்ள ஆட்டம் பெரிய ஆட்டம் எல்லாம் இருக்கு.
7: சார், இவர் நம்மள மாதிரி போஸ்டிங்ல தானே சார் இருக்காரு, இவர் எப்படி சார் நம்மள கமெண்ட் பண்ணலாம்?
3: அவர்கிட்ட மனுஷன் பேச முடியாத கேட்டா என்னமோ, இவர் தான் ஆபீஸ தூக்கி சுமக்கிற மாதிரி பேசுவாரு, நான் வேலையே ஒழுங்கா செய்ய மாட்டாரு.
7: எல்லாம் நேரம் இவருக்கு மட்டும் மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, நாம செத்தோம்.
3: வேற வேலையை பார்த்து போக வேண்டியதான்.
6: பிரேம் சார்.
4: என்ன சார்?
6: அந்த இடத்துக்காரர் இன்னும் வரலையே.
4: ஆமா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. இந்த போன் பண்ணி கேக்குறேன். சார், குட் மார்னிங். என்ன சார், இன்னைக்கு லீவா? என்ன சார், லேட் ஆயிட்டீங்களா? என்ன சொல்றீங்க? வாவ், கங்கிராச்சுலேஷன்ஸ். உங்க தாழ்மைக்கு கிடைச்ச மேன்மை. ஓகே சார், வாங்க.
6: என்ன சார்?
4: ரவி சார் மேனேஜரா ப்ரமோட் ஆயிட்டாரா?
6: என்னது, ரவிக்கு மேனேஜர் ப்ரமோஷனா?
4: ஆமா.
6: நான் அவனை விட சீனியர், அதிகம் படிச்சவன், அனுபவம் உள்ளவன். ப்ரமோஷனை எனக்கு கொடுக்காம அவனுக்கு கொடுத்திருக்காங்க.
0: அவருக்கு தகுதி இருந்திருக்கும், கொடுத்திருப்பாங்க. தெரியாம சொல்லிட்டேன் சார்.
2: என்ன
6: விட எல்லாத்திலையும் குறைஞ்சவன் எனக்கு மேனேஜரா? வரட்டும், அவனை எப்படி கேவலப்படுத்துறேன்னு பாருங்க. அவன் அப்ப செருப்பு தச்சவன் தானே.
3: கோபப்படாதீங்க, என்னதான் இருந்தாலும் இனி அவர் நமக்கு மேனேஜர்.
6: நமக்கு இல்ல, உங்களுக்கு.
0: நல்ல வேளை நீங்க மேனேஜர் ஆனீங்க, நான் தப்பிச்சேன்.
8: வணக்கம், வாழ்த்துக்கள் சார்.
6: குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாங்க மேனேஜர் சார், என் கால்ல கிடக்கிற ஷூ உங்க அப்பா தச்சதான் தெரியுமா? ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஷூ பிஞ்சு போச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க, நானே தச்சு தரேன்.

0: வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களிலே மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட, தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த, வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின்வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியிலே நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய இரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன, அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறை பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான, வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்தினுள்ள ஆழங்களை பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும்போது ஆண்டவர் அந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்கக்கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள் அதற்காகவே இருக்கிறோம், நாங்கள் எப்படி மாடு புல்லை மேய்ந்து அதை பாலாக்கி குட்டிகளுக்கு கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமாக ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜை இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதில் ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமாக உட்கார்ந்துருக்க மாதிரி அங்கெல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க, அந்த திரை அப்படியே மேலே போகும். அல்லது ரெண்டாயி அது பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்க செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவி சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் வரையும் ஏற்கனவே செய்து வைத்ததை சாக்கினால துணியினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாய் இருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வரும் வரையிலும் கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே.
1: தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்து விட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான். வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர்தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். 2 புத்தகங்கள் முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார்கள். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்தும நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி, அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராமம் 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியேல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்கிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை, சபையினுடைய கொள்கைகளை, உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்கிறவங்க அவங்கதான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் அந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்ல இல்ல இல்ல இல்ல, நாங்க தான் அந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தல நாட்கள் இவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படத்தில் வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பார். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13 அதிகாரம் 44 வசனத்தில் இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை அவன் வெளிக்கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலில் இருக்கிற ஒரு விலையேற பெற்ற முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டு இருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டு இருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, அது ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது, அது ஒரு பெரிய ரகசியம். மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, அது ஒரு பெரிய ரகசியம். இயேசு பகிரங்கமாய் தேவதூரோடு வருவது, 1000 வருஷம் இந்த பூமியை அரசாழுவது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட்டு போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3 வருடங்கள், 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இறந்த நாட்களில் அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவர்களோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாக கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன். அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்புவித்திருக்கிறார். இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்ரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது, தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறைப்பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற் கொண்டு. தானியேலுக்கு அவ்வளவு மறைப்பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான், ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே,
2: உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிச்சு. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்கள்ல 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறைப்பொருட்களை காண்பித்துக் கொடுப்பது உண்டு. ஆனால் தெளிவாக அவருடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13 எழுதும் போது, இப்பொழுது நாம் கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அரைகுறையாய் பார்க்கிறோம், இப்போ நமக்கு ஒன்றும் சரியாய் புரிவதில்லை. ஆனால் அப்பொழுது கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பிறகு நம்முடைய அறிவு சொல்ல முடியாத பெரிய அறிவா இருக்கும். இப்போது நம்முடைய அறிவு மூளைக்குள்ளே முடங்கி கிடக்கிறது. ஆனால் வருகைக்கு பிறகு நமக்கு அறிவு கோடி மடங்கு பெரிதாகிவிடும். எந்த பரிசுத்தவானை பார்த்தாலும் இவர் எப்பொழுது பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவருடைய வாழ்க்கை சாட்சி என்ன, முழுவதுமாய் அறிந்து கொள்ள, வெளிப்பாடுகள் முழுவதுமாய், வேதத்தின் ரகசியங்கள் முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ளும்படியான காலங்கள் வருகிறது. அப்பொழுது நான் முகமுகமாய் பார்ப்பேன், நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்போது அந்த மறைப்பொருட்களை கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். கொலோசியர் 2:3 இவ்விதமாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் தான் எல்லா அறிவு, எல்லா ஞானம். அந்த அந்த ஞானத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், அதை அறிந்து கொள்ளும்படியான அறிவை கொடுக்கிறார். 9 வரங்களிலே வெளிப்பாட்டு வரங்கள் என்று அழைக்கப்படுகிறவை 2. அது 2 ஆவிக்குரிய கண்களை போல நம்முடைய உள்ளான மனித நிலை இருக்கின்றன. 1 வரம் அறிவை போதிக்கிற வரம், அடுத்த வரம் ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனம். அறிவு, ஞானம், இது உலக அறிவல்ல, புஸ்தக அறிவல்ல, பரிசுத்த ஆவியானவராலே நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷ அறிவு. யாருக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி கொடுக்கிறாராம்? முதலாவது அவர் தமக்கு சிநேகிதரை போல இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் ஆண்டவருக்கு சிநேகிதர். ஆதியாகமம் 18:18 சொன்னார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, மறைக்கவே மாட்டேன். 2வது அவர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? எனக்கு ஞானம் வேண்டுமே, உம்முடைய வெளிப்படுத்தின விசேஷத்தை அறியும்படி எனக்கு விசேஷ புத்தி வேண்டுமே. தானியேல் 12:10 சொல்லுகிறது, ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள், துன்மார்க்கரில் ஒருவனும் அதை அறியான். ஆனால் ஞானவான்களோ அதை அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது அவர் யாருக்கு அதை வெளிப்படுத்துகிறார்? யோவான் 15:15 உடைய சீஷர்களுக்கு, அவரை உத்தமமாய் பின்பற்றுகிறவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனென்றால் என்னுடைய பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட அவ்வளவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தேன், நான் உங்களுக்கு அறிவித்தேன். நான்காவதாக யாருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார்? ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்னார் 3:7 அவர் தம்முடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்க தரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். தம்முடைய ஊழியக்காரருக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்யார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 இவ்விதமாய் சொல்லுகிறது, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொருட்டு ஆண்டவருக்கு ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தம்முடைய தூதனுக்கு சொல்லுகிறார், தூதன் யோவானுக்கு சொல்லுகிறார், யோவான் சபையினுடைய ஊழியக்காரருக்கு சொல்லுகிறார். 7 அவைகளுக்கு விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அறிவிக்கிறார். கர்த்தர் மூலமாக தூதனுக்கு வந்து, யோவானுக்கு வந்து, சபை ஊழியரிடத்தில் வந்து எல்லாருக்கும் வருகிறார். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ரகசியத்தை அறிய வேண்டும் என்று அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறாரோ, கர்த்தர் அவருக்கு கிருபையாய் அதை வெளிப்படுத்தும்படி சித்தமானார். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அநேக குறியீடுகள் இருக்கின்றன. எண்களை பற்றிய ரகசியங்கள் உள்ளே இருக்கிறது, அநேக ஓமைகள் உள்ளே இருக்கிறது. 7 அது ஒரு, அந்த முத்திரை என்றால் என்ன? 7 7 நம் புரியாத பல சொற்கள் அங்கே வருகின்றன. ஏனென்றால் அது ஒரு மறைப்பொருளான புஸ்தகம். நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனை நோக்கி ஒரு ஜபம் செய்தாராம், எபேசியர் சபைக்காக நீர் அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று எபேசியர் 1:19 அவர் சொன்னார். சாதாரண மாம்ச கண்களினால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரிய கண்கள் உண்டு, விசுவாச கண்கள் உண்டு, வெளிப்பாட்டு கண்கள் உண்டு, அதே நேரம் பிரகாசமான மனக்கண்கள், பிரகாசமான மனக்கண்கள். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஏறக்குறைய 34 ஓமைகளை சொன்னார். அவர் மறைப்பொருளாகத்தான் ஜனங்களோடு அதிகமாய் பேசினார். அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவருடைய சீஷர்கள் தனித்து ஆண்டவரிடத்தில் வந்து, என்ன ஆண்டவரை விதைக்கிறவன் ஓமையை பற்றி சொன்னீர், அது என்ன விதைன்னா என்னது என்று சொன்னார். விதை என்பது வேத வசனம். சரி, அதில் விதைக்கிறவன் யார்? அவர்கள் தான் சுவிசேஷர்கள், அவர்கள் தான் ஊழியர்கள். அந்த விதிக்கிற நிலம் மனிதருடைய உள்ளம். சிலருடைய உள்ளங்கள் 30 போல, சில உள்ளங்கள் 60 போல, சில உள்ளங்கள் 100 பதில் தருகிறது. சில ஜனங்கள் 30 என்று அழைக்கப்படுகிற புதிய பூமிக்கு வருவார்கள், சிலர் 60 என்று அழைக்கப்படுகிற எருசலேமுக்கு வருவார்கள், சிலர் 100 என்று அழைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற சியோன் மலைக்கு வருவார்கள். வெளிப்புற பிரகாரமா 30, 60, 100 என்றா ஏதோ பரீட்சையில் ஸ்கூலில் பாடம் எடுக்கிறோம், சில பிள்ளைகள் 30 மார்க் எடுக்கிறாங்க, சில 60 எடுக்கிறாங்க, சில 100க்கு 100 எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் அது பரலோக ராஜ்யத்தை பற்றிய ஓமை. உலக பிரகாரமாய் அதை நாம் சிந்திக்க முடியாது. அவர்கள் பலன் கொடுப்பது நித்தியத்தில். அந்த பலனுடைய ஆழத்தை அறிய வேண்டும் என்றால் நம் மனக்கண்கள் நமக்கு பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த மறைப்பொருட்களை எந்த மனுஷனும், எந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டும் வேத பண்டிதனும் நமக்கு விளக்கி தரவே முடியாது. வேதத்தை எழுதின ஆவியானவர் தான் அதை நமக்கு விளக்கி தர முடியும். வாசியுங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:27 வாசியுங்க.
2: ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார்.
0: ஆண்டவர் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, பேதமையானவர்களை அவர் தெரிந்து கொண்டு மறைப்பொருட்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறாராம். இயேசு ஒரு முறை இந்த பூமியில இருந்தபோது ஆவியில களி கூர்ந்தார் என்று லூக்கா 10:21 வாசிக்கிறோம். ஏன் ஆவியில களி கூர்ந்தாராம்? கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பேதமைகளுக்கு வெளிப்படுத்தினு கொடுத்ததுனால இயேசுவுக்கு ஒரு பெரிய களி கூறுதல் உண்டாயிற்று. நமக்கு அந்த வெளிப்பாட்டுகளை எடுத்து கொடுக்கிறவர் ஆவியானவர். இந்த வசனத்தை கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறேன். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக எத்தனமாக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களே ஆனால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிய மாட்டார்களே. 10 நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையினாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலேயே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அருளி செய்த வேத புஸ்தகம், இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் உறுப்புகளும் பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்பட்ட பெரிய சத்தியம். யோவான் 6:63 இயேசு சொல்லுகிறார், நான் பேசுகிற வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல, அவைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. சாதாரண புஸ்தகத்தில் பேப்பர்ல இங்கினால் அச்சரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த எழுத்துக்குள் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, இந்த எழுத்துக்குள் ஒரு வல்லமை இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர் 4:12 வேதம் சொல்லுகிறது, வேத புஸ்தகம் வேத வசனமானது ஆவியும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது கருக்குள்ளதாயும் இருக்கிறது, ஆவி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, அது ஆவிக்குரிய பட்டயமாய் விளங்குகிறது. எபேசியர் 6:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், வேத வசனமாகிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் யோவான் எழுதுகிறார், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது என்று எழுதுகிறார்.

இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படிப்பட்ட ஒரு நூல், எப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், எப்படி இந்த புஸ்தகத்துக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். இது கிறிஸ்துவின் மகிமை பொதிந்த ஒரு புஸ்தகம். இந்த புத்தகத்திலே கிறிஸ்துவினுடைய மகிமையை பார்க்கிறோம். சுவிசேஷங்களிலே மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். சுவிசேஷத்திலே 6 அடி உயரமான மனுஷனை போல இருந்தவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையாய் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்திலே காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டு வந்தது. மகாமகிமையானவராய் அவர் காணப்பட்டார். மகாமகிமையாய் காணப்பட்டார். இன்னைக்கு சினிமா பாடல் மாதிரி கிறிஸ்துவ பாட்டு எழுதுறவங்க எல்லாம் சும்மா எவனையோ ஒரு நடிகனை பிடிச்சி அவனை இயேசுநாதர் மாதிரி மேக்கப் போட்டு எதுக்கு எடுத்தாலும் ஒரு கேவலமான ஒரு விபச்சாரக்காரனா இருக்கிறவன ஒரு சினிமாக்காரன அந்த நடிகனை இவர்தான் இயேசு இவர்தான் இயேசு போலியாக ஏமாற்றுகிற ஒரு நிலைமை. ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வரும்போது ஒரு உன்னதமானவராய் பார்க்கிறோம், கம்பீரமானவராய் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறோம், கத்தாதி கத்தராய் பார்க்கிறோம், அகிலத்திலையும் ஆளுகை செய்கிறவராய் பார்க்கிறோம், வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதபடி என்று சொல்லுகிற நிலைமையில் அவரை பார்க்கிறோம். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க தகுதி பெற்றவர் அவர். அவருடைய தெய்வீகத்தின் பரிபூர்ணத்தை எல்லாம் நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்கும். உலகத்தில் உள்ள எந்த சிலையும் சரி, எந்த சொரூபமும் சரி, எந்த படமும் சரி, ஆண்டவருடைய மகிமையில கோடியில ஒரு பகுதியை கூட வெளிப்படுத்தி காண்பிக்கவே முடியாது. நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் ராஜா என்பதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு போதிக்கிறது. ஆமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டாவது, இது ஒரு சரித்திர நூல். கடந்த காலத்தை மட்டும் அது சொல்லவில்லை. 7 சபைகளின் காலங்கள், போஸ்டலாகிய யோவான் காலத்தில் உள்ள 7 சபைகள் அல்ல, இந்த 2000 வருடங்களாக கர்த்தருடைய வருகைக்கு வருவதற்கு முன்பாக அவ்வளவு சபைகளினுடைய நிலவரத்தையும் 7 சபைக்குள்ளே அவர் புகுத்தி வைத்திருக்கிறார். சபைகளின் வரலாற்றை சரித்திரத்தை அது நமக்கு சொல்லுகிறது. கடந்த கால சரித்திரம் மட்டுமல்ல, வரப்போகிற சரித்திரத்தையும் அது நமக்கு முன்னறிவிக்க கூடியதா இருக்கிறது. போஸ்டலாகிய யோவான் உலக சரித்திரத்தை எழுத அவர் பிரியப்படவில்லை. அவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும் போது அவருக்கு 96 வயது, கிபி 96 அவர் இந்த புஸ்தத்தை எழுதினார். கிபி 70 96 எழுதினார். இதுல 22 அதிகாரங்கள் உண்டு, 404 வசனங்கள் இதுல உண்டு. 1 மணி நேரம் 15 நிமிஷத்தில் இதை வாசித்து முடிக்கலாம். இதிலே அவர் சரித்திர புத்தகமாய் எழுதவில்லை. அவர் காலத்தில தான் கிபி 70 எருசலேமில் இருந்த தேவாலயம் இடிபட்டது, அதை குறித்து எழுதவில்லை. அதற்கு பிறகு 3 ஆண்டுகள் எருசலேமும் சரி ரோமாவிலும் சரி பயங்கர குழப்பம் ஏற்பட்டு உள்நாட்டு கலவரங்கள் ஏற்பட்டது. அவைகளை பற்றி ஒன்றும் அவர் எழுதவில்லை. அவர் எழுதியது என்ன? கிறிஸ்துவனுடைய மனவாட்டியின் சரித்திரம். எப்படி சபை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும், எப்படி எக்கள சத்தம் துணிக்கும், எப்படி இந்த மண்ணான சரீரம் இமைப்பொழுதிலே மறுரூபமாகும், எப்படி மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு 7 ஆண்டுகள் இயேசுவோடு நாம் மத்திய ஆகாயத்தில் இருப்போம், அதே மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு பூமிக்கு இறங்கி வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில கைவிடப்பட்டவர்களை எப்படி நாம் அரசாளுவோம், முழு வரலாற்றையும் அவர் எழுதுகிறார். இது ஒரு சரித்திர நூல். 3வது, இது ஒரு தீர்க்கத

தந்தோம். முதல்லையே சொல்லுகிறார், இது ஒரு தீர்க்க தரிசன நூல் என்று. வெளிப்படுத்தல் 1:3 விதமாய் சொல்லுகிறது இந்த தீர்க்க தரிசன வசனங்களை. இதுல வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசன வசனங்கள். 4வது இந்த புத்தகம் ஒரு பாக்கியமான புஸ்தகம். 3வது வசனத்தில் சொல்லுகிறார், இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். இதை கை கொள்ளுகிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 7 பாக்கியவான்களை குறித்து எழுதியிருக்கிறார். 1வது வெளிப்படுத்தின விசேஷம் 1:3, 14:13, 16:15, 19:9, 20:6, 22:7, 22:14. 7 பாக்கியவான்களை குறித்து அதில் எழுதியிருக்கிறது. இந்த புஸ்தகம் விசேஷமான ஒரு புஸ்தகம். ஆகவே தான் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம், யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நீர் அடைக்கலம் குருவியை பார்க்கல நீ விசேஷித்தவன் அல்லவா, காட்டு புஷ்பங்களை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா, சாலமோன் தன்னுடைய சர்வ மகிமையிலும் உடுத்திராத அளவு அங்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து நீதியின் சால்வையை தரிக்கிறாரே, நீங்கள் விசேஷம் உள்ளவர்கள் அல்லவா. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் உங்களை விசேஷம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய நேரம் முடிய போகிறது. இவ்வளவு காரியத்தையும் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும்படி அவரை ஆவிக்குள்ளாக்கினார், அவரை ஆவிக்குள்ளாக்கினார். தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் பல அனுபவங்களை பெறுகிறோம், ஆனால் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தை இன்னும் நாம் பெறவில்லை. ஆவிக்குள்ளாவது என்பது நம்முடைய சரீரத்தை கீழே வைத்துவிட்டு நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனிலே நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு பரலோகத்துக்கு சென்று காரியங்களை பார்ப்பதுதான் ஆவிக்குள்ளாகிற அனுபவம். சிலரை ஆவிக்குள்ளாக்கும் போது உலக தரிசனங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கண்டை ஆண்டவர் என்னை கொண்டு போனார் என்று 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். இந்த பள்ளத்தாக்கில வெட்ட வழியிலே எலும்புகள் திரளாய் கிடந்தது. எலியாவை பல முறை ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி மலைகள் மேல குன்றுகள் மேல கொண்டு போய் வைத்த அனுபவத்தை உபதியா என்கிற ஒரு தேவனுடைய மனிதன் 1 ராஜாக்கள் 18:12 சொல்லுகிறார். அதுபோல எலியா பரலோகத்துக்கு சுழல் காட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அங்கே இருந்த 50 தீர்க்கதரிசிகள் அவரை தேடப்போவோம், கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வேற எங்கேயாவது கொண்டு போய் வைத்திருக்க கூடும் என்று 2 ராஜாக்கள் 2:16 சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக்குற அனுபவம். பிலிப்பு கந்தகியா நாட்டு மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவர் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போனார். அதை அப்போஸ்தலர் 8:39 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்குனத வெளிப்படுத்தல் 1:10 வாசிக்கிறோம். நான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். 4:1 சொல்லுகிறார், எக்கால சத்தம் போல ஒரு சத்தம் துணித்தது, இங்கே ஏறிவா, அப்பொழுது நான் ஆவிக்குள்ளானேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் அவர் ஆவிக்குள்ளாகி ஆண்டவர் கொடுத்த தர்சனத்தின் படியான. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எப்படி ஆவிக்குள்ளாகிறது?
அந்த ரகசியத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். எப்படி கைலாச மகரிஷி ஆவிக்குள்ளாகிறதின் ரகசியத்தை சாது சுந்தர் சிங்க்கு சொல்லிக் கொடுத்தார் அடுத்த வாரம் சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில சென்னைக்கு வருகிற ட்ரெயின் அவர் விட்டுவிட்டு எப்படி ஆவியானவர் பீச்சில் நடக்கிற ஒரு பெரிய கிறிஸ்டியன் மீட்டிங்க்கு சாது சுந்தர் சிங்கை கொண்டு வந்தார் அந்த அனுபவத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவிக்குள்ளான சம்பவத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்த 1 அதிகாரத்துக்குள் இன்றைக்கு பூ முழுவதும் இதை முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன். இந்த முன்னுரையை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் இந்த சத்தியத்துக்குள்ள நாம் செல்ல முடியும். அடுத்த வாரம் வரும்போது தயவு செய்து வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தை ஒரு 10 முறையாவது வாசித்து விட்டு வாருங்க. அப்போது அந்த விளக்கங்களை கேட்பது உங்களுக்கு பிரியமா இருக்கும். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை ஆண்டவர் தரும்படி, வெளிப்பாட்டு வரங்களை உங்களுக்கு தரும்படி, தானியலுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர், இந்த கடைசி நாளில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டு வரங்களை தரும்படி, ஆவிக்குரிய கண்களை போல விளங்குகிற அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்படி, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளாகிற அனுபவங்களை கத்த தரும்படி, இன்றைக்கு உங்களுடைய மனக்கண்களை பிரகாசிக்கும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தேவனே, உன்னதமானவரே, சர்வ வல்லவரே, உம்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியார ஆவியை கொடுத்தவரே, பிள்ளைகள் அப்பம் கேட்கும் போது தாராளமாய் கொடுக்கிறவரே, இன்றைக்கு வேத வசனத்தின் அப்பத்தை எங்களுக்கு நீர் பிட்டு கொடுத்தபடியாலும் அங்கு சோத்திரம். உம்முடைய சீஷர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்தி கொடுத்ததை போல எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுக்க போறக்காயும் அங்கு சோத்திரம். வேதத்தின் ஆழங்களுக்குள்ளே ஆவியானவரே எங்களை அழைத்து செல்வீராக. ஆழத்தில் உள்ள, ஒளிப்பிடத்தில் உள்ள மறை பொருட்களாகிய பொக்கிஷங்களை எங்களுக்கு பெற்று தருவீராக. மனக்கண்களை திறந்தருளுவீராக. இப்போது இப்போது இப்போது உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொரு மேலும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படி ஜெபிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதை போலவே எங்கள் ஒவ்வொருவருக்கு வெளிப்படுத்தி தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. இந்த கடைசி நேரத்திலே உமக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய். யாராவது வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால் அவர்களை குணமாக்க ஆண்டவரே உம்முடைய தழும்புகள் உள்ள கரங்களை வைத்தருளும். உம்முடைய வருகை பரியந்த உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். நாங்கள் எல்லாரும் வருகையில உமக்கு எதிர்கொண்டு வருகிற வரையிலும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியம் தரும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வேலையை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய தொழிலை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அந்த குடும்பங்கள்ல உம்முடைய சந்தோஷம் இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஒவ்வொரு வீட்டிலும் என் ஆண்டவர் இறங்கி உலாவீராக. இரவு நேரங்கள்ல சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவெல்லாம் பரலோகம் அவர்களுக்கு நேராய் திறந்திருப்பதாக. உம்முடைய சொட்டைகள் அவர்களோடு மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே அந்நிய பாஷை வரங்களை தந்து எப்போது அந்நிய பாஷையில பேசி பேசி உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்னும் பரிசுத்தப்படுத்தும். இன்னும் ஜெபாவினால நிரப்பு. எழும்பி பிரகாசிக்கும்படி ஒவ்வொரு மேல அபிஷேக எண்ணெய் ஊற்றப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.

0: விழுந்து கொண்டிருக்கிறது.
1: மேல இப்போது எல்லாரும் மேல படிக்கட்டில் ஏறுங்க.
2: என்ன பாட்டாளர்
3: நிலையம் விழுந்து கொண்டிருக்கிறது.

இங்கிருந்து உடனே மிக வேகமா ஓடுங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமா இங்கிருந்து ஓடி தப்பித்து செல்லுங்க. தயவு செய்து பின்னால் திரும்பி பார்க்காம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருங்க.

0: சாரா பிடிச்சுக்கோ, நான் வர்றேன்.
1: நீங்க இருக்கிற இடத்துலயே இது ஏன்?

0: அங்க போலாம்.
1: என்ன நடக்குது? முழு கட்டடமும் முழுக்க முழுக்க கீழே விழுந்து கொண்டிருக்குது.
2: அடிகட்டின் அடியோ ஹாம்டோட சனிகிறது.
3: இந்த கோபுரம் விழுவதற்கு முன் 10 நிமிடங்களில் நான் வெளியேற

0: நான் அவர்களை விட்டு விட்டு போக முடியாது. இந்த மாடியில இன்னும் நூற்று கணக்கான வரலி இருக்கிறார்கள்.
1: நீ 10,000 டன் கான்கிரீட்டுக்குள் புதைந்து விட்டா அவர்களை காப்பாற்ற முடியாது. ஓரே

0: அலெக்ஸ் பார் தண்ணீர் எல்லாம் போய்விட்டது. அது எல்லாம் போய்விட்டுமே.
1: அது ஒரு டிராகன் அளவு இருக்கு.
0: அது உடஞ்சு போகுது. என்ன, ஒரு ஜெர்மன் திரும்பி வருது.
1: முன்னுரிமைக்காக பணம் செலுத்தல, ஏன் போக்குவரத்து கூற மேலைய?
2: நான் இறந்துட்டா உனக்கு ஒரு காசும் கிடையாது.
3: மூடு நகர்த்து சீரி.
4: இறுதியா நிற்பவனாக நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்று.
0: அத உணர்ந்தயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: இறுதியாக நிற்பவனாக. நான் சொன்ன முதலீடு பலனளிக்கும் என்றே.
1: அத உணர்ந்தாயா? நம் கிரானைட்டுக்குள்ள 400 அடி ஆழத்துல இருக்கணும்.

0: அது போயிடுச்சு. அலெக்ஸ் நியூயார்க் முழுக்கவே போயிடுச்சு.
1: இன்னாடி பாப்பாத, நாம மேற்கு நோக்கி தொடர்ந்து போகணும். பன்னீர் இன்னும் முடிக்கல.

0: நமக்கு ஒரு சிக்னல் இருக்குல்ல.
1: அது வேகமா பரவல. தயவு செய்து அந்த செயற்கைக்கோள் தகவல்களை உடனே ஆன்லைன்ல கொண்டு வரணும். அந்த இயக்கத்தை கண்காணிச்சு தண்ணீர் எங்க போகுதுன்னு உறுதி செய்யணும்.
2: மாஸ் மீடியாவுக்கு பிளேட்கள் நகரத்துற
3: பிளேட்டுகள் நடுவேன்
0: ஆயத்த கண்காணிக்கிறேன்.

0: அனெக்ஸ் அவர்களை பான், நாமும் நம்ம வழியிலே வலுக்கட்டாயமா போக முடியாது.
1: அந்த கார்கள் மக்கள் இருக்காங்க.
2: நாம் நிறுத்தினா அந்த அலை நம்மை அடிச்சிடும். நான் உன்னை இறக்கப்பட மாக்க ஒரு போக்குவரத்து நெரிசல்

செய் செய் செய் செய் செய் செய் செய் செய் செய் சுற்றுப்புறத்தை மூடு. ரெண்டாவது பட்டியல எனக்கு கவலை இல்ல. அவர்கள் இப்ப இங்க இல்லனா அவர்கள் பயனில்லாத பாரம் தான்.

0: வணக்கம், என் பெயர் நான் ஒரு
1: அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். மிகவும் அழகான மற்றும் நேர்த்தியான ஒரு கலைப்படைப்பை மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு படிப்படியாக உருவாக்குவது என்பதை பற்றி உங்கள் அனைவருக்கும் நான் இப்போது விரிவாக விளக்கி காட்டப் போகிறேன். அதனால் அனைவரும் கவனமாக பாருங்கள்.
0: இன்று ஒரு அழகான மற்றும் மிகவும் எளிதாக செய்யக்கூடிய ஒரு கைவினைப் பொருளை எப்படி உருவாக்குவது என்று உங்களுக்கு தெளிவாக காண்பிக்க போகிறேன். இது செய்வதற்கு மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது, மிகவும் எளிதானது. நீங்கள் இதை உங்கள் வீட்டிலேயே மிக குறைந்த நேரத்தில்

0: ஹாய் டெல், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. 1-2.5 பிரச்சாரம் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அது ஒரு சிறந்த கூட்டணி. கேட்டலிஸ்ட்க்கு நன்றி.
1: அணியின் இது சுவாரஸ்யம், குறிப்பாக இடைமுக உருவாக்கத்துல பிராம்ப்ட் அடிப்பதிலான பணி. நான் சேனல்ல வீடியோ எடுத்த சினிமாட்டிக் ஏஐ உள்ளடக்கத்துடன் இது நன்றாக பொருந்தும். யூடியூப் மற்றும் 4500 அரணும்

நாம் ஒரு பெரும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை பெறுகிறோம். சிக்னலே, அது குறைஞ்சு வருகிறது. சிக்னல்கள் அவை இவ்வளவு விரைவில் மறைந்து போகின்றன. நீங்க என்ன கேக்கலீங்கன்னா, நீங்க ஒரு உயரமான இடத்தை தேடுங்க.

0: அலெக்ஸ், ஹீட்டர் அது குளிர்காற்ற ஊதுகிறது. நான் முடியவில்ல, என் சைசனையும் உணர முடியல.
1: மருத்துவ அழுத்தம் அது போய்விட்டது. வாயுகோளம் கசிந்து வருகிறது.

0: அரைக்கலோ இடத்துல உள்ளது. 101.3 F-1 சிக்னல் குறைந்து வருகிறது.
1: அத நகர்த்து, அந்த வாயு நமக்கு தேவை.
2: ஜங்க சரி பார்த்துமோ விரிவாக.
3: உதவி செய்யுங்கள், எங்களை உள்ளே விடுங்க, கதவில் இருந்து விலகி இருங்க, நான் அதை திறக்க முடியல.
2: அலெக்ஸ் போ

0: அது என்ன? முழு மலைய திடீரென்று குறித்த மாதிரி வந்த
1: பலகை இன்னும் வழுக்கிக் கொண்டே இருந்தது. அது மந்தலின் அல்லதோ? அடுத்தது வருவதற்கு முன் நாம் தொடர்ந்து நகர வேண்டும்.

0: இது நிலநடுக்கம் இல்ல, இது நிலை பெறுதல் தான். முழு பிளேட்டும் அதன் புதிய இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது.
1: இது நடக்கிறது சாலா,

0: பொய்மைக்குது அலெக்ஸ், சூரியன் போய்விட்டது. இவ்வளவு இருண்டது இதுவரை இம்மா நான் என் கைகளை கூட பார்க்க முடியல.
1: அந்த விளக்க குறைச்சுவை.
2: நம் பேட்டரிகளை சேமிக்கிறோம், சாம்பல் உள்ளே அடைத்து வருகிறோம்.

0: வா, இன்னும் சில கேலன்கள் மட்டும்.
1: எனக்கு சில கேலன்கள் பிடிக்கும்.

0: அவசர சேவைகள் ரிவர் கீக் மற்றும் ஸ்டேபிள் அருகே பெரிய இடையூறுகள் ஏற்பட்டுள்ளதா தெரிவிக்கின்றன.
1: கரையோர கண்காணிப்பு நிலையங்கள் விசித்திரமான கடல் அலைச்சல்களை பதிவு செய்கின்றன.
2: சிக்னல்கள் தொடர்ந்து மறந்து கொண்டே இருக்கு.
3: எங்கு ஏதோ ஒண்ணு நடக்குது.

அவர்களை உள்ளே கொண்டு வா, மருத்துவ கூடத்துக்கு உள்ளே கொண்டு வா உடனே. நடந்து கொண்டே இரு, அவர்களை உள்ளே கொண்டு வா.

0: டிசியில இருந்து வரும் உத்தரவுகள் எனக்கு முக்கியம் இல்ல. ஈசி, நீர்ல மூழ்கி உள்ளது. நாம் இந்த மலைச்சரிவை கடைசி வரை காப்பாற்ற வேண்டும். அந்த விளக்குகளை மேல உயர்த்துங்க.
1: இந்த வழி நடந்து கொண்டே இரு. நீங்க கிட்டத்தட்ட வந்து விட்டீல்ல. அவரை அங்கேயே அசையாமல் கீழே அழுத்தி பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த கோட்டை சரியாக சீரமைத்து நிலைப்படுத்துங்கள். அந்த திறந்திருக்கும் மூடியை உடனடியாக இறுக்கமாக மூடிவிடுங்கள். இல்லை என்றால் நாம் சேமித்து வைத்திருக்கும் வெப்பத்தை மிக வேகமாக இழக்க நேரிடும்.

0: காற்று அது போய்விட்டது. நான் கீழே விட்டுறோம்.
1: நாம் புதைஞ்சு விட்டோம் சால.
2: இது நிஜமாகவே உண்மைதானா?

0: துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டது. நாம் பாதுகாக்கப்பட்டு
1: அரசு அவர்கள் மேற்பரப்புக்கு கீழே இருக்கிறார்கள். அவர்கள் ஆர்டிக் பகுதிக்கே அதிகம் சேர்ந்தவர்கள். வட துருவம் 40 டிகிரி நகர்ந்து விட்டதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த கோள் அது புரண்டு விட்டது.

நான் இன்னும் அந்த கண்காணிப்புகளை கேட்க முடிகிறது. அலெக்ஸ் அவசர சிகிச்சை வார்டில். நான் அந்த பீப்பிங் சத்தத்தையும் பிறகு கண்ணாடி உடையும் சத்தத்தையும் கேட்க முடிகிறது.

0: ஹேன் காத்து போய்விட்டது
1: பணி. அது முழுக்க கதவுக்கு மேல் வந்து விட்டங்க. நாம் அதற்குள் புதை திருட்டு.

அலெக்ஸை உணர்கிற ஒரு ரத்த ஓட்டத்துல குளிர் வேகமா நகருகிறது. நமக்கு இன்னும் அதிக வெப்பம் வேணும்.

0: Alex?
1: தூசி அது மிகவும் தடிமனாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கிறோம்.
2: வலையே

0: பிடி மறந்தல பிடி.
1: நான் முடியவில்லை, நான் காட்ச வடிகட்ட முடியற. இது சுவாசிப்பது போல இருக்கிறது கண்ணாடி.

பிடிக்க முடியவில்லை. முழு மலைச்சரிவு போகிறது.

0: பழைய உலகம் பனிக்கடியில உள்ளது சானா. ஆனா நாம் இன்னும் இங்கே இருக்க,
1: அது போய்விட்டது. நாம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும், நாம் மீண்டும் கட்ட வேண்டும்.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப நம்மளுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த உலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 நல்லா வசதியா இருக்கிறவங்கன்னா 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம்தான். ஹல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 7:31
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு எல்லாருக்கும் செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. வாசிப்பா.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை தகாத விதமாய் அனுபவிப்பவர்கள்
1: போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவிப்பது போலவும் இருக்க வேண்டும். அது ஆண்டு சொன்னான், உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போவது என்பதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒண்ணும் கொண்டு வந்ததில்லை, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறது இல்ல. அதனால நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துறாததான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 21:24
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார், ரட்சிக்கப்படுற ஜனங்கள் எங்க எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்பயாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டுகிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கிரத்தை ரட்சிக்க வர முடியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திரும் அப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏஸ்பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரசிக்க மாட்டாரா, கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துல தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது, நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கேட்டா ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்ட தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்பா, என்னை ரட்சியும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12
1: அதிக பயத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படணும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு, அதான் குதிரை யுத்த நாள் காயத்தப்படும் ஜெயமோ கத்துருவோம். அதான் நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன ரட்சிக்கப்படணும், நம்மளுடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும், ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்க, என்னை இன்னைக்கு ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார், ரட்சிப்பு அவருடைய ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாவீதுராஜா சொல்றாரு, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம், உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்ட ஆண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவிய என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, ரட்சணிய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவிய என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா, அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம், நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா, முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க, ரட்சணிய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும், அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீ ரட்சியும் அப்பா, ரட்சணிய சந்தோஷத்தை தாரும், ரட்சிக்கப்பட்ட பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்து நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்லை, என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வட்சப்பர் போறது தான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை, மற்ற மனிதர்ச்சிருந்து வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க, இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது, ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமாக வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1
1: அப்பொழுது அண்ணால்
0: ஜபம் பண்ணி
1: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
1: என் பகைஞர் மேல்
0: என் வாய் திறந்திருக்கிறது
1: உம்முடைய ரட்சிப்பினாலே, சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினாலதான் என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தைக்கு சாமையில கத்து கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல, அவங்களுக்கு எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரிய சகோதரிய, அந்த ரட்சிப்ப நம்ம யாரும் இழந்துடக்கூடாது, இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க ஆண்டவர், இழந்துட்டாண்டவர், என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இஸ்ரேல 40.5 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர், ஆனால் அவர் என்ன கேட்கிறாரு, ஆண்டவரே ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்யும், எனக்கு தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்க ஆண்டவரே, நீங்க என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால தான் கழி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம்,
0: இவர்
1: நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர்,
0: இவருக்காக காத்திருந்தோம்
1: இவருடைய ரட்சிப்பினால், களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன சிப்பறோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால்தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன, 1:77
1: நம்ம அடிக்கடி வாழ்த்திருக்கோம். அவருடைய ஜனத்திற்கு
0: பாவ
1: மன்னிப்பாகிய
0: ரட்சிப்பை
1: தெரியப்படுத்தவும்.
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவ மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதிலிருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் இனி தாங்க முடிச்சுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோத் போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள்.
0: அதில் பிரவேசிப்பார்கள் யார் பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டு கேட்கணும், ஆண்டவர் என் பேரை சீவ புஸ்தல் எழுதிருங்கப்பா, என் சீவ புஸ்தல என் பேரை எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். சீவ புஸ்தல பேர் எழுதப்படணும். ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை சீவ புஸ்தல் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா கடைசி வினாடியில் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் பேரை சீவ புஸ்தல் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் சீவ புஸ்தல் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 4:3
1: அன்றியும்
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்
1: அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில். கர்த்தர் ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷ அறிவிக்கிறதுக்காக ஒரு வேலைக்கு ஊழியம் செய்யலாம், இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம். ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை சீவ புஸ்தகத்தில் எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் சீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன, நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு? ஆண்டவர் சீவ புஸ்தகம் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணா ஆகாது, கத்து பார்த்துட்டே இருப்பார். ஒரு வேலைக்கு நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க. நம்ம அலைச்சல கூட கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாராம், கணக்கில் வச்சிருக்கிறாராம்.
1: என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: பாத்தீங்களா, நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா, தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சுறத கர்த்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க. சீவ புஸ்தகத்தில் எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்து போக முடியும். எபிரேயின் புஸ்தகம் 6:10
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக
0: காண்பித்த
1: அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது, எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்ல. உங்க பேர் கட்டாயம் சீவ புஸ்தகத்துல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. சீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறதா எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். சீவ புஸ்தகத்துல பேர் எழுதிட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேர் சீவ புஸ்தகத்துல எழுதுவாரு? ஊழியத்துக்காக மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர், இன்னொரு வாசிப்பேன், பிலிப்பியர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்,
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யார் பேரு ஜீவ புஸ்தகம் இருக்குது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுறவங்க பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20.
1: ஆகிலும்
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நினைச்சீங்க, சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டவருக்குரியனால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாஸ் ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும்போது நம்ம பேர் எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? ஜீவபுஸ்தகத்துல எழுதிற பரலோகத்துல பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பாடலாம். தைச எல்லாம் வாசிங்க, உற்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். வசனத்தை மனம் நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டோட பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதாண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு ஊட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே, வருஷத்து நன்மையினால முடிச்சுட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க. சகல நோயும் குணமாக்குங்க. சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செவினை உடைத்துப்படுங்க. பிசாசுங்கிற அழித்துப்படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சுகப்பிரசுரத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசுரம் தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனை எல்லாம் உடைத்து போடுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா. நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதாவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க. உன்னத பல தர இடக்கட்டுங்க. கீழே மூடிக்கோங்க ஏசப்பா. நானே அவற்றீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணும். உங்க நாம மக்கிப்படணுமையா? தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணுமையா? ஆண்டவரே, அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்தனை சொன்னீங்க. கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராஜா. அப்பா, கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. பொறுப்பெடுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமைக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெபயன் 81 44 192 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் எஸ்லின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aswinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்தில் மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கு

ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கு செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள், அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடைஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிடச் செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயும் இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாக

0: வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளிலிருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத பிரித்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உலகின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3 மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4 முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4 சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்டிரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3 இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2 பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸுக்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துக்களின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள் கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல. இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னைப்பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர் தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றி வேணும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை, சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட முறையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு, சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாள்ல கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்கள்ல அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக, இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக, கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டல, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தா மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்னை பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டி இருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல. இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
2: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள். இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்தில் இல்ல.
3: என் ஷாட்ல இருந்து வெளியே போ. உன் உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: என்ன தொடாத உன் ஏழத்தனத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும். நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்கு செய்ய சொல்லுவேன்.
4: நான் பேரரசுகளை கட்டுன, அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும் என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
0: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இத வாரியத்தனை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
4: நான் இந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்த இருக்க எனக்கு உரியது.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது.
1: பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட
4: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
1: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
2: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
4: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
2: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை. நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
5: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி.
1: வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என நினைச்சேன். இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அத பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார். பொன்னின் பலி, மின்னும் கிரீடண்டு, அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்று. உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன்னை ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டுவிடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மையில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழகைய பார்க்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுறலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒடியும் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி GPS ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவம் மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக்கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட் போன் திரையின் வெறுமையான ஓசகார் பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாழ்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
ஆரம்பத்துல எந்த கிளர்ச்சிக்கு முன்பு லூசிபர் இருந்தான். அவன் எல்லா தேவதூதர்களையும் உயர்ந்தவன், ஒளியும் ஞானமும் நிறைந்தவன், மற்ற எல்லா உயர்களையும் விட பிரகாசமாவும் அழகாவும் இருந்தான். அவனுடைய பிரகாசமும் தோற்றத்துல மட்டுமல்ல புரிதலிலும் இருந்தது. அவனுடைய மனம் கூர்மையானது, அவனுடைய பார்வை ஆழமானது. அவன் சொர்க்கத்துல எங்கு சென்றாலும் அந்த இடம் ஒளிர்ந்தது. தேவனுடைய சிங்காசனத்தின் ஒளி கூட அவன் முன்னிலையில இன்னும் அதிகமா பிரகாசிச்சது. தேவதூதர்கள் அவனை வியப்புடன் பார்த்தார்கள், ஏனெனில் அவனுடைய மகிமை படைத்தவரின் சக்தியை பிரதிபலித்தது. அவனை காலை நட்சத்திரம், பிரகாசமானவன், ஒளி ஏந்துபவன் என்று அழைத்தார்கள். லூசிபர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மிக அருகில் எல்லா உயிரும் ஒளியும் தோன்றும் மூலத்திற்கு நின்றான். அவனுக்கு அளவில்லாத பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவன் தேவதூதர்களின் செயல்களை கவனித்தான், அவர்களின் பணிகளை வழி நடத்தினான், சொர்க்கத்தின் புகழ்ச்சிகளை தேவனிடம் நேரடியா எடுத்து சென்றான். சிங்காசன அறை கண்களுக்கு எட்டாத அளவுக்கு விரிஞ்சிருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் நதிகளை போல ஒளி அங்கெல்லாம் பரவியது. தேவதூதர்களின் குழுக்கள் இசை ஒத்திசையுடன் பாடினார்கள். அவர்களின் குரல்கள் எண்ணற்ற மணி ஓசைகள் மற்றும் ஓடும் நீரின் சப்தங்களை போல இருந்தது. பளிங்கும் தீயும் கொண்ட கம்பைகள் முழங்கின. அந்த ஒளி முடிவில்லாம எதிரொலித்தது. அந்த இடத்துல காற்றே தூய்மையால் உயிர்ப்புடன் இருந்தது. இவை அனைத்திலையும் லூசிபர் அமைதியான நம்பிக்கையுடன் நடந்தான். தன் இடத்தையும் தேவனின் அருளையும் உறுதியாக நம்பினான். ஆனா இந்த சிறந்த மகிமையிலும் அவனுள் பெருமையின் விதை மெதுவாக கிளம்ப தொடங்கியது. தன் ஒளியையும் அழகையும் ஞானத்தையும் பார்த்து அவனது மனதில் ஒரு எண்ணம் மெதுவாக ஊடுருவியது. நான் உயர்வேன், நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையாக கிசுகிசுப்பாக இருந்தாலும் அவை கிளர்ச்சியின் வாரத்தை சுமந்திருந்தன. அவன் தன்னை சிங்காசனத்துக்கு மேலாக சேவை செய்யாம சொர்க்கத்திய ஆளும் ஒருவனாக கற்பனை செய்தான். முதல் முறையாக அவன் தன்னை தேவனின் ஊழியராக அல்லாம படைத்தவருக்கு சமமான ஒரு உயிரா பார்க்க தொடங்கினான். அவனுக்கு இருந்த ஒவ்வொரு வரமோ, ஒவ்வொரு பிரகாசமோ, ஒவ்வொரு சக்தியோ அவனுக்கு கொடுக்கப்பட்டவை, சம்பாதித்தவை அல்ல என்பதை அவன் மறக்க தொடங்கினான். அவனை சுற்றி இருந்த தேவதூதர்கள் ஒளி மின்னும் வட்டங்களில் நடனமாடி தேவனின் மகிமையை பாடினார்கள். அவர்களின் இறக்கைகள் தீயும் சுருங்கும் கண்ணாடியுமாக ஜொலித்தன. அவர்களின் குரல்கள் படைத்தவரை புகழ்ந்து சொர்க்கத்தின் முடிவில்லா மண்டபங்கள்ல ஒலித்தன. லூசிபர் அவர்களுக்குள் நடந்து பாராட்டப்பட்டும் புகழப்பட்டும் இருந்தான். ஆனாலும் அவன் இதயத்தில் ஒரு நிழல் மெல்ல மின்ன தொடங்கியது. அவனுக்கு கிடைத்த மரியாதையை விட அதிகமாகவே அவன் விரும்பினான். அவன் அந்த சிங்காசனத்தையே விரும்புகிறான். அவன் கட்டுப்பாடு, ஆட்சி மற்றும் அங்கீகாரம் அனைத்தையும் விரும்பினான். அந்த ஆசையில முதன்மையான கிளர்ச்சி விதை பதியப்பட்டது. அவ அபூர்வமானவன். பெருமை அவனிடம் மெதுவாக சொன்னது. அவன் அந்த ஆபத்தை காண முடியல. சொர்க்கத்தை முழுவதும் மயக்கும் அவனது பிரகாசமே அவன் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறும் என்பதை அவன் அறியவில்லை. தேவதூதர்கள் தங்கள் புகழ்ச்சியை தொடர்ந்தனர். அவர்களில் மிக சிறந்தவன் தன்னுள் திரும்ப தொடங்கி மிக உயர்ந்தவரை விட உயர்ந்த ஒரு சிங்காசனத்தையும் தன் சொந்த ராஜ்யத்தையும் கனவு காண தொடங்கியதை அறியாமல் இருந்தனர். லூசிபர் தன் சொந்த வரங்களை அளந்து அவற்றை அந்த சிங்காசனத்தின் ஒளியோட ஒப்பிட்டான். அவன் தேவதூதர்களின் பாராட்டையும் தன்னை கடவுளுடன் சேர்த்து பாடப்பட்ட பாடல்களையும் சொர்க்கத்தில் உள்ள சேனைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் நினைவு கூர்ந்தான். மெதுவாக கடவுளின் மகிமையை விட அதிகம் பெற தானும் தகுதியானவன் என்று, தன் ஒளியும் ஞானமும் ஆட்சி செய்ய போதுமானவை என்று அவன் நம்ப தொடங்கினான். தேவதூதர்களின் ஒவ்வொரு பாடலையும் நான் ஆட்சி செய்ய முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மேல ஊக்கம் கிடைச்சது. முன்பை விட அதிக நேர சிங்காசனத்திற்கு அருகில் தங்கியிருந்து கடவுளின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் ஆச்சரியத்துடனும் பொறாமையுடனும் கவனித்தான். தேவதூதர்களின் புகழ்ச்சிகளா அவன் கேட்டபோது தானும் புகழப்பட்டவன் என்பதை, சில சமயம் மற்றவர்களை விட அதிகமாக கவனிக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தான். முதல்ல நிரபராதமா இருந்த அந்த சிறிய அங்கீகாரம் அவனுடைய ஆசையை ஊட்ட தொடங்கியது. அவன் இனி மரியாதையை மட்டும் அல்லாம முழுமையான ஆட்சியையும் கனவு காண தொடங்கினான். முன்பு முழுமையான மகிழ்ச்சியும் வழிபாடும் நிறைந்திருந்த சிங்காசன இப்போது அவனுடைய வளர்ந்து வரும் ஆசைக்கு பிரதிபலிப்பாக மாறியது. வானத்தின் இசை அவனை சுற்றி பெருகியல. முடிவில்லாத மண்டபங்கள்ல ஒளி அலைகளாக மின்னியது. தேவதூதர்கள் நடனமாடினார்கள். அவர்களின் குரல்கள் நதியாகும் நெருப்ப போல இருந்தது. ஆனால் லூசிபரின் மன இருண்டு வர தொடங்கிய பெருமை இன்னும் பெரிதாக கிசுகிசுத்தது. கிளர்ச்சியின் விதை வளர்ந்தது. அவன் தன்னை விடியற்கெதிராகவும் தேவதூதர்கள் சிறந்தவனாகவும் அல்லாம ஒரு ஆளாகவும் வானத்தின் அரசனாகவும் தேவனுக்கு சமமானவனாகவும் பார்த்தான். தேவதூதர்கள் அவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிவதை, வானம் எல்லாவற்றிலும் அவனை புகழ்வதை, படைத்தவன் தனக்கே உரிய மகிமையை அவனுக்காக விட்டுக் கொடுக்கிறதை அவன் கற்பனை செய்தான்.
பாவத்தின் முதல் நிழல் அந்த ஒளிரும் தேவதூதரின் இதயத்துல புகுந்து விட்டுச்சு. அவன் இன்னும் ஒளிரும் ஞானமிக்கவனோ அனைவராலும் நேசிக்கப்படுகிறவனும் இருந்தான். ஆனா அவன் மனதில் ஒரு தேர்வு உருவாகி கொண்டிருந்தது. அது எல்லா படைப்புகளின் பாதையையும் மாற்றப்போகும் ஒரு தேர்வு. ஒளியால் நிரம்பிய, ஞானத்தால் நிரம்பிய, மகிமையால் நிரம்பிய விடியற்கதிர் ஒரு நாள் இந்த உயரத்தில் இருந்து வீழப்போகிறான். ஆனால் இப்போது அவன் இன்னும் தேவதூதர்களிடையே நடந்தான், இன்னும் பாராட்டப்பட்டவன், இன்னும் ஒளிரும் ஒருவன், இன்னும் பிரகாசமானவன். ஆனா அவனுடைய கிளர்ச்சி கதையும் வரவிருக்கும் இருளும் அமைதியாக ஆரம்பித்து விட்டதை அவன் அறியவில்லை. லூசிபரின் இதயத்தில் அமைதியா வளர்ந்த பெருமை இப்போது தீ போல பரவியது. இப்போது அவன் தேவன பணிவுடன் நேசிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் ஒளிய படைப்பாளியின் மகிமையுடன் ஒப்பிட்டான். நான் வானங்களை விட உயரமா எழுவேன் என்று அவன் தன்னிடம் மெதுவா சொன்னான். நான் என் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைப்பேன். நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையானவ, கிட்டத்தட்ட ஒரு எண்ணம் போல இருந்தாலும் அவற்றின் பாரம் வானத்துல கனமா இருந்தது. லூசிபரின் கிளர்ச்சி வன்முறையோ கோபத்தோட தொடங்கவில்லை. அது அவனது மனதில் ஆசையில் முழுமையா கீழ்ப்படைய மறுப்பதில் தொடங்கியது. அவன் அருகில் இருந்த தேவதூதர்களிடம் கவனமாக பேசினான். அவர்களை ஆசைப்படுத்தும் எண்ணங்களை விதைத்தான். நாம் ஆள முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும், நாம் ஆள முடிந்தால் ஏன் தலை வணங்க வேண்டும் என்று கேட்டான். அவனது ஒளி மற்றும் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட சில தேவதூதர்கள் கேட்க தொடங்கினார்கள். அவர்கள் ஆர்வமாகவும் ஆசைப்படவும் மெதுவாக நம்பிக்கையுடன் இருந்தார்கள். மற்றவர்கள் தேவனிடம் விசுவாசமா இருந்தாங்க. அவனது பெருமையில ஆபத்து இருப்பதை உணர்ந்தாங்க. ஒரு காலத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிரம்பியிருந்த பரலோகம் இப்போது கலக்கமடைந்தது. தேவதூதர்கள் தங்களது கடமைகளை தொடர்ந்தனர். ஆனா அந்த இடத்துல காற்று வேறுபட்டிருந்தது. ஏதோ ஒரு பதற்றம் உணரப்பட்டது. ஆனா ஏன் அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பெருமையில் நிரம்பிய லூசிபர் தேவனை விட உயர்வாக வேண்டும் என்ற ஆசையை பகிர்ந்த தேவதூதர்களை திரட்டினான். அவர்கள் ஒன்றாக இரகசியமாக பேசிக்கொண்டு தேவையினால் அல்ல, ஆனால் கட்டுப்படுத்த முடியாத பேராசையினால் திட்டமிட்டனர். எல்லாவற்றையும் காணும் தேவன் லூசிபரின் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிந்திருந்தார். மிக உயர்ந்தவர், பரிசுத்தரும் நீதியுமாகிய அவர் அமைதியாக பேசினார். பெருமை கொண்டவர்களுக்கு கூட அது உணரப்பட்டது. பெருமையை தேர்ந்தெடுப்பவர்கள் தேவனின் முன்னிலையில நிலைக்க முடியாது. ஒளி வீசும் சக்தி வாய்ந்த லூசிபருக்கு முதன்முறையாக பயத்தின் நிழல் தோன்றியது. துரோகம் செய்வதற்கு விளைவுகள் இருப்பதை அவர் ஓரளவு புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவரது பெருமை அவரை திரும்ப செல்லவிடவில்லை. இந்த மோதல் ஆயுதங்களால் அல்ல, தேர்வுகளால் துவங்கியது. தேவதூதர்கள் விசுவாசமாய் இருக்கலாமா அல்லது லூசிபரை பின்பற்றலாமான்னு முடிவு செய்ய வேண்டியிருந்தது. அவரது வார்த்தைகளும் பிரகாசமும் பலரை கவர்ந்தது. அவர்கள் அவருடன் சேர்ந்து அவருடன் உயர முடியும் என்று நம்பினார்கள். மற்றவர்கள் உறுதியா நின்று தேவனம் பக்கத்தை விட்டு செல்ல மறுத்தார்கள். இந்த போராட்டம் இதயங்களும் மன வலிமைகளும் மோதும் போரு, விசுவாசமும் ஆசையும் மோதும் போரா இருந்தது. இறுதியில லூசிபர் செயல்பட்டார். எதிர்ப்பு முழக்கத்தோட தேவனுக்கு சேவை செய்ய மாட்டேன்னு அறிவித்தான். அவன் மற்றும் அவனை பின்பற்றிய தேவதூதர்கள் துரோகமாக எழுந்தார்கள். வானகாதிரில்ல, விசுவாசமாக இருந்தவர்கள் தங்கள் வழியை விட்டுவிட்டவர்களை எதிர்கொள்வதில் ஒளியும் சக்தியும் மோதின. அவர்களின் துரோகத்தின் சக்தி படைப்புல முழுவதும் உணரப்பட்டது. ஆனா தேவனின் அதிகாரம் அதைவிட பெரியது. பெருமையை தேர்ந்தெடுத்த லூசிபரும் அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்களின் அழகு மறைந்தது, அவர்களின் பிரகாசம் பறிக்கப்பட்டது. லூசிபர் மின்னல் போல் விழுந்தான். உயர்ந்த வானத்திலிருந்து கீழே உள்ள வெறுமைக்குள் உருண்டி விழுந்தான். இனி காலை நட்சத்திரம் அல்ல, அவன் சாத்தானாக தேவனுக்கு எதிரியானவன், இருளின் அரசனாக மாறினான். அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்கள் இருளின் முதல் படைகளாக ஆனார்கள். ஒரு காலத்தில் பிரகாசமா இருந்த அவர்களின் ஒளி இப்போது நிழலாக மாறியது. அவர்களின் புகழ் பாடல்கள் இப்போது வருத்தம், கோபம் மற்றும் எதிர்ப்பின் கிசுகிசுப்புகளா மாறின. வீழ்ச்சியிலும் லூசிபர் புத்திசாலியாகவும் கோபத்துடன் தேவனை வெறுக்கும் மனதுடன் இருந்தான். அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட மாட்டான். அவன் தேவனை எதிர்த்து மனிதர்களை சோதிச்சு எங்க முடிஞ்சாலும் படைப்பு அழிக்க முயற்சிப்பான். வானகம் பாதுகாப்பாக இருந்தது. ஆனா போர் இன்னும் முடிவடையவில்லை. அந்த கணத்திலிருந்து லூசிபர் பூமியிலும் ஆன்மீக உலகங்களிலும் எதிரியாக நடமாடினான். அவன் ஒரு வீழ்ந்த தேவதூதன், ஒரு காலத்துல பிரகாசமானவன், இப்போது இருண்டவன், ஆனாலும் இன்னும் சக்தி வாய்ந்தவன் மற்றும் சூழ்ச்சி வல்லவன். அவனது வீழ்ச்சிக்கு காரணம் பெருமைதான். ஆனா அதுவே அவனது உறுதியையும் ஊக்குவித்தது. அவன் வானத்தை இழந்தாலும் ஒரு காலத்துல அவனை காலை நட்சத்திரமா மாற்றிய புத்தியும் திறமையும் இழக்கவில்லை. கிளர்ச்சி
பாவம் மற்றும் ஏமாற்றத்தின் கதை தொடங்கியது. லூசிபர், இருளின் அரசன், இப்போது கடவுளின் படைப்பின் நிழல்கள்ல நகர்ந்து காத்திருந்து திட்டமிடுகிறான். லூசிபர் வீழ்ந்தான், வானகத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆனாலும் அவனது சக்தி முற்றிலும் அழிந்து விடவில்லை. அவன் இனி ஒளியின் தேவதூதர்களுடன் நடமாடவில்லை என்றாலும் இருளுக்கும் உலகில் இயங்கும் மறைந்த சக்திகளுக்கும் அதிகாரம் பெற்றான். அவன் காற்றின் அரசன் என்று அறியப்பட்டான். பாவமோ ஆசையும் வேறொன்றும் ஆன்மீக உலகத்தின் அழகான நிழல்களிலிருந்து அவன் மனங்களை பாதிக்கவும் ஆசைகளை முறுக்கவும் நிகழ்வுகளை யாரும் கவனிக்காம வடிவமைக்கவும் முடிஞ்சது. அவன் பூமியெங்கும் நகர்ந்தான். இனி வானத்தின் ஒளியில் பிரகாசிக்கவில்லை. ஆனாலும் புத்திசாலித்தனமோ சூழ்ச்சி அவனில நிரம்பி இருந்தது. அவனது அழகு மங்கி இருந்தாலும் இன்னும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு காலத்துல கடவுளின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த அவனது மனம் இப்போது முழுமையா கிளர்ச்சிக்கே திரும்பியது. ஒவ்வொரு மனித பலவீனமோ பெருமை, பொறாமை, கோபம், பேராசை மற்றும் பயம் அவனது கையில் ஒரு கருவியாக மாறின. அவனது கையில் அவற்றை எவ்வாறு நுட்பமா பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். சந்தேகம் மற்றும் ஆசையை விதைத்து காலப்போக்கில் அவை வளருமாறு செய்தான். லூசிபர் படைப்பை கவனமாக கண்காணித்தா. வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கடவுள் உருவாக்கிய உலக அவன் இன்னும் பாதிக்க முடிஞ்சது. அவன் இராச்சியங்கள் எழுந்தும் வீழ்ந்து இருப்பதை கவனித்தான். ஆசை, பொறாம மற்றும் ஊழல் எப்படி ஆட்சி புரிபவர்களின் மனங்களை வளர்ச்சிவிடும் என்பதை பார்த்தான். அவன் அரசர்களின் காதுல மெல்ல சொன்னா, பொறாமைய தூண்டினா பின்னணியில் இருந்து போர்களையும் மோதல்களையும் பாதித்தான். அவன் காணப்படாத குழப்பத்தின் வழிகாட்டியாக மாறினான். நல்லதை ஊழலாக்கும் வகையில மாற்றினான். அவன் வெளிப்படையான பலத்தை நம்பவுன்னா, அவனது பலம் ஏமாற்றத்துல இருந்தது. ஒரு சிறிய கிசுகிசு, ஒரு சிறிய சந்தேகம், ஒரு மறைந்த ஆசை, இதுவே அவனது ஆயுதங்கள். ஒரு பாவமான தேர்வு மற்றொன்றை உருவாக்கும். ஒரு துரோகம் ஒரு இராச்சியத்தை வீழ்த்தக்கொண்டோம். அவன் பொறுமையுடன் இருந்தான். சரியான தர்மத்திற்கு ஆண்டுகள், சில சமயம் நூற்றாண்டுகள் கூட காத்திருந்து மனித மனங்களின் பலவீனங்களை நுட்பமா பயன்படுத்தினான். நம்பிக்கையுடன் இருந்த தேவதைகளுக்கே அவனது தாக்கம் உணரப்பட்டது. ஆவிக்குரிய உலகில் அவன் நகர்ந்தான். எங்கு பெருமை அல்லது சந்தேகம் தோன்றினாலும் குற்றம் சுமத்தி ஆசை தோன்றினான். யோபின் கதைகள் போன்றவை தேவன் மட்டுமே எல்லைகளை அமைத்தாலும் நீதிமான்களையே சோதிக்க அவனுக்கு சக்தி இருப்பதை பின்னால காட்டும். ஒளி இன்னும் அவனை எதிர்த்தது. தேவனை கீழ்ப்படியும் ஒவ்வொரு மனிதரும், விசுவாசமாயிருந்த ஒவ்வொரு தேவதையும், ஈவன் அவனது சக்தி பெரிதாக இருந்தாலும் அதற்கு எல்லைகள் இருப்பதை நினைவூட்டினார்கள். லூசிபர் அவனது நோக்கங்களை மறைக்கவும் கற்றுக்கொண்டான். மனிதர்களுக்கு அவன் உதவியாளராகவும் நியாயமான குரலாகவும் ஆசை நோக்கி வழிகாட்டியாகவும் தோன்ற முடிந்தது. நல்லதாக தோன்ற விஷயங்களை வழங்கி அதை பெருமை, காமம் அல்லது பேராசியா மாற்றினான். அவனது கிசுகிசுப்புல பேரரசுகள் எழுந்தன. செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் ஆவையாவே ஆசை தூண்டும் கருவிகளாக மாறின. அவன் ஆசை தூண்டுபவன், எதிரி, பொய்களின் தந்தை என்று அறியப்பட்டான். மனிதர்கள் பாவத்தை தாங்களே தேர்வு செய்ததாக நினைச்சு அதை செய்யும் போது அதை பார்த்து மகிழ்வதே அவனுக்கு திருப்தி. அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவன் மனதில் பயம் இருந்தது. ஒரு இரட்சகர் வருவார் என்ற வாக்குறுதி முறியடிக்கப்படவில்லை என்பதை அவன் அறிவான். அவன் வானத்தை ஆட்சி செய்தாலும் தேவன் திட்டமிட்டதை தடுக்க முடியல. அவனை வெல்ல போகும் ஒருவ அணையாத ஒளி உலகில வரப்போகிறான். லூசிபரின் திட்டங்கள் இன்னும் கூர்மையாகவும் மெதுவாகவும் பொறுமையுடனும் ஆனது. ஏனெனில் அவன் தனது இறுதி தோல்வி உறுதி என்று புரிந்து கொண்டான். ஆனால் கடைசி வரை எதிர்த்து நிற்பான். அதனால் அவன் காணப்படாம நகர்ந்தான். இருளின் அரசனாக இதயங்களை ஆசை தூண்டி ஆன்மாக்களை சோதித்தான். உலகம் அவனுடைய மேடை, மனிதர்கள் அவனுடைய கருவி, பெருமை, பொறாம மற்றும் கிளர்ச்சி அவனுடைய ஆயுதங்கள். வானத்தில் தொடங்கிய போர் இப்போது மனிதர்களிலும் தேவதூதர்களிலும் அமைதியா தொடர்ந்தது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு ஆசை தூண்டலும், ஒவ்வொரு பாவ செயலும் அவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான். வீழ்ந்த கால நட்சத்திரம் பார்த்துக்கொண்டோம், காத்தும் இருந்தான். அவனுடைய கதை கிளர்ச்சியின் கதை இன்னும் முடிவடையவில்லை என்று அறிந்தவனாக லூசிபர் அமைதியாக காணப்படாம ஏதேன் தோட்டத்தின் முழுமையான நிழலில் ஒரு நிழலாக நகர்ந்தான். அந்த தோட்டம் ஒளியாலும் உயிராலும் கற்பனைக்கு மேல் அழகாலும் நிரம்பியிருந்தது. ஆறுகள் சுருக்கமான கிறிஸ்டல் பட்டைகளாக ஓடின. சூரிய ஒளி இலைகளில் நடனமாடியது. ஒவ்வொரு மரமும் கண்களை கவரும், உடலை திருப்திப்படுத்தும் பழங்களை தந்தது. பறவைகள் காட்டில பாடல்களை நிரப்பின. விலங்குகள் பயம் என்று நடந்தன. மலர்களின் மனம் காற்றில் இனிமையா இருந்தது. தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையும் கடவுளோட பராமரிப்பு பேசின.
ஆனா இந்த சொர்க்கத்துல கூட வீழ்ந்த காலை நட்சத்திரம் அமைதியாக நடந்தான், பார்த்து கொண்டும் காத்தும் ஆய்வு செய்தும் இருந்தான். அவன் ஆதாமை ஏவாளையும் பார்த்தான். முதல் மனிதர்கள் குற்றமற்றவர்களும் தூய்மையானவர்களும் இதயம் சோதிக்கப்படாதவர்கள், கடவுளோட நடந்து அவருடைய இருப்பு அனுபவித்தவர்கள். அவர்கள் பயம் அறியாதவர்கள், சந்தேகம் அறியாதவர்கள், வெக்கம் அறியாதவர்கள். ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பி இருந்தது. ஆனா லூசிபர் அவர்களின் குற்றமின்மைய அழகாக அல்ல, வாய்ப்பாகவே பார்த்தான். அவன் வலிமையுடன் தாக்க மாட்டான், அவன் அவர்களை உடைக்க மாட்டான். அவன் பொறுமையுடன் சூழ்ச்சியுடன் அவர்களின் இதயங்களை வளைத்து விடும் கிசுகிசுப்புகளுடன் செயல்படுவான். அவன் ஒரு பாம்பாக உருவெடுத்தான், மென்மையானதும் சூட்சுமமானதும், மரங்களுக்கிடையே எவரையும் பயமுறுத்தாத அழகுடன் நகர்ந்தான். அவனது கண்கள் புத்திசாலித்தனத்தாலும் ஆசையாலும் ஒளிர்ந்தன. நீங்கள் எந்த மரத்தில் இருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் உண்மையிலே சொன்னாரா என்று அவன் மெதுவாக கேட்டான், உண்மையை நுணுக்கமாக வளைத்து. ஏவாள் நின்றா, அவளது மனதில சந்தேகம் மங்களா ஒளிந்தது. அவள் கடவுளின் கட்டளையே இதுவரை ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை, ஆனா இப்போது சந்தேகத்தின் விதை விதைக்கப்பட்டது. லூசிபர் பொறுமையுடன் பேசினான், மனிதர்களின் இதயங்களை நன்கு அறிந்தவன். அவ அறிவோ ஞானமோ அவர்களுக்கு எட்டாத புரிதலும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தான். நீங்கள் இறக்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்னான். நீங்க கடவுளை போல ஆகுவீர்கள், நன்மையும் தீமையும் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வலையா மெதுவா வளர்ந்து ஆசையும் ஆர்வத்தையும் ஊட்டும் விதமாக விதைக்கப்பட்டது. அவ அவர்களை புகழ்ந்தான், விவாதித்தான், தடை செய்யப்பட்டதை எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் கூட அவசியமானதாகவும் காட்டினான். ஆதாம் மற்றும் ஏவா கவனமா கேட்டன, அவர்கள் ஆச்சரியப்பட்டல. அவர்களின் உலகின் ஒற்றுமை முழுமையாக இருந்தது போல தோன்றியது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சிறிய குரல் கேள்வி எழுப்பியது. கடவுளின் அன்பு போதுமா, அல்லது அவர்களுக்கு இன்னும் ஏதாவது காத்திருக்கிறதா? லூசிபர் மீண்டும் மீண்டும் கிசுகிசுத்தான், ஒவ்வொரு கணமும் வளர்ந்த எண்ணங்களை விதைத்தான். மனிதர்களின் இதயங்கள் தூய்மையானதும் நம்பிக்கையுடனும் இருந்தது, ஆனா ஆசையின் சுமையில வளைஞ்சு போக தொடங்கின. இறுதியில அந்த தருணம் வந்தது. ஏவா பழத்தை எடுக்க முயன்றான், அவளது கை நடுங்கியது. ஆதா அவளுக்காக கொண்டிருந்த அன்பும் அவள் செய்ததை பகிர்ந்து கொள்ளும் ஆசையும் கொண்டு பின்தொடர்ந்தான். அந்த கணத்தில் ஏதேன் தோட்டத்தின் பரிபூரணத்துவம் முடிஞ்சது. ஒளி மாறியது, காற்று கனமாக இருந்தது, மற்றும் அவற்றின் இதயங்களை முதன்முறையாக வெட்கம் தொண்டது. நம்பிக்கைய பயமாக்கியது, கீழ்ப்படிதல் சந்தேகமாக மாறியது. முதன்மையான பாவத்தின் நிழல் படைப்பில விழும்போது நிர்பராதம் மங்கியது. லூசிபர் அமைதியா பார்த்தான், அவனது இதயத்துல கிருப்தி எரிந்தது. தேவதூதர்கள் கூட தயங்கிய இடத்துல அவன் வெற்றி பெற்றிருந்தான். அவன் கடவுளின் படைப்பின் இதயத்துல தாக்கி முத மனிதர்களை கிளர்ச்சிக்குள் இழுத்து விட்டான். பெருமை அவனுள் பெருகியல்ல, அவனது பொறுமை, சூழ்ச்சி மற்றும் மனித இதயத்தை அறிந்த அறிவு அந்த நாளை வெற்றிகரமாக்கியது. முத கீழ்படியாத செயல் நிறைவு பெற்றது, புதிய போராட்ட காலம் தொடங்கியது. இன்னும் வேலை முடிவடையவில்லை. ஆதாம் மற்றும் ஏவா குழப்பத்துடன், வெக்கத்துடனும், மற்றும் அவர்கள் அறிந்திராத பயம், பொறாமை, ஆசை ஆகியவற்றை உணர்ந்து ஓடினர். அவர்களின் இதயங்கள் என்றும் மாறிவிட்டன. இந்த கணத்திலிருந்து மனிதர்கள் டெம்டேஷன் எனும் நிழலை எப்போதும் தங்களுடன் சுமந்து செல்ல வேண்டியதாகிவிட்டது. லூசிபர் கிளர்ச்சி, பாவம் மற்றும் தலைமுறை எங்கும் தொடரும் போராட்டத்துக்கு கதவை திறந்து விட்டான். ஒவ்வொரு மனிதரின் தேர்வும், ஒவ்வொரு பெருமை அல்லது பொறாமை செயலும் இப்ப அவனது தாக்கத்தால வடிவமைக்கப்படும். தோட்டம் தானாகவே அழகாகவே இருந்தது. ஆறுகள் இன்னும் ஒளிந்தன, மரங்கள் இன்னும் பழங்களை தந்தன. ஆனால் இப்போது கவர்ச்சியாளரின் இருப்பு அந்த வாயுவில் கூட கலந்துவிட்டது. வீண்ட கால நட்சத்திரமான லூசிபர் தனது பணியை பூமியில தொடங்கிவிட்டான். மனித இதயங்களுக்கான போர் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு சந்தேக காணமும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவன் படைப்புல யாரும் காணாம நடந்தா பாவம் உலகில் நுழைந்து விட்டது என்பதை அறிந்து சிரித்தான். அவன் முதல் மனிதர்களின் இதயங்களை மாற்றிவிட்டான். அந்த செயலில் ஒளி மற்றும் இருள் இடையிலான போர் தொடங்கிவிட்டது. பரதீசத்தின் நிழல் மூலைகளில் இருந்து பூமியின் தொலைவான எல்லைகள் வரை அவனது தாக்கம் பரவியது, மெதுவாகவும் ஆனா உயிருக்கு ஆபத்தாகவும். மேட தயார், போராட்டம் என்றென்றும் தொடரும். இருளின் இளவரசர் அமைதியாக நகர்ந்தார், தனது பணி தொடங்கிவிட்டது என்றும் அது என்றும் தொடரும் என்றும் அறிந்திருந்தார். ஏதேன் வீழ்ந்தது. முதல் மனிதர்கள் கிளர்ச்சியின் சுவையை அனுபவித்தார்கள். உலகமே பாவத்தின் சின்னங்களை சுமக்க தொடங்கியது.
லூசிபர் மனிதர்களிடையே காணாமல் நடந்தான். இதயங்களை வடிவமைத்தான், மனங்களை வளைத்தான், மற்றும் காதுகளில் மென்மையான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை இரகசியமாக சொன்னான். அவற்றை கேட்டவர்கள் தாங்கள் இருளை நோக்கி வழிநடத்தப்படுகிறோம் என்பதே தெரியாமல் இருந்தார்கள். அவன் எதிரியா மறைந்துள்ள ஊழலின் வடிவமைப்பாளராக மாறிவிட்டான். மனிதர்கள் படைப்பாளரை விட்டு விலகச் செய்யும் ஒவ்வொரு தேர்விலும் அவன் மகிழ்ந்தா. அவன் மனிதர்களின் வழிகளை கற்றுக்கொண்டா, அவர்களின் ஆசைகளை ஆய்ந்தா, மற்றும் பெருமை என்பது பாவத்திற்கு மிகவும் வளமான நிலை என்பதை கண்டுபிடிச்சான். நம்ம பெரியவர்கள் என்று நம்புபவர்கள், புகழை விரும்புபவர்கள், தங்களிடம் இல்லாததை ஆசைப்படுபவர்கள், இவர்கள் எல்லாம் மிக எளிதா பாதிக்கப்படக்கூடியவர்கள். அவன் அரசர்களையும் ஆட்சி செய்பவர்களையும் கவனித்தான். அவர்கள் கொண்ட அதிகாரத்தை பார்த்து பொறாம கொண்டான். அவர்களின் இதயங்கள்ல கூர்மையான எண்ணங்களை இரகசியமா சொன்னான். ஆசை, பொறாம, கொடூரம். ஒரு ஆலோசனை ஒரு ராஜ்யத்தை வீழ்த்தக்கூடும், ஒரு பொய் ஒரு போரை தூண்டக்கூடும். அவன் ஒரு வல்லுநர் தந்திரவாதியாக ஆனா பொறுமையுடன் கணக்கிட்டு செயல்பட்டான். அவனது வெற்றிகள் நீடிக்க வேண்டும் என்றால் அவை நுணுக்கமாயிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவன் அரசர்களை மட்டும் அல்லாம வாழ்க்கையின் சிறிய மூளைகளையும் நுழைந்து சாதாரண இதயங்களையும் கெடுப்பான். பெற்றோர்கள் தங்களை பாதுகாக்க பொய் பேசுவார்கள், குழந்தைகள் பேராசையாலேயோ பொறாமையாலேயோ திருடுவார்கள், அண்டைவர்கள் சிறிய சண்டைகளுக்காக ஒருவரை ஒருவர் துரோகிக்கிறார்கள். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு உண்மையிலிருந்து விலகும் தேர்வும் அவன் மனிதகுலம் முழுவதும் பின்னிய வலைக்குள் ஒரு நூலாய் இருந்தது. நாகரிகங்கள் எழுந்தன, அவைகளுடன் பெருமை, அடக்குமுறை, பேராசை ஆளவனது தாக்கத்துல வந்தன. மனித புத்திசாலித்தனமானது அகந்தையாய் மாறுவதிலும், அழகு ஆணவமாக மாறுவதிலும், செல்வம் பேராசையாக மாறுவதிலும் அவன் மகிழ்ச்சி கண்டான். இருப்பினும் அவன் ஊழல பரப்பினாலும் லூசிபர் இறுதி போற ஒருபோதும் மறந்ததில்லை. ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, ஒரு மீட்பவர் வருவார், பெண்ணின் வழியில் பிறப்பார், அவர் அவனது தலையை நசுக்கும், அவன் பெற்ற சக்தியை அளிப்பார். இந்த வாக்குறுதிய அவன் கூர்மையான புத்தியோடும் பிடிவாதத்தோடு ஆய்வு செய்தான். அதை தடுக்க முடியாது, ஆனா அதற்காக உலகத்தை தயாரிக்க முடியும். மனிதர்களின் இதயங்களை அவன் கவர்ந்து விடுவான், மனங்களை கடினமாக்குவான், நிறுவனங்களை ஊழலாக்குவான். மீட்பவர் வரும்போது அவருடைய பாதை எளிதாக இருக்காது. மனிதர்கள் பலவீனமாக இருப்பாங்க, அவர்களது இதயங்கள் பிளவுபடும், அவர்களது நம்பிக்கை சோதிக்கப்படும். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு துரோகம், ஒவ்வொரு கிளர்ச்சியும் கடவுளின் திட்டத்தை எதிர்க்க அவ வகுத்த திட்டத்துல ஒரு படியா இருந்தது. அவ பொறுமையுடன் முறையாவோ தளராம செயல்பட தொடங்கினான். காலம் அவனுக்கு துணையா இருந்து அவ ராஜ்யங்கள் எழுந்து வீழ்வதையும், தலைமுறைகள் கடந்து போவதையும், உலகம் மாறுவதையும் பார்த்திருக்கிறான். மிகுந்த வலிமையை விட நுணுக்கமான தாக்கமே அதிக சக்தி வாய்ந்தது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அவன் காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தான். அரண்மனையில, சந்தையில, கிராமத்துல, இதயத்துல நம்பிக்கை மிகுந்த போது சந்தேகத்தை சொன்னான். தைரியம் எரிந்த போது பயத்தை தூண்டினான். பணிவு வழிகாட்ட முயன்ற போது பெருமைய ஊக்குவித்தான். மனிதர்களை எவ்வளவு எளிதா வழிநடத்த முடிகிறது என்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். ஒவ்வொரு நெறிமுறையின்மை நிகழ்விலும் மகிழ்ச்சி அடைந்தான். மனித வரலாற்றின் விரிவில் லூசிபரின் ஆன்மீக அதிகாரம் வெளிப்படத் தொடங்கியது. பொறாமையால் உருவான அடிமைத்தனம், பேராசையால் எழுந்த போர்கள், பெருமையால் ஊக்கமடைந்த அடக்குமுறைகள், இவை அனைத்தையும் அவன் கவனித்தான். ஒவ்வொரு அநியாய செயலும், அதிகார துஷ்பிரயோகமோ, சட்டம் அல்லது நம்பிக்கையின் ஊழலும் அவனுக்கான இன்னொரு வெற்றியா இருந்தது. அவன் துன்பத்திற்கு அமைதியான சாட்சியாக இருந்தான். அது இரக்கம் காரணமாக அல்ல, ஆனா சூழ்ச்சியான திருப்தியோடு. மனிதர்களின் இதயத்திலிருந்து பிறந்த கொடுங்கோ அவனுடைய படையா மாறியது. தங்களது ஆசைகளை பின்தொடர்ந்த போது மனிதர்கள் அறியாமலே அவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினர். இருப்பினும் அவனுடைய சூழ்ச்சியின் ஆழத்துல எப்போதும் ஒரு பதற்றம் நிலவியது. விமோசகரை பற்றியும், இருளில் ஒளி வீசவிருக்கும் ஒருவரை பற்றியும், நிழல்களின் அரசனை தோற்கடிக்கவிருப்பவரை பற்றியும் அவன் அறிவான். இந்த அறிவு அவனுடைய யோசனைகளை மேலும் கூர்மையாக்கியது. ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சோதனையும், அவன் தூண்டிய ஒவ்வொரு கிளர்ச்சியும் மனிதர்களை பலவீனப்படுத்தவும், இதயங்களை கடினமாக்கவும், குழப்பத்தை விதைக்கவும் கிட்டவிடப்பட்டது. நம்பிக்கை அளிக்கும் செயல்கள்ல அவன் சிறப்பு மகிழ்ச்சி அடைந்தான். பக்திய மூட நம்பிக்கையா மாற்றினா, வழிபாட்டை பெருமை காட்டும் நிகழ்வாக மாற்றினா, மற்றும் குற்றம்தான் சுதந்திரம் என்று நிரபராடிகளை நம்ப வைத்தான். கடவுளுக்கு விசுவாசமாக இருந்த தேவதூதர்களும் லூசிபரின் செயல்கள் வெளிப்படும் போது துயரத்துடன் பார்த்தனர். அவர்கள் அடக்குமுறையில கட்டப்பட்ட இராச்சியங்களை, பொறாமையால் சிதைந்த குடும்பங்களை, உண்மைக்கு எதிராக கடினமான இதயங்களை பார்த்தனர். இருப்பினும் லூசிபர் தொடர்ந்தான். ஏமாற்றத்தின் முதல்வன், இருளின் அரசன், காணப்படாமல் பாவத்தை வழிநடத்தும் அந்த மறைமுக கையே.
ஒவ்வொரு கிசுகிசு செய்யும் ஆசை, ஒவ்வொரு அழிக்கப்பட்ட விருப்பம், ஒவ்வொரு கிளர்ச்சி செயலும் உலகை ஒளியில் இருந்து தள்ளி அவனது நிழலுக்குள் மேலும் மேலும் இழுத்துச் சென்றது. ஒரு காலத்தில் ஒற்றுமையுடன் இருந்த பூமி இப்போது அவனது செல்வாக்குக்கான மேடையாக மாறியது. நகரங்கள் எழுந்தன, பேரரசுகள் மோதின, மனிதர்கள் சட்டங்கள், வர்த்தகம், நீதித்துறைகள் ஆகியவற்றை உருவாக்கினார்கள். ஆனால் இவை பெரும்பாலும் பெருமை மற்றும் பேராசையால் சிதைக்கப்பட்டு அவனது மறைமுக ஆட்சியை மேலும் வலுவப்படுத்தின. அவன் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு நிழலாக நகர்ந்தான், பொறுமையுடன், கணக்கிட்டு, ஓயாம. தன் இறுதி தோல்வி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை அவன் அறிவான். இருந்தாலும் வழியில கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியையும், கடவுளை விட்டு விலகும் ஒவ்வொரு மனதையும், ஒவ்வொரு ஊழல் செயலையும் தன் வஞ்சகத்துக்கான சான்றா ரசித்தான். வீழ்ந்த கால நட்சத்திரமான லூசிபர் என்றென்றும் எதிரியா மாறிவிட்டான். இப்போது அவன் வெறும் ஒளியின் தூதராக இல்லை, அவன் நாடுகளை சோதிப்பவன், இதயங்களை அழிப்பவன், காணாத இருளின் அரசன். அவனது வேலை நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. மனிதர்களின் நெறி மற்றும் ஆன்மீக நிலப்பரப்பை வடிவமைத்து அவனை வெல்லக்கூடிய ஒரே ஒருவருடன் வரவிருக்கும் மோதலுக்காக மேடையை தயார் செய்தது. போர் இனி வானத்தில் மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு மனித இதயத்திலும் அமைதியா கொந்தளிக்கிறது. லூசிபரின் கை எப்போதும் அங்கேயே வழிநடத்தி சோதித்து இறுதி தேர்வு வரும் நாளுக்காக காத்திருக்கிறது. லூசிபர் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவன் புத்திசாலித்தனத்தையும் கூர்மையையும் ஆசையையும் இழக்கவில்லை. போர் வெளிப்படையான கிளர்ச்சியிலிருந்து அமைதியான போர் நிலைக்கு மாறியது. அவன் குற்றம் சாட்டுபவரா? ஒவ்வொரு மனிதரின்

விசுவாசிகளை கடவுளிடமிருந்து விளக்க முயன்றான். அவனுடைய குறிக்கோள் எளிமையானதுதான், ஆனா இடையறாதது. விசுவாசத்தை பயமா மாற்றுவது, பக்திய பலவீனமா மாற்றுவது, நம்பிக்கைய நம்பிக்கை இழப்பா மாற்றுவது. நிழல்களிலிருந்து கடவுளிடம் நெருக்கமாக உள்ளவர்களை, நீதிமான்களை அவன் கவனிச்சான். அவன் அவர்களின் மனதுல சந்தேகங்களை இரகசியமா சொன்னான். பெருமை, பொறாம அல்லது சுயநல ஆசையால அவர்களை சோதித்தான். ஒரு சிறிய தவறு, ஒரு கோபம் அல்லது பயம் கொண்ட எண்ணம், ஒரு பொறுமையற்ற தருணம், இவன் அதை பெரிதுபடுத்தி மனிதர்களை வெக்கம் அல்லது குற்ற உணர்வுல ஆழ்த்தினான். அவர்கள் ஒரு சிறிய குறைய பார்த்த இடத்துல அவன் நம்பிக்கை இழப்பு விதத்தான். அவர்களின் பாவங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிதா உள்ளனு நம்ப வைக்க முயன்றான். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இவனது பொய்யாக இருந்தாலும் மனிதர்களின் மனதுல கனமா இருந்தது. பலர் அந்த அழுத்தத்துல போராடினார்கள். லூசிபரின் வேலை மனிதர்களோடு மட்டும் முடிவடையவில்லை. வானத்தின் நீதிமன்றங்கள்ல அவன் விசுவாசிகளை கடவுளின் முன் குற்றம் சாட்டினான். தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரு போல அவன் வார்த்தைகளின் தாக்கத்தை உணர முடிஞ்சது. அவன் ஒவ்வொரு பலவீனத்தையும், ஒவ்வொரு தவறான அடியையும், ஒவ்வொரு பெருமை கொண்ட தருணத்தையும் சுட்டிக்காட்டி நீதிக்கு தண்டனை தேவைன்னு சொன்னான். ஆனா கடவுளின் இறக்கம் முடிவில்லாதது, அதனால் அவனுக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவன் குற்றச்சாட்டுகள் பயத்தை ஏற்படுத்தின, மனங்களை சோதித்தின, விசுவாசிகள் நீதியை இறுக்கமா பிடிச்சு நிற்க வலியுறுத்தின. சிறிய வெற்றிகளில் அவன் மகிழ்ச்சி கண்டான். தந்தை ஒருவர் தன் பிள்ளைகளை வழிநடத்தும் திறனை சந்தேகிப்பது, தலைவன் ஒருவர் தன் முடிவுகளை கேள்விப்படுவது, கடவுளின் ஊழியர் ஒருவர் உண்மையை பேசுவதற்கு முன் தயங்குவது, ஆல் இவை அவனுக்கு மகிழ்ச்சி அளித்தன. இவை அனைத்தும் லூசிபர் ரசித்த தருமெந்து. ஒவ்வொரு தடுமாறும் மனமும் அவனுக்கான போர்க்களமாக மாறியது. அங்கு அவன் பெருமை, கோபம் அல்லது நம்பிக்கை இழப்பு என்ற விதைகளை விதைக்க முடிந்தது. மிகவும் விசுவாசமானவர்களுக்கே கூட சந்தேகம் வராம இருக்காது என்பதை அவன் அறிவான். அந்த ஒரு பலவீனம் பெரிய வீழ்ச்சியாக மாறும் வரை அவன் பொறுமையாக காத்திருந்தான். லூசிபர் மிகவும் பொறுமையுடன் இல்ல. அவன் எதிலும் அவசரப்படல. வஞ்சனைக்கு நேரம் தேவை என்பதை அவன் அறிவான். மனிதர்கள் அதை தாங்களே தேர்வு செய்ததாக நினைக்கும் போது நம்பிக்கை எழுப்பு அதிகமாகும், ஊழல் பெரும்பாலும் மெதுவாக வளர்வதாகவும் அவன் அறிவான். அவன் அமைதியா செயல்பட்டான். சூழ்நிலைகளை வடிவமைத்து மக்கள் தாங்களாகவே ஒளியின் பாதையிலிருந்து விலகச் செய்தான். அவன் குடும்பங்கள்ல பிளவை ஏற்படுத்தினான். அண்டையவர்களுக்கிடையே பொறாமையை உருவாக்கினான். ஆட்சி செய்பவர்களுக்கு பெருமையை ஊட்டினான். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு கிசுகிசு வஞ்சனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியா மாறின. அவன் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் கற்றுக்கொண்டார். சிலர் எதிர்த்தனர், சிலர் விசுவாசமாக இருந்தனர், சிலர் முழுமையாக கடவுளை நாடினர். இவை அனைத்தும் அவன் புதிய முறைகளுடன் எதிர்கொண்ட சவால்கள். பயம், ஆசை, சந்தேகம், புகழ்ச்சி, பொய்யான வாக்குறுதிகள், இவை அனைத்தும் அவனது கரங்களில் கருவிகளா மாறின. அவன் ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு மனிதரையும் ஆராய்ந்தான். ஒவ்வொரு தோல்வியும் அவனை இன்னும் உறுதியுடன் ஆக்கினது. ஒவ்வொரு வெற்றியும் அவனை இன்னும் நுணுக்கமா செயல்பட கற்றுத்தந்தது. லூசிபரின் இருப்பு கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதை உணர முடிஞ்சது. விசுவாசிகள் அவனை பார்க்க முடியவில்லை, ஆனா அவர்கள் இதயங்களில் அந்த போராட்டத்தை உணர்ந்தாங்க. ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு சோதனையும், பெருமை அல்லது பொறாமையுடன் நடக்கும் ஒவ்வொரு போராட்டமும் அவனது தாக்கத்தை சுமந்தது. உலகம் அவனது சோதனை நிலமா மாறியது. ஒளியும் இருளும் சந்திக்கும் இடம், மனிதர்களின் இதயங்கள் போர்க்களமா மாறிய இடம். இருப்பினும் இறுதி சத்தியத்தை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. மீட்பவர் வருவார். ஒரு புதிய ஒளி எழும். அது அவனது வஞ்சகத்தை விட வலிமையானது. அவனது பொய் மற்றும் ஏமாற்றங்களை எதிர்க்கும் சக்தி கொண்டது. இந்த அறிவு அவனை பலவீனமாக்கமில்ல, அது அவனை இன்னும் கூர்மையாக்கியது, இன்னும் பொறுமையுடன் இன்னும் கவனமாக இருக்க வைத்தது. ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும், ஒவ்வொரு ஊழலும் அவனது தயாரிப்பின் ஒரு பகுதியா இருந்தது. அவனை தோற்கடிக்க வரப்போகும் ஒருவரின் வருகையை எதிர்த்து தாமதப்படுத்தும் ஒரு வழியா இருந்தது. லூசிபர் குற்றம் சாட்டுவான், பகைவன், ஏமாற்றத்தின் முதல்வன், அமைதியாகவே ஆனா மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டான். அவனது வலிமை பலத்தில் அல்ல, வஞ்சகத்திலும் பொறுமையிலும் காணப்படாம இருக்கும் போது இதயங்களை சுருட்டும் திறனிலும் இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த போராட்டத்தையும், அழுத்தத்தையும், சோதனையின் இழுப்பையும் உணர்ந்தார்கள். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான இந்த அமைதியான போர்ல லூசிபர் ஆன்மீக உலகின் காணப்படாத இளவரசாக ஆட்சி செய்தான். உண்மையான ஒளி நேரடியாக அவனை எதிர்கொள்ளும் மாலை எதிர்பார்த்து இதயங்களையும் மனங்களையும் வடிவமைத்துக் கொண்டிருந்தான். எளிய சோதனைகள்ல திருப்தி இல்லாம அவன் ஏமாற்றத்தின் முதல்வனா மாறினான். மனிதர்களின் மற்றும் நாடுகளின் எண்ணங்கள், தேர்வுகள் இதயங்களை ஒரே மாதிரியா வடிவமைத்தான். அவனது புத்திசாலித்தனம் நுணுக்கத்துல இருந்தது. மிகப்பெரிய வெற்றிகள் பலத்தால் அல்ல, அமைதியாக எண்ணங்களை வடிவமைப்பதில்தான் கிடைக்கும் என்பதை அவன் புரிஞ்சிருந்தான்.

இங்கே ஒரு கிசுகிசு, அங்கே ஒரு பரிந்துரை, உண்மையை சாமர்த்தியமாக சுழற்றுவது, இவை எல்லா அரசர்களின், ஆட்சி நடத்துவோரின், சாதாரண இதயங்களின் விருப்பங்களை இருளுக்கு திருப்புவதற்கு போதுமானவை. அவன் காணப்படாம பூமி எங்கு சுற்றினான். நகரங்கள், பாலைவனங்கள், காடுகள், அரண்மனைகள் என அனைத்திலும் பயணித்து மனிதர்களின் சிக்கலான இயல்புகளை கவனித்தான். அவர்கள் ஆசைகள், லட்சியங்கள், பயங்கள், கனவுகளை அவன் ஆராய்ந்தான். ஒவ்வொரு மனித குறையும் அவளுக்கு ஒரு கருவி, ஒவ்வொரு லட்சியமும் ஒரு சாத்தியமான ஆயுதம். பெருமை, பொறாம, காமம், பேராசை இவ அனைத்தையும் அவன் நன்கு அறிந்தவன். ஒரு கைவினைய கத்திய பயன்படுத்துவது போல அவற்றை கையாள கற்றுக்கொண்டான். அவன் மனிதர்களை தாங்க சொந்த ஆசைகளுக்காகவே செயல்படுகிறோம் என்று நம்ப செய்து விட்டு நிழல்கள் அவன் கட்டுப்படுத்தும் பாதைக்கு மெதுவாக வழி நடத்துவான். அவனது தாக்கம் பேரரசுகளுக்குள் விந்துனு. அவன் அரசர்களின் காதுல மெல்லிசையா பேசினான். வெற்றி மற்றும் அடக்குமுறையின் எண்ணங்களை விதைச்சான். ஆட்சியாளர்களிடையே பொறாமையை தூண்டினான். நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை விதைச்சான். ஆலோசகர்களை கொடூரமா ஆலோசிக்க தூண்டினான். பேரரசுகள் எழுந்து வீழ்வதை பார்த்து அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் வெற்றியில கூட மனிதர்கள் தங்களது பெருமை மற்றும் லட்சியத்தால கட்டுப்பட்டவர்களாகவே இருப்பதை அவன் அறிவான். போர் என்பது அவன் துல்லியமாக பயன்படுத்தும் குழப்பத்தின் கருவியாக மாறியது. ஒவ்வொரு போர் மேடையும் அவன் கூர்மையான திட்டத்திற்கான அரங்கமாக இருந்தது. இருப்பினும் அவனது சக்தி ஆட்சியாளர்கள் அல்லது நாடுகளுக்கே மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. அவன் பலவீனர்கள், ஆசைக்குள்ளானவர்கள், ஆர்வம் உள்ளவர்களின் இதயங்களை நகர்ந்தான். ஒரு வணிகரின் பேராசை, ஒரு படை வீரனின் பொறாம, ஒரு அண்டை வீட்டாரின் ஈர்ப்பு, இவை அனைத்தும் அவன் நெய்து வைத்துள்ள மோசடியின் வலைக்குள் நூல்களா மாறின. அவன் உண்மைய பொய்யாக மாற்றினான். நற்குணத்தை பெருமையாக மாற்றினான். சுதந்திரத்தை வீண் பயன்பாட்டாக மாற்றினான். மனிதர்கள் பெரும்பாலும் உடனடி பலன, கணநேர சுகத்தை மட்டுமே பார்த்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவுகள் விழுந்த அரசகுமாரன் திட்டமிட்டு அமைத்த பாதையில் எடுத்து வைக்கும் அடிகள் என்பதை அறியாமலேயே லூசிபர் நெறிமுறைகள்ல குழப்பத்தை உருவாக்குவதிலும் மகிழ்ந்தான். அவன் நன்மை தீமை என்ற எல்லையை மங்கலாக்கினான். பாவத்தை இயற்கையானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் கூடவே விரும்பத்தக்கதாகவும் காட்டினான். அவன் மனிதர்களை தங்களது மனசாட்சியை சந்தேகிக்க செய்தான். கடவுளின் நன்மையை கேள்விக்குள்ளாக்க செய்தான். தெய்வீக வழிகாட்டலை விட தங்களது தீர்ப்பை நம்ப செய்தான். அவன் அதிகாரமும் சாதனைகளும் என்ற மாயைகளை உருவாக்கினான். மனிதர்கள் தாங்கள் சொந்த பலத்தால் உயர முடியும் என்று நம்ப செய்தான். கீழ்ப்படியாமையின் விளைவுகளை புறக்கணிக்க செய்தான். பெருமை அல்லது சுயநலத்தின் மூலம் மனிதர்கள் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் அவனது மறைமுக போர்ல ஒரு வெற்றியா மாறியது. குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக மாறின. சமூகங்கள் உடைந்தன. நட்புகள் சிதைந்தன. மனித இதயங்கள்ல அவன் விதைத்த விதைகள் துரோகம், ஊழல், சண்டை ஆகியவற்றின் காடாக வளர்ந்தன. அவன் பொய்யான தலைவர்களை ஊக்குவித்தான். விக்கிரக ஆராதனையும் மோசடியான சட்டங்களையும் ஊக்குவித்தான். மனித அமைப்புகளை குழப்பத்தின் கருவிகளா மாற்றினான். சமூகத்தின் எந்த மூலையும் அவனது தாக்கத்திலிருந்து பாதுகாப்பா இல்ல. எந்த மனித இதயமும் அவன் வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க முடியாதது. இருப்பினும் அவன் தன் பொய்யின் வலை பின்னிக் கொண்டிருந்த போதும் லூசிபர் விசுவாசிகளை ஒருபோதும் தாழ்வாக மதிக்கவில்லை. அவன் அவர்களை ஆராய்ந்தான். அவர்களின் பலவீனங்களையும் பலங்களையும் சோதித்தான். அவர்களின் விசுவாசத்தை சோதிக்க நுணுக்கமான வழிகளை கண்டுபிடிச்சான். பொறுமை அவனது மிகப்பெரிய ஆயுதமா இருந்தது. உண்மையான அழுக்கு பெரும்பாலும் நேர எடுத்துக் கொள்வதை அவன் புரிந்து கொண்டான். ஆசை மெதுவாகவே வர வேண்டும் என்றும், வெளிப்படையான பாவத்தை போலவே நம்பிக்கை இழப்பு கூட உயிருக்கு ஆபத்தானதாக இருக்க முடியும் என்றும் அவன் அறிந்தான். அவன் நேரத்தை சரியா பயன்படுத்தும் வல்லுநராக மாறினான். அவன் தாக்கம் மிகச்சிறப்பா விளைவுகளை தரும்போது மட்டுமே தாக்குதல் நடத்தினான். எப்போதும் அவன் இறுதி இலக்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தான். மீட்பவர் வரப்போகிறார் என்பதே லூசிபர் அறிவான். அவன் எத்தனை இதயங்களை ஏமாற்றினாலும், எத்தனை ராஜ்யங்கள் அழிவுக்குள்ளானாலும், இறுதியில் அவன் தன் சக்தியை அழிக்கக்கூடிய ஒருவரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் அவன் நம்பிக்கை இழக்கவில்ல. அதற்கு பதிலாக அவன் தன் யோசனைகளை கூர்மையாக்கினான். தன் முறைகளை மேம்படுத்தினான். மற்றும் தன் நிழல் வலை அமைப்பை பலப்படுத்தினான். அவன் காணப்படாவற்றின் இளவரசன், பொய்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றலின் முதல்வன். இறுதி மோவாஜை வரை அவன் தன் பணியை தொடர்ந்தே இருப்பான். ஒவ்வொரு கிசுகிசுப்பிலையும், ஒவ்வொரு ஆசைப்படுத்தலையும், ஒவ்வொரு நுண்ணிய சூழ்ச்சியிலையும் லூசிபரின் இருப்பு உணரப்பட்டது. மனிதர்கள் அவன் வழிநடத்தும்படி நகர்ந்தனர். தங்கள் விதிகளை வடிவமைக்கும் அந்த காணாத கைய பெரும்பாலும் அறியாமலேயே. அரசர்களின் அரங்குகளிலிருந்து கிராமங்களின் அமைதியான மூளைகள் வர, சந்தைகளிலிருந்து நீதிமன்றங்கள் வர அவனது தாக்கம் பரவலாகவும் ஆழமாகவும் இருந்தது. உலகமே அவனது ஏமாற்றத்தின் மேடையாக மாறியது. ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு பெருமை துடிப்பும் இருளின் சக்தியை ஊட்டிக் கொண்டு அவன் காணப்படாத இராச்சியத்தின் எல்லைகளை விரிவாக்கியது என்பதை அறிந்தவாறே அவன் அதில் முடிவற்ற பொறுமையுடன் நகர்ந்தான்.
ஏமாற்றலின் முதல்வனான லூசிபர் பூமியிலும் காணாத ஆன்மீக உலகங்களிலும் எப்போதும் விழிப்புடன், எப்போதும் சூழ்ச்சியுடன், எப்போதும் பொறுமையுடன் நடந்தான். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான போர் ஏதனிலிருந்து ஒவ்வொரு மனித இதயத்திற்கும் பரவியது. பொய்களின் காணாத அரசராகவும், அரசர்களையும் சாதாரண மக்களையும் சோதிக்கும் ஆசை மூட்டியாகவும், தலைமுறைகள் முழுவதும் மனிதர்களை சோதிக்கப் போகும் எதிரியாகவும் அவன் ஆட்சி செய்தான். லூசிபரின் ஆட்சி ஏதனை கடந்தும் பரவியக. போரினி தோட்டத்திலோ மனிதர்களின் இதயங்களிலும் மட்டுமல்ல, அது காணாத ஆன்மீக உலகங்களை முழுவதும் பரவியது. இது ஒளி மற்றும் இருள், உண்மை மற்றும் பொய், கீழ்ப்படிதல் மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையிலான மறைபோராய் இருந்தது. வானகங்கள் இனி அமைதியல்ல. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் நோக்கமும் ஒளியுமாக இயங்கினார்கள். வீழ்ந்தவர்கள் சூழ்ச்சி மற்றும் தீய எண்ணங்களுடன் செயல்பட்டு மனித உலகை பாதிக்கும் மறைநிலையிலான ஓட்டங்களை உருவாக்கினார்கள். லூசிபர் தனது அநியாயர்களை ஒரு அரசனின் அதிகாரத்துடனும் ஒரு கலைமன்னனின் துல்லியத்துடனும் வழிநடத்தினான். அவனது கட்டளையின் கீழ் உள்ள ஒவ்வொரு விழுந்த தேவதூதரும் தங்களது பணி என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டிருந்தார்கள். கவர்ச்சி செய்ய, ஏமாற்ற, கெடுக்கோ, முடிந்தால் அழிக்க. ஆனா மிகப்பெரிய வெற்றிகள் ஒருபோதும் வாழ் அல்லது தீயுடன் நடந்த போர்கள்ல கிடைக்கவில்லை. அவனது வெற்றிகள் அமைதியில, நுணுக்கமான சூழ்ச்சியில, சந்தேகம், பயம் மற்றும் பெருமை ஆகியவற்றை இதயங்கள்ல விதைப்பதுல கிடைத்தன. அவன் காணப்படாம நகர்ந்தாலும் மனிதர்கள் தயங்கும் இடங்கள்ல, விசுவாச தளரும் இடங்கள்ல, ஆச அறிவை மீறும் இடங்கள்ல அவனது இருப்பு உணரப்பட்டது. அவன் நாடுகள் எழுந்தும் வீழ்ந்தும் இருப்பதை பார்த்தான். அரசர்களிலும் சேனாதிபதிகளிலும் மனிதர்களின் பலவீனங்களை அவன் கண்டான். ஒரு அரசனின் ஆசை, ஒரு ஆட்சியாளரின் பொறாம, ஒரு சேனாதிபதியின் பயம், இவை அனைத்தும் அவனுடைய கருவிகளா மாறின. அவன் இதயங்கள்ல எண்ணங்களை கிசுகிசுத்து பேரரசுகளை பேராசைக்கும் பெருமைக்கும் அழைத்தான். போர்கள் வெடிச்சன. ஆனா அவற்றின் உண்மையான தூண்டுதல் பெரும்பாலும் அந்த வீழ்ந்த இளவரசனின் நுணுக்கமான தூண்டுதல்ல இருந்தது. ஒரு ஆலோசனை, ஒரு கனநேர எண்ணம், ஒரு கிசுகிசு கவர்ச்சி, இதெல்லாம் வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றக்கூடியவை. இதில் அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் மனிதர்கள் தங்கள் தேர்வுகள் தங்களுடையவை என்று நம்பினார்கள். ஈவன் அவன் அவர்களை அழிவுக்குள் வழி நடத்தினாலும். ஆனா லூசிபரிங் வேலை அரசர்களிலும் ஆட்சியாளர்களிலும் மட்டும் இல்ல, அவன் சாதாரண ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலும் சென்றடைந்தான். ஒரு தந்தை தனது முடிவுகளை சந்தேகிப்பது, ஒரு குழந்தை கவனத்தை நாடுவது, ஒரு அண்டைவர் பொறாமையோ விரோதமோ உணர்வது, ஒவ்வொன்றும் ஒரு போர்வெளி, ஒவ்வொன்றும் அவனது சூழ்ச்சிக்கை ஒரு சின்னம் வைக்கக்கூடிய இடமா மாறின. அவ அமைதியான தருணங்கள்ல, சிறிய முடிவுகள்ல, யாரும் பார்க்காத போது எடுக்கப்படும் தேர்வுகள்ல செழித்தான். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு துரோகமோ, ஒவ்வொரு சிறிய பாவமோ அவனது நிழல்களின் பேரரசுல ஒரு வெற்றியா மாறியது. அவன் முடிந்த இடமெல்லாம் பிளவ விதைச்சான். கோபத்தால சிதைந்த குடும்பங்கள், பொறாமையால பிரிந்த சமூகங்கள், பொய்களால் உடைந்த நட்புகள், இவை அனைத்தும் அவனது பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன. அவன் உண்மைய பொய்யாகவோ, நற்குணத்தை அகம்பாவமாகவோ, தையைய சூழ்ச்சியாவோ மாற்றினான். ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு பலவீன தருணமும், கடவுளின் வழியிலிருந்து விலகிய ஒவ்வொரு முடிவும் அவனது செல்வாக்க விரிவாக்கியது. உலகமே அவனது சூழ்ச்சிகளுக்கான ஒரு மேடையாகவும், ஒவ்வொரு மனித இதயமும் அவனது ஏமாற்றத்துக்கான ஒரு அரங்கமாகவும் மாறியது. லூசிபரின் பொறுமைக்கு எல்லையே இக. அவன் ஒருபோதும் அவசரப்படல. நிலையான அழிவை ஏற்படுத்த நேரம் தேவை என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஒரு தடவை செய்யும் சோதனை தோல்வி அடையலாம். ஆனா ஆண்டுகள், தசாப்தங்கள் அல்லது தலைமுறைகள் கூட அவன் விதைத்த விதைகளை கிளர்ச்சியின் காடா வளர்க்க முடியும். அவன் காத்திருக்கவும் கவனிக்கவும் மிகப்பெரிய விளைவை கொடுக்கும் தருணத்துல மட்டுமே பார்க்கவும் கற்றுக்கொண்டான். அவன் நேரத்தை கையாளும் வல்லுநராகவும், இருளின் யுத்த கலைஞராகவும், காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தவனாகவும், அமைதியாகவும், தெரியாம இடையறது செயல்படுவதாகவும் மாறினான். கடமளிக்கு விசுவாசமான தேவதூதர்களும் அந்த நிழல் பரவுவத வருத்தத்துடன் பார்த்தார்கள். அவர்கள் பேராசையில கட்டப்பட்ட பேரரசுகளை, பெருமையில நடத்தப்பட்ட போர்களை, கிளர்ச்சியில் கடுமையடைந்த இதயங்களை பார்த்தாங்க. எவ்வளவு போர்களை லூசிபர் வென்றாலும் மீட்பவரின் வாக்குறுதியையும், அவனை எதிர்த்து அவன் செயல்களை அழிக்கும் வரவிருக்கும் ஒளியையும் அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த அறிவு அவனை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக அது அவன் மனதை கூர்மையாக்கியது, அவன் யோசனைகளை செம்மையாக்கியது, அவன் பொறுமையை வலுப்படுத்தியது. அவன் முடிந்தவரை தாமதிக்கவும் ஏமாற்றவும் கெடுக்க முயற்சியில இருந்தான். ஏனெனில் வீழ்ந்த தேவதூதன் கூட அவன் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு இதயத்திற்கும் போராட வேண்டும். நிழல்களின் போர் வெறும் வலிமையின் போர் அல்ல, நுண்ணறிவின் போரா இருந்தது. அது அமைதியான கிசுகிசுப்புகள்ல, திருடப்பட்ட தருணங்கள்ல, சந்தேகம், கோபம், பெருமை போன்ற எண்ணங்கள்ல நகர்ந்தது.
ஒவ்வொரு ஆசை தூண்டுதலையும் எதிர்த்தல் அவளுக்கு ஒரு சிறிய தோல்வி, ஆனா ஒவ்வொரு பாவத்தையும் ஏற்றுக்கொள்வது அவளுக்கு ஒரு வெற்றி. அவன் தனது வெற்றிகளை இராச்சியங்கள் விழுந்ததனால் அல்ல, இதயங்கள் வளைந்ததாலும் ஆன்மாக்கள் திரும்பியதாலும் ஒளி ஆண்ட இடங்களில் இருள் பரவியதாலும் அளந்தான். லூசிபர் மனிதர்களும் தேவதூதர்களும் இடையே நடந்தான். காணப்படாம இருந்தாலும் எப்போதும் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவர் விதைச்ச ஒவ்வொரு கிசுகிசுப்பும், வளர்த்த ஒவ்வொரு பயமும், ஊக்குவித்த ஒவ்வொரு பெருமை செயலும் பூமியை முழுவதும் விரிந்த கிளர்ச்சியின் சங்கிலியில் இன்னொரு இணைப்பாக ஆனது. மக்கள், பெண்கள், இராச்சியங்கள், நகரங்கள் ஆகியத்தால் நிரம்பிய உலகமே அவனுடைய போர் மேடையா மாறியது. அவ நிழல்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றத்தின் முதல்வர், இருளின் இளவரசன், பொறுமையாகவும் அமைதியாகவும் இடையராத முறையில நகர்ந்தான். போர் நீண்டது, போராட்டம் பெரிது, ஆனால் லூசிபர் ஒருபோது சோரவில்லை. அவன் கையால் மனிதர்களை வழிநடத்தினான். அவன் கிசுகிசுக்கள் வரலாற்றை வடிவமைத்தன. அவன் இருப்பு இதயங்களை பீடித்தது. ஒளி இன்னும் இருந்தது. கடவுளின் விசுவாசிகள் இன்னும் நிலைத்திருந்தனர். ஆனால் நிழல்களின் இளவரசன் தன் ஆட்சியில காணப்படாம எதிர்ப்பின்றி செயல்பட தொடங்கினான். இறுதி போற முவாதக நாள் வரும் வரை அவன் இருளில் கட்டி எழுப்பிய அனைத்தும் ஒளியின் சக்தியை எதிர்கொள்ளும் அந்த நாள் வரை. அந்த நாள் வர நிழல்களின் போர் அமைதியாகவும் காணப்படாமல் என்றும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. லூசிபர் விழுந்து போன கால நட்சத்திரம் தம் பார்வையே பூமியின் அரியணைகளுக்கு திருப்பினான். மனிதாட்சி நடத்துவோர், அரசர்கள், பேரரசர்கள், படைத்தலைவர்கள், ஆள் அவரவர் பெரிய விளையாட்டு பலகையில ஒரு பாகங்கள் மட்டுமே. அவர்களை நகர்த்தும் அந்த காணாத கை அவனே. அவன் அவர்களுக்கு முன் பிரகாசமா தோன்றவில்லை. ஏனெனில் பெருமை வெளிப்படையான அதிகாரத்தை நிராகரிக்கும். அதற்கு பதிலாக அவன் சந்தேகங்களை கிசுகிசுத்தான், ஆசைய தூண்டினான், விருப்பங்களை ஊட்டினான். ஒரு திடீர் பொறாமை எண்ணம், அதிகாரத்துக்கான இயக்கம், சந்தேகத்தின் விதை, இவைதான் அவன் அம்புகள். காணப்படாதவை ஆனாலும் துல்லியமானவை. ஒரு ஊழல் முடிவு ஒரு ராஜ்யத்தை கவிழ்க்க முடியும். ஒரு காம ஆசை ஒரு நாட்டை துரோகிக்க முடியும். அரசர்களின் ஆசைகள்ல அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் அவர்களின் தேர்வுகள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை தீர்மானிச்சன. ஒரு ஆட்சி நடத்துபவர் பெருமை, கோபம் அல்லது பேராசையில செயல்பட்டா அவன் விருப்பத்துக்கு ஒரு பாத்திரமாகி விடுவான். போர்கள் வெடித்தன, செல்வம் குவிக்கப்பட்டது, குற்றமற்றவர்கள் துன்புற்றனர். இதையெல்லாம் அவன் திருப்தியுடன் பார்த்தான். ஏனெனில் இதயத்தின் இருள் ஏக் ஐ வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றும் என்பதை அவன் அறிவான். மிகுந்த ஆசையுடன் வெற்றிகளை அடைந்தவர்களும் பெருமை மற்றும் ஆடம்பரத்தில் அவனது கட்டுப்பாட்டுக்குள் விழுந்து விடுவார்கள். அவ்வாறு வெற்றிகளும் அவனது திட்டங்களுக்கு உதவின. லூசிபரின் சூழ்ச்சி கூட்டணிகளிலும் துரோகங்களிலும் விரிந்தது. ஆலோசகர்களின் இதயங்கள்ல சந்தேகத்தை, படைத்தலைவர்களின் மனங்கள்ல பொறாமைய, நாடுகளின் இதயங்கள்ல பயத்தை அவன் மெல்லிசையா கிசுகிசுத்தான். ஒரு கூட்டணி சிதறியது, ஒரு ராஜ்யம் மற்றொன்றை எதிர்த்தது, இவை அனைத்தும் அவளது பொறுமையான கையால நடத்தப்பட்டது. குழப்பத்தில் அவன் செழித்தான். மனித ஆசை, பணிவோ அல்லது கீழ்ப்படிதலோ இல்லாம இருந்தா அது அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது என்பதை அவன் அறிவான். ஒவ்வொரு போர் நடவடிக்கையும், ஒவ்வொரு அநியாயமான சட்டமோ, ஒவ்வொரு நம்பிக்கை துரோகமோ அவனது காணாத போர்ல ஒரு வெற்றியா மாறியது. ஆனா அவன் வெறும் ஆட்சி அதிகாரிகளை மட்டும் நிற்கவில்லை. அவன் ஆலோசகர்கள், அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களின் இதயங்களுக்குள் சென்றான். ஆசை அல்லது பயத்தால கவரப்பட்ட ஒவ்வொரு இதயமும் அவனுக்கு ஒரு வெற்றியா இருந்தது. ஒவ்வொரு நெறிமுறையின்மையையும் நீதிக்கு பதிலாக சுயநல ஆசையை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு முடிவும் அவனது தாக்கத்தை விரிவாக்கியது. அவ ஊழலின் அடுக்குகளை, பாவத்தின் வலையமைப்புகளை மற்றும் மோசடியின் அமைப்புகளை உருவாக்கி தலைமுறைகளை வடிவமைத்தான். மனிதர்கள் தங்களை வரலாற்றின் வடிவமைப்பாளர்கள் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களை அழிவுக்கு தள்ளும் மறைந்த சக்தியை அறியாமல் இருந்தார்கள். நீதியும் நற்குணமும் நாடிய விசுவாசமான அரசர்களும் கூட சோதிக்கப்பட்டார்கள். அவ சந்தேகங்களையும் பயங்களையும் விதைத்தான். அவர்களின் தீர்ப்புகளை வளைக்கும் பொய்களை மெல்லிசையா சொன்னான். ஒரு தயக்கம், ஒரு கோபக்கணம், ஒரு நம்பிக்கையின் தளர்வு ஆலிவை பேரழிவுக்கு காரணமாகலாம். அவன் பொறுமையுடன் இருந்தான். பலவீனம் தோன்றும் சரியான தருணத்தை காத்திருந்து மெதுவாகவும் ஆனா பயனுள்ளதாகவும் தாக்கினான். அவரது தாக்கம் கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதன் விளைவுகள் இராச்சியங்களிலும் தலைமுறைகளிலும் தெளிவாக காணப்பட்டது. லூசிபரின் இறுதி இலக்கு மனிதர்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, உலகையே கடவுளிடமிருந்து விலக்குவதே ஆகும். அவர் சமுதாயத்தின் அடித்தளங்களையே கெடுப்பதற்காக முயன்றார். நீதியை அடக்குமுறையா மாற்றினார். செல்வத்தை பேராசையால் குவித்தார். வணக்கத்தை பெருமையால் கெடுத்தார். மனிதர்களின் அகந்தையிலேயே அவர் மகிழ்ந்தார். ஒவ்வொரு தன்னை உயர்த்தும் செயலிலும், ஒவ்வொரு கிளர்ச்சியிலும் தன் தெரியாத ராஜ்யத்தை விரிவாக்குவதாக அவர் அறிந்திருந்தார். நகரங்கள் அவரது வழிகாட்டுதலால் எழுந்தும் விழுந்தும் இருந்தன.
அரசர்கள் ஒன்றோடொன்று போர் புரிந்தன. பெரும்பாலும் அவர் விதைத்த ஆசை அல்லது பயத்தால் கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவர் அரசர்களையும் நாடுகளையும் வடிவமைத்த போதும் மீட்பவரின் வருகை தவிர்க்க முடியாதது என்பது அவர் அறிவார். ஒவ்வொரு வெற்றியும் தற்காலிகமானது. ஒவ்வொரு கெட்டுப்போன இதயமும் கடவுளின் ஒளியால் மீண்டும் சீர்படுத்தப்பட முடியும். ஆனால் இது அவர் பலவீனப்படுத்துள்ள இது அவரது பொறுமையை வலுப்படுத்தி அவரது யோசனையை கூர்மையாக்கியது. நூற்றாண்டுகளுக்காக திட்டமிடவும் தலைமுறைகளை கட்டுப்படுத்தவும் அதிகபட்ச குழப்பத்தை விதைக்கும் சரியான தருணத்துக்காக காத்திருக்கவும் அவர் கற்றுக்கொண்டார். அவரது கை ஒவ்வொரு சிங்காசனத்தையும் தொட்டது. ஆனால் எவரும் அதை காணவில்லை. அவரது தாக்கம் நாகரிகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் வடிவமைச்சது. ஆனா உலகம் தம் விதியை தானாகவே உருவாக்கி கொண்டதாக நம்பியது. அரசர்களை சோதிக்கும் லூசிபர் ஆசை மற்றும் பெருமையின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த காணாத ஆளும் சக்தி உலகம் முழுவதும் அமைதியா நகர்ந்து பாவமும் மோசடியும் நிறைந்த தன் வலைகளை நெசவினான். வரலாறு அவரது போர் வெளியானது. மனித இதயங்கள் அவரது போரின் ஆயுதங்களாக மாறின. ஒவ்வொரு அநியாய செயலும், ஒவ்வொரு துரோகம், அதிகாரத்திற்கு இயங்கும் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு ஊழல் முடிவும் கடவுளின் திட்டத்திற்கு எதிராக அவர் அமைத்த பெரிய திட்டத்துல ஒரு படியா இருந்தது. இருப்பினும் மீட்பவரின் ஒளி தூரத்துல இருந்தாலும் தளராத சக்தியாக நிலைத்திருந்தது. இருளின் அரசனை எதிர்கொண்டு அவன் கட்டிய அனைத்தையும் அழிக்க தயாராக இருந்தது. லூசிபர் காலை நட்சத்திரம், படைக்கப்பட்ட தூதர்கள்ல மிக ரோஷனானவன், காலங்களை கடந்தும் கிளர்ச்சியில நடந்தவன். அவர் ஒளி வீசும் ஞானமும் மகிமையும் நிறைந்தவர். ஒரு காலத்துல கடவுளின் சிங்காசனத்துக்கு மிக அருகில் இருந்தவர். ஆனா பெருமை அவரை முழுமையா ஆட்கொண்டது. இப்போது அவர் இருளின் அதிபதி, மனிதர்களை ஏமாற்றுபவர், அரசர்களை சோதிப்பவர், விசுவாசிகளை குற்றம் சாற்றுபவர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் காணப்படாம நகர்ந்தார், தனது திட்டங்களை நெசவினார், இதயங்களை வளைத்தார், இராச்சியங்களை கிளப்பினார், குழப்பத்தை பரப்பினார், மனிதர்களும் தூதர்களும் இருவரின் விசுவாசத்தையும் சோதித்தார். இருப்பினும் அவரது நீண்ட கிளர்ச்சியின் முடிவு அருகில் வந்துவிட்டது. வானங்கங்களே கலங்கிட, ஒளி தூய்மையானதும் தடுக்க முடியாததும் சக்தியை சேர்க்க தொடங்குச்சு. கடவுளுக்கு விசுவாசமான தூதர்கள் ஒளி வீசும் நோக்கத்துடன் நகர்ந்தனர். அவர்கள் நட்சத்திரங்களின் கூட்டமா பிரகாசித்தனர். லூசிபர் செய்த ஒவ்வொரு கிளர்ச்சியும், ஒவ்வொரு கிசுகிசு சோதனையும், ஒவ்வொரு கெடுபிடியான இதயமும் இப்போது தீர்ப்பை எதிர்கொண்டது. வரவிருக்கும் மோதலின் ஈர்ப்பை அவர் உணர முடிந்தது. அவர் அறிந்ததற்கு மிஞ்சிய ஒரு பெரிய ஒளி அருகில் வந்தது. விமோசகர் உலகில வந்துவிட்டார். அவருடைய இருப்பு லூசிபர் உருவாக்கிய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் எதிர்கொள்ளும். லூசிபரின் பெருமை இதுவரை இல்லாத அளவுக்கு ஏறினது. அவன் அரசர்களை ஏமாத்தினா, நாடுகளை வீழ்த்தினா, நூற்றாண்டுகளாக மனிதர்களின் இதயங்களை பாவத்துக்கு திருப்பினான். அவன் ஆட்சியாளர்களுக்கு பொறாமைய, தலைவர்களுக்கு பெருமைய, விசுவாசிகளின் இதயங்கள்ல பயத்தை கிசுகிசுத்தான். அவன் அமைதியாக யாரும் காணாம நகர்ந்தான். இருந்தாலும் அவனுடைய சக்தி முழுமையானதாக தோன்றியது. இப்போது முதன்முறையா அவன் ஏமாற்ற முடியாத ஒரு சக்திய, திருப்ப முடியாத ஒரு அதிகாரத்தை, தளராத ஒரு ஒளியை எதிர்கொண்டான். போர்த்தியோ அல்லது வாள்களோ இல்லாம காணாத உலகங்கள்ல துவங்கியது. லூசிபர் தன் வீண்ட தேவதூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எதிர்கொள்ள தயாரானான். அவர்களின் இறக்கைகள் இரவு போல் கருப்பாகவும், கண்கள் கோபத்தால் எரிந்தும், அவர்கள் வானத்தில் நிழல் போல் நகர்ந்தனர். அவன் கட்டளைகளை கிசுகிசுத்தான், அவர்களின் வஞ்சகத்தை கூர்மையாக்கினான், அவர்களின் பலத்தை நினைவூட்டினான். ஆனா அவன் அவர்களை ஊக்குவித்த போதும் அந்த ஒளி மேலும் பிரகாசமாக தளராம நிழல்களை ஒதுக்கிவிட்டது. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் அவர்களை சுற்றி பிரகாசமாகவும் அசைக்க முடியாதவர்களாகவும் எண்ணிக்கையற்ற பெரும் படையுடன் நின்றனர். லூசிபர் எண்ணற்ற காலங்களில் சேர்த்து கொண்ட அனைத்து ஞானமும் சக்தியும் கொண்டு தாக்கினான். அவன் குற்றச்சாட்டுகளை வீசினான், குழப்பத்தை விதைத்தான், இருளின் அலைகளை விடுவித்தான். அவன் மனிதர்களின் இதயங்களிலும் நுழைந்து ஆசை காட்டி, ஏமாற்றி, சோதித்து, மீட்பரிடமிருந்து ஒரே ஒரு ஆன்மாவையாவது விளக்க முயன்றான். ஆனா அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைந்தது. பெருமை, பயம், பொறாம ஆகியவை கடவுளின் நிலைத்த ஒளிக்கு பிறகு தளர்ந்தன. வானகத்தின் காற்றே கூட அவனை எதிர்த்தது போல இருந்து இறுதி மோதல் நிகழும் போது காலமே கூட மெல்லியதா உணரப்பட்டது. லூசிபர் போராடிய ஒவ்வொரு போரும், அவன் வளைத்த ஒவ்வொரு ராஜ்யமும், அவன் கெடுத்த ஒவ்வொரு பேரரசும் இப்போ தவிர்க்க முடியாத தீர்ப்பை எதிர்கொண்டன. அவன் வளைக்க முயன்ற மனிதர்களின் இதயங்கள் இப்போது உண்மையை நோக்கி இழுக்கப்பட்டன. அவன் கட்டுப்படுத்திய தலைமுறைகள், ஏமாற்றிய நாடுகள், பிரித்த குடும்பங்கள் எல்லாம் நீதியின் காணாத கையால் அழுத்தப்படுவதை உணர்ந்தன.
அவன் கிசகிசுப்புகளால் பாதிக்கப்பட்ட பெருமைமிக்க ஆட்சி நடத்துனர்களுக்கே கூட அவர்களின் தேர்வுகள் அந்த ஒளியை எதிர்க்க முடியாது என்பதற்கான உண்மை இப்போது நேரில் வந்தது. லூசிபர் கோபத்துல கர்ஜித்தான். அவனுக்கு பெருமையா இருந்தது அவனது பெருமைதான், இப்போது அது அவனுக்கு வேதனையாக மாறியது. அவன் விழுந்த தேவதூதர்களை இறுதியா ஒருமுறை போருக்கு அனுப்பினான். நிழல்கள் உயிருள்ள கடலை போல நீண்டன, இருண்டும் சக்தி வாய்ந்தும் தடுக்க முடியாததை எதிர்க்க முயன்றன. ஆனா அவர்கள் பிடிக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு விசுவாசமான இதயம் உறுதியாக நின்றது. ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு ஆசையும் தேவனுடைய பிரகாசமான நீதியின் முன் உருகி மறைந்தன. பல நூற்றாண்டுகளாக பரவலாகவும் பயங்கரமாகவும் இருந்த காலை நட்சத்திரத்தின் சக்தி சிதற தொடங்கியது. மீட்பவர், சூரியனை விட பிரகாசமாக ஒளிர்ந்தவர் அந்த மோதலின் நடுவில் இறங்கினார். லூசிபர் தெய்வீக இருப்பின் முழு பாரத்தையும் உணர்ந்தான். அவன் விதைத்த ஒவ்வொரு சந்தேகத்தின் கிசுகிசுவும் ஒவ்வொரு ஊழலின் விதையும் அளிக்கப்பட்டது. இருளுக்கு இழுக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒளிக்கு தள்ளப்பட்டன. அவன் கோபத்துல வெடிச்சு தன் முழு வஞ்சகமும் வலிமையையும் கொண்டு தாக்கினான். ஆனா அது பயனற்றதா இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கூர்மையா உருவாக்கிய அவனது யோசனைகள் தோல்வியடைந்தன. அவனது பொறுமையும் அறிவும் ஏமாற்றத்துல அவனது வல்லமை எல்லாம் அந்த தடுக்க முடியாத ஒளிக்கு எதிராக பலவீனமாகிவிட்டன. இறுதியில காலை நட்சத்திரமே தள்ளப்பட்டான். ஒரு காலத்துல பிரகாசமா இருந்த அவனது இறக்கைகள் இப்போது கருப்பாகி கிழிக்கப்பட்டு விட்டன. அவனுடன் அவனை பின்தொடர்ந்தவர்கள் எல்லோரும் கிளர்ச்சிக்காக தயார் செய்யப்பட்ட அந்த பாழில் அலறி கொண்டு விழுந்தனர். வானகம் அதிர்ந்தது, பூமி நடுங்கியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக படைப்பை துரத்திய நிழல்கள் நித்திய நீதியின் ஒளியில் மறைந்து விட்டன. ஒவ்வொரு பாவச் செயலும், ஊழலுக்குள்ளான ஒவ்வொரு பேரரசும், ஒவ்வொரு ஆசமொழியும் எல்லாம் முடிவுக்கு வந்தன. ஆனா தோல்வியிலையும் லூசிபர் தன் பெருமையை விட்டுக் கொடுக்கவில்லை. இருள்ல சிறைப்பிடிக்கப்பட்ட போதும் அவன் கத்தி கோபித்தான், தலைவணங்க மறுத்தான். ஒரு காலத்தில் ஒப்பற்றதாக இருந்த அவனது பிரகாசம் உடைஞ்சு விட்டது, அவனது சக்தி அழிந்து விட்டது. ஆனால் அவனது வெறுப்பு மட்டும் மீதம் இருந்தது. அவன் ஒரு எச்சரிக்கையா பெருமையும் கிளர்ச்சியும் எதை ஏற்படுத்தும் என்பதற்கான நிழலா மாறிவிட்டான். நம்பிக்கையுள்ள தேவதூதர்கள் காலை நட்சத்திரம் இனி எழ முடியாதபடி மூடப்பட்டதை உறுதியுடன் பார்த்தனர். அவனது முழு தாக்கத்திலிருந்து விடுபட்ட உலகம் ஒளியின் மீட்பு தொடங்கியன உணர ஆரம்பிச்சது. மனிதர்கள் இன்னும் பாவத்தால் சோதிக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் உண்மையின் பாதையை இருளுக்கு எதிராக நிற்கும் வாய்ப்பு பெற்றனர். பூமியின் ராஜ்யங்கள் ஒரு காலத்துல அவனது வஞ்சகத்தால் வடிவமைக்கப்பட்டவ இப்போது தங்களது தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொண்டன. இருப்பினும் விழுந்த தேவதூதர்கள் பிரகாசமானவரான லூசிபரின் கதை மிகப்பெரிய படைப்பும் கடவுளின் முன் தாழ்த்தப்படலாம் என்பதற்கான நினைவாகவே இருந்தது. காலை நட்சத்திரத்தின் முடிவு இறுதியானதா இருந்தது. நிழல்கள் விலகுன, விசுவாசிகள் மகிழ்ந்தனர். கடவுளின் ஒளி எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசிச்சது. ஒரு காலத்துல பிரகாசமாயிருந்த லூசிபர் இப்போது அகழியில் தன் பெருமையின் கைதியாக, கிளர்ச்சியின் சின்னமாகவும், அனைத்து படைப்புக்கும் எச்சரிக்கையாகவும் இருந்தான். போர் முடிந்தது, இருளின் ராஜ்யம் உடைந்தது, கடவுளின் நித்திய ஒளி தலை சிறந்து ஆண்டது. காலை நட்சத்திரத்தின் முடிவுக்கு பிறகும் லூசிபரின் நினைவு அனைத்து படைப்புகளின் மனங்களிலும் இதயங்களிலும் நிலைத்திருந்தது. இவன் இறுதி இருள தள்ளப்பட்டிருந்தாலும் அவன் தாக்கம் உலகில சுவடுகளை விட்டு சென்றது. பெருமை, பொறாமை மற்றும் ஏமாற்றத்தின் நிழல்கள் இன்னும் மனிதர்களின் இதயங்களில் நிலைத்திருந்தன. கீழ்ப்படிதலும் கிளர்ச்சியும் இடையே நடந்த போர் மறைந்து விடவில்லை. ஏனெனில் ஒளி மற்றும் இருள் இடையே செய்ய வேண்டிய தேர்வு ஒவ்வொரு தலைமுறையிலும் தொடரும். வீழ்ந்தவை இனி உலகில வெளிப்படையாக நடமாடவில்லை. ஆனா அவன் கிசுகிசுக்கள் இன்னும் நுண்ணிய முறையில உணரப்படுகின்றன. ஒவ்வொரு சுயநலச் செயலும், ஒவ்வொரு கோப வெடிப்பும், ஒவ்வொரு இரக்கம் அல்லது தய மறுப்பும் அவன் பல வருடங்களுக்கு முன்பு விதைத்த கிளர்ச்சியின் முதல் விதையிலிருந்து வந்தவன். மனிதர்கள் இப்போது கடவுளின் ஒளிய தேர்ந்தெடுக்கும் கடமையை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் அவன் விட்டு சென்ற நிழல் இன்னும் உலகில் காணப்படுகிறது. தேவதூதர்கள் ஜாதிகளுக்கிடையே நடந்து படைப்பாளிய நாடுபவர்களை வழிநடத்தி பாதுகாத்து வலிமை சேர்த்தனர். அவர்கள் எச்சரிக்கைகளையும் ஊக்கத்தையும் கொண்டு வந்தார்கள். கீழ்ப்படிதலின் சக்தி, நம்பிக்கையின் வலிமை, பணிவின் ஆசீர்வாதங்களை காட்டினார்கள். லூசிபரின் பாரம்பரியம் அவனை தொடர்ந்து வாழ்ந்த அனைவருக்கும் ஒரு சோதனையாக மாறியது. ஆசை மயக்கத்தை எதிர்க்க, கடவுளை நம்ப, இருளால் தொடப்பட்ட இடங்கள்ல ஒளியை எடுத்து செல்ல. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டு அகலியில் இருந்தான், நினைவுகளும் கோபமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை பாதிக்க முடியல. ஆனா பெருமை, வருத்தம் மற்றும் எதிர்ப்புட அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான்.
ஒரு காலத்துல தான் அடைந்த உயரங்களை, பெற்ற புகழ, பரலோக அரியணை அறையின் பிரகாசத்தை அவன் நினைவு கூர்ந்தான். இப்போது அவன் தன் கிளர்ச்சியின் கைதியா, படைப்பின் கதையில செதுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா மாறிவிட்டான். ஆனா அந்த இருளின் இடத்துல அவனுள் ஒரு புதிய எண்ணம் கிளம்பியது. அது நம்பிக்கையோ மீட்போ அல்ல, ஆனா நினைவில் நிலைத்திருக்க வேண்டும்ன்ற ஒரு உந்துதல் மட்டும். தோல்வியிலும் கூட பயமும் புராணங்களும் மூலம் உலகை வடிவமைக்க ஒரு வழியா அவன் தேடியான். அவனது வஞ்சகம், அவன் வீழ்ச்சி, அவன் செலுத்திய தாக்கம் பற்றிய கதைகள் மனிதர்களிடையே சொல்லப்பட்டன, நிழல்கள்ல கிசுகிசுக்கப்பட்டன, எச்சரிக்கை கதைகள்ல நினைவு கூறப்பட்டன. இதுலதான் அவன் ஒரு கசப்பான ஆறுதலை கண்டான். மீண்டும் எழ முடியாவிட்டாலும் அவன் பெயர் கிளர்ச்சி மற்றும் பெருமையின் சின்னமாக நிலைத்திருக்கும். இதற்கிடையில மனிதர்கள் கடவுளை கீழ்ப்படிதல, கட்டுப்பாடின்றி உள்ள இதயங்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகளை பற்றி தங்களது புரிதலை மீண்டும் கட்டி எடுத்தனர். வீழ்ந்த தேவதையின் கதை எச்சரிக்கையும் வழிகாட்டுதலுமா மாறியது. நம்பிக்கையுள்ள இதயங்கள் தீமையை எதிர்க்க முடியும், பாவத்தை வெல்ல முடியும், ஒவ்வொரு தேர்வும் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டன. ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்கான சோதனைகளை எதிர்கொண்டாலும் கடவுளின் ஒளி எப்போதும் மீதமுள்ள நிழலை விட பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆவிக்குரிய உலகம் கிளர்ச்சியாளர்களால சுத்திகரிக்கப்பட்டிருந்தானோ எப்போதும் விழிப்புடன் இருந்தது. லூசிபரின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பார்த்த தேவதைகள் தங்கள் பணியை தொடர்ந்தன. படைப்பை காத்து மனிதர்களை வழிநடத்தி தேர்வு செய்யும் சுதந்திரம் விளைவில்லாமல் கிளர்ச்சியாக மாறாமல் பார்த்துக் கொண்டன. அவ்வாறு கதை முன்னேறியது. மானை நட்சத்திரம் முடிந்துவிட்டாலும் அவனது வாழ்க்கையும் வீழ்ச்சியும் சொல்லும் பாடங்கள் எப்போதும் நிலைத்திருந்தன. படைப்பு என்றென்றும் மாறிவிட்டது. நிழல் வெற்றி பெறுவதால் அல்ல, ஆனால் ஒவ்வொரு இதயமும் முயற்சி செய்த ஒருவரின் நினைவுகளை ஏந்திக் கொண்டிருந்ததால். இருள் தோற்கடிக்கப்பட்டது, ஆனால் அதன் எதிரொலிகள் தொடர்ந்தன. அவை தைரியம், நம்பிக்கை மற்றும் பெருமையை விட ஒளியை தேர்வு செய்யும் நிலையான போராட்டத்தை வடிவமைத்தன. போர் முழுமையா திரும்பவில்லை, ஆனா அதன் தடம் நிரந்தரமாயிருந்தது. ஒவ்வொரு எதிர்ப்பும், ஒவ்வொரு பணிவும், ஒவ்வொரு நம்பிக்கையின் வெற்றியும் இவன் தோல்வியில கூட கிளர்ச்சியின் கதை ஞானத்தை கற்றுத்தரும் என்பதை நினைவூக்கியது. மாலை நட்சத்திரம் மறைந்து விட்டாலும் ஒளி மற்றும் நிழல், கீழ்ப்படிதல் மற்றும் பெருமை ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலும், ஒவ்வொரு மனித கதையிலும் என்றும் தொடர்ந்தது. உலகம் முன்னேறியது. தலைமுறைகள் ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து இறந்தனர். ஆனாலும் மாலை நட்சத்திரத்தின் நினைவு ஒருபோதும் மங்கவில்லை. லூசிபர் ஆழ்ந்த இருள வீசப்பட்டிருந்தாலும் அவனது கதை தொடர்ந்தது. தேவதூதர்களிடையே கிசுகிசுக்கப்பட்டு, மனிதர்களின் இதயங்களில் சுமக்கப்பட்டு, வானகத்திலும் நினைவு கூறப்பட்டது. அவனது எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு எச்சரிக்கையா, பெருமை, ஆசை மற்றும் படைப்பாளிக்கு எதிரான கிளர்ச்சி என்ற கதையா மாறியது. தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரே போல் கடவுளை விட்டு விலகுவதின் ஆபத்தையும், கீழ்ப்படிதலை விட அதிகாரத்தை நாடுவதின் விலையும், பணிவை மறப்பதின் ஆபாயத்தையும் அவன்ல பார்த்தன. பூமி ஒளியால் நிரம்பியிருந்தாலும் நிழல்கள் இன்னும் இதயங்கள்ல தங்கியிருந்தன. பொறாம, பேராச, சுயநலம் அல்லது பெருமை எனும் ஒவ்வொரு செயலிலையும் வீழ்ந்த தேவதூதரின் தாக்கம் ஒரு சுவடாயிருந்தது. மனிதர்கள் இந்த நிழல்களை சிறிய முறையிலும் பெரிய முறையிலும் எதிர்கொண்டனர். ஒரு தலைவரை ஆசை கவரலாம், ஒரு பெற்றோரை கோபம் கவரலாம், ஒரு குழந்தைய கீழ்ப்படியாம கவரலாம். ஒவ்வொரு முறையும் அந்த தேர்வு அவர்களுடையது. இந்த சோதனைகள்ல ஆண்களும் பெண்களும் எதிர்த்து நிற்கவும், கடவுளை நம்பவும், நியாயமானதை பற்றிக் கொள்ளவும் கற்றுக்கொண்டார்கள். கதிரவன் நட்சத்திரத்தின் நினைவு ஒரு வழிகாட்டியாகவும், அமைதியான ஆசானாகவும் இருந்து, நம்பிக்கையை விட பெருமை மேலோங்கும் போது என்ன நடக்கிறது என்பதை காட்டியது. தேவதூதர்கள் மனிதர்களிடையே தெரியாமல் நடந்தனர். வழிகாட்டலும் பாதுகாப்பும் ஆறுதலும் வழங்கினர். அவர்கள் பயந்தவர்களுக்கு தைரியம் கிசுகிசுத்தனர். பலவீனமானவர்களின் மனதை உறுதிப்படுத்தினர். விசுவாசிகளுக்கு கடவுளின் ஒளி மிக கருமையான சோதனைகளையும் வெல்லும் என்பதை நினைவூட்டினர். ஒவ்வொரு விசுவாசமான ஆன்மாவும் ஒரு நம்பிக்கையின் ஒளி கோபுரமா, லூசிபரால் விட்டுச் செல்லப்பட்ட நிழல்களுக்கு எதிரான ஒரு சிறிய வெற்றியா மாறியது. ஒவ்வொரு கீழ்ப்படிதலும், தயவும், இரக்கமும் ஒரு காலத்துல பரலோகத்தை அதிர வைத்த கிளர்ச்சிக்கு எதிரான ஒரு வெற்றியா இருந்தது. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டாக எழியிருந்தான், நினைவுகளும் கோபமும் வருத்தமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை தொட முடியல, ஆனாலும் உலகம் தன்னை எதிர்த்து திரும்புவதை அவன் உணர்ந்தான். ஒவ்வொரு நீதிமான செயலும், கடவுளை பின்பற்றும் ஒவ்வொரு தேர்வும், பெருமையும் ஆசையும் எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மனதும் அவனுக்கு அமைதியான கண்டிப்பாக இருந்தது. கடவுளுடன் போட்டியிட விரைந்தவன் இப்போது தன் சொந்த திட்டங்கள், படைப்பின் சுதந்திர விருப்பமும் விசுவாசமும் மூலம் முற்றிலும் முறியடிக்கப்படுவதை மட்டும் பார்க்க முடிந்தது.
தோல்வியிலும் கூட லூசிபரின் கதை ஒரு நோக்கத்துக்காக பயன்பட்டது. அவன் எழுச்சியும் வீழ்ச்சியும் மூலம் படைப்பு கற்றுக்கொண்டது. ஒரு காலத்துல அவன் எல்லா தேவதைகளிலும் பிரகாசமானவன், காலை நட்சத்திரம், அழகு, ஞானம், ஒளி ஆகியவற்றால் நிரம்பியவன். ஆனா அவனுடைய இதயத்துல பெருமை வேரூன்றிய போது அவனும் விழுந்து விட்டான். அவனுடைய கிளர்ச்சி ஒரு பாடமா மாறியது. எந்த வரமோ, எந்த திறமையோ, எந்த மேன்மையோ பெருமை மற்றும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளில் இருந்து ஒரு ஆன்மாவை காப்பாற்ற முடியாது. அவனுடைய சூழ்ச்சி, பொறுமை, சக்தி ஆகியவை வலுவானவை. ஆனால் அவை கடவுளின் நித்திய ஒளி மற்றும் நீதியை ஒருபோதும் வெல்ல முடியாது. அந்த பாடம் எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கிறது. தேவதைகள் அதை நினைவு கூறுதன, மனிதர்களும் அதை நிவில் வைத்திருந்தனர். ஒவ்வொரு காலமும் தன் சொந்த சோதனைகளையும், தன் சொந்த ஆசைகளையும், ஒளி மற்றும் நிழல் இடையிலான தன் சொந்த போரையும் எதிர்கொண்டது. பெருமை வீழ்ச்சிக்கு காரணமானது, ஆனா பணிவு ஆசீர்வாதத்தை தருகிறது. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் கடவுளின் அருளை ஈர்த்தன. மேலும் நிழல் எவ்வளவு சூழ்ச்சியோ அல்லது பொறுமையோ இருந்தாலும் ஒளி எப்போதும் இருள வென்றது. இருப்பினும் லூசிபரின் கதை நம்பிக்கையையும் கொண்டிருந்தது. ஏனெனில் ஆசை வலுவாக இருந்தாலும், நிழல் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஒளி அதை வெல்ல முடியும் என்பதை அது காட்டியது. ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் ஒவ்வொரு இதயத்துக்கும் தேர்வு செய்யும் சக்தி இருப்பத, ஒவ்வொரு ஆன்மாவும் இருளை எதிர்க்க முடியும் என்பத, மேலும் ஒவ்வொரு தைரியமும் விசுவாசமும் முக்கியம் என்பதை இது நினைவூட்டியது. வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் பாரம்பரியம் எச்சரிக்கையும் வழிகாட்டியும் ஆனது. ஒளியின் மதிப்பை கற்றுத்தந்த ஒரு நிழலாக இருந்தது. வானகத்துல தேவதூதர்கள் கடவுளின் நிலையான வெற்றியில மகிழ்ந்தனர். பூமியில மனிதர்கள் தேர்வுகளுக்கு விளைவுகள் உண்டு. பாவம் துக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் நம்பிக்கை மிகுந்த பொறுமையும் சூழ்ச்சியையும் கொண்ட ஏமாற்றுபவர்களை கூட வெல்லம்மியு என்ற அறிவை முன்னெடுத்தனர். பெருமை மற்றும் பணிவு, பாவம் மற்றும் நீதிமை, ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலையும் தொடர்ந்தது. ஆனா நிலையான உண்மை தெளிவாவே இருந்தது. கடவுளின் ஒளியை யாராலையும் வெல்ல முடியாது. அன்பும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் எல்லா நிழலையும் தாண்டி நிலைத்திருக்கும். எதிரியுமான, சோதிப்பவருமான, குற்றம் சாட்டுபவருமான லூசிபர் தோற்கடிக்கப்பட்டார். இருந்தாலும் அவரது கதைப்படைப்பில் என்றும் பதிந்திருந்தது. அது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு கதை. ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், விசுவாசிகளை வழிநடத்தவும், பெருமையின் ஆபத்துகளை எச்சரிக்கவும் பயன்படும் ஒரு கதை. ஒரு காலத்துல வானங்களை ஒளிர வைத்த அவரது பிரகாசம் இப்போது ஒரு நிழலா, ஒரு பாடமாக, ஒரு எச்சரிக்கை கதையா மாறிவிட்டது. இந்த வகையில காலை நட்சத்திரத்தின் கதை தொடர்ந்தது மகிமையில் அல்ல, நினைவில் என்றும் நிலைக்கும் அந்த பாடத்தை போதிக்க. கடவுளின் ஒளி என்றைக்கும் நிலைத்திருக்கும். கிளர்ச்சியின் நிழல் அதை ஒருபோதும் வெல்ல முடியாது. அவ்வாறு உலகம் தாவழியில நடுங்கடு. ஒளி வானத்தையும் பூமியையும் நிரக்கிறது. மனிதர்கள் இன்னும் சோதிக்கப்படுகிறவர்களாயிருந்தாலும் பணிவும் நம்பிக்கையும் கொண்ட கீழ்ப்படுதலின் வழியே அறிந்திருந்தார்கள். வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் நிழல் நிலைத்திருந்தது. ஆனா அது ஒவ்வொரு இதயத்துக்கும் கடவுளை பின்பற்றலாமா, அகம்பாவத்தை பின்பற்றலாமா என்ற தேர்வை நிலைவூட்டும் ஒரு நினைவாக மட்டுமே இருந்தது. போர் முடிஞ்சுவிட்டது. அந்த பாடம் என்றும் நிலைத்தது. கடவுளின் ஒளி எப்போதும் விட அதிகமா பிரகாசிச்சது.

0: எபேசியர் புஸ்தகம் 5:16.
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பொல்லாத நாட்கள். அதனால என்ன நாட்கள் பொல்லாதவனவர்களால் நம்ம என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நம்ம கொடுத்த நாட்கள், நம்ம கொடுத்த நேரங்கள், நம்ம கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கத்திற்காக பிரயோஜனப்படுத்தணும். நம்ம எப்படியானாலும் வாழலாம். இந்த வாழ்க்கையில வந்து ஆண்டு பிரியமில்லாம வாழ்னாலும் வாழலாம். நிறைய பேர் பாருங்க, சீனமாலையும் சீரியல்லையும் இன்னும் பல பேதமான காரியங்கள்லையும் இருக்கிறாங்க, எத்தனையோ பாவங்கள்லயும் அடிமையா இருக்காங்க, அப்படி வாழலாம். ஆனா கத்திற்காக பிரயோஜனப்படுத்தி அந்த நாட்கள் வந்து நமக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கத்து வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம்னா ஆண்டு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம எப்படியானாலும் வாழ்நாள் வாழ்ந்தா கத்தர் ஒரு நாள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை தான். அதுதான் கத்துடைய வேதம் சொல்லு, நாட்கள் பொல்லாத ஆனதால் என்ன செஞ்சிருங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. தங்கத்தோட மேலானது. யோபான் சுவிசேஷம் 5:4.
1: பகல்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
0: பாத்தீங்களா, ஒருவனும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருது. ஆண்டவர் சொல்ற ஆண்டவராக இயேசுகிறது தான் சொல்றாரு, பகல் காலம் இருக்க மட்டும் பிதாவின் அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனு கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருது. அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம போய் கைப்பறி யாருக்காவது கொடுக்கலாமா? யாருக்காவது இயேசு பத்தி சொல்லலாமா? இல்ல நம்ம செவம் பண்ணலாமா? அப்படின்னு சொன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம என்னதான் நினைச்சாலும் முடியாது. பைபிள் வாசிக்கலாம், பைபிள் கூட என்ன செஞ்சிருவாங்களாம், பைபிள் வசனத்தை கூட கிடைக்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி, கத்தடி வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி நம்ம கத்தர் என்ன செஞ்சிருக்காரு? சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம பைபிள் தேடினாலும் பைபிள் கிடைக்காது, செபிக்கிற்கு ஆட்களை தேடினாலும் ஆட்கள் கிடைக்காது. எங்கேயாவது சரி சர்ச்சையில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சா கூட உட்கார முடியாது. நம்ம இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தாட்டா அப்புறம் அது ஒரு நாட்கள் வருமா நினைச்சாலும் வரவே வராது. அதனால நம்ம எங்க போனாலும் தேடும். அதான் ஆண்டவராக இயேசுக்கிட்டே சொல்றார், பகல் காலம் இருக்க மட்டும் என் அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்னதான் ஜெபிக்கணும், துதிக்கணும், எங்கேயாவது யாருக்காவது கூட போய் ஜெபிக்கலாமா, யார்ட்டையாவது கத்துடி வார்த்தை கேட்கலாமா நினைச்சா நீங்க எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. பைபிள் வாசனா கூட ஒரு ஆறுதலா இருக்கணும்னு நினைச்சா கிடைக்காது. ஆமோசில் வாசித்து பாருங்க, ஆமோசின் புஸ்தகம் 8:11.
1: இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல.
0: அந்த பஞ்சம் என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல,
1: ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல,
0: தண்ணி கிடைக்காத அந்த தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம்,
0: கர்த்தருடைய வசனம் அல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம்
1: கேட்க கிடையாத பஞ்சத்தை
0: கேட்கவே முடியாது. கேட்க கிடையாது, வாசிக்க முடியாதுன்னு கூட சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கேட்க கிடையாத
1: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று.
0: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: யார் சொன்னது? கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொன்னாரு. பஞ்சம் ஆண்டோடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்சம், கத்துடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்சக்காலத்தை அனுப்புவேன் சொல்றாரு. கத்துடைய வாசனத்தை கேட்கணும் எங்கெல்லாம் போய் அதுக்கடுத்து வாசிங்கன்னா சமுத்திரம் எங்கெல்லாம் தேடி பார்த்தாலும் கத்துடைய வாசனத்தை அப்படி புள்ள வாசரு.
1: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள்.
0: இப்படிப்பட்ட நாட்கள் தான் நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜன படுத்திக்கோங்க. பைபிள் வாசிங்க, செவிங்க, துதிங்க, கத்துட்டு கேளுங்க. ஆண்டவரே நான் எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. இப்ப நீங்க அழுதாலும் கிடைக்க முடியாது. புத்தி இல்லாத கண்ணிகளை பார்க்கிறோம். மத்தேயு 25 புத்தி இல்லாத கண்ணிகள் வந்து கதை தட்டுறாங்க. தீவெட்டி இருந்தது, எண்ணெய் மட்டும் இல்ல, வாங்க பொருட்களை கதை மூடிச்சு. அவங்க வந்து கத்தாவே கத்தாவே எனக்கு கதை தரங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ எவ்வளவு தரணும் அறியே. மத்தேயு சுவிசேஷம் 25:10 மாத்திர வாசிங்க. 10:11 நீங்கள் எல்லாரும் பைபிளை தயவுசெய்து எடுத்துக்கோங்க.
1: அப்படியே
0: அப்படியே
1: அவர்கள் வாங்க போன போது,
0: அந்த புத்தில்லாத கன்னிகள் வாங்க போன போது,
1: மணவாளன் வந்து விட்டார்.
0: மணவாளன் வந்து விட்டார்.
1: ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
0: கதவு என்ன ஆயிடுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம என்னதான் தேடணும்னு நினைச்சாலும் தேட முடியாது. கதவு அடைக்கப்பட்டது. பின்பு
1: மற்ற கன்னிகைகளும்
0: வந்து
1: ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
0: இவங்க புத்தியுள்ள கன்னிகள் எண்ணெய் வச்சிருந்தாங்க, தீவெட்டி வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. உங்க வாங்க போனதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எவ்விடத்த நான் உங்களை என்ன செய்யல அறியல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம்லாம் வாழ்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலான்னு மனசோம்னா கத்தர் வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, நீ எவ்விடத்தரோ ஏன்னா உங்களை அறியலன்னு சொல்வாரு. அந்த நிலைக்கு போயிடாத வெடிக்கு நாட்கள் பொல்லாத ஆண் அப்படின்னா காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். நம்ம கொடுத்த நாட்கள் ஒவ்வொரு வினாடியும் பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா? பிரயோஜனப்படுத்தணும். நாளைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு நம்மளுடையது இல்ல. நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். லேட்டா கத்துற வரலாம் சொல்லு, நான் உங்களை அறியல, நீங்க எவ்விடத்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னு பார்த்தா எண்ணெய் இல்ல அவங்க கிட்ட. அது மாத்திரல, கத்திர பிரியமான வாழ்க்கை வாழாதனாலதான் நீ எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியல அப்படின்னு சொல்லிடுவாரு. எதுக்கோ எண்ணெய் இருக்கோ இல்லையோ கத்திற்காக நம்ம வாழ்வோமானா கத்திர ராஜ்யத்துல நித்திய காலமா நித்தி காலமா வாழ முடியும். இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அழுதாலும் கிடைக்காது. எப்ரேயின் புஸ்தகம் 12:16 அந்த நாட்களை அழுதாலும் கிடைக்காது. கண்ணீர் விட்டாலும் மனம் திரும்ப முடியாது.
1: ஒருவனும் வேசிக்கல்லனாகவும்
0: ஒருவேளை போஜனத்திற்காக
1: தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள்.
0: ஏனென்றால்
1: பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்
0: விரும்புறாரு. அந்த ஏசா எப்படியாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்புறாரு. விரும்பியும்
1: ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனார்கள்.
0: ஆமாறிமானவர்களே, இந்த காலத்தில் மனம் திரும்பாவிட்டால் கண்ணீர் விட்டு அழுதாலும் கதறி அழுதாலும் மனம் மாறுதல் காண முடியாது. இந்த கொடுத்த நாட்கள் அதுதான் கத்திர வேதம் சொல்லுது. நாட்கள் பொல்லாத ஆன அப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. கண்ணீர் விட்டு அழுதல் மனம் திரும்பல் காண முடியாது. நம்ம கொடுத்த நாட்கள் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். நம்ம எதெல்லாம் மனம் திரும்பணுமோ, எதெல்லாம் ஆண்டு பிரியமான பிள்ளை இல்லாம எப்படிலாம் வாழ்றோமோ அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும். வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம் 10:6.
1: இனி காலம் செல்லாது.
0: இனி என்ன செய்யாது? காலம் செல்லாது. எங்க வெள்ளம் வரும், எல்லா இடத்துல வெள்ளம் வருது, பஞ்சம் வருது, தீ பிடிக்குது. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், சண்டை எல்லாமே நிறைவேறிச்சு. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் மத்திய 24 வீட்டுல வாசித்து பாருங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாத ஆனவிலையால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, நமக்கு என்ன காலங்கள், நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம், நம்ம ஆசிக்கு கேட்ட முதலாவது பகுதி ஓசியான் புஸ்தகம் 10:12.
1: அவரை தேட காலமா இருக்கிறது.
0: இது என்ன காலம்? இது இயேசு கிறிஸ்து தேட காலம். இந்த காலத்துல அங்க போகணும் இங்க போகணும் நிறைய பேர் பாருங்க. நிறைய காலங்களில் இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க சுத்தி பார்க்க போனோம், இங்க சுத்தி பார்க்க போனோம். காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு. சினிமா போகிறதும், அங்க சுத்தி பார்க்க போறதும், இங்க சுத்தி பாக்கறதும், நாட்கள் வேஸ்ட் பண்ணி அங்க போகணும் இங்க போகணும் சொல்லி நாட்கள் எதை பண்ணிடுற வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் தேடினாலும் கிடைக்காது. சத்தியத்தை வந்து அண்டர் நமக்கு எவ்வளவோ விலைக்கு கொடுக்கறாரு. இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள். இங்கங்க போறது இப்படி இருந்தா கத்தரை தேட முடியாது. நம்ம அங்க போகணும் பொழுது கழிக்கிறதுக்காக, அங்க போகணும் இங்க போகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த நேரத்துல சீரியல் பார்ப்பாங்க, நிறைய பார்க்கலாம், அந்த நேரத்துல எப்படியாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அழுதாழ்ந்த நாட்கள் கிடையாது. கத்தரை தேடக்கூடிய காலம், என்ன காலம் சொல்லுங்க? கத்தரை தேடக்கூடிய காலம். இந்த நாள் விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு ஒரு நாள் கிடைக்காது. அதான் இங்க சொல்றாரு, ஏசாயின் புஸ்தகம் 55:6
1: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்,
0: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்
1: அவரை தேடுங்கள்,
0: அவரை தேடுங்கள்,
1: அவர் சமீபமாயிருக்கையில்,
0: அவர் சமீபமாயிருக்கையில்
1: அவரை நோக்கி கூப்பிடுங்கள்,
0: அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டடித்தக்க சமயம், கர்த்தரை கண்டடித்தக்க சமயம், இன்னொரு காலம் வராது. இதுதான் கண்டடித்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி நமக்கு தேடணும். தேடணும்னா கர்த்தர் வரப்போறாரு. ஒரு வருகைக்கு நம்ம தேடி அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தேட வேண்டும். நம் பொழுதுபோக்குக்காக ஏதோ வேற வேற காரியங்களை செய்துட்டு இருப்போம்னா, நிறைய பேர் செய்தி பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமா பார்ப்பாங்க, நிறைய பேர் இந்த பொழுதுபோக்குக்காக ஏதாச்சும் போனன் நோண்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் போனன் ஓன்றது பொழுதுபோக்குக்கு உண்டான காரியங்கள் இந்த நம்ம தேசத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் நம்ம தேசத்துல உலகம் முழுதுமே நடந்து கொண்டிருக்குது. ஆனா கத்திர வேதம் சொல்லி இது என்ன செய்ய, இது என்ன காலம்? கத்தரை தேடக்கூடிய காலம். நம்ம கத்தரை தேடுவோம். யோசா பார்த்து சொல்றாரு, வாசு பிறகு 2:4 அப்படியே
1: யூதா ஜனங்கள்,
0: யூதா ஜனங்கள்
1: கர்த்தரிடத்திலே,
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட கூடினார்கள்.
0: எது கூடினார்களா? சகாயம் தேட கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து,
0: எல்லா பட்டணங்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து
1: அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை தேட வந்தாங்க. எதுக்கு? சகாயம் பெற. நம்மளும் இந்த காலத்துல கர்த்தரை தேட வேண்டும். இந்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், நமக்கு நாள் கிடையாது. பிரியமானவர்களே, காலங்கள் கொடிய காலம். 2 Timothy 3:1 இந்த கடைசி நாளுக்கு எப்படிப்பட்ட நாட்களா பாருங்க.
1: மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்,
0: பாத்தீங்களா இருக்காங்களா இல்லையா, மனுஷர்கள் தற்பிரியராயும்,
1: பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும்.
0: வீம்புக்காரன், நீ என்ன சொல்ற, நான் என்ன கேக்குறது, பணம் சம்பாரிச்சா போதும். வீம்புக்காரராயும்,
1: அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
0: எந்த பிள்ளைகளாவது தாய் தகப்பன் கீழ்படுப்பாமா அப்படின்னு தானே போய் சொல்லுதுங்க. பாருங்க, தாய் தகப்பன் கீழ்படியாதவர்களாயும்,
1: நன்றி அறியாதவர்களாயும்
0: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்
1: சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும்
0: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
1: கொடுமை உள்ளவர்களாயும்
0: நல்லவர்களை பகைக்கிறவர்களாயும்
1: துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும்
0: இருமாப்பு உள்ளவர்களாயும்
1: தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
0: பலன் என்ன செஞ்சாங்களா? மறுதளிப்பராய் இருப்பார்கள்.
1: இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
0: கடைசி காலம், அதான் கடைசி காலம். எப்படி காலமா இருக்கும்? கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக சொல்லிட்டு 5 எத்தனையோ காரியங்களை நம்ம கேட்டோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடுறா வெளிக்கு. இது கர்த்தரை தேடக்கூடிய காலம். 2 துவாசித்தோம், யோசா பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்களாம்? 2:24
1: அப்படியே யூதா ஜனங்கள்
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட
0: கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: அவர்கள் எல்லாரும் என்ன, எங்க வந்தாங்களா? எல்லா பட்டணங்களும் எங்க வந்தாங்க? கர்த்தரை எதுக்கு? சகாயம் பெற்றுக்கொள்ள. ஹலேலூயா. யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாருங்க, அதுல 13 2:4
1: யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும்,
0: பாத்தீங்களா அவங்க மட்டும் வரல, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும்,
1: அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட, கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
0: கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? எதுக்கு நின்றாங்க? கர்த்தர தேட. பெண்ஜாதிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், குமாரரும் கூட. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? வாலி பிள்ளைங்க எங்க போயிட்டு வரட்டும், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், அங்க போயிட்டு வரட்டும், இங்க போயிட்டு விட்டுறோம். வாலிபர்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு நான் கேட்பாரு இல்லையா? குமாரர் கூட எல்லாரும் வந்து எங்க நின்னாங்களா? எங்க நின்னாங்க? அவருக்கு முன்பாக நின்றார்கள். எங்க நின்றாங்க? எல்லாம் கர்த்தர தேட அவருக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருக்கோம்? எல்லா குடும்பங்களும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இல்லைனா இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள், இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய காலம். இந்த காலத்தை விட்டுட்டோம்னா இன்னொரு காலம் நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. கர்த்தர் தேடக்கூடிய காலம், நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவனை தேடக்கூடிய காலம். ஹலேலூயா. அதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 9:10.
1: கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை,
0: உங்களை தேடுகிறவர்களை
1: நீர் கைவிடுகிறதில்லை.
0: நீர் கைவிடுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தர் தேடுறாங்களோ அவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். கர்த்தர் தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தேடினா கர்த்தர் ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். இது தேடக்கூடிய காலம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கூட தேடக்கூடிய காலம். அதான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் சொன்னார் சொன்னதுதான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒன்றுமே ஒழிந்து போகாது.

0: கர்த்தர் சொல்லுது. நம்ம உள்ளத்துல பாட்டு பாடிட்டு எங்கேயோ பார்த்துட்டு பாட்டு பாடுறோம், எங்கேயோ பார்த்துட்டு ஒரு கடமைக்காக பாடக்கூடாது. அதை அவர் என்ன சொல்ல, பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ளணும். எங்கேயோ பார்த்துட்டு, எங்கேயோ யோசிச்சுட்டு, எங்கேயோ சிந்திச்சுட்டு வாய்த்து மாத்திரம் பாடக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையை நினைச்சு நினைச்சுட்டே அவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் பாருகிற ரொம்ப சமீபம், நம்ம அவரை தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். 116 சங்கீதம் 17 வசனம்.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி,
0: நான் உனக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
0: நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலி செலுத்தி, ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் தொழுது கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வந்துட்டோம், தொழுது கொள்ளணும். யோவான் சுவிசேஷம் 4 23 வசனம்.
1: உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள்,
0: தொழுது கொள்கிறவர்கள்
1: பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
0: ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ள காலம் வரும். உண்மையாக அவர் தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். என்ன செய்யணும்? உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். அதான் மார்க் லூசு விசேஷம். ஆண்டவர் எப்படி தொழுதுகள் சொல்றாரு பாருங்க. மார்க் லூசு விசேஷம் 7:6 வசனம், 7 வசனம்.
1: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
0: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக,
1: இந்த ஜனங்கள்,
0: இந்த ஜனங்கள்
1: தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணிறார்கள்.
0: அதான் முதல் சொல்ல பாத்தீங்களா, என்ன செய்யறோம்? உதடுனால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றோம்.
1: அவர்கள் இருதயமோ,
0: அவர் இருதயமோ
1: எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: சும்மா நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம், நம்ம இருதயம் எங்க இருக்குதா? ஆண்டவர் விட்டு தூரமா விலகி இருக்கிறதா? நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம எப்படி இருக்கோமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றேன் ஆண்டவரே, என் இருதயமோ உமை விட்டு விலகி தூரமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்போம்.
1: மனுஷருடைய கற்பனைகளை,
0: மனுஷருடைய கற்பனைகளை
1: உபதேசங்களாக போதித்து,
0: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமா போதித்து நிறைய இந்த சிவப்பு அது இது வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அதன் கற்பனைகளை உபதேசமா போதித்து
1: வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும்.
0: வீணா என்ன செய்யக்கூடாது ஆண்டவருக்கு? என்ன செய்யக்கூடாது? வீணான ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம இருந்து எங்கேயோ இருக்கோம், யோசனை எங்கேயோ இருக்கோம், இங்க நம்ம பாடுவோம், வேடிக்கை பார்ப்போம், வாராங்க யாரு வராங்க போறாங்கன்னு பாடுவோம். அந்த ஆராதனை தேவன் விரும்புறது இல்லை. உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேணும். எனக்கு ஆண்டவர் கேப்பா, ஆண்டவர் உண்மையோடு போய் தொழுது கொள்ளும்படி கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்ய. நாட்கள் பொல்லாத ஆன அப்படி காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரவச்சு முத கத்துற தேடுற காலம், ரெண்டாவது என்ன செய்யணும்? கத்துற தொழுது கொள்ளணும். ஏதோ கடமைக்கு இல்லை, ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ இல்லை. நம்ம பாடும்போது உண்மையாக பாடணும், பரிசுத்த அலங்காரத்துடனே பாடணும். அது மாத்திரம் ஸ்தோத்திர பண்ணி நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ளணும். உள்ளாடி இதயத்திலிருந்து அதை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? எப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமா? மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. வாசித்து பாருங்க, லேபிராம் புஸ்தகம் 22:29 வசனம்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்
1: மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக.
0: மனப்பூர்வமாய் அதை செலுத்த வேண்டும். தான் பார்த்தோம், ரெண்டு உதாரணம் பார்த்தோம். ஒரு தோரணம் ஏசா மனம் போல வாழ்ந்தாரு, ஆனா அப்புறம் வரும்போது அவர் நினைச்சாலும் முடியாம போயிடுச்சு. புத்தில கண்ணிகள் அலட்சியமா இருந்தாங்க, புத்தி உள்ள கண்ணி நினைச்சாங்க. என்ன அவங்களுக்கு கூட என்ன இருந்தது? தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் தீவெட்டி எதை குடிக்க, ரட்சிப்பு இருந்துச்சு, எண்ணெய் எதை குடிக்க, பரிசுத்த ஆவியன் இருந்தாரு. புத்தி இல்லாத கண்ணியில என்ன இல்ல? தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. போயிட்டு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆயத்தப்பட்டு பின்னால ஆயத்தப்படலாம், அவர் அரணி பாத்துக்கலாம்னு சொல்லி வந்து ஆயத்தப்பட்டு வந்து காத்துட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? எவ்விட தவிர நான் உங்களை அறியே. அந்த கதைக்கு நம்ம யாரும் தள்ளப்படக்கூடாது. ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதுதான் சொல்லி தேடக்கூடிய காலம். அவர் தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள வேண்டும். உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். சோத்திரம் பண்ணி அவர் தொழுது கொள்ள வேண்டும். வைபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள். அன்று சொன்னார், பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய் வருனாரு, எல்லாம் வந்துருச்சு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை வந்துருச்சு. பஞ்சங்கள், நெருப்புனால ஆபத்துகள், அது மாத்திரல்ல, நெருப்புனால வெள்ளங்கள்

0: சண்டை நாட்கள் கொல்ல தான அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தாட்ட இன்னொரு நாட்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அருமையானவர்களே, முதலாவது கர்த்தர் தேடக்கூடிய காலம், ரெண்டாவது அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம் தான் பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 4:14
1: நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்.
0: ஆமா அருமையானவர்களே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற இந்த காலத்துல மௌனமா துதிக்காம ஜெபிக்காம வேத வாசிக்காம இருந்தால், மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும்
0: ரட்சிப்பும்
1: வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்திலிருந்து நீ துதிக்கலினா ஜெபிக்கலினா வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
1: அப்பொழுது
0: நீயும்
1: உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி
0: உனக்கு
1: ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: யாருக்கு
1: தெரியும்
0: ஆமா, எத்தனையோ பேர் பாருங்க ஆண்டு தேடாம எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டு தெரியல அவங்களை, ஆண்டு தேடுறது அவங்களுக்கு தெரியல, தெரியாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. நம்மளை கர்த்தர் அவர் தேடக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: கர்த்தர் நம்ம தேடக்கூடிய கிருபை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம தேட ஆண்டவர் அறியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நினைச்சு பார்த்தா எங்க ஊர்ல யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் இல்ல. நான் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு தேடக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எங்க ஊரே ஒரு கிராமம், அதுக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பைபிள் வந்து ஆண்டரை பத்தி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒண்ணும் புரியவே செய்யாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு, எங்க அம்மா இருந்தப்ப நான் போன எங்க அம்மா இருந்தப்ப அப்ப நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், எஸ்பா நான் என்ன செய்யறது தெரியல, எங்க அம்மா இருந்துட்டாங்க, இனிமே உங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஆண்டு சொன்னாரு 139:9
1: நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து
0: சமுத்திரத்தின்
1: கடையாந்திரங்களிலே
0: போய் தங்கினாலும்
1: அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுக்கரம் என்னை பிடிக்கும்.
0: உமது வலதுக்கரம் என்ன செய்ய பிடிக்கும் ஆண்டு இந்த வாக்கு தான். அப்பலாம் எனக்கு ஒண்ணு தெரியாது ஆண்டு சொல்லிட்டு போயிட்டேன். ஆண்டவரே எப்படி இனிமேல் அறிஞ்சிக்கொள்ள முடியும், இனிமேல் உங்களுக்கு தெரிய முடியாது, நம்ம என்ன செய்யலாம், பழைய வழிக்க போயிடலான்னு இருந்தோம். ஆனால் ஆண்டு இந்த வார்த்தை வந்து நான் எங்க ஊர்லேருந்து சென்னைக்கு போடுறப்ப, எங்க அம்மா இருந்துட்டாங்க சென்னைக்கு போறப்ப இந்த வாக்குத்தம் கர்த்தர் கொடுத்தாரு. அது போனால் சென்னையில் போனாலும் எங்கள் சித்தி மகா எங்களை என்னை வந்து சர்ச்சைக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, எல்லா இடத்துக்கு போவாங்க. அப்புறம் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போனார். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் என்னை விடவே இல்லை. அல்லேலூயா, ஆண்டு நான் தூரமாக போனாலும் கர்த்தர் தேடி தேடி வந்தார். அல்லேலூயா, நமக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அதே போல கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ்தர் 4:14
1: நீ இந்த காலத்திலே
0: மௌனமா
1: இருந்தால்.
0: நம்மளே வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருவங்க பேரை போட்டு வாசிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு
0: சகாயமும்
1: ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்துல நீங்கள் நானும் சொல்லாட்ட கர்த்தர் என்ன செஞ்சு கர்த்தர் எப்படியா சொல்ல வச்சிருவாரு. வேறொரு இடத்திலிருந்து எழும்போ அப்பொழுது
1: நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: எத்தனை பேர் கிடைக்கல, நமக்கு இயேசுக்கு அறியக்கூடிய பாக்கியம் எல்லாம் அல்ல ஆண்டவர் அறியமையான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல மௌனமா இருந்தால் வேறு வழியா அந்த ரட்சிப்பை தேவன் தந்துருவார். யார் மூலமா அது, ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிரும். இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்துட்டோம்னா பைபிள் வாசிக்காம செபிக்காம துதிக்காம தேவனை ஆராதிக்காம இருந்துட்டா வேற வழியா எப்படியாவது கத்திருந்த நீலகிரி கொடுத்துருவாரு. நம்ம கொடுத்த பாக்கியம் நம்ம வந்து இழந்துருவோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும், மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும், ரட்சிப்பை பத்தி சொல்லணும், கர்த்தர் சகாயம் பண்றாரு சொல்லணும். சொல்லுனா கர்த்தர் வேற வழி யாருக்கு வேணாலும் கொடுத்துரு, எப்படி வேணாலும் கொடுத்துருவாரு, நமக்கு கிடைக்காது. அதான் நீயும் தகப்பறி விட்டு அழிவீர்கள். மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கூட நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மளை கர்த்தர் மாத்திருக்கலாமே, அது யாருக்கு தெரியும். நாட்கள் பேசி பண்ணிடக்கூடாது. ஆனா நமக்கு வாஞ்சி வேணும். அப்ப நாங்க ஆண்டுட்டு அழுதுட்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு உமை பேட்டி சொல்லணுமே, எல்லாருக்கும் சொல்லணும், எப்படி நான் சொல்றது, எப்படி சொல்றது, உமை பேட்டி சொல்லணும் அப்படின்னா கேட்டே இருப்பேன். ஆனா சொல்லணும் என்ன சொல்லணும் அதெல்லாம் தெரியாது, ஆனா கேட்பேன். தெரிஞ்ச மொழியில சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த வாஞ்ச தாகம் வேணும், சும்மாலாம் அன்று தர மாட்டாரு. அந்த வாஞ்ச தாகம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த பாக்கியத்தை தருவார். நம்ம கேட்கணும். அப்போஸ்தலர் அடிப்படை புஸ்தகம் 18:9
1: ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு.
0: நீ பயப்படாம பேசு, பயப்படாத, அப்படித்தான் வரும் பிரச்சனை, வரும் போராட்டம் வரும். நீ பயப்படாம பேசு,
1: மௌனமா இராதே,
0: மௌனமா இராத, மௌனமா இருந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் பத்தி பேசு. நம்ம பெற்ற நன்மைய மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லியே ஆகணும். மௌனமாயிராத, மௌனமாயிராத, பயப்படாம பேசு. 10
1: நான் உன்னோட கூட இருக்கிறேன்.
0: நான் உன்னோட கூட, யார் கூட இருக்கிறா? நம்மளை உருவாக்கினவர், நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக நம்ம கூட இருக்கிறார்.
1: உனக்கு தீங்கு செய்யும்படி
0: ஒருவனும்
1: உன்மேல் கை போடுவதில்லை.
0: ஒருவனும் என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையில என்ன செய்ய மாட்டாங்க, கை போடவே முடியாது. நன்மை தெரியாம வழி தெரியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. அதுதாங்க சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: நீங்கள்
1: எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
0: அவர் என் ஆத்மாவுக்கு செய்தது நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் அப்படின்றாரு. தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்க, நான் என் ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்ததை சொல்லுவேன். வேற என்ன நம்ம சொல்ல முடியாது பார்த்தீங்களா, கத்துக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைய சொல்லுவேன். எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்த யாருமே இல்ல, ஆனா கத்தர் எனக்கு ஒரு குறையாம நடத்திட்டு வர்றார், கட்டாயம் நான் சொல்லுவேன், சொல்லிதான் ஆகணும். என் ஆத்மாவுக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். அவர் எனக்கு போதுமானவா இருக்காரு, எந்த குறை இல்லாம நடத்துறாரு, அதை நான் சொல்லிதான் ஆகணும். கத்தர் செய்த நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 68:34
1: தேவனுடைய வல்லமையை, பிரசித்தப்படுத்துங்கள்,
0: வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள்,
1: அவருடைய மகிமை, இஸ்ரவேலின் மேலும், அவருடைய வல்லமை, மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது,
0: கர்த்தருடைய வல்லமை. யாராவது வியாதின்னு சொல்றாங்களா, ஏசமே நம்பி பாருங்க, ஏசமே தேடுங்க, நிச்சயமா உங்க வியாதி சுகமாயிர. வல்லமுள்ள தேவன் என்ன வியாதியாலும் சுகமாகும், என்ன நோயாலும் சுகமாகும். அவர் வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், நீரூற்றை உண்டாக்குனார். இந்த உங்க வியாதி ஒண்ணுமே இல்ல, கர்த்தர் சுகமாக்குவார் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் உருவாக்கின தேவன், நம்ம வியாதி சுகமாக்க முடியாது அவரால், லேசான காரியம். அவர் வல்லமை பிரசாரம் பண்ணுங்க, அவற்ற வல்லமை இருக்கு, அந்த வல்லமை பிரசாரம் பண்ணுங்க, பயப்படாம சொல்லுங்க, மதமாத்த சொல்லக்கூடாது. அவர் வல்லமையை பிரசம் பண்ணுங்க, வானத்தை உண்டாக்கிற உங்க வியாதி அவர் பாட்டில் ஒண்ணுமே இல்ல, உங்க நோய் ஒண்ணுமே இல்ல, அவர் வானத்தை உண்டாக்கிற கட்டாயம் சுகமாக்குற இயேசு கூப்பிடுங்க, இயேசுவை நம்புங்க, இயேசு தேடி பாருங்க சொல்ல வேண்டும். அது மாத்திரல்ல, சங்கீத புஸ்தகம் 86:13 சங்கீத புஸ்தகம் 86:13
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை, தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர்.
0: பாத்தீங்களா, மாத்து எங்க பாதாள தப்பு வச்சிருக்காரு, நம்மள தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தீர். அதை நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்தேன், ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்தேன், கர்த்தர் எனக்குள்ள வந்தாரு, என்னை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வச்சு என் ஆத்துமா மாத்தி விட்டார், என் ஆத்த பரிசுத்தமாக்கி விட்டார், என் தேவன் பரிசுத்தம். இன்னைக்கு செத்தாலும் பரலோகத்துக்கு போறேன் நிச்சயம் இருக்கு, நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போய் நிச்சயம் இருக்கு, எனக்கு அதுதான் கர்த்தர் செய்தாருன்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் எவ்வளவு பாவம் செய்ய, எவ்வளவு வழி தப்பி அலைஞ்ச, என கர்த்தர் மீட்டு கொண்டார், அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தார் சொல்லுங்க. எல்லாருக்கும் கர்த்தர் பத்தி சொல்லுங்க, கர்த்தர் பத்தி சொல்ல வெக்கப்படாதீங்க, கர்த்தர் பத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத நம்ம இப்ப என்ன காலம், நமக்கு கர்த்தரை தேடக்கூடிய காலம். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரை தொழுது கொள்ள காலம். மூணாவது என்ன காலம், கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காலம். அல்லேலூயா. யாரை கொண்டாவது ஆண்டவர் ரட்சித்துருவார். நம்ம கொடுத்த பாக்கியத்தை இழந்துட்டோம்னா கர்த்தர் யாரை கொண்ட பவனம் வந்தா யாரை கொண்டா ரட்சித்துருவாரு, நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பேஸ்டா போயிடும். அல்லேலூயா. கர்த்தரை பத்தி சொல்ல வேண்டும், அதனால பயப்பட வேண்டாம். கர்த்தரை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சாரு, செஞ்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் செய்வாரு, என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார், உங்க வாழ்க்கையிலும் செய்வார். இதை சொல்லுங்க, வேற எதை சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க, மதம் மாற சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக ஒன்னு யோவான் 2:18.
1: பிள்ளைகளே,
0: பிள்ளைகளே,
1: இது கடைசி காலமாய் இருக்கிறது.
0: கடைசி காலம், இது என்ன காலம்? இது கடைசி காலம். இந்த காலம் என்ன காலம் இருக்குது? கடைசி காலம். நம்ம செய்ய வேண்டியது நம்ம கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சபை குடிவரத விட்டுறக்கூடாது. சபைக்கு வரணும்னா வரோம், இல்லைன்னா வராம இருக்கிறோம். அப்படி இருக்கவே கூடாது. சபை குடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுவே கூடாது. கடைசி காலம் என்ன காலம்? கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. அப்படித்தான வாசித்தோம். 2 Timothy 3:1.
1: மேலும்
0: மேலும்
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: இந்த கடைசி நாளுக்கு என்ன காலம் இது? கொடிய நாட்கள் வரும் என்று அறிவாயாக. அதனால என்ன செய்யக்கூடாது? சபை கொடிவரத என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சபைக்கு வர்றதில்ல, நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பெரிய இருக்கலாம் வர்றதில்ல. இந்த உலகத்துல என்ன பொக்கிச சேர்த்து வச்சாலும் இங்க என்ன செய்யும்? துரு துரு எல்லாம் கடிச்சு போட்டுரும். நம்ம எங்க சேர்த்து வைக்கணும்? பொக்கிச எங்க சேர்த்து வைக்கணும்? வாசித்து பாருங்க, மத்தவளின் சுவிசேஷம் 6:19 வாசித்து பாருங்க. ஜபத்துக்கு வர்றதே கிடையாது, எல்லாமே வேலைக்கு, வேலை வேலை, படிப்பு படிப்பு, அதைத்தான் நினைக்கிறோம். கத்து வரும்போது என்ன செய்ய முடியும் பாருங்க.
1: பூமியிலே,
0: பூமியிலே
1: உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
0: உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
1: இங்கே பூச்சியும் துருவும்,
0: உங்க பூச்சியும் திரும்பும்
1: அவைகளை கெடுக்கும்,
0: அவைகளை கெடுக்கும்.
1: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்,
0: திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
1: பரலோகத்திலே,
0: பரலோகத்திலே
1: உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
0: எங்க சேர்த்து வைக்கணும் பொக்கிசங்களை? எங்க சேர்க்கணும்? பரலோகத்தில். எங்க நிறைய பேர் சபை கூடி சபைக்கே வர்றது இல்லையே. பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைங்க.
1: அங்கே பூச்சியாவது,
0: அங்கே பூச்சியாவது,
1: துருவாவது,
0: துருவாவது,
1: கெடுக்கிறதும் இல்லை,
0: கெடுக்கிறதும் இல்லை.
1: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
0: அங்க திருடர் என்ன செய்யறதில்ல? கண்ணமிட்டு திருடுறது இல்லை. பொக்கிசத்தை அங்க சேர்த்து வைங்க. அதான் இங்க சொல்ற சபைக்கு கூடி வர்றது என்ன செஞ்சிடாதீங்க? விட்டு விடாதீங்க. எப்படியும் புஸ்தகம் 10:25.
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதை
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சில விட்டு விடுது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை கூடி வருது என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம சபை கூடி வரணும். நிறைய பேர் சபைக்கே வரமாட்டேன்றாங்க. வெள்ளிக்கிழமை வர்றது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பங்கு சண்டை முக்கியம் போயிடுவாங்க. எங்க இன்னைக்கு கல்யாணம் இருந்துச்சா, அங்க போயிட்டோம். எத்தனை பேர் சாக் பகுதி சொல்றோம், அங்க இன்னைக்கு பங்கன் வீடு திறந்தாங்க, வீடு போயிட்டோம். எத்தனை பேர் சாக் பகுதி சொல்றோம்? கத்து சொல்றாரு, வாசி பண்ணவருக்க.
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதலை
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சிலர் விட்டு விடுவது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபைக்கு போகாம இருக்காத அப்படின்னு சொல்லணும். முக்கியம் பங்கன் இல்ல, முக்கியம் நமக்கு எதுதான் முக்கியம்? கர்த்தர் தேடுறதுதான் முக்கியம்.
1: நாளானது,
0: நாளானது
1: சமீபித்து வருகிறது.
0: நாள் இப்ப என்ன எப்படி வருது? சமீபித்து வருது. ஆண்டு வருகை நாளுக்கு சமீபித்து வருகிறது.
1: எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ,
0: எவ்வளவாய் பார்க்கிற பார்க்கறீங்க தானே? பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், பஞ்சம், பசி, அது மாத்திர இல்ல, எங்க பார்த்தாலும் ஆபத்து, ஒத்துக்கள், வெள்ளங்கள், தீ நெருப்புகள், நெருப்பினால பிராதம்.
1: அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
0: அவ்வளவாய் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வழக்கமா வச்சிருந்தாராம் சர்ச்சைக்கு போறத. வாசித்து பாருங்க, வழக்கமா வச்சிருந்தாராம். லூக்கான் சுவிசேஷம் 4:16.
1: தாம் வளர்ந்த ஊராகிய,
0: தாம் வளர்ந்த ஊராகிய
1: நாசிரியத்துக்கு அவர் வந்து,
0: நாசிரியத்துக்கு அவர் வந்து
1: தம்முடைய வழக்கத்தின்படியே,
0: தம்முடைய வழக்கத்தின்படியே
1: ஓய்வு நாளில்,
0: ஓய்வு நாளில்
1: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து,
0: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து
1: வாசிக்க எழுந்து நின்றார்.
0: எழுந்து நின்றார். நிறைய பேர் வாசிக்கிறத வைக்க போறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வாசிக்கிறதுக்கு எழுந்து நின்ற வழக்கத்தின்படியே. எத்தனை பேர் சர்ச்சைக்காரோ. இன்னைக்கு பங்கனுக்கு அங்க போயிட்டோம், இன்னைக்கு வீடு திறந்தாங்களா அங்க போயிட்டோம், இன்னைக்கு பங்கன் பிறந்த நாள் அங்க போயிட்டோம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தருங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். இதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது தான் பங்கன், கர்த்தராக இயேசுகிறதோட தான் நித்திய நித்திய காலமா வாழ போறோம். அதுதான் அவர்தான் முக்கியம், அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ரெண்டாவது தான் நம்ம பங்கன் தேவை. இப்ப ரெண்டாவது தான் இன்னைக்கு வரல, கல்யாணத்துக்கு போயிட்டோம், இன்னைக்கு எங்க வரல, எத்தனை பேர் அப்படி போயிடுறோம். அருமையான சகோதரன் சகோதரி, இதுவரைக்கும் போயிட்டோம், இனிமேல் கர்த்தர் சொன்னாரு அவை கூட என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஏன் சபை கூட விட்டுறக்கூடாது? அபுக்கு 2:20,
1: கர்த்தரோவென்றால்
0: கர்த்தரோ என்றால்
1: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆலயத்துல. உங்களை வந்து பாப்பாரு, உங்களுக்கு என்ன தேவையோட வந்திருக்கீங்க, என்ன தேவை பாப்பாரு, உங்க தேவை கர்த்தர் கட்டாயம் தருவாரு. வாயிலும் சொல் பறக்கிற மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாரா? அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு சபை கொடுறது யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. முதல்ல இயேசுதான், ரெண்டாவதுதான் மத்த காரியம். அப்படி வச்சீங்கன்னா நம்ம என்ன செய்யும், பரலோகத்துல ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவர் இயேசுக்கு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தராக இயேசுக்கு வரும்போது கைவிடப்படுவோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கட்டாயம் நம்ம செய்யணும். முதல் தேட கர்த்தர் தேடத்தக்க காலம், ரெண்டாவது என்ன காலம், அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம், அவரை பத்தி எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய காலம், நான்காவது என்ன காலம், கடைசி காலம், கொடிய காலம். சபை குடியது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தர் என்ன செஞ்சார, பழக்கத்தின்படி செபாலயத்துல சென்று என்ன செஞ்சாராம், வாசித்தாராம். அப்ப நம்ம அப்பா நமக்கு மாதிரியா வச்சு போயிருக்கிறார். அவரை மின் வைத்து போன காரியத்தை ஒவ்வொரு நம்ம தொடர்ந்து வரணும். கர்த்தர் என்ன செய்ய, கர்த்தர் எங்க இருக்கிறார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சர்ச்சை நம்ம கூடி வர யாரும் விட்டுறாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை மறந்துடாதீங்க. எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க, உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: நாட்கள் பொல்லாதவரானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நாட்கள். இனி காலம் செல்லாது அப்படின்னு அர்த்தம், இனி காலம் நீளாது. நிறைய காலம் நமக்கு இல்லை, காலங்கள் நமக்கு ரொம்ப குறுகலாக இருக்கிறது. ஆகவே நாட்கள் பொல்லாதவைகளானதால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இயேசு பவுல் அடிகர் மூலமாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து 4 விதமான காலங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். அவரை தேடக்கூடிய காலம், அவரை தேட தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இரவு பகலாய் நான் நம்மை தேடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இரவு பகலாய் நாம் அவரை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரை தேடக்கூடிய காலம் இது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவரை தேடுவதில் தேவன் கைவிடுவதில்லை. யோசபாத் மன்னன் காலத்தில் எல்லாரும், பெரியவர் முதற்கொண்டு சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிப்பர்கள், யாவரும் சகாயம் தேடக்கூடி வந்தார்களாம். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எனக்கு தயவுகூர்ந்து தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆம், கர்த்தரை தேடுகிற காலம். ரெண்டாவது, தொழுது கொள்கிற காலம். பிதாவை எங்கும் தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு காலம். ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்கிற காலம். ஸ்தோத்திர பலியிட்டு உதரிலிருந்து உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உதடுகளிலிருந்து அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிற ஒரு காலம் இது. தொழுது கொள்கிற காலம். மூன்றாவது, அறிவிக்கிற காலம். எதையோ போய் சொல்வதல்ல, என் ஆத்மாவுக்கு தேவன் செய்தது சொல்லுவேன், தேவன் வல்லமை பற்றி சொல்லுவேன், இயேசுவின் வல்லமை குறித்து நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று சொல்லி கலகத்தை ஒன்று பண்ணிவிடக் கூடாது. தேங்க்யூ லார்ட். தேவன் நம்ம ஆத்மாவுக்கு செய்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாதாளத்தின் அழிவுக்கு தேவனை மீட்டெடுத்தாரே, அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவது, ஒரு காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே சபை செய்ய வேண்டியது என்ன? சபை கூடி வரதை விட்டுவிடக் கூடாது. இயேசு வழக்கத்தின்படியே அவர் இருந்த நாட்களிலே அவர் ஆலயத்துக்கு சென்றாராம், நமக்கு ஒரு மாதிரி வைத்து போனார். இன்று எத்தனையோ முறை நாம் ஆலய சபை ஆராதனைகளை நாம் அலட்சியம் செய்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் வாரங்களிலும் நான் தவறாமல் சபைக்கு வந்து எல்லா ஜபங்களிலும் பங்கு பெற எனக்கு இரக்கம் தாரும். வாய் திறந்து எல்லாம் ஜபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அப்பா, நான்கு விதமான காலங்களை குறித்து சொன்னீர். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் நல்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடக்கூடிய இந்த காலத்திலே நாங்கள் உம்மை தேடுவதற்கு எங்களுக்கு அந்த வாஞ்சையும் இரக்கத்தையும் தாரும். ஆமா ஆண்டவரே, ஏசா பிற்காலத்தில் தேட மனம் ஒத்து வந்தும் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போனது ஆண்டவர். ஆகாதவன் தள்ளப்பட்டான். அந்த கன்னிகைகள் ஐந்து பேர் தீவிட்டு இருந்தது என் எண்ணெய் கொண்டு போகாமல் போனதால் அவர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பா, எவ்விடத்தாரோ தெரியேன் அறியேன்னு சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒருபோதும் அப்படி தள்ளப்பட்ட லிஸ்ட்ல போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்மை வளர்க்கப்போ நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே முழு இருதயத்தோடு தேடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் எப்பொழுது ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே பரிசுத்த அலங்காரத்துடனே ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்போ எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க உத்தட்டினா நல்லா உள்ளத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. உண்மை பற்றி நாங்கள் பயப்படாமல் எல்லாருக்கும் அது அன்பையும் மகத்துவத்தையும் சொல்லணும். நீர் எங்களை ஆத்மாவுக்கு இறங்கி எங்களை பாதாளத்திலும் தப்புவித்ததை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பையை கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு என் இயேசு எங்களை காப்பாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சையை தருவீராக, பொறுப்பெடுப்பீராக. அப்படி செய்வதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். இப்பொழுது கடைசி ஜெபத்தை நமது அன்பு சகோதரி அவர்கள் ஏறெடுப்பார்கள்.
0: யாருமே கைவிடப்படக்கூடாதப்பா, அவங்க வருகைக்கு ஆயத்துப்படுத்தணுமாப்பா. நீங்க எங்க இருக்கீங்களோ நாங்க அங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா. உலகத்தின் வேஷம் கடந்து போயிரு ஐயா. நாங்கள் உண்மை அண்டிக் கொள்ள நம்பி இருக்க உமோ சார்ந்து வாழ மூடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியா செபிக்கிறோம். பரிசுத்தாவில் நிறைக்க முடியாது செபிக்கிறோம். பக்தி வரைய தர முடியாது செபிக்கிறோம். செபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலையும் நாளுக்கு நாள் நாங்கள் பெருக கிருபை தர முடியாது செபிக்கிறோம். மனம் திரும்பாதான் மக்கள் மனம் திரும்பணும். குணப்படாத மக்கள் குணப்படணும். உண்மை அண்டிக் கொள்ளணும். உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போன ஆண்டவர மந்திரம் செவனைகள் பெலிசனைகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெறிகிற சுவாமி. கத்தாவே சர்ப்பங்களை தேடும் விதிக்கவும் சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்கு. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டேன்னு சொன்னீர் ஆண்டவர. பரலோக ராஜாவே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் நாங்கள் நீங்க செய்ய முடியாச்சு வைக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கி இல்லா சகோதரி குழந்தை பாக்கி தர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீரே. கற்பத்தின் கனி தந்திரல முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். கவலைப்படுற மக்களுடைய கவலைகளா மாறணும். அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும் ஆண்டவர. அப்பா, சபைக்கு வராத மக்கள் சபைக்கு ஓடி வரணும் ஆண்டவர. வாஞ்சியை கொடுங்க, தாகத்தை கொடுங்கப்பா. வேலை வேலைன்னு போயிடுறாங்கப்பா ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் தானப்பா. நாங்க உங்க கூட தானப்பா யுக யுகமா வாழ போறோம். அதை மறந்துடுறாங்க ஆண்டவர. யுக யுகமா வாழுகிற தேவனை விட்டுறாங்க ஆண்டவர. உண்மை அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி செபிக்கிறோம் சப்பா, கெஞ்சி செபிக்கிறோம். அப்பா, மே ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனாலும் தவிக்கிற மக்களை கடன் அடைக்க உதவிச்சிங்க. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க சப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா. குடியை பார்க்கும் போதே வெறுப்பை தாரு சுவாமி. ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும். செபத்திலும் துதியிலும் பெருக கிருபை தாரு. உங்க நாம் மகிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பாமி துதிக்கிறோம். குடும்பத்துல காணப்படுற எல்லா குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளை மாத்தி போடுங்கப்பா. எல்லா குடும்பத்திலும் சமான் தரணும். உள்ளத்துல சமானம் வேணும் ஐயா. உள்ளத்துல சமானம் வேணும், குடும்பத்துல சமானம் வேணும். பிரச்சனை கொண்டு வர பொல்லாதாபிய நாச்சரேனாக இயேசுக்கு திரும்பத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்க ரத்தத்தை தெளிப்பீராக. எல்லா குடும்பத்திலயும் ஆசீர்வதிங்க. வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க. கையின் கீழ் ஆசீர்வீங்க. கையின் கீழ் உறுதிப்படுத்துங்க. தேவனே, பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். இயேசுபான் நாமத்தில் மிகுந்த மன தலைமையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே.
3: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address, asminkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரமா பார்த்துக்கிறோம் ராஜாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடல் வலை, ஜெப வலை, ஆராதனை வலை, தியான வலை முழுவதும் நீரே பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோமா அப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக திரும்ப தந்து ஆசீர்வதிங்க. சபர் குடும்பங்கள் எல்லாம் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. முழுமையாய் பொருட்படுத்த காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
1: எபேசியர் புத்தகம்
2: எபேசியன்ஸ்
1: 5 அதிகாரம் 27 வசனம்
2: 5th chapter 27th verse.
1: கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
3: மகிமையுள்ள சபையாக
1: அதை
3: தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
1: பார்த்தீங்களா, எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? நம்ம சபையெல்லாம் கரை தர பல ஒன்றுமில்லாமல் இருப்பதுக்காக தான். நம்ம சபை எப்படி இருக்குமா? எப்படியே வேணாலும் எறவ வேணாலும் வாழ்ந்துடலாம், அப்படி இல்லை. கரை தர பல ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: That he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. Yes, the Lord wants to be the church must be blameless and holy.
1: கர்த்தர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: The Lord give himself for ourselves.
1: நம்ம கரை இல்லாம பழை இல்லாம பரிசுத்தமா வாழ்றது தான் நம்ம சபை எப்படி இருக்கணும் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு.
2: The Lord have a will that we must live a spotless and wrinkleless and blameless life.
1: நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், வாழ முடியாது.
2: We could not walk according to our own wish and will.
1: ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
2: The Lord gave himself for our sakes.
1: எதுக்கு தெரியுமா?
2: For what you do you know?
1: அப்போஸ்தலர் புத்தகம் 20 அதிகாரம் 28 வசனம்
2: Acts 20:28.
3: ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
1: நம்மளை எப்படி மீட்டாரா? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
3: சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி
1: உங்களை
3: கண்காணிகளாக வைத்த
1: யார் கண்காணி? பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த
3: மந்தை முழுவதும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
1: எப்படி இருக்கணும்? எப்படியானாலும் வாழல, என்னவாலும் பண்ணலாம், இல்ல நம்ம என்ன எச்சரிக்கையாய் வாழ வேண்டும்.
2: Therefore, take heed to yourselves and to all flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which he purchased with his own blood. Yes, we must be very careful to live in this world because he purchased us with his own blood. We must be very careful to live in this world. We could not live according to our own
1: mission.
2: We could not believe that we can live in our own way, we can enter into the heaven.
1: நம்ம ஒவ்வொருவரையும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
2: We must give account to the Lord about ourselves to the Lord.
1: நம்ம செய்யற பாவத்தை யாருக்கும் தெரியாது நினைச்சுக்க கூடாது.
2: We should know that we don't know the Lord don't know about our sins.
1: கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்.
2: The Lord is seeing us.
1: எபேசியர் புத்தகம்
2: Ephesians
1: 5th அதிகாரம்
2: 5th chapter
1: 30, 31 and 32.
3: நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
1: கர்த்தருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
3: அவருடைய மாம்சத்திற்கும்
1: அவருடைய எலும்புகளுக்கும்
3: உரியவர்களாயும் இருக்கிறோம்.
1: நாம் எப்படி இருக்கோம்? அவருடைய சரீரத்துக்கும் அவர் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம்.
3: இது நிமித்தம்
1: மனுஷன்
3: தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும்
1: சபையை
3: பற்றியும் சொல்லுகிறேன்.
1: சபையை குறித்து தான் சொல்றேன் சொல்றாரு.
2: For we are members of his holy, his body, of his flesh and of his bones. For this reason a man shall leave his father and mother and be joined to his wife, and the two shall become one flesh. This is a great mystery, but I speak concerning Christ and the church. Here Paul speaks about Christ and the church.
1: கிறிஸ்து நம்மளே என்ன செய்யணும், கிறிஸ்து சபையார் எல்லாம் ஒன்றா கர்த்தரோடு சேர்ந்திருக்க வேண்டும்.
2: All the congregation and Christ must be joined together.
1: அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு.
2: So Paul writes
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 6 அதிகாரம் 17வது வசனம்.
2: 1 Corinthians 6 verse 17.
3: அப்படியே
1: அப்படியே
3: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும்
1: இசைந்திருக்கிறவனும்
3: அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
1: கர்த்தரோடு இசைந்திருக்கிற யாரெல்லாம் கர்த்தரோடு இசைந்திருக்குமா, கர்த்தருக்கும் நமக்கும் எந்த பாவமும் வராதபடி இசைந்திருக்கிறவோ கர்த்தரோட ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறது.
2: But he who is joined to the Lord is one spirit with him. Yes, we, if we live a life without sin and be with the Lord, we are one spirit with the Lord Jesus Christ.
1: ஒரேயாவி இருக்கிறமா?
2: Are we in one spirit with God?
1: இணைந்திருக்கிறமா?
2: We and Jesus Christ is joined together.
1: நம்ம ஆவி வர நம்ம ஆத்மா வர அப்படி பிரிஞ்சிருக்கிறதா?
2: The spirit and soul and our soul and the Lord's soul is separated.
1: அது உங்களுக்கும் தெரியும், அது கர்த்தருக்கும் தெரியும்.
2: This thing you know and the Lord also knew.
1: நான் என்ன சொல்லலாம், எனக்கும் தெரியும், என் தேவனுக்கும் தெரியும்.
2: I am in what situation is I am, I know and the Lord also knew.
1: ஆமோஸின் புத்தகம் 3 அதிகாரம் 3வது வசனம்.
2: Amos 3:3.
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
2: Can two walk together unless they are agreed?
1: ஒரு நாள் நாங்க ஊழித்து போனோம்.
2: One day we went to ministry.
1: ஊழித்து போறப்போ எங்க சகோதரர்களா நாங்கள சகோதரியா சேர்ந்து போனோம்.
2: All brothers and sisters went to ministry.
1: ஒரு சகோதரர் சொன்னாரு,
2: at the time one brother said,
1: இந்த இப்ப வந்து பவானி பக்கம் போலன்னாரு.
2: One brother said, we go to the side of Bhavani.
1: இன்னொரு சகோதரர் சொன்னாரு,
2: another brother said, போயிருங்க. Go to your home.
1: நீ சவமன்னி ஆயத்தப்பட்ட பிறகு நீங்க எங்க போறீங்க போலாம், இப்ப போக வேண்டாம்.
2: Go pray and prepare yourselves and go to the ministry.
1: அதான் ஆமோஸ் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒருமித்து நடந்தால் ஒழிய. அதை வாசிட,
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய
3: ஒருமித்து நடந்து போவார்களோ?
1: ஒரு மனப்பாடு இல்லாம எப்படி ஒருமித்து ஒரே மனதில் நடக்க முடியும்? அதை ஒருமித்து நடந்தால் ஒழிய
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
1: ஒரு ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒருமித்து நடந்து போக முடியாது.
2: Can we two walk together unless they are agreed? Yes. When we go to ministry, we must be all together agreed to do the ministry, to go to one place. This thing is the Lord says in Amos also.
1: நம்ம கர்த்தரோட ஒரே மனதா இருக்கணும்.
2: We must be with one spirit with the Lord.
1: அது மாத்திரல நம்ம சபையோட ஒரே அன்புல நினைச்சிருக்கணும்.
2: And also we must remain in the love, we show the love to the church.
1: அன்பில்லாதவன் தேவனை அறியானு சொல்லி இருக்கிறார்.
2: If there is no love, he do not know the Lord.
1: அன்பில்லாதவன் தேவனை அறியவே முடியாது.
2: He who do not love, he do not know God.
1: நம்ம தேவன் அன்பாவே இருக்கிறார்.
2: Our Lord is love.
1: யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 30வது வசனம்.
2: John 10:30.
3: நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
1: ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
2: I and my father are one.
1: பிதாவும் ஆண்டவரே இயேசுவுக்கு ஒன்றாய் இருக்கிறார்.
2: God Father and Jesus Christ are one.
1: நம்மளுக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் தடை வராம காத்துக்கணும்.
2: We must keep ourselves, there must not be any hindrance between God and us.
1: அவருக்கு நமக்கு சின்ன தடை கூட வரக்கூடாது.
2: There should not be any hindrance between God and us.
1: நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும்.
2: If we examine our hearts, we can know.
1: கர்த்தருடைய சேர்ந்திருக்கிறோமா?
2: Are we joined together?
1: கர்த்தருடைய ஒன்றா இருக்கிறோமா? தேவன் கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமானு தெரியும்.
2: Are we joined with God or not?
1: அவர்தான் நமக்கு சொல்ல முடியும்.
2: He can tell us.
1: இரண்டாவதாக,
2: second, first, what should we do? We must be joined together with God. Second, what should we do?
3: ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
1: சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
3: மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு
1: எந்த காரியத்திலேயும்
3: கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: For the husband is head of the wife, as also Christ is head of the church, and he is the savior of the body. Therefore, just as the church is subject to Christ, so let the wives be to their own husbands in everything.
1: கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ. Let us read once again the verse.
3: ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
1: சபையானது என்ன, யார் கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல
3: மனைவிகளும்,
1: சபையானது யார் கீழ்ப்படியணும்? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
2: Therefore, just as the church is subject to Christ, yes, the church must be submissive to the Lord Jesus Christ. It must be obedient to the Lord Jesus Christ.
1: நாம கிறிஸ்துவ கீழ்ப்படியறவங்களா இருக்க வேண்டும் தான் ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ.
1: எத்தனையோ வசனம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு.
2: The Lord gave many verses to us.
1: நாம கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are we obedient to that verse?
1: கீழ்படியாம இருக்குமானா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
2: If you are not so, we must give ourselves to the Lord.
1: யாக்கோபு எழுதுறாரு.
2: James writes.
1: யாக்கோபின் புத்தகம் 4:7.
2: James 4:7.
3: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள்.
3: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: அவன் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடி போவான்.
2: Therefore, submit to God, resist the devil, and he will flee from you.
1: நீங்க தேவன் கீழ்ப்படிந்தா பிசாசு உங்களை விட்டு ஓடியே போயிருவான்.
2: If you submit yourselves to the Lord, Satan will flee from you.
1: தேவன் கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், உங்களை விட்டு ஓடிடுவான்.
2: When we submit to God and resist the devil, then he will flee from us.
1: ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அதுதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
2: Are we show obedience in keeping the words of the Lord?
1: கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரு.
2: The Lord would speak to you.
1: கர்த்தர் பைபிள் வாசிக்கும் போது உங்களோடு பேசியிருப்பாரு.
2: When you reading the Bible, the Lord would have spoken to you.
1: கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are you submit to that verses?
1: இல்லட்ட நீ ஆண்டவரே கேப்ப, ஆண்டவரே நீ எங்க உங்களுக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன், என்ன காமிங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு கேளுங்க.
2: Let us ask today to the Lord, Lord, where I did not keep the words, your words, please show me, Lord, and then we should examine ourselves before the Lord.
1: நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
2: Our Lord Jesus Christ was obedient to the Father God. Philippians
1: 2:8.
2: Second chapter, 8th verse.
3: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம்
1: அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும்
3: கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
1: நம்ம தாழ்த்திருக்கிற பயம், ஐயோ நம்ம தாழ்த்திட்டா ஏதோ ஆயிருமோ, நம்ம தாழ்த்த பயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் சிலுவின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்து தம்மை தாமே தாழ்த்தினாரா. நம்ம தாழ்வை போடுறதுக்கு ஐயோ பயம் இல்ல, நமக்கு நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சென்ற பாதையில தான் நம்ம போக வேண்டும். மரண பரியந்தும் தேவர் கீழ்ப்படிந்திருக்கணும், நம்மை தாழ்த்தணும்.
2: And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Yes, we, as we were the followers of Jesus Christ, we also very humble before God, and until the end, until our life, we must be obedient to God. Why we should be obedient to God?
1: Colossians 3:6.
2: Colossians 3 verse 6.
3: இவைகளின் பொருட்டே,
1: இவைகளை பொருட்டே
3: கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும்.
1: தேவ என்ன கீழ்படியாத பிள்ளைகள் மேல என்ன வருமா? தேவ கோபாக்கினை வரும். அதுதான் நம்ம கீழ்படியணும். தேவன் சொன்னதை கீழ்படிந்தா அவர் கோபம் நம்ம மேல வராது. கீழ்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும்.
2: Because of these things, the wrath of God is coming upon the sons of disobedience. If we disobedience, surely the Lord's wrath will come upon us. So we should obedient before God.
1: The kalta nee enna solra naayina keel pola appalam keel padiya mudiyadhu ivanga sonna kekkuma appadi illa nenikiram keel padiya pullai mele enna varudhu kovaakkeni varum.
2: In these days we are, you are saying, how can I be obedient? I will not be obedient. But if we be obedient, then only we will be kept for the wrath of the Lord God.
1: தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாட்ட யார் என்ன வரும்? தேவனுடைய கோபாக்கினை வரும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. எபிரேயர் 2:2. எபேசியர் 2:2.
2: If we read this in Ephesians 2:2.
3: அவைகளில்
1: நீங்கள்
3: முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையே
1: பிள்ளைகளிடத்தில்
3: இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.
2: In which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience.
1: இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா?
2: Shall we submit ourselves to the Lord today?
1: ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து வாழேன் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே.
2: Lord, I surrender myself to be obedient to you, Lord.
1: அது கர்த்தரோட சேர்ந்திருக்க வேண்டும்.
2: We must be joined together with the Lord.
1: இரண்டாவது அவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second, we must be obedient before God.
1: மூன்றாவதாக,
2: Third,
1: Ephesians 3:3,
2: Third chapter,
1: 21st verse.
2: 21st verse.
3: சபையிலே கிறிஸ்து இயேசுவே
1: மூலமாய்
3: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்
3: மகிமை உண்டாவதாக.
1: ஆமென்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
1: தேவன் சார் தேவன் சபையில் என்ன சொல்லு, தலைமுறையாக மகிமை உண்டாகணும்.
2: இந்த சர்ச் ஜெனரேஷன் தேர் மஸ்ட் பி க்ளோரி டு காட்.
1: நம்ம மனம் போல கீழ்ப்படியே வாழுவோம்னா நம்ம நிமித்தமா கர்த்தர் தூக்கப்படுவார்.
2: If we live according to own vision will, the Lord will surely have grief upon us.
1: எத்தனை காலம் கர்த்தரை தூக்கப்படுத்தி வாழ்ந்துட்டோம்.
2: Many time we grieved the Lord.
3: சபையிலே
1: கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்
3: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்
3: மகிமை உண்டாவதாக.
1: ஆமீன்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
1: தலைமுறைக்கும் தேவனுடைய மகிமை சதா காலமா சபையில உண்டாவதாக.
2: Through all ages the glory must be given to the Lord.
1: எப்ப மகிமை உண்டாகும்?
2: When the glory will
1: நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச சொன்னாலும் பேசுவோம், ஆனா தேவனை துதிக்க மாட்டோம், செவிக்க மாட்டோம். உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேச சொன்னோமா பேசிட்டே இருப்போம், ஆனா தேவனை துதிக்க முடியாது, செவிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது.
2: We will not pray, we will not praise the Lord, we will not read the Bible, but we are having time to speak more and more. But we must praise the Lord and worship the Lord.
1: எவ்வளவு பேசுறாலும் பேசுவோம்.
2: We have time to speak more and more.
1: வாசித்து பாருங்க.
2: Let us read this verse.
1: சங்கீத புத்தகம்
2: Book of Psalms
1: 26 சங்கீதம் 12வது வசனம்
2: 26 12th verse.
3: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
3: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: பரிசுத்த தாவீர் சொல்றாரு, பரிசுத்த சபையில நான் என்ன செய்வேன், கர்த்தரை துதிப்பேன். நானும் எவ்வளவோ நாள் சொல்லிட்டேன், துதிங்க ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க துதிங்கன்னு எவ்வளவு சொல்லியாச்சு, ஒருத்தர் கூட கேட்டது மாதிரி இல்லை. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, அவர் பரிசுத்த தாவீர் சொல்றாரு, வாசிங்க.
3: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: செம்மையான இடத்தில் நிற்கிறது.
3: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: சபைகளை தாவீர் என்ன செய்வார், பரிசுத்த தாவீர் சொல்றாரு, சபைகளில கர்த்தரை துதிப்பேன். அவர் அவரை பார்த்துதான் தேவன் சொன்னாரு, என் இரியத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம துதிக்க கத்துக்கணும். துதிக்க சொல்றதுக்கு ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லி யாருமே துதிக்க மாட்டாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. இப்ப கத்தர் தானே உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனோம். நீங்க அவர் அல்லேலூயா சொல்லாம இருந்தா எப்படி கத்தர் கூப்பிட்டு போவாரு? அல்லேலூயா சொல்ல கஷ்டப்படுறோம், ஸ்தோத்திரம் சொல்ல கஷ்டப்படுறோம், எப்படி தேவன் நம்ம பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாரு?
2: My foot stands in an even place. In the congregations I will bless the Lord. Yes, David, King David says, I will bless the Lord in congregations. In this congregation also we are saying many times, I am saying many times, praise the Lord and give glory to the Lord, but you are not doing so. You should continue to praise the Lord in the congregation. As we are in the congregation, we must praise the Lord and give hallelujah to the Lord. We should say all hallelujah always.
1: எபிரேயர் புத்தகம் 2 அதிகாரம் 12வது வசனம்
2: Hebrew 2:12.
3: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து.
1: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து.
3: சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்றும்.
1: சபை நடுவே உம்மை என்ன செய்வானா, என்ன செய்வாரா, துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார்.
2: Saying, I will declare your name to my brethren in the midst of the congregation, I will sing praise to you.
1: நம்ம சபை துதிக்கிற சபையா மாற வேண்டும்.
2: Our congregation must be a praising congregation.
1: பாடி தேவனை துதிக்க வேண்டும்.
2: We must open our mouth and praise the Lord.
1: முதல்ல என்ன செய்யணும், தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும்.
2: First we must be joined together with the Lord.
1: இரண்டாவது என்ன செய்யணும், தேவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second we must be obedient before the Lord.
1: மூன்றாவது நம்ம தேவனை மகிமைப்படுத்த சபையாய் மாற வேண்டும்.
2: Third our church must be changed as a glorifying God's glorifying church.
1: கடைசியாக
2: finally
1: யோவேல் புத்தகம் 2 அதிகாரம் 16வது வசனம்
2: Joel 2:16.
3: ஜனத்தை கூட்டுங்கள் சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் முதியோரை சேருங்கள் பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்.
1: பாத்தீங்களா, பாலுங்கிற குழந்தை வீட்டுல இருந்தேன் அப்படி சொல்ல ஏசப்பா, முதல் சொன்ன முதியோர, ரெண்டாவது யார பிள்ளைகளை, மூணாவது யாரு பாலுங்கிற குழந்தைகளும் கூட்டு. குழந்தை விளையாண்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். குழந்த தானே விளையாடுது, விளையாடட்டும். ஆண்டவர் இங்கே சொல்ற என்ன சொல்ற, நல்லா கவனிங்க, நல்லா வாசிங்க.
3: ஜனத்தை கூட்டுங்கள்
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்
3: முதியோரை சேருங்கள்
1: பிள்ளைகளையும்
3: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்க.
1: பிள்ளைங்க விளையாண்டா என்ன அப்படி சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. சபையை பரிசுத்தப்படுத்துங்க, அப்புறம் என்ன செய்யணும், முதியோரை சேருங்க, பிள்ளைகளை சேருங்க, பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டி சேருங்கன்னு சொல்றாரு.
2: Gather the people, sanctify the congregation, assemble the elders, gather the children and nursing babes. The Lord says that all must be gathered together because elders must come together. And the congregation must be get the purification, and the elders must assemble together, and the small children also, milk sucking babes also must praise the Lord in the congregation and gather together.
1: நாம் எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.
2: We all should be sanctified. This thing the Lord wants.
1: வெளிப்படுத்தும் விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனம்.
2: Revelation 19:7.
3: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆய்த்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
1: அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்களா? தன்னை ஆய்த்த பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife has made herself ready.
3: நாம் சந்தோஷப்பட்டு
1: களி
3: கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
1: சந்தோஷப்பட்டு
3: களி கூர்ந்து
1: அவருக்கு என்ன செய்யணும்? துதி செலுத்த.

0: must prepare ourselves to the coming of the Lord Jesus Christ.
1: ஆயத்தப்படுகிற எல்லா காரியத்தை அவர் கையில சொல்லி கொடுத்தாரு, பைபிளே கையில கொடுத்திருக்காரு.
0: The Lord gave the Bible to us. All the things are written in the Bible, how we must be prepared to God.
1: இன்ன பாத்திட்டு, இன்ன சின்ன பாத்திட்டு, இன்ன பாட்டு பாடிக்கிட்டு, இன்ன சின்ன பாட்டு பாடிக்கிட்டு இருந்த கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த மாட்டார்.
0: Yet we see watch the TV and singing the cine songs and all things, and the Lord will not make us prepare to meet him.
1: கர்த்தர் சொல்லுது மந்தைக்கு மாதிரி நாம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும்.
0: The Lord says that we must be a model for the
1: ஒவ்வொருத்தர் மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
0: We must be model for the
1: நாம எப்படியே வாழ்ந்தோம் நம்மளை பார்த்து மக்கள் விழுந்து போயிருவாங்க.
0: If we live our own vision will, and the people will surely fall down.
1: 1 Peter 5th adhigaram 4th vasanam vasinga.
0: 1 Peter 5:4.
2: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
1: என்ன என்ன கிரீடம் பெறுவா? நம்ம
2: சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல.
1: சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை இருமாப்பா ஆளுகிறவர்கள் அல்ல,
2: மந்தைக்கு மாதிரிகளாகவும்.
1: எப்படி இருக்கோம் மற்றவங்களுக்கு? எப்படி நம்ம மாதிரியா இருக்கணும்? நம்மளை பார்த்து மற்றவங்க இடஒதுக்கி போக கூடாது.
0: Nor as being lords over those entrusted you, but being examples to the flock. We must be examples to the flock. We should not be a stumbling block before the souls.
1: நாம சர்ச்சைக்கு மட்டும் பரிசுத்தமா இருந்து போறாது.
0: When we come to church at the time we are holy, this is not enough.
1: எப்பவே மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
0: Always we must be example to the flock.
1: அப்பதான் என்னத்தை பெற முடியும்? வாடாத கிரீடம். 4 வாச்சு.
2: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
1: நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
0: And when the chief shepherd appears, you will receive the crown of glory that does not fade away. Yes, when we do like this, when we live a holy life in this world, the Lord will give us the glory of crown of glory that does not fade away.
1: வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது.
0: We should not live a life separately in home one kind of life, and working spot one kind of life, and in the church one kind of life. This is not
1: enough.
0: We must be example for the flock.
1: கடைசியாக,
0: finally,
1: 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4th அதிகாரம் 7th வசனம்.
0: 1 தெசலோனிக்கேயர் 4:7-8.
2: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
1: அழைச்சிருக்கிறாரு, பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார்.
2: ஆகையால்
1: அசட்டை பண்ணுகிறவன்
2: மனுஷரை அல்ல
1: தம்முடைய பரிசுத்த ஆவியை
2: நமக்கு தந்தரிலின தேவனையே அசட்டை பண்ணுகிறான்.
1: நமக்கு தந்தரில பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செஞ்சிடறான்?
0: One Thessalonians 4:7-8. For God did not call us to uncleanness, but in holiness. Therefore, he who rejects this does not reject man, but God, who has also given us his Holy Spirit.
1: மதலாக கர்த்தருடைய சேர்ந்திருக்க வேண்டும்.
0: First we must join together with the Lord.
1: இரண்டாவது கர்த்தர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
0: Second we must be obedient before God.
1: மூன்றாவது ஆண்டவர் நாமத்தை சபையில மகிமைப்படுத்த வேண்டும்.
0: Third, we must glorify and magnify the name of the Lord in the congregation.
1: நம்ம சபை பரிசுத்தமா இருக்க வேண்டும்.
0: Then our church must be holy.
1: மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
0: We must be example for the flock.
1: மகிமுள்ள வாடாத கிரீடத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்.
0: Then we will get the crown of life which does not fade away.
1: பெற்றுக்களை எப்பொழுது ஆயத்தமா இருக்க வேண்டும்.
0: We should be prepared to get all the crown.
1: கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.
0: May the Lord bless us.

0: சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசினார். சபை தேவனோடு ஒரே மாம்சமாக, அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்திற்கு உரியவர்களாக, அவரோடு பின்னி பிணைந்து உறவாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவர் உன்னை ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உங்களோடு எப்பொழுதுமே ஒட்டி உறவாடி உம்மோடு வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அர்ப்பணிக்கலாமா? உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உங்கள் சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணுமா? ஸ்தோத்திர பலியிடுவன் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். துதிக்கிற சபையாய் நாம் இருக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்கிற சபையாய், கர்த்தரை ஆராதிக்கிற பாடுகிற பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிற சபையாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசி ஒரு காரியத்தை சொன்னா, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கரைதிரை குற்றமற்ற ஒரு சபையாய் உமக்கு முன்பா நான் நிற்கணும், என்னை ஆயத்தப்படுத்தும். இல்ல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே உம்மை துதிக்கின்றோம், உன்னை கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் இப்ப சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தீரேன். சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. சபை மக்களாகி இருக்க நாங்கள் ஆண்டவரே எப்பொழுது உம்மோடு ஒரே மாம்சமாய், உம்மோடு உறவாடி, உம்மோடு பின்னி பிணைந்து இணைந்து வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். உம்மோடு ஒருமனப்பாடோடு நடக்க பிழைக்க உறவாட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை உமக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னீங்களே, நாங்கள் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை அடியார்களுக்கு தருவீராக. கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனதை, கீழ்ப்படுதல் உள்ள உள்ளத்தை எங்களுக்கு தேவனே நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணும் சொன்னீரே, நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் துதித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் ஆராதித்துக் கொண்டும் இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக அப்பா. மாத்திரமல்ல சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னீரே, சபை பரிசுத்தமாயிருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. சபை மக்களால் என்ன எங்களையும் பொறுப்படுத்த நடத்துவீராக. வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் படுத்தினால் என்று சொன்னி நாங்கள் கேட்டோமே அப்பா. வருகையில் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம், கோடி கோடி நன்றி அர்ப்பணிக்கிற முந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. பரிசுத்தமான சபையாய், குற்றமற்ற சபையாய், மோடு நடக்கிற சபையாய், கீழ்ப்பிடுகிற சபையாய், துதிக்கிற சபையாய் எங்களை மாற்றும். அவர் செய்வதற்காக கோடி கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக உங்க ஆசீர்வாதத்துக்கு ஆக்கா ஜெபிப்பாங்க, அதை பிறகு திருவிருந்தாளர்கள் பங்கு பெற போகின்றோம்.
1: சத்தியவசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
2: Lord, we pray for all the people who hear the verses, Lord.
1: வசனத்த கேட்ட அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Bless all the people who hear the verses and kneel to name be magnified, O Lord.
1: யார் என்ன பலவீனந்தாலும் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Take away all weakness from their bodies right now, Lord.
1: என்ன வியாதியில கஷ்டப்பட்டாலும் சுகமாக்குங்க.
2: Whatever disease they may have, please heal them, Lord.
1: என் தேவன் தான் குணமாக்க வல்லவர் அப்பா.
2: Lord, you are mighty to do this thing, Lord.
1: யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க.
2: As for our people also who are suffering like this, please heal them, Lord. Kindly sprinkle the blood of Jesus Christ upon them,
1: பரிபூர்ண சுகந்தாங்க.
2: Kindly give them complete healing, Lord.
1: உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும்.
2: Let your name be only magnified, O Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க.
2: Kindly give them good jobs who are not having job, O Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்.
2: Kindly make arrangement for marriage to those who are not yet married, O Lord.
1: குழந்தை பக்கத்துக்கு யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பக்கத்தை தாங்க.
2: Kindly bless the people with child who are not having child, Lord.
1: சமாரிலே தான் மக்களுக்கு சமாதத்தை தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace in their mind, O Lord.
1: கடனால கஷ்டப்பட்டு கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கு இறங்குங்க.
2: Kindly wipe out the tears of the people who are under debt problems. Kindly give them glory, give them strength to loan problems, Lord.
1: நீங்க இறங்க விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா சப்பா?
2: Who will have mercy without you, Lord?
1: எங்களுக்கு வர கதி இல்ல சப்பா.
2: No refuge without you, Lord.
1: யாரால நம்ம வார்த்தை கேக்குறாங்களோ ஒவ்வொரு கடனையும் கஷ்டங்களையும் கடல்ல இருந்து விடுதலை தாங்க, கஷ்டத்தில இருந்து விடுதலை தாங்க, கண்ணீரை துடைச்சிருங்க.
2: Those who are hearing these verses, please redeem them, deliver them from their loan problems and all problems and wipe out their tears, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly perform miracles in their lives, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly do wonders, Lord.
1: அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம்.
2: Our loving Father, we beg unto you, Lord.
1: குடிக்கிற குடும்பத்தில் விடுதல் வேணும் ஆண்டவரே.
2: Kindly give them good deliverance over
1: on that liquor addiction.
2: Many who are suffering through this, Lord.
1: எத்தனை கவலைப்படுறாங்க சப்பா.
2: They are very worried in their lives, Lord.
1: எத்தனை குடும்பம் தற்கொலை போயிறாங்க சப்பா.
2: Many people are going suicidal thoughts.
1: பிள்ளைகள் தப்பான வழி போயிறாங்க ஆண்டவரே.
2: The people are going bad ways, Lord.
1: புளிய பாக்கும் ஒரு கசப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே.
2: Kindly make them the bitter, the liquor, Lord.
1: திரும்ப குடிக்காதபடி மாத்திதான் நீங்க ஆக வேண்டும் ஆண்டவரே.
2: You must change them. They should not take liquor once.
1: யாரெல்லாம் குடிக்க விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுறதுக்கு உன்னத பலத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give them the redemption from liquor addiction, those who are wishing to come out of that addiction, Lord.
1: தொழில் செய்யற மக்களை தொழில் ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions, Lord.
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business, O Lord.
1: வீடு கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க.
2: Kindly give them, build them new houses and give them who are wishing to get the new house.
1: நீங்க தான் பணம் தரணும் ஏசப்பா.
2: Lord, you should give them
1: financial. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
2: Lord, we are seeing you, Lord.
1: வாகன வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are having vehicles, O Lord.
1: வாகன நல்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கட்டும்.
2: They should get many orders, O Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give them good wisdom to the students, O Lord.
1: தேவக்கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace abound them, Lord.
1: ஒவ்வொரு ஆளுக்கும் நன்மை செய்யுங்க ஏசப்பா.
2: Kindly do good things in all their lives, O Lord.
1: தீமைக்கு விலக்கி காத்துக்கோங்க ஏசப்பா.
2: Make them to come out of all evil things, Lord.
1: தீமை யாரையும் தொடக்கூடாது ஆண்டவரே.
2: Evil to should not touch them, Lord.
1: எல்லா அந்தகார சக்தி நாஸ்திரையனாக இயேசுவின் நாமத்தில் அவனை கடித்து கொண்டு கட்டுகிறோம்
2: ஆண்டவரே. We bind all the evil darkness in the name of our Lord Jesus Christ.
1: நீர் மட்டும் மகிமைப்படுங்க ஆண்டவரே.
2: Let your name be only magnified, O Lord.
1: உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே.
2: We are looking unto you, Lord.
1: எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க ஏசப்பா.
2: Lord, you gave me deliverance according like that, deliver them all the people, Lord.
1: உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க.
2: Magnify your name only, Lord.
1: வேலையில உயர்வில்லாத மக்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கட்டும்.
2: Kindly give them good promotion in their jobs, O Lord.
1: அதிகதிகமா அற்புதங்களை செய்யுங்க.
2: Kindly perform more and more miracles, Lord.
1: எல்லாரும் விசுவாசிகளாய் மாற்றுங்க.
2: Make them all believers, O Lord.
1: விசுவாசத்துல உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க.
2: Let them be strong in their faith, O Lord.
1: விசுவாசம் ஒவ்வொரு வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்க.
2: Kindly increase their faith in their lives, O Lord.
1: பரிசுத்தவான்களா மாற்றுங்க.
2: Kindly make them saints, O Lord.
1: தேவன் அன்பிக்கொள்ளட்டும்.
2: Let them cling to you, Lord.
1: அது மாத்திரல ஆண்டவரே.
2: Not only that, O Lord.
1: ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க.
2: They must pray to you more and more, O Lord.
1: தேவனோடு எப்போது ஒன்றரை கலக்க கிருபை செய்யுங்க.
2: They should be joined with you always, O Lord.
1: இனி வரப்போற ஆபத்து காலத்தில் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
2: Kindly keep all the people in the dangerous time which is going to come, O Lord.
1: நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே காத்துக்கொள்ளணும்.
2: You are all of all and keep them, Lord.
1: எல்லா தீங்குக்கும் அவளை காத்துக்கோங்க.
2: Keep them from all evils, O Lord.
1: எல்லாத்தையும் எங்கள் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
2: We ask all these things humbly in the name of our Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே
3: உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aislinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரித்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்தில் மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகம் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரச வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும்.
இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனால் சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவும் வேதனை ஏற்படுத்தவும் அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன. இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்தில் சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது.
திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்று இதை எழுதிய. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர். ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்த போது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்த போது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்டை வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதல ஆராய வேண்டும். இந்த இடம், பூமியின் உள்ளாரம், பழங்காலத்துல ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டுல அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டுல இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று, நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று, தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது.
இதன் பொருள், சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க. மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க. மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள், அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனால் சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் முடிஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவும் வேதனை ஏற்படுத்தவும் அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல. அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தேயுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அனுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர்.
சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின் படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன. இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியிறங்க இது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது, நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்து விட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்துல இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு பழைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாதுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கைய முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை,
அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாடிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளிலிருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாடிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது, அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த இரண்டு இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க, ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியை அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹாடிஸ்க்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹாடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம் நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹாடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹாடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹாடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும், இறக்கும் மற்றும் ஹாடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹாடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு
அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இரக்கம் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இரக்கம் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவு. இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம், அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது, கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம், கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல. இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். நூற்றாண்டுகள் கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்க தரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை, சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது, கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படை தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கள்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது, கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது.
ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல. அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட முறையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இத ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவையேறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின்னால் இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்கள்ல அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம்.

0: இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவா அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய ரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக, இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக, கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியா அணுக முடியும் காரணமாகும். அடுகாலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டல, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம், அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம், இப்போது விசுவாசத்தில் இறந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது, ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: வேகமா, இந்த உலகத்துல எதுவும் என்ன பிடிக்க முடியாது. எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை. இந்த சாலையில நானே என் கடவேன்.

0: இரு, முடிவு கூட இங்க இருக்க கூடாது. நான் இன்னும் மைல்கள் செல்ல வேண்டியிருந்தத.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இப்பவே கையெழுத்து போடு, உன் எல்லா பண பிரச்சனைகளும் உடனே மறந்து போய்விடும்.
3: அவர்கள் எவ்வளவு எளிதில் நம்புகிறார்கள்.
4: இந்த நகரம் எனதுதான், எனக்கு மிகவும் பிடித்தமான இடம்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
5: என் ஷாட்ல இருந்து வெளியே போ. உணர்வுகளை யாரும் கவலைப்படுவதில்லை. இந்த மலிவான குப்பை எனக்கு கீழே உன்னை போலவே. இங்கு வைஃபை இல்லையா? இத நான் பதிவிட வேணும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
3: என்ன தொடாத உன் ஏழத்தினத்தால என் கோட்டை அழுக்காகிவிடும்.
4: நான் சொன்ன உப்பு இல்லாம என் பார்வையில் இருந்து போ, இல்லை எனில் உன்னை வேலை விளக்க செய்ய சொல்லுவேன்.
6: நான் பேரரசுகளை கட்டுனேன், அந்த பட்டியல்ல என் பெயர் மேல இருக்க வேண்டும்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: இது அதிகம் இல்ல சின்ன நண்பா, ஆனாலும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்வோம். என் அன்பு கத்தாவே, நான் சுவாசிக்கும் இந்த உயிர் மூச்சுக்கும், என் ஆழமான மனதிற்குள் இருக்கும் அமைதிக்கும், என் மனமார்ந்த நன்றி.

0: செய்திகளை தெளிவித்துக் கொள்கிறேன். இந்த வானம் முழுவதும் உன்னுடையது.
1: அவள் மாதங்களா நிறுவனத்தின் தரவை திருடி கொண்டிருக்கிறார். அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது. இந்த வாரியத்தினை எப்படி விளக்க போகிறாய் என்று பார்க்கலாம் சாரா.
2: நான் அந்த விளையாட்டை யாரை விட சிறப்பாக விளையாடுனேன். அந்த இடத்துல சிறந்து இருக்க எனக்கு உரியது.
0: உன் பெயர் புத்தகத்துல இல்ல. நீங்கள் என் உடலை உடைக்கலாம், ஆனா என் ஆன்மாவை என் கர்த்தாவிடம் இருந்து எடுக்க முடியாது. பயப்படாதீர்கள், ஏனெனில் கர்த்தர் நம்முடன் இருக்கிறார். இருண்ட பள்ளத்தாக்கிலும் கூட.
2: நான் ஓட்டத்தை முடித்து விட்டேன்.
0: இந்த வானம் முழுவதும் உன்னுடையவ.
3: இந்த கத்தலால் நான் பலருடைய வாழ்க்கையையும் அழித்து விட்டேன்.
2: கர்த்தாவே, என்ன போன்ற ஆன்மாவுக்கு ஏது நம்பிக்கை இருக்கிறதா?
4: எல்லாம் திரும்பி வந்து விட்டது. ஒரு காசும் குறையவில்லை.
3: நான் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: இயேசுவே, என்னை நினைவில் கொள். நான் திரும்பி வந்த பாவி. வானம் உன்னுடையது.

0: நான் நினைச்சேன் என் ரகசியங்கள் பாதுகாப்பாக இருக்கின்றமே என நினைச்சேன். இதற்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு நினைச்சேன்.
1: உன் பெயர் புத்தகத்துல இல்ல.
2: நான் அதை பல வருடங்களுக்கு முன்பே விட்டு விட்டேன். உனக்கு மன்னிப்பு கிடைச்சு விட்டது, எனக்கு அமைதி உள்ளது.
1: இந்த பரந்த வானம் உன்னுடையது.

நேரம் என்பது ஒருபோதும் பின்னோக்கி ஓடாத ஒரு நதி. கண்ணாடியில வழியும் ஒவ்வொரு மணர்த்துகளும் உன் ஆன்மாவின் ஒரு பகுதி, மெதுவா மறைந்து கொண்டிருக்கிறது. கண்ணாடி காலியாகும் முன் உனக்கு எத்தனை மணர்த்துகள்கள் மீதம் இருக்கின்றன ஒருபோதும் யோசித்து பார்த்தாயா? நாளை வரும் என்ற மாயையில ஏமாறாத. வாழ்க்கையின் சுருங்கிய பாலம் மிகவும் நுட்பமானது. முடிவின் மூடுபணி நீ எதிர்பார்க்காத நேரத்துல வந்துவிடும். கவனமாக பார். பொன்னின் பலி, மின்னும் கிரீடண்ட, அவையெல்லாம் சாம்பலாகி போன போது அவற்றுக்கு என்ன மதிப்பு? உன் பூமியில் உள்ள ராஜ்யத்தின் ஒரு துண்டையாவது கூட கல்லறையின் அமைதிக்குள் கொண்டு செல்ல முடியாது. நீ இருளில் மறைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய பாவங்கள், அவை உன் ஆன்மாவை நசுக்கும் கூர்மையான கற்று. உலகம் அவற்றை காணாம போகலாம், ஆனா அவற்றின் பாரம் உன்னை ஆழ்கடல்ல இழுத்து செல்லும். நீ அவற்றை விட்டு விடாவிட்டால் உன் முன் இரண்டு வாயில்கள் நிற்கின்றன. ஒன்று விசாலமானது, எளிதாக தோன்றும் பாதைக்கு வழிவகுக்கும். மற்றொன்று குறுகியதும் கடினமான பாதை, அது நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லும். உன்னில் கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, ஆனா எளிதான பாதை பெரும்பாலும் தீயில் முடிவடைகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா? நினைவில் வை, ஒவ்வொரு மறைந்த செயலும் பொன்னான மையில எழுதப்படுகிறது. வாழ்க்கை புத்தகத்துல உலகம் உனக்கு ஒரு கண்ணாடியை காட்டுகிறது, போலியான சிறப்ப ரசிக்க. ஆனா சொர்க்கம் ஆன்மாவின் உள்ளே இருக்கும் வெறுமையான அழகைய பாக்கிறது. வெற்றியின் முகமூடியால் ஆயிரம் துண்டுகளாக உடைந்துள்ள ஒரு இதயத்தின் அழுகுரலை மூடவிடாத. நீ விதைத்ததை தானே அறுவடை செய்வாய். இது பிரிக்க முடியாத பிரபஞ்சத்தின் சட்டம். நீங்க ஒளியின் விதைகளை விதைக்கிறீங்களா, அல்லது ஒரு நாள் உங்களை சிக்க வைக்கும் முட்களை வளர்க்கிறீங்களா? மாயையின் இனிப்பான சுவையால் ஏமாறாத. அது உங்கள் ஆன்மாவின் உயிரை அழிக்க உருவாக்கப்பட்ட விஷம். ஆனால் பாருங்கள், மிக கருமையான இருளில் கூட ஒரு ஒளிக்கதிர் உங்களை விழிக்க வைக்கும்னு காத்துட்டு இருக்கு. கேளுங்க, கேமரா அணைந்த பிறகு நான் யார்? உலகம் இனி பார்க்கவில்லை என்ற இருள நீங்கள் தட்டும் வார்த்தைகள் வெறுப்பின் கூறி அம்புகளா, அல்லது உடைந்தவர்களுக்கு குணமாகும் மருந்தா? உங்கள் வாழ்க்கைய இப்போது மாறிக்கொண்டிருக்கும் மணல்ல கட்டாதீங்க, ஏனெனில் புயல் வந்தா அது எல்லாம் கழுவி போய்விடும். உங்கள் மார்பில் இருக்கும் வெறுமைய பிராண்ட் லேபிள்கள் அல்லது நைட் கிளப்பின் வெறுமையான ஒளிகள் நிரப்ப முடியாது. நீங்கள் ஒரு உடைந்த வழிகாட்டி GPS ஐ பின்பற்றுகிறீர்களா, அல்லது நீங்கள் நித்தியமான உண்மையின் திசை காட்டிய நம்புகிறீர்களா? கண்ணாடி மண்டபத்தில் அதிகாரத்துக்கு எழுப்பும் டோஸ்ட் கல்லாக மாறிய இதயத்தை வெப்பமாக்க முடியாது. ஒரு சிறிய இரக்கம் கூட கடுமையான குளிர்காலத்திலும் நம்பிக்கையின் பூவை மலர செய்யும். திரையில காணும் எண்கள்ல நீங்க இவ்வளவு பிஸியா இருந்தா அந்த அழைப்பை நீங்க தவறவிடக் கூடாது. உங்கள் ஆன்மாவின் ஆழத்தில் அதிரும் தீ தங்கத்தை சுத்திகரிக்கிறது. உங்கள் சோதனைகள் கழிவுகளை எரிச்சு இறுதியில வைரம் மட்டும் மீதம் இருக்கட்டும். காலத்தின் நிழல்கள் நம்மை சுற்றி இறுக்கிக் கொண்டு வருகின்றன. இறுதி சூரியாஸ்தமனம் நீங்கள் நினைப்பதை விட மிகவும் அருகில் உள்ளது. நீங்கள் டிஜிட்டல் பிரதிபலிப்பால் கட்டுப்பட்டிருக்கிறீர்களா? ஸ்மார்ட் போன் திரையின் வெறுமையான ஓசகார் பிரபலத்திற்காக ஓடும் அந்த பைத்தியக்கார ஓட்டம் எங்கேயும் கொண்டு செல்லாது. உங்கள் பெயர் வாய்வின் புத்தகத்தில் இல்லையெனில் உண்மை என்பது ஒரு உறுதியான பாறை, மற்ற அனைத்தும் சிதறும் போது நின்று கொள்ள ஒரே இடம் அதுதான். நீங்க எப்படி உணர்ந்தாலும் உங்களை வீடு திரும்ப அழைக்கும் ஒரு மென்மையான குரல் காத்திருக்கிறது. மனிதர்களின் ராஜ்யங்கள் தூளாகி மறைந்து விடும் போது ஆன்மீகமானவை மட்டுமே என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் இதயத்தின் கதவுக்கு வெளியே பிடிப்பா இல்ல, அதை திறக்க சக்தி உங்களிடம்தான் உள்ளது. என்ன கேளுங்க, நான் நேரடியா உங்கள் ஆன்மாவிடம் பேசுகிறேன். இப்போதே தேர்வு உங்கள் கையில் உள்ளது. இந்த நொடியிலேயே, இந்த தருணத்திலேயே, அதிக நேரம் ஆகும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கையின் விளக்குகள் இறுதியாக அணைந்துவிடும் வரை உலகம் விழுத்து கொண்டு வருகிறது. ஒவ்வொரு சிறிய ஒளியும் ஒரு நம்பிக்கையின் பெருங்கடலை உருவாக்குகிறது. வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, இறுக்கமான பாதையை தேர்ந்தெடுக்கமோ, வானத்தை உங்கள் இறுதி இல்லமாக தேர்ந்தெடுத்துறோம். ஏனென்றா அங்கே இனி கண்ணீர் இல்ல, வலி இல்ல, நித்தியமான அன்பு மட்டுமே. இறுதியில உங்களை வீட்டிற்கு வரவேற்கிறது.
ஆரம்பத்துல எந்த கிளர்ச்சிக்கு முன்பு லூசிபர் இருந்தான். அவன் எல்லா தேவதூதர்களையும் உயர்ந்தவன், ஒளியும் ஞானமும் நிறைந்தவன், மற்ற எல்லா உயர்களையும் விட பிரகாசமாவும் அழகாவும் இருந்தான். அவனுடைய பிரகாசமும் தோற்றத்துல மட்டுமல்ல புரிதலிலும் இருந்தது. அவனுடைய மனம் கூர்மையானது, அவனுடைய பார்வை ஆழமானது. அவன் சொர்க்கத்துல எங்கு சென்றாலும் அந்த இடம் ஒளிர்ந்தது. தேவனுடைய சிங்காசனத்தின் ஒளி கூட அவன் முன்னிலையில இன்னும் அதிகமா பிரகாசிச்சது. தேவதூதர்கள் அவனை வியப்புடன் பார்த்தார்கள், ஏனெனில் அவனுடைய மகிமை படைத்தவரின் சக்தியை பிரதிபலித்தது. அவனை காலை நட்சத்திரம், பிரகாசமானவன், ஒளி ஏந்துபவன் என்று அழைத்தார்கள். லூசிபர் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மிக அருகில் எல்லா உயிரும் ஒளியும் தோன்றும் மூலத்திற்கு நின்றான். அவனுக்கு அளவில்லாத பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அவன் தேவதூதர்களின் செயல்களை கவனித்தான், அவர்களின் பணிகளை வழி நடத்தினான், சொர்க்கத்தின் புகழ்ச்சிகளை தேவனிடம் நேரடியா எடுத்து சென்றான். சிங்காசன அறை கண்களுக்கு எட்டாத அளவுக்கு விரிஞ்சிருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் நரிகளை போல ஒளி அங்கெல்லாம் பரவியது. தேவதூதர்களின் குழுக்கள் இசை ஒத்திசையுடன் பாடினார்கள். அவர்களின் குரல்கள் எண்ணற்ற மணி ஓசைகள் மற்றும் ஓடும் நீரின் சப்தங்களை போல இருந்தது. பளிங்கும் தீயும் கொண்ட கம்பைகள் முழங்கின. அந்த ஒளி முடிவில்லாம எதிரொலித்தது. அந்த இடத்துல காற்றே தூய்மையால் உயிர்ப்புடன் இருந்தது. இவை அனைத்திலையும் லூசிபர் அமைதியான நம்பிக்கையுடன் நடந்தான். தன் இடத்தையும் தேவனின் அருளையும் உறுதியாக நம்பினான். ஆனா இந்த சிறந்த மகிமையிலும் அவனுள் பெருமையின் விதை மெதுவாக கிளம்ப தொடங்கியது. தன் ஒளியையும் அழகையும் ஞானத்தையும் பார்த்து அவனது மனதில் ஒரு எண்ணம் மெதுவாக ஊடுருவியது. நான் உயர்வேன், நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையாக கிசுகிசுப்பாக இருந்தாலும் அவை கிளர்ச்சியின் வாரத்தை சுமந்திருந்தன. அவன் தன் சிங்காசனத்துக்கு மேலாக சேவை செய்யாம சொர்க்கத்திய ஆளும் ஒருவனாக கற்பனை செய்தான். முதல் முறையாக அவன் தன்னை தேவனின் ஊழியராக அல்லாம படைத்தவருக்கு சமமான ஒரு உயிரா பார்க்க தொடங்கினான். அவனுக்கு இருந்த ஒவ்வொரு வரமோ, ஒவ்வொரு பிரகாசமோ, ஒவ்வொரு சக்தியும் அவனுக்கு கொடுக்கப்பட்டவை, சம்பாதித்தவை அல்ல என்பதை அவன் மறக்க தொடங்கினான். அவனை சுற்றி இருந்த தேவதூதர்கள் ஒளி மின்னும் வட்டங்களில் நடனமாடி தேவனின் மகிமையை பாடினார்கள். அவர்களின் இறக்கைகள் தீயும் சுருங்கும் கண்ணாடியுமாக ஜொலித்தன. அவர்களின் குரல்கள் படைத்தவரை புகழ்ந்து சொர்க்கத்தின் முடிவில்லா மண்டபங்கள்ல ஒலித்தன. லூசிபர் அவர்களுக்குள் நடந்து பாராட்டப்பட்டும் புகழப்பட்டும் இருந்தான். ஆனாலும் அவன் இதயத்தில் ஒரு நிழல் மெல்ல மின்ன தொடங்கியது. அவனுக்கு கிடைத்த மரியாதையை விட அதிகமாகவே அவன் விரும்பினான். அவன் அந்த சிங்காசனத்தையே விரும்புகிறான். அவன் கட்டுப்பாடு, ஆட்சி மற்றும் அங்கீகாரம் அனைத்தையும் விரும்பினான். அந்த ஆசையில முதன்மையான கிளர்ச்சி விதை பதியப்பட்டது. அவ அபூர்வமானவன். பெருமை அவனிடம் மெதுவாக சொன்னது. அவன் அந்த ஆபத்தை காண முடியல. சொர்க்கத்தை முழுவதும் மயக்கும் அவனது பிரகாசமே அவன் வீழ்ச்சிக்கு காரணமாக மாறும் என்பதை அவன் அறியவில்லை. தேவதூதர்கள் தங்கள் புகழ்ச்சியை தொடர்ந்தனர். அவர்களில் மிக சிறந்தவன் தன்னுள் திரும்ப தொடங்கி மிக உயர்ந்தவரை விட உயர்ந்த ஒரு சிங்காசனத்தையும் தன் சொந்த ராஜ்யத்தையும் கனவு காண தொடங்கியதை அறியாமல் இருந்தனர். லூசிபர் தன் சொந்த வரங்களை அளந்து அவற்றை அந்த சிங்காசனத்தின் ஒளியோட ஒப்பிட்டான். அவன் தேவதூதர்களின் பாராட்டையும், தன்னை கடவுளுடன் சேர்த்து பாடப்பட்ட பாடல்களையும், சொர்க்கத்தில் உள்ள சேனைகளுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் நினைவு கூர்ந்தான். மெதுவாக கடவுளின் மகிமையை விட அதிகம் பெற தானும் தகுதியானவன் என்று, தன் ஒளியும் ஞானமும் ஆட்சி செய்ய போதுமானவை என்று அவன் நம்ப தொடங்கினான். தேவதூதர்களின் ஒவ்வொரு பாடலையும் நான் ஆட்சி செய்ய முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திற்கு மேல ஊக்கம் கிடைச்சது. முன்பை விட அதிக நேர சிங்காசனத்திற்கு அருகில் தங்கியிருந்து கடவுளின் அதிகாரத்தையும் ஆற்றலையும் ஆச்சரியத்துடனும் பொறாமையுடனும் கவனித்தான். தேவதூதர்களின் புகழ்ச்சிகளா அவன் கேட்டபோது தானும் புகழப்பட்டவன் என்பதை, சில சமயம் மற்றவர்களை விட அதிகமாக கவனிக்கப்பட்டவன் என்பதை உணர்ந்தான். முதல்ல நிரபராதமா இருந்த அந்த சிறிய அங்கீகாரம் அவனுடைய ஆசையை ஊட்ட தொடங்கியது. அவன் இனி மரியாதையை மட்டும் அல்லாம முழுமையான ஆட்சியையும் கனவு காண தொடங்கினான். முன்பு முழுமையான மகிழ்ச்சியும் வழிபாடும் நிறைந்திருந்த சிங்காசன இப்போது அவனுடைய வளர்ந்து வரும் ஆசைக்கு பிரதிபலிப்பாக மாறியது. வானத்தின் இசை அவனை சுற்றி பெருகியல. முடிவில்லாத மண்டபங்கள்ல ஒளி அலைகளாக மின்னியது. தேவதூதர்கள் நடனமாடினார்கள். அவர்களின் குரல்கள் நதியாகும் நெருப்ப போல இருந்தது. ஆனால் லூசிபரின் மன இருண்டு வர தொடங்கிய பெருமை இன்னும் பெரிதாக கிசுகிசுத்தது. கிளர்ச்சியின் விதை வளர்ந்தது. அவன் தன்னை விடியற்கதிராகவும் தேவதூதர்கள் சிறந்தவனாகவும் அல்லாம ஒரு ஆளாகவும் வானத்தின் அரசனாகவும் தேவனுக்கு சமமானவனாகவும் பார்த்தான். தேவதூதர்கள் அவனுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிவதை, வானம் எல்லாவற்றிலும் அவனை புகழ்வதை, படைத்தவன் தனக்கே உரிய மகிமையை அவனுக்காக விட்டுக் கொடுக்கிறதை அவன் கற்பனை செய்தான்.
பாவத்தின் முதல் நிழல் அந்த ஒளிரும் தேவதூதரின் இதயத்துல புகுந்து விட்டுச்சு. அவன் இன்னும் ஒளிரும் ஞானமிக்கவனும் அனைவராலும் நேசிக்கப்படுகிறவனும் இருந்தான். ஆனா அவன் மனதில் ஒரு தேர்வு உருவாகி கொண்டிருந்தது. அது எல்லா படைப்புகளின் பாதையையும் மாற்றப்போகும் ஒரு தேர்வு. ஒளியால் நிரம்பிய, ஞானத்தால் நிரம்பிய, மகிமையால் நிரம்பிய விடியற்கதிர் ஒரு நாள் இந்த உயரத்தில் இருந்து வீழப்போகிறான். ஆனால் இப்போது அவன் இன்னும் தேவதூதர்களிடையே நடந்தான், இன்னும் பாராட்டப்பட்டவன், இன்னும் ஒளிரும் ஒருவன், இன்னும் பிரகாசமானவன். ஆனா அவனுடைய கிளர்ச்சி கதையும் வரவிருக்கும் இருளும் அமைதியாக ஆரம்பித்து விட்டதை அவன் அறியவில்லை. லூசிபரின் இதயத்தில் அமைதியா வளர்ந்த பெருமை இப்போது தீ போல பரவியது. இப்போது அவன் தேவன பணிவுடன் நேசிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் ஒளிய படைப்பாளியின் மகிமையுடன் ஒப்பிட்டான். நான் வானங்களை விட உயரமா எழுவேன் என்று அவன் தன்னிடம் மெதுவா சொன்னான். நான் என் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைப்பேன், நான் மிக உயர்ந்தவரை போல இருப்பேன். அந்த வார்த்தைகள் மென்மையானவ, கிட்டத்தட்ட ஒரு எண்ணம் போல இருந்தாலும் அவற்றின் பாரம் வானத்துல கனமா இருந்தது. லூசிபரின் கிளர்ச்சி வன்முறையோ கோபத்தோட தொடங்கவில்லை. அது அவனது மனதில் ஆசையில் முழுமையா கீழ்ப்படைய மறுப்பதில் தொடங்கியது. அவன் அருகில் இருந்த தேவதூதர்களிடம் கவனமாக பேசினான். அவர்களை ஆசைப்படுத்தும் எண்ணங்களை விதைத்தான். நாம் ஆள முடிந்தால் ஏன் சேவை செய்ய வேண்டும், நாம் ஆள முடிந்தால் ஏன் தலை வணங்க வேண்டும் என்று கேட்டான். அவனது ஒளி மற்றும் ஞானத்தால் ஈர்க்கப்பட்ட சில தேவதூதர்கள் கேட்க தொடங்கினார்கள். அவர்கள் ஆர்வமாகவும் ஆசைப்படவும் மெதுவாக நம்பிக்கையுடன் இருந்தார்கள். மற்றவர்கள் தேவனிடம் விசுவாசமா இருந்தாங்க, அவனது பெருமையில ஆபத்து இருப்பதை உணர்ந்தாங்க. ஒரு காலத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிரம்பியிருந்த பரலோகம் இப்போது கலக்கமடைந்தது. தேவதூதர்கள் தங்களது கடமைகளை தொடர்ந்தனர். ஆனா அந்த இடத்துல காற்று வேறுபட்டிருந்தது. ஏதோ ஒரு பதற்றம் உணரப்பட்டது. ஆனா ஏன் அவர்கள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பெருமையில் நிரம்பிய லூசிபர் தேவனை விட உயர்வாக வேண்டும் என்ற ஆசையை பகிர்ந்த தேவதூதர்களை திரட்டினான். அவர்கள் ஒன்றாக இரகசியமாக பேசிக்கொண்டு தேவையினால் அல்ல, ஆனால் கட்டுப்படுத்த முடியாத பேராசையினால் திட்டமிட்டனர். எல்லாவற்றையும் காணும் தேவன் லூசிபரின் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிந்திருந்தார். மிக உயர்ந்தவர், பரிசுத்தரும் நீதியுமாகிய அவர் அமைதியாக பேசினார். பெருமை கொண்டவர்களுக்கு கூட அது உணரப்பட்டது. பெருமையை தேர்ந்தெடுப்பவர்கள் தேவனின் முன்னிலையில நிலைக்க முடியாது. ஒலி வீசும் சக்தி வாய்ந்த லூசிபருக்கு முதன்முறையாக பயத்தின் நிழல் தோன்றியது. துரோகம் செய்வதற்கு விளைவுகள் இருப்பதை அவர் ஓரளவு புரிந்து கொண்டார். இருந்தாலும் அவரது பெருமை அவரை திரும்ப செல்லவிடவில்லை. இந்த மோதல் ஆயுதங்களால் அல்ல, தேர்வுகளால் துவங்கியது. தேவதூதர்கள் விசுவாசமாயிருக்கலாமா அல்லது லூசிபரை பின்பற்றலாமான்னு முடிவு செய்ய வேண்டியிருந்தது. அவரது வார்த்தைகளும் பிரகாசமும் பலரை கவர்ந்தது. அவர்கள் அவருடன் சேர்ந்து அவருடன் உயர முடியும் என்று நம்பினார்கள். மற்றவர்கள் உறுதியா நின்று தேவனம் பக்கத்தை விட்டு செல்ல மறுத்தார்கள். இந்த போராட்டம் இதயங்களும் மன வலிமைகளும் மோதும் போரு, விசுவாசமும் ஆசையும் மோதும் போரா இருந்தது. இறுதியில லூசிபர் செயல்பட்டார். எதிர்ப்பு முழக்கத்தோட தேவனுக்கு சேவை செய்ய மாட்டேன்னு அறிவித்தான். அவன் மற்றும் அவனை பின்பற்றிய தேவதூதர்கள் துரோகமாக எழுந்தார்கள். வானகாதிரில்ல, விசுவாசமாக இருந்தவர்கள் தங்கள் வழியை விட்டு விட்டவர்களை எதிர்கொள்வதில் ஒளியும் சக்தியும் மோதின. அவர்களின் துரோகத்தின் சக்தி படைப்புல முழுவதும் உணரப்பட்டது. ஆனா தேவனின் அதிகாரம் அதைவிட பெரியது. பெருமையை தேர்ந்தெடுத்த லூசிபரும் அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்களின் அழகு மறைந்தது, அவர்களின் பிரகாசம் பறிக்கப்பட்டது. லூசிபர் மின்னல் போல் விழுந்தான். உயர்ந்த வானத்திலிருந்து கீழே உள்ள வெறுமைக்குள் உருண்டி விழுந்தான். இனி காலை நட்சத்திரம் அல்ல, அவன் சாத்தானாக தேவனுக்கு எதிரியானவன், இருளின் அரசனாக மாறினான். அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் கீழே வீசப்பட்டார்கள். அவர்கள் இருளின் முதல் படைகளாக ஆனார்கள். ஒரு காலத்தில் பிரகாசமா இருந்த அவர்களின் ஒளி இப்போது நிழலாக மாறியது. அவர்களின் புகழ் பாடல்கள் இப்போது வருத்தம், கோபம் மற்றும் எதிர்ப்பின் கிசுகிசுப்புகளா மாறின. வீழ்ச்சியிலும் லூசிபர் புத்திசாலியாகவும் கோபத்துடன் தேவனை வெறுக்கும் மனதுடன் இருந்தான். அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட மாட்டான். அவன் தேவனை எதிர்த்து மனிதர்களை சோதிச்சு எங்க முடிஞ்சாலும் படைப்பு அழிக்க முயற்சிப்பான். வானகம் பாதுகாப்பாக இருந்தது, ஆனா போர் இன்னும் முடிவடையவில்லை. அந்த கணத்திலிருந்து லூசிபர் பூமியிலும் ஆன்மீக உலகங்களிலும் எதிரியாக நடமாடினான். அவன் ஒரு வீழ்ந்த தேவதூதன், ஒரு காலத்துல பிரகாசமானவன், இப்போது இருண்டவன், ஆனாலும் இன்னும் சக்தி வாய்ந்தவன் மற்றும் சூழ்ச்சி வல்லவன். அவனது வீழ்ச்சிக்கு காரணம் பெருமைதான். ஆனா அதுவே அவனது உறுதியையும் ஊக்குவித்தது. அவன் வானத்தை இழந்தாலும் ஒரு காலத்துல அவனை காலை நட்சத்திரமா மாற்றிய புத்தியும் திறமையும் இழக்கவில்லை. கிளர்ச்சி,
பாவம் மற்றும் ஏமாற்றத்தின் கதை தொடங்கியது. லூசிபர், இருளின் அரசன், இப்போது கடவுளின் படைப்பின் நிழல்கள்ல நகர்ந்து காத்திருந்து திட்டமிடுகிறான். லூசிபர் வீழ்ந்தா வானகத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஆனாலும் அவனது சக்தி முற்றிலும் அழிந்து விடவில்லை. அவன் இனி ஒளியின் தேவதூதர்களுடன் நடமாடவில்லை என்றாலும் இருளுக்கும் உலகில் இயங்கும் மறைந்த சக்திகளுக்கும் அதிகாரம் பெற்றான். அவன் காற்றின் அரசன் என்று அறியப்பட்டான். பாவமோ ஆசையும் வேறொன்றும் ஆன்மீக உலகத்தினால் ஆனான். நிழல்களிலிருந்து அவன் மனங்களை பாதிக்கவும் ஆசைகளை முறுக்கவும் நிகழ்வுகளை யாரும் கவனிக்காம வடிவமைக்கவும் முடிஞ்சது. அவன் பூமியெங்கும் நகர்ந்தான். இனி வானத்தின் ஒளியில் பிரகாசிக்கவில்லை. ஆனாலும் புத்திசாலித்தனமோ சூழ்ச்சி அவனில நிரம்பி இருந்தது. அவனது அழகு மங்கி இருந்தாலும் இன்னும் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு காலத்துல கடவுளின் சேவைக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருந்த அவனது மனம் இப்போது முழுமையா கிளர்ச்சிக்கே திரும்பியது. ஒவ்வொரு மனித பலவீனமோ பெருமை, பொறாமை, கோபம், பேராசை மற்றும் பயம் அவனது கையில் ஒரு கருவியாக மாறின. அவனது கையில் அவற்றை எவ்வாறு நுட்பமா பயன்படுத்த வேண்டும் என்று கற்றுக்கொண்டான். சந்தேகம் மற்றும் ஆசையை விதைத்து காலப்போக்கில் அவை வளருமாறு செய்தான். லூசிபர் படைப்பை கவனமாக கண்காணித்தா. வானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் கடவுள் உருவாக்கிய உலக அவன் இன்னும் பாதிக்க முடிஞ்சது. அவன் இராச்சியங்கள் எழுந்தும் வீழ்ந்து இருப்பதை கவனித்தான். ஆசை, பொறாமை மற்றும் ஊழல் எப்படி ஆட்சி புரிபவர்களின் மனங்களை வளர்ச்சிவிடும் என்பதை பார்த்தான். அவன் அரசர்களின் காதுல மெல்ல சொன்னான். பொறாமைய தூண்டினா பின்னணியில் இருந்து போர்களையும் மோதல்களையும் பாதித்தான். அவன் காணப்படாத குழப்பத்தின் வழிகாட்டியாக மாறினான். நல்லதை ஊழலாக்கும் வகையில மாற்றினான். அவன் வெளிப்படையான பலத்தை நம்பவுன்ன. அவனது பலம் ஏமாற்றத்தில் இருந்தது. ஒரு சிறிய கிசுகிசு, ஒரு சிறிய சந்தேகம், ஒரு மறைந்த ஆசை, இதுவே அவனது ஆயுதங்கள். ஒரு பாவமான தேர்வு மற்றொன்றை உருவாக்கும். ஒரு துரோகம் ஒரு இராச்சியத்தை வீழ்த்தக்கொண்டும் அவன் பொறுமையுடன் இருந்தான். சரியான தர்மத்திற்கு ஆண்டுகள், சில சமயம் நூற்றாண்டுகள் கூட காத்திருந்து மனித மனங்களின் பலவீனங்களை நுட்பமா பயன்படுத்தினான். நம்பிக்கையுடன் இருந்த தேவதைகளுக்கே அவனது தாக்கம் உணரப்பட்டது. ஆவிக்குரிய உலகில் அவன் நகர்ந்தான். எங்கு பெருமை அல்லது சந்தேகம் தோன்றினாலும் குற்றம் சுமத்தி ஆசை தோன்றினான். யோபின் கதைகள் போன்றவை தேவன் மட்டுமே எல்லைகளை அமைத்தாலும் நீதிமான்களையே சோதிக்க அவனுக்கு சக்தி இருப்பதை பின்னால காட்டும். ஒளி இன்னும் அவனை எதிர்த்தது. தேவனை கீழ்ப்படியும் ஒவ்வொரு மனிதரும், விசுவாசமாயிருந்த ஒவ்வொரு தேவதையும், ஈவன் அவனது சக்தி பெரிதாக இருந்தாலும் அதற்கு எல்லைகள் இருப்பதை நினைவூட்டினார்கள். லூசிபர் அவனது நோக்கங்களை மறைக்கவும் கற்றுக்கொண்டான். மனிதர்களுக்கு அவன் உதவியாளராகவும் நியாயமான குரலாகவும் ஆசை நோக்கி வழிகாட்டியாகவும் தோன்ற முடிந்தது. நல்லதாக தோன்ற விஷயங்களை வழங்கி அதை பெருமை, காமம் அல்லது பேராசியா மாற்றினான். அவனது கிசுகிசுப்புல பேரரசுகள் எழுந்தன. செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் ஆவையாவே ஆசை தூண்டும் கருவிகளாக மாறின. அவன் ஆசை தூண்டுபவன், எதிரி, பொய்களின் தந்தை என்று அறியப்பட்டான். மனிதர்கள் பாவத்தை தாங்களே தேர்வு செய்ததாக நினைச்சு அதை செய்யும் போது அதை பார்த்து மகிழ்வதே அவனுக்கு திருப்தி. அவன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் அவன் மனதுல பயம் இருந்தது. ஒரு இரட்சகர் வருவார் என்ற வாக்குறுதி முறியடிக்கப்படவில்லை என்பதை அவன் அறிவான். அவன் வானத்தை ஆட்சி செய்தாலும் தேவன் திட்டமிட்டதை தடுக்க முடியல. அவனை வெல்ல போகும் ஒருவ அணையாத ஒளி உலகில வரப்போகிறான். லூசிபரின் திட்டங்கள் இன்னும் கூர்மையாகவும் மெதுவாகவும் பொறுமையுடனும் ஆனது. ஏனெனில் அவன் தனது இறுதி தோல்வி உறுதி என்று புரிந்து கொண்டான். ஆனால் கடைசி வரை எதிர்த்து நிற்பான். அதனால் அவன் காணப்படாம நகர்ந்தான். இருளின் அரசனாக இதயங்களை ஆசை தூண்டி ஆன்மாக்களை சோதித்தான். உலகம் அவனுடைய மேடை, மனிதர்கள் அவனுடைய கருவி, பெருமை, பொறாமை மற்றும் கிளர்ச்சி அவனுடைய ஆயுதங்கள். வானத்தில் தொடங்கிய போர் இப்போது மனிதர்களிலும் தேவதூதர்களிலும் அமைதியா தொடர்ந்தது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு ஆசை தூண்டலும், ஒவ்வொரு பாவச் செயலும் அவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதிதான். வீழ்ந்த கால நட்சத்திரம் பார்த்து கொண்டோம், காத்தும் இருந்தான். அவனுடைய கதை கிளர்ச்சியின் கதை இன்னும் முடிவடையவில்லை என்று அறிந்தவனாக லூசிபர் அமைதியாக காணப்படாம ஏதேன் தோட்டத்தின் முழுமையான நிழலில் ஒரு நிழலாக நகர்ந்தான். அந்த தோட்டம் ஒளியாலும் உயிராலும் கற்பனைக்கு மேல் அழகாலும் நிரம்பியிருந்தது. ஆறுகள் சுருக்கமான கிறிஸ்டல் பட்டைகளாக ஓடின. சூரிய ஒளி இலைகளில் நடனமாடியது. ஒவ்வொரு மரமும் கண்களை கவரும், உடலை திருப்திப்படுத்தும் பழங்களை தந்தது. பறவைகள் காட்டில பாடல்களை நிரப்பின. விலங்குகள் பயமின்றி நடந்தன. மலர்களின் மனம் காற்றில் இனிமையா இருந்தது. தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையும் கடவுளோட பராமரிப்பு பேசின.
ஆனா இந்த சொர்க்கத்துல கூட வீழ்ந்த காலை நட்சத்திரம் அமைதியாக நடந்தான், பார்த்து கொண்டோ காத்தோ ஆய்வு செய்தும் இருந்தான். அவன் ஆதாமை ஏவாளையும் பார்த்தான். முதல் மனிதர்கள் குற்றமற்றவர்களும் தூய்மையானவர்களும் இதயம் சோதிக்கப்படாதவர்கள், கடவுளோட நடந்து அவருடைய இருப்பு அனுபவித்தவர்கள். அவர்கள் பயம் அறியாதவர்கள், சந்தேகம் அறியாதவர்கள், வெக்கம் அறியாதவர்கள். ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிரம்பி இருந்தது. ஆனா லூசிபர் அவர்களின் குற்றமின்மைய அழகாக அல்ல, வாய்ப்பாகவே பார்த்தான். அவன் வலிமையுடன் தாக்க மாட்டான், அவன் அவர்களை உடைக்க மாட்டான். அவன் பொறுமையுடன் சூழ்ச்சியுடன் அவர்களின் இதயங்களை வளைத்து விடும் கிசுகிசுப்புகளுடன் செயல்படுவான். அவன் ஒரு பாம்பாக உருவெடுத்தான், மென்மையானதும் சூட்சுமமானதும், மரங்களுக்கிடையே எவரையும் பயமுறுத்தாத அழகுடன் நகர்ந்தான். அவனது கண்கள் புத்திசாலித்தனத்தாலும் ஆசையாலும் ஒளிர்ந்தன. நீங்கள் எந்த மரத்தில் இருந்தும் சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் உண்மையிலே சொன்னாரா என்று அவன் மெதுவாக கேட்டான், உண்மையை நுணுக்கமாக வளைத்து. ஏவாள் நின்றா, அவளது மனதில சந்தேகம் மங்களா ஒளிந்தது. அவள் கடவுளின் கட்டளையே இதுவரை ஒரு போதும் கேள்விப்பட்டதில்லை, ஆனா இப்போது சந்தேகத்தின் விதை விதைக்கப்பட்டது. லூசிபர் பொறுமையுடன் பேசினான். மனிதர்களின் இதயங்களை நன்கு அறிந்தவன். அவ அறிவோ ஞானமோ அவர்களுக்கு எட்டாத புரிதலும் வழங்குவதாக வாக்குறுதி அளித்தான். நீங்கள் இறக்க மாட்டீர்கள் என்று அவன் சொன்னான். நீங்க கடவுளை போல ஆகுவீர்கள், நன்மையும் தீமையும் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வலையா மெதுவா வளர்ந்து ஆசையும் ஆர்வத்தையும் ஊட்டும் விதமாக விதைக்கப்பட்டது. அவ அவர்களை புகழ்ந்தான், விவாதித்தான், தடை செய்யப்பட்டதை எளிதில் கிடைக்கக்கூடியதாகவும் கூட அவசியமானதாகவும் காட்டினான். ஆதாம் மற்றும் ஏவா கவனமா கேட்டன. அவர்கள் ஆச்சரியப்பட்டல. அவர்களின் உலகின் ஒற்றுமை முழுமையாக இருந்தது போல தோன்றியது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சிறிய குரல் கேள்வி எழுப்பியது. கடவுளின் அன்பு போதுமா, அல்லது அவர்களுக்கு இன்னும் ஏதாவது காத்திருக்கிறதா? லூசிபர் மீண்டும் மீண்டும் கிசுகிசுத்தான். ஒவ்வொரு கணமும் வளர்ந்த எண்ணங்களை விதைத்தான். மனிதர்களின் இதயங்கள் தூய்மையானதும் நம்பிக்கையுடனும் இருந்தது. ஆனா ஆசையின் சுமையில வளைஞ்சு போக தொடங்கின. இறுதியில அந்த தருணம் வந்தது. ஏவா பழத்தை எடுக்க முயன்றான், அவளது கை நடுங்கியது. ஆதா அவளுக்காக கொண்டிருந்த அன்பும் அவள் செய்ததை பகிர்ந்து கொள்ளும் ஆசையும் கொண்டு பின்தொடர்ந்தான். அந்த கணத்தில் ஏதேன் தோட்டத்தின் பரிபூர்ணத்துவம் முடிஞ்சது. ஒளி மாறியது, காற்று கனமாக இருந்தது, மற்றும் அவற்றின் இதயங்களை முதன்முறையாக வெட்கம் தொண்டது. நம்பிக்கைய பயமாக்கியது, கீழ்ப்படிதல் சந்தேகமாக மாறியது. முதன்மையான பாவத்தின் நிழல் படைப்பில விழும்போது நிர்பராதம் மங்கியது. லூசிபர் அமைதியா பார்த்தான். அவனது இதயத்துல திருப்தி எரிந்தது. தேவதூதர்கள் கூட தயங்கிய இடத்துல அவன் வெற்றி பெற்றிருந்தான். அவன் கடவுளின் படைப்பின் இதயத்துல தாக்கி முத மனிதர்களை கிளர்ச்சிக்குள் இழுத்து விட்டான். பெருமை அவனுள் பெருகியல்ல. அவனது பொறுமை, சூழ்ச்சி மற்றும் மனித இதயத்தை அறிந்த அறிவு அந்த நாள வெற்றிகரமாக்கியது. முத கீழ்படியாத செயல் நிறைவு பெற்றது. புதிய போராட்ட காலம் தொடங்கியது. இன்னும் வேலை முடிவடையவில்லை. ஆதாம் மற்றும் ஏவா குழப்பத்துடன், வெக்கத்துடனும், மற்றும் அவர்கள் அறிந்திராத பயம், பொறாமை, ஆசை ஆகியவற்றை உணர்ந்து ஓடினர். அவர்களின் இதயங்கள் என்றும் மாறிவிட்டன. இந்த கணத்திலிருந்து மனிதர்கள் டெம்டேஷன் எனும் நிழலை எப்போதும் தங்களுடன் சுமந்து செல்ல வேண்டியதாகிவிட்டது. லூசிபர் கிளர்ச்சி, பாவம் மற்றும் தலைமுறை எங்கும் தொடரும் போராட்டத்துக்கு கதவை திறந்து விட்டான். ஒவ்வொரு மனிதரின் தேர்வும், ஒவ்வொரு பெருமை அல்லது பொறாமை செயலும் இப்ப அவனது தாக்கத்தால வடிவமைக்கப்படும். தோட்டம் தானாகவே அழகாகவே இருந்தது. ஆறுகள் இன்னும் ஒளிந்தன, மரங்கள் இன்னும் பழங்களை தந்தன. ஆனால் இப்போது கவர்ச்சியாளரின் இருப்பு அந்த வாயுவில் கூட கலந்துவிட்டது. வீண்ட கால நட்சத்திரமான லூசிபர் தனது பணியை பூமியில தொடங்கிவிட்டான். மனித இதயங்களுக்கான போர் தொடங்கிவிட்டது. ஒவ்வொரு கிசுகிசுப்பும், ஒவ்வொரு சோதனையும், ஒவ்வொரு சந்தேக காணமும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியாகும். அவன் படைப்புல யாரும் காணாம நடந்தா பாவம் உலகில் நுழைந்து விட்டது என்பதை அறிந்து சிரித்தான். அவன் முதல் மனிதர்களின் இதயங்களை மாற்றிவிட்டான். அந்த செயலில் ஒளி மற்றும் இருள் இடையிலான போர் தொடங்கிவிட்டது. பரதீசத்தின் நிழல் மூலைகளில் இருந்து பூமியின் தொலைவான எல்லைகள் வரை அவனது தாக்கம் பரவியது. மெதுவாகவும், ஆனா உயிருக்கு ஆபத்தாகவும். மேட தயார், போராட்டம் என்றென்றும் தொடரும். இருளின் இளவரசர் அமைதியாக நகர்ந்தார். தனது பணி தொடங்கிவிட்டது என்றும் அது என்றும் தொடரும் என்றும் அறிந்திருந்தார். ஏதேன் வீழ்ந்தது. முதல் மனிதர்கள் கிளர்ச்சியின் சுவையை அனுபவித்தார்கள். உலகமே பாவத்தின் சின்னங்களை சுமக்க தொடங்கியது.
லூசிபர் மனிதர்களிடையே காணாமல் நடந்தான். இதயங்களை வடிவமைத்தான், மனங்களை வளைத்தான், மற்றும் காதுகளில் மென்மையான கவர்ச்சிகரமான வார்த்தைகளை இரகசியமாக சொன்னான். அவற்றை கேட்டவர்கள் தாங்கள் இருளை நோக்கி வழிநடத்தப்படுகிறோம் என்பதே தெரியாமல் இருந்தார்கள். அவன் எதிரியா மறைந்துள்ள ஊழலின் வடிவமைப்பாளராக மாறிவிட்டான். மனிதர்கள் படைப்பாளரை விட்டு விலகச் செய்யும் ஒவ்வொரு தேர்விலும் அவன் மகிழ்ந்தா. அவன் மனிதர்களின் வழிகளை கற்றுக்கொண்டா, அவர்களின் ஆசைகளை ஆய்ந்தா, மற்றும் பெருமை என்பது பாவத்திற்கு மிகவும் வளமான நிலை என்பதை கண்டுபிடிச்சான். நம்ம பெரியவர்கள் என்று நம்புபவர்கள், புகழை விரும்புபவர்கள், தங்களிடம் இல்லாததை ஆசைப்படுபவர்கள், இவர்கள் எல்லாம் மிக எளிதா பாதிக்கப்படக்கூடியவர்கள். அவன் அரசர்களையும் ஆட்சி செய்பவர்களையும் கவனித்தான். அவர்கள் கொண்ட அதிகாரத்தை பார்த்து பொறாம கொண்டான். அவர்களின் இதயங்கள்ல கூர்மையான எண்ணங்களை இரகசியமா சொன்னான். ஆசை, பொறாம, கொடூரம். ஒரு ஆலோசனை ஒரு ராஜ்யத்தை வீழ்த்தக்கூடும், ஒரு பொய் ஒரு போரை தூண்டக்கூடும். அவன் ஒரு வல்லுநர் தந்திரவாதியாக ஆனா பொறுமையுடன் கணக்கிட்டு செயல்பட்டான். அவனது வெற்றிகள் நீடிக்க வேண்டும் என்றால் அவை நுணுக்கமாயிருக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தான். அவன் அரசர்களை மட்டும் அல்லாம வாழ்க்கையின் சிறிய மூளைகளையும் நுழைந்து சாதாரண இதயங்களையும் கெடுப்பான். பெற்றோர்கள் தங்களை பாதுகாக்க பொய் பேசுவார்கள், குழந்தைகள் பேராசையாலேயோ பொறாமையாலேயோ திருடுவார்கள், அண்டையவர்கள் சிறிய சண்டைகளுக்காக ஒருவரை ஒருவர் துரோகிக்கிறார்கள். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு உண்மையிலிருந்து விலகும் தேர்வும் அவன் மனிதகுலம் முழுவதும் பின்னிய வலைக்குள் ஒரு நூலாய் இருந்தது. நாகரிகங்கள் எழுந்தன, அவைகளுடன் பெருமை, அடக்குமுறை, பேராசை ஆள் அவனது தாக்கத்துல வந்தன. மனித புத்திசாலித்தனமானது அகந்தையாய் மாறுவதிலும், அழகு ஆணவமாக மாறுவதிலும், செல்வம் பேராசையாக மாறுவதிலும் அவன் மகிழ்ச்சி கண்டான். இருப்பினும் அவன் ஊழலை பரப்பினாலும் லூசிபர் இறுதி போற ஒருபோதும் மறந்ததில்லை. ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, ஒரு மீட்பவர் வருவார், பெண்ணின் வழியில் பிறப்பார், அவர் அவனது தலையை நசுக்கும், அவன் பெற்ற சக்தியை அளிப்பார். இந்த வாக்குறுதிய அவன் கூர்மையான புத்தியோடும் பிடிவாதத்தோடு ஆய்வு செய்தான். அதை தடுக்க முடியாது, ஆனா அதற்காக உலகத்தை தயாரிக்க முடியும். மனிதர்களின் இதயங்களை அவன் கவர்ந்து விடுவான், மனங்களை கடினமாக்குவான், நிறுவனங்களை ஊழலாக்குவான். மீட்பவர் வரும்போது அவருடைய பாதை எளிதாக இருக்காது. மனிதர்கள் பலவீனமாக இருப்பாங்க, அவர்களது இதயங்கள் பிளவுபடும், அவர்களது நம்பிக்கை சோதிக்கப்படும். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு துரோகம், ஒவ்வொரு கிளர்ச்சியும் கடவுளின் திட்டத்தை எதிர்க்க அவ வகுத்த திட்டத்துல ஒரு படியா இருந்தது. அவ பொறுமையுடன் முறையாவோ தளராம செயல்பட தொடங்கினான். காலம் அவனுக்கு துணையா இருந்து அவ ராஜ்யங்கள் எழுந்து வீழ்வதையும், தலைமுறைகள் கடந்து போவதையும், உலகம் மாறுவதையும் பார்த்திருக்கிறான். மிகுந்த வலிமையை விட நுணுக்கமான தாக்கமே அதிக சக்தி வாய்ந்தது என்பதை அவன் கற்றுக்கொண்டான். அவன் காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தான். அரண்மனையில, சந்தையில, கிராமத்துல, இதயத்துல நம்பிக்கை மிகுந்த போது சந்தேகத்தை சொன்னான். தைரியம் எரிந்த போது பயத்தை தூண்டினான். பணிவு வழிகாட்ட முயன்ற போது பெருமைய ஊக்குவித்தான். மனிதர்களை எவ்வளவு எளிதா வழிநடத்த முடிகிறது என்பதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான். ஒவ்வொரு நெறிமுறையின்மை நிகழ்விலும் மகிழ்ச்சி அடைந்தான். மனித வரலாற்றின் விரிவில் லூசிபரின் ஆன்மீக அதிகாரம் வெளிப்பட தொடங்கியது. பொறாமையால் உருவான அடிமைத்தனம், பேராசையால் எழுந்த போர்கள், பெருமையால் ஊக்கமடைந்த அடக்குமுறைகள், இவை அனைத்தையும் அவன் கவனித்தான். ஒவ்வொரு அநியாய செயலும், அதிகார துஷ்பிரயோகமோ, சட்டம் அல்லது நம்பிக்கையின் ஊழலும் அவனுக்கான இன்னொரு வெற்றியா இருந்தது. அவன் துன்பத்திற்கு அமைதியான சாட்சியாக இருந்தான். அது இரக்கம் காரணமாக அல்ல, ஆனா சூழ்ச்சியான திருப்தியோடு. மனிதர்களின் இதயத்திலிருந்து பிறந்த கொடுங்கம் அவனுடைய படையா மாறியது. தங்களது ஆசைகளை பின்தொடர்ந்த போது மனிதர்கள் அறியாமலே அவனுடைய திட்டங்களை நிறைவேற்றினர். இருப்பினும் அவனுடைய சூழ்ச்சியின் ஆழத்துல எப்போதும் ஒரு பதற்றம் நிலவியது. விமோசகரை பற்றியும், இருளில் ஒளி வீசவிருக்கும் ஒருவரை பற்றியும், நிழல்களின் அரசனை தோற்கடிக்கவிருப்பவரை பற்றியும் அவன் அறிவான். இந்த அறிவு அவனுடைய யோசனைகளை மேலும் கூர்மையாக்கியது. ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சோதனையும், அவன் தூண்டிய ஒவ்வொரு கிளர்ச்சியும் மனிதர்களை பலவீனப்படுத்தவும், இதயங்களை கடினமாக்கவும், குழப்பத்தை விதைக்கவும் கிட்டவிடப்பட்டது. நம்பிக்கை அளிக்கும் செயல்கள்ல அவன் சிறப்பு மகிழ்ச்சி அடைந்தான். பக்திய மூட நம்பிக்கையா மாற்றினா, வழிபாட்டை பெருமை காட்டும் நிகழ்வாக மாற்றினா, மற்றும் குற்றம் தான் சுதந்திரம் என்று நிரபராதிகளை நம்ப வைத்தான். கடவுளுக்கு விசுவாசமாக இருந்த தேவதூதர்களும் லூசிபரின் செயல்கள் வெளிப்படும் போது துயரத்துடன் பார்த்தனர். அவர்கள் அடக்குமுறையில கட்டப்பட்ட இராச்சியங்களை, பொறாமையால் சிதைந்த குடும்பங்களை, உண்மைக்கு எதிராக கடினமான இதயங்களை பார்த்தனர். இருப்பினும் லூசிபர் தொடர்ந்தான். ஏமாற்றத்தின் முதல்வன், இருளின் அரசன், காணப்படாமல் பாவத்தை வழிநடத்தும் அந்த மறைமுக கையே.
ஒவ்வொரு கிசுகிசு செய்யும் ஆசை, ஒவ்வொரு அழிக்கப்பட்ட விருப்பம், ஒவ்வொரு கிளர்ச்சி செயலும் உலகை ஒளியில் இருந்து தள்ளி அவனது நிழலுக்குள் மேலும் மேலும் இழுத்துச் சென்றது. ஒரு காலத்தில் ஒற்றுமையுடன் இருந்த பூமி இப்போது அவனது செல்வாக்குக்கான மேடையாக மாறியது. நகரங்கள் எழுந்தன, பேரரசுகள் மோதின, மனிதர்கள் சட்டங்கள், வர்த்தகம், நீதித்துறைகள் ஆகியவற்றை உருவாக்கினார்கள். ஆனால் இவை பெரும்பாலும் பெருமை மற்றும் பேராசையால் சிதைக்கப்பட்டு அவனது மறைமுக ஆட்சியை மேலும் வலுவப்படுத்தின. அவன் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒரு நிழலாக நகர்ந்தான், பொறுமையுடன், கணக்கிட்டு, ஓயாம. தன் இறுதி தோல்வி நிச்சயமாக வரப்போகிறது என்பதை அவன் அறிவான். இருந்தாலும் வழியில கிடைக்கும் ஒவ்வொரு வெற்றியையும், கடவுளை விட்டு விலகும் ஒவ்வொரு மனதையும், ஒவ்வொரு ஊழல் செயலையும் தன் வஞ்சகத்துக்கான சான்றா ரசித்தான். வீழ்ந்த கால நட்சத்திரமான லூசிபர் என்றென்றும் எதிரியா மாறிவிட்டான். இப்போது அவன் வெறும் ஒளியின் தூதராக இல்லை, அவன் நாடுகளை சோதிப்பவன், இதயங்களை அழிப்பவன், காணாத இருளின் அரசன். அவனது வேலை நூற்றாண்டுகளாக தொடர்ந்தது. மனிதர்களின் நெறி மற்றும் ஆன்மீக நிலப்பரப்பை வடிவமைத்து அவனை வெல்லக்கூடிய ஒரே ஒருவருடன் வரவிருக்கும் மோதலுக்காக மேடையை தயார் செய்தது. போர் இனி வானத்துல மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு மனித இதயத்திலும் அமைதியா கொந்தளிக்கிறது. லூசிபரின் கை எப்போதும் அங்கேயே வழிநடத்தி சோதித்து இறுதி தேர்வு வரும் நாளுக்காக காத்திருக்கிறது. லூசிபர் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாலும் அவன் புத்திசாலித்தனத்தையும் கூர்மையையும் ஆசையையும் இழக்கவில்லை. ஓர் வெளிப்படையான கிளர்ச்சியிலிருந்து அமைதியான போர் நிலைக்கு மாறியது. அவன் குற்றம் சாட்டுபவரா, ஒவ்வொரு மனிதரின் செயலையும் எண்ணத்தையும் சந்தேகத்தின் ஒவ்வொரு தருணத்தையும் கவனிச்சவனா மாறினான். அவன் ஆன்மீக உலகிலும் பூமியிலும் சுற்றி கவனிச்சு சோதிச்சு விசுவாசிகளை கடவுளிடமிருந்து விலக்க முயன்றான். அவனுடைய குறிக்கோள் எளிமையானதுதான், ஆனா இடையராதது. விசுவாசத்தை பயமா மாற்றுவது, பக்திய பலவீனமா மாற்றுவது, நம்பிக்கைய நம்பிக்கை இழப்பா மாற்றுவது. நிழல்களிலிருந்து கடவுளிடம் நெருக்கமாக உள்ளவர்களை, நீதிமான்களை அவன் கவனிச்சான். அவன் அவர்களின் மனதுல சந்தேகங்களை இரகசியமா சொன்னான். பெருமை, பொறாம அல்லது சுயநல ஆசையால் அவர்களை சோதித்தான். ஒரு சிறிய தவறு, ஒரு கோபம் அல்லது பயம் கொண்ட எண்ணம், ஒரு பொறுமையற்ற தருணம், இவன் அதை பெருதுபடுத்தி மனிதர்களை வெக்கம் அல்லது குற்ற உணர்வுல ஆழ்த்தினான். அவர்கள் ஒரு சிறிய குறைய பார்த்த இடத்துல அவன் நம்பிக்கை இழப்பு விதத்தான். அவர்களின் பாவங்கள் மன்னிக்க முடியாத அளவுக்கு பெரிதா உள்ளனு நம்ப வைக்க முயன்றான். ஒவ்வொரு குற்றச்சாட்டும் இவனது பொய்யாக இருந்தாலும் மனிதர்களின் மனதுல கனமா இருந்தது. பலர் அந்த அழுத்தத்துல போராடினார்கள். லூசிபரின் வேலை மனிதர்களோடு மட்டும் முடிவடையவில்லை. வானத்தின் நீதிமன்றங்கள்ல அவன் விசுவாசிகளை கடவுளின் முன் குற்றம் சாட்டினான். தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரு போல அவன் வார்த்தைகளின் தாக்கத்தை உணர முடிஞ்சது. அவன் ஒவ்வொரு பலவீனத்தையும், ஒவ்வொரு தவறான அடியையும், ஒவ்வொரு பெருமை கொண்ட தருணத்தையும் சுட்டிக்காட்டி நீதிக்கு தண்டனை தேவைன்னு சொன்னான். ஆனா கடவுளின் இறக்கம் முடிவில்லாதது, அதனால் அவனுக்கு முழுமையான அதிகாரம் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவன் குற்றச்சாட்டுகள் பயத்தை ஏற்படுத்தின, மனங்களை சோதித்தின, விசுவாசிகள் நீதியை இறுக்கமா பிடிச்சு நிற்க வலியுறுத்தின. சிறிய வெற்றிகளில் அவன் மகிழ்ச்சி கண்டான். தந்தை ஒருவர் தன் பிள்ளைகளை வழிநடத்தும் திறனை சந்தேகிப்பது, தலைவன் ஒருவர் தன் முடிவுகளை கேள்விப்படுவது, கடவுளின் ஊழியர் ஒருவர் உண்மையை பேசுவதற்கு முன் தயங்குவது, ஆல் இவை அவனுக்கு மகிழ்ச்சி அளித்தன. இவை அனைத்தும் லூசிபர் ரசித்த தருமென்று. ஒவ்வொரு தடுமாறும் மனமும் அவனுக்கான போர்க்களமாக மாறியது. அங்கு அவன் பெருமை, கோபம் அல்லது நம்பிக்கை இழப்பு என்ற விதைகளை விதைக்க முடிந்தது. மிகவும் விசுவாசமானவர்களுக்கே கூட சந்தேகம் வராமல் இருக்காது என்பதை அவன் அறிவான். அந்த ஒரு பலவீனம் பெரிய வீழ்ச்சியாக மாறும் வரை அவன் பொறுமையாக காத்திருந்தான். லூசிபர் மிகவும் பொறுமையுடன் இல்ல, அவன் எதிலும் அவசரப்படல. வஞ்சனைக்கு நேரம் தேவை என்பதை அவன் அறிவான். மனிதர்கள் அதை தாங்களே தேர்வு செய்ததாக நினைக்கும் போது நம்பிக்கை எழுப்பு அதிகமாகும், ஊழல் பெரும்பாலும் மெதுவாக வளர்வதாகவும் அவன் அறிவான். அவன் அமைதியா செயல்பட்டான், சூழ்நிலைகளை வடிவமைத்து மக்கள் தாங்களாகவே ஒளியின் பாதையிலிருந்து விலக செய்தான். அவன் குடும்பங்கள்ல பிளவை ஏற்படுத்தினான், அண்டைவர்களுக்கிடையே பொறாமையை உருவாக்கினான், ஆட்சி செய்பவர்களுக்கு பெருமையை ஊட்டினான். ஒவ்வொரு பாவமும், ஒவ்வொரு கிசுகிசு வஞ்சனையும், ஒவ்வொரு குற்றச்சாட்டும் அவனது திட்டத்தின் ஒரு பகுதியா மாறின. அவன் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவும் கற்றுக்கொண்டார். சிலர் எதிர்த்தனர், சிலர் விசுவாசமாக இருந்தனர், சிலர் முழுமையாக கடவுளை நாடினர். இவை அனைத்தும் அவன் புதிய முறைகளுடன் எதிர்கொண்ட சவால்கள். பயம், ஆசை, சந்தேகம், புகழ்ச்சி, பொய்யான வாக்குறுதிகள், இவை அனைத்தும் அவனது கரங்களில் கருவிகளா மாறின. அவன் ஒவ்வொரு தலைமுறையும், ஒவ்வொரு சமூகத்தையும், ஒவ்வொரு மனிதரையும் ஆராய்ந்தான். ஒவ்வொரு தோல்வியும் அவனை இன்னும் உறுதியுடன் ஆக்கினது.
ஒவ்வொரு வெற்றியும் அவனை இன்னும் நுணுக்கமா செயல்பட கற்று தந்தது. லூசிபரின் இருப்பு கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதை உணர முடிஞ்சது. விசுவாசிகள் அவனை பார்க்க முடியவில்லை, ஆனா அவர்கள் இதயங்களில் அந்த போராட்டத்தை உணர்ந்தாங்க. ஒவ்வொரு தேர்வும் ஒவ்வொரு சோதனையும் பெருமை அல்லது பொறாமையுடன் நடக்கும் ஒவ்வொரு போராட்டமும் அவனது தாக்கத்தை சுமந்தது. உலகம் அவனது சோதனை நிலமா மாறியது. ஒளியும் இருளும் சந்திக்கும் இடம், மனிதர்களின் இதயங்கள் போர்க்களமா மாறிய இடம். இருப்பினும் இறுதி சத்தியத்தை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. மீட்பவர் வருவார். ஒரு புதிய ஒளி எழும். அது அவனது வஞ்சகத்தை விட வலிமையானது. அவனது பொய் மற்றும் ஏமாற்றங்களை எதிர்க்கும் சக்தி கொண்டது. இந்த அறிவு அவனை பலவீனமாக்கமில்ல, அது அவனை இன்னும் கூர்மையாக்கியது, இன்னும் பொறுமையுடன் இன்னும் கவனமாக இருக்க வைத்தது. ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ஒவ்வொரு ஊழலும் அவனது தயாரிப்பின் ஒரு பகுதியாயிருந்தது. அவனை தோற்கடிக்க வரப்போகும் ஒருவரின் வருகையை எதிர்த்து தாமதப்படுத்தும் ஒரு வழியாயிருந்தது. லூசிபர் குற்றம் சாட்டுவான், பகைவன், ஏமாற்றத்தின் முதல்வன், அமைதியாகவே ஆனா மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டான். அவனது வலிமை பலத்தில் அல்ல, வஞ்சகத்திலும் பொறுமையிலும் காணப்படாம இருக்கும் போது இதயங்களை சுருட்டும் திறனிலும் இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் அந்த போராட்டத்தையும் அழுத்தத்தையும் சோதனையின் இழுப்பையும் உணர்ந்தார்கள். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான இந்த அமைதியான போர்ல லூசிபர் ஆன்மீக உலகின் காணப்படாத இளவரசாக ஆட்சி செய்தான். உண்மையான ஒளி நேரடியாக அவனை எதிர்கொள்ளும் மாலை எதிர்பார்த்து இதயங்களையும் மனங்களையும் வடிவமைத்துக் கொண்டிருந்தான். எளிய சோதனைகள்ல திருப்தி இல்லாம அவன் ஏமாற்றத்தின் முதலவனா மாறினான். மனிதர்களின் மற்றும் நாடுகளின் எண்ணங்கள், தேர்வுகள் இதயங்களை ஒரே மாதிரியே வடிவமைத்தான். அவனது புத்திசாலித்தனம் நுணுக்கத்துல இருந்தது. மிகப்பெரிய வெற்றிகள் பலத்தால் அல்ல, அமைதியாக எண்ணங்களை வடிவமைப்பதுலதான் கிடைக்கும் என்பதை அவன் புரிஞ்சிருந்தான். இங்கே ஒரு கிசுகிசு, அங்கே ஒரு பரிந்துரை, உண்மைய சாமர்த்தியமாக சுழற்றுவது, இவை எல்லா அரசர்களின், ஆட்சி நடத்துவோரின், சாதாரண இதயங்களின் விருப்பங்களை இருளுக்கு திருப்புவதற்கு போதுமானவை. அவன் காணப்படாம பூமி எங்கு சுற்றினான். நகரங்கள், பாலைவனங்கள், காடுகள், அரண்மனைகள் என அனைத்திலும் பயணித்து மனிதர்களின் சிக்கலான இயல்புகளை கவனித்தான். அவர்கள் ஆசைகள், லட்சியங்கள், பயங்கள், கனவுகளை அவன் ஆராய்ந்தான். ஒவ்வொரு மனித குறையும் அவளுக்கு ஒரு கருவி, ஒவ்வொரு லட்சியமும் ஒரு சாத்தியமான ஆயுதம். பெருமை, பொறாம, காமம், பேராசை இவன் அனைத்தையும் அவன் நன்கு அறிந்தவன். ஒரு கைவினைய கத்திய பயன்படுத்துவது போல அவற்றை கையாள கற்றுக்கொண்டான். அவன் மனிதர்களை தாங்க சொந்த ஆசைகளுக்காகவே செயல்படுகிறோம் என்று நம்ப செய்துவிட்டு நிழல்கள்ல அவன் கட்டுப்படுத்தும் பாதைக்கு மெதுவாக வழிநடத்துவான். அவனது தாக்கம் பேரரசுகளுக்குள் விந்துனு. அவன் அரசர்களின் காதுல மெல்லிசையா பேசினான். வெற்றி மற்றும் அடக்குமுறையின் எண்ணங்களை விதைச்சான். ஆட்சியாளர்களிடையே பொறாமைய தூண்டினான். நாடுகளுக்கிடையே முரண்பாடுகளை விதைச்சான். ஆலோசகர்களை கொடூரமா ஆலோசிக்க தூண்டினான். பேரரசுகள் எழுந்து வீழ்வதை பார்த்து அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் வெற்றியில கூட மனிதர்கள் தங்களது பெருமை மற்றும் லட்சியத்தால கட்டுப்பட்டவர்களாகவே இருப்பதை அவன் அறிவான். போர் என்பது அவன் துல்லியமாக பயன்படுத்தும் குழப்பத்தின் கருவியாக மாறியது. ஒவ்வொரு போர் மேடையும் அவன் கூர்மையான திட்டத்திற்கான அரங்கமாக இருந்தது. இருப்பினும் அவனது சக்தி ஆட்சியாளர்கள் அல்லது நாடுகளுக்கே மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. அவன் பலவீனர்கள், ஆசைக்குள்ளானவர்கள், ஆர்வம் உள்ளவர்களின் இதயங்களை நகர்ந்தான். ஒரு வணிகரின் பேராசை, ஒரு படை வீரனின் பொறாம, ஒரு அண்டை வீட்டாரின் ஈர்ப்பு, இவை அனைத்தும் அவன் நெய்து வைத்துள்ள மோசடியின் வலைக்குள் நூல்களா மாறின. அவன் உண்மைய பொய்யாக மாற்றினான், நற்குணத்தை பெருமையாக மாற்றினான், சுதந்திரத்தை வீண் பயன்பாட்டாக மாற்றினான். மனிதர்கள் பெரும்பாலும் உடனடி பலன, கனநேர சுகத்தை மட்டுமே பார்த்தார்கள். தாங்கள் எடுத்த முடிவுகள் விழுந்த அரசகுமாரன் திட்டமிட்டமைத்த பாதையில் எடுத்து வைக்கும் அடிகள் என்பதை அறியாமலேயே லூசிபர் நெறிமுறைகள்ல குழப்பத்தை உருவாக்குவதிலும் மகிழ்ந்தான். அவன் நன்மை தீமை என்ற எல்லையை மங்கலாக்கினான். பாவத்தை இயற்கையானதாகவும் தவிர்க்க முடியாததாகவும் கூடவே விரும்பத்தக்கதாகவும் காட்டினான். அவன் மனிதர்களை தங்களது மனசாட்சிய சந்தேகிக்க செய்தான். கடவுளின் நன்மையை கேள்விக்குள்ளாக்க செய்தான். தெய்வீக வழிகாட்டலை விட தங்களது தீர்ப்பை நம்ப செய்தான். அவன் அதிகாரமும் சாதனைகளும் என்ற மாயைகளை உருவாக்கினான். மனிதர்கள் தாங்கள் சொந்த பலத்தால் உயர முடியும் என்று நம்ப செய்தான். கீழ்ப்படியாமையின் விளைவுகளை புறக்கணிக்க செய்தான். பெருமை அல்லது சுயநலத்தின் மூலம் மனிதர்கள் பெற்ற ஒவ்வொரு வெற்றியும் அவனது மறைமுக போர்ல ஒரு வெற்றியா மாறியது. குடும்பங்கள் ஒருவருக்கொருவர் எதிராக மாறின, சமூகங்கள் உடைந்தன, நட்புகள் சிதைந்தன. மனித இதயங்கள்ல அவன் விதைத்த விதைகள் துரோகம், ஊழல், சண்டை ஆகியவற்றின் காடாக வளர்ந்தன. அவன் பொய்யான தலைவர்களை ஊக்குவித்தான். விக்கிரக ஆராதனையும் மோசடியான சட்டங்களையும் ஊக்குவித்தான். மனித அமைப்புகளை குழப்பத்தின் கருவிகளா மாற்றினான். சமூகத்தின் எந்த மூலையும் அவனது தாக்கத்திலிருந்து பாதுகாப்பா இல்ல. எந்த மனித இதயமும் அவன் வஞ்சகத்திலிருந்து தப்பிக்க முடியாதது.
இருப்பினும் அவன் தன் பொய்யின் வலை பின்னிக் கொண்டிருந்த போதும் லூசிபர் விசுவாசிகளை ஒருபோதும் தாழ்வாக மதிக்கவில்லை. அவன் அவர்களை ஆராய்ந்தான், அவர்களின் பலவீனங்களையும் பலங்களையும் சோதித்தான், அவர்களின் விசுவாசத்தை சோதிக்க நுணுக்கமான வழிகளை கண்டுபிடிச்சான். பொறுமை அவனது மிகப்பெரிய ஆயுதமா இருந்தது. உண்மையான அழுக்கு பெரும்பாலும் நேர எடுத்துக் கொள்வதை அவன் புரிந்து கொண்டான். ஆசை மெதுவாவே வர வேண்டும் என்றும், வெளிப்படையான பாவத்தை போலவே நம்பிக்கை இழப்பு கூட உயிருக்கு ஆபத்தானதாக இருக்க முடியும் என்றும் அவன் அறிந்தான். அவன் நேரத்தை சரியா பயன்படுத்தும் வல்லுநராக மாறினான். அவன் தாக்கம் மிகச்சிறப்பா விளைவுகளை தரும்போது மட்டுமே தாக்குதல் நடத்தினான். எப்போதும் அவன் இறுதி இலக்க மனசுல வச்சுக்கிட்டே இருந்தான். மீட்பவர் வரப்போகிறார் என்பதே லூசிபர் அறிவான். அவன் எத்தனை இதயங்களை ஏமாற்றினாலும், எத்தனை ராஜ்யங்கள் அழிவுக்குள்ளானாலும், இறுதியில் அவன் தன் சக்தியை அழிக்கக்கூடிய ஒருவரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இருப்பினும் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அதற்கு பதிலாக அவன் தன் யோசனைகளை கூர்மையாக்கினான், தன் முறைகளை மேம்படுத்தினான், மற்றும் தன் நிழல் வலையமைப்பை பலப்படுத்தினான். அவன் காணப்படாவற்றின் இளவரசன், பொய்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றலின் முதல்வன். இறுதி மோவாஜை வரை அவன் தன் பணியை தொடர்ந்தே இருப்பான். ஒவ்வொரு கிசுகிசுப்பிலையும், ஒவ்வொரு ஆசைப்படுத்தலையும், ஒவ்வொரு நுண்ணிய சூழ்ச்சியிலையும் லூசிபரின் இருப்பு உணரப்பட்டது. மனிதர்கள் அவன் வழிநடத்தும்படி நகர்ந்தனர். தங்கள் விதிகளை வடிவமைக்கும் அந்த காணாத கைய பெரும்பாலும் அறியாமலேயே. அரசர்களின் அரங்குகளிலிருந்து கிராமங்களின் அமைதியான மூளைகள் வர, சந்தைகளிலிருந்து நீதிமன்றங்கள் வர, அவனது தாக்கம் பரவலாகவும் ஆழமாகவும் இருந்தது. உலகமே அவனது ஏமாற்றத்தின் மேடையாக மாறியது. ஒவ்வொரு பாவச்செயலும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு பெருமை துடிப்பும் இருளின் சக்தியை ஊட்டிக் கொண்டு அவன் காணப்படாத இராச்சியத்தின் எல்லைகளை விரிவாக்கியது என்பதை அறிந்தவாறே அவன் அதில் முடிவற்ற பொறுமையுடன் நகர்ந்தான். ஏமாற்றலின் முதல்வனான லூசிபர் பூமியிலும் காணாத ஆன்மீக உலகங்களிலும் எப்போதும் விழிப்புடன், எப்போதும் சூழ்ச்சியுடன், எப்போதும் பொறுமையுடன் நடந்தான். ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கிடையிலான போர் ஏதனிலிருந்து ஒவ்வொரு மனித இதயத்திற்கும் பரவியது. பொய்களின் காணாத அரசராகவும், அரசர்களையும் சாதாரண மக்களையும் சோதிக்கும் ஆசை மூட்டியாகவும், தலைமுறைகள் முழுவதும் மனிதர்களை சோதிக்கப் போகும் எதிரியாகவும் அவன் ஆட்சி செய்தான். லூசிபரின் ஆட்சி ஏதனை கடந்தும் பரவியுக. போரினி தோட்டத்திலோ மனிதர்களின் இதயங்களிலும் மட்டுமல்ல, அது காணாத ஆன்மீக உலகங்களை முழுவதும் பரவியது. இது ஒளி மற்றும் இருள், உண்மை மற்றும் பொய், கீழ்ப்படிதல் மற்றும் கிளர்ச்சி ஆகியவற்றுக்கிடையிலான மறைபோராய் இருந்தது. மாணவங்கள் இனி அமைதியே அல்ல. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் நோக்கமும் ஒளியுமாக இயங்கினார்கள். வீழ்ந்தவர்கள் சூழ்ச்சி மற்றும் தீய எண்ணங்களுடன் செயல்பட்டு மனித உலகை பாதிக்கும் மறைநிலையிலான ஓட்டங்களை உருவாக்கினார்கள். லூசிபர் தனது அநியாயர்களை ஒரு அரசனின் அதிகாரத்துடனும், ஒரு கலைமன்னனின் துல்லியத்துடனும் வழிநடத்தினான். அவனது கட்டளையின் கீழ் உள்ள ஒவ்வொரு விழுந்த தேவதூதரும் தங்களது பணி என்ன என்பதை நன்கு புரிந்து கொண்டிருந்தார்கள். கவர்ச்சி செய்ய, ஏமாற்ற, கெடுக்கோ, முடிந்தால் அழிக்க. ஆனா மிகப்பெரிய வெற்றிகள் ஒருபோதும் வாழ் அல்லது தீயுடன் நடந்த போர்கள்ல கிடைக்கவில்லை. அவனது வெற்றிகள் அமைதியில, நுணுக்கமான சூழ்ச்சியில, சந்தேகம், பயம் மற்றும் பெருமை ஆகியவற்றை இதயங்கள்ல விதைப்பதுல கிடைத்தன. அவன் காணப்படாம நகர்ந்தாலும், மனிதர்கள் தயங்கும் இடங்கள்ல, விசுவாச தளரும் இடங்கள்ல, ஆசை அறிவை மீறும் இடங்கள்ல அவனது இருப்பு உணரப்பட்டது. அவன் நாடுகள் எழுந்தும் வீழ்ந்தும் இருப்பதை பார்த்தான். அரசர்களிலும் சேனாதிபதிகளிலும் மனிதர்களின் பலவீனங்களை அவன் கண்டான். ஒரு அரசனின் ஆசை, ஒரு ஆட்சியாளரின் பொறாம, ஒரு சேனாதிபதியின் பயம், இவை அனைத்தும் அவனுடைய கருவிகளா மாறின. அவன் இதயங்கள்ல எண்ணங்களை கிசுகிசுத்து பேரரசுகளை பேராசைக்கும் பெருமைக்கும் அழைத்தான். போர்கள் வெடிச்சன. ஆனா அவற்றின் உண்மையான தூண்டுதல் பெரும்பாலும் அந்த வீழ்ந்த இளவரசனின் நுணுக்கமான தூண்டுதல்ல இருந்தது. ஒரு ஆலோசனை, ஒரு கனநேர எண்ணம், ஒரு கிசுகிசு கவர்ச்சி, இதெல்லாம் வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றக்கூடியவை. இதில் அவன் மகிழ்ந்தான். ஏனெனில் மனிதர்கள் தங்கள் தேர்வுகள் தங்களுடையவை என்று நம்பினார்கள். ஈவன் அவன் அவர்களை அழிவுக்குள் வழி நடத்தினாலும். ஆனால் லூசிபரின் வேலை அரசர்களிலும் ஆட்சியாளர்களிலும் மட்டுமல்ல, அவன் சாதாரண ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலும் சென்றடைந்தான். ஒரு தந்தை தனது முடிவுகளை சந்தேகிப்பது, ஒரு குழந்தை கவனத்தை நாடுவது, ஒரு அண்டைவர் பொறாமையோ விரோதமோ உணர்வது, ஒவ்வொன்றும் ஒரு போர்வெளி, ஒவ்வொன்றும் அவனது சூழ்ச்சிக்கை ஒரு சின்னம் வைக்கக்கூடிய இடமா மாறின. அவன் அமைதியான தருணங்கள்ல, சிறிய முடிவுகள்ல, யாரும் பார்க்காத போது எடுக்கப்படும் தேர்வுகள்ல செழித்தான். ஒவ்வொரு சுயநல செயலும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு சிறிய பாவமும் அவனது நிழல்களின் பேரரசுல ஒரு வெற்றியா மாறியது. அவன் முடிந்த இடமெல்லாம் பிளவ விதைச்சான். கோபத்தால சிதைந்த குடும்பங்கள், பொறாமையால பிரிந்த சமூகங்கள், பொய்களால் உடைந்த நட்புகள், இவை அனைத்தும் அவனது பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தன.
அவன் உன்னைய பொய்யாகவோ நற்குணத்தை அகம்பாவமாகவோ தையைய சூழ்ச்சியாவோ மாற்றினான். ஒவ்வொரு பாவச்செயலும் ஒவ்வொரு பலவீன தருணமும் கடவுளின் வழியிலிருந்து விலகிய ஒவ்வொரு முடிவும் அவனது செல்வாக்க விரிவாக்கியது. உலகமே அவனது சூழ்ச்சிகளுக்கான ஒரு மேடையாகவும் ஒவ்வொரு மனித இதயமும் அவனது ஏமாற்றத்துக்கான ஒரு அரங்கமாகவும் மாறியது. லூசிபரின் பொறுமைக்கே எல்லையே இக. அவன் ஒருபோதும் அவசரப்படல. நிலையான அழிவை ஏற்படுத்த நேரம் தேவை என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஒரு தடவை செய்யும் சோதனை தோல்வி அடையலாம், ஆனா ஆண்டுகள் தசாப்தங்கள் அல்லது தலைமுறைகள் கூட அவன் விதைத்த விதைகளை கிளர்ச்சியின் காடா வளர்க்க முடியும். அவ காத்திருக்கவும் கவனிக்கவும் மிக பெரிய விளைவை கொடுக்கும் தருணத்துல மட்டுமே பார்க்கவும் கற்றுக்கொண்டான். அவன் நேரத்தை கையாளும் வல்லுநராகவும் இருளின் யுத்த கலைஞராகவும் காணப்படாதவனாக இருந்தாலும் எங்கும் இருந்தவனாகவும் அமைதியாகவும் தெரியாம இடையறது செயல்படுவதாகவும் மாறினான். கடமளுக்கு விசுவாசமான தேவதூதர்களும் அந்த நிழல் பரவுவதை வருத்தத்துடன் பார்த்தார்கள். அவர்கள் பேராசையில கட்டப்பட்ட பேரரசுகளை, பெருமையில நடத்தப்பட்ட போர்களை, கிளர்ச்சியில் கடுமையடைந்த இதயங்களை பார்த்தாங்க. எவ்வளவு போர்களை லூசிபர் வென்றாலும் மீட்பவரின் வாக்குறுதியையும் அவனை எதிர்த்து அவன் செயல்களை அழிக்கும் வரவிருக்கும் ஒளியையும் அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த அறிவு அவனை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக அது அவன் மனதை கூர்மையாக்கியது, அவன் யோசனைகளை செம்மையாக்கியது, அவன் பொறுமைய வலுவுபடுத்தியது. அவன் முடிந்தவரை தாமதிக்கவும் ஏமாற்றவும் கெடுக்க முயற்சியில இருந்தான். ஏனெனில் வீழ்ந்த தேவதூதன் கூட அவன் பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு இதயத்திற்கும் போராட வேண்டும். நிழல்களின் போர் வெறும் வலிமையின் போர் அல்ல, நுண்ணறிவின் போரா இருந்தது. அது அமைதியான கிசுகிசுப்புகள்ல, திருடப்பட்ட தருணங்கள்ல சந்தேகம், கோபம், பெருமை போன்ற எண்ணங்கள்ல நகர்ந்தது. ஒவ்வொரு ஆசை தூண்டுதலையும் எதிர்த்தல் அவளுக்கு ஒரு சிறிய தோல்வி, ஆனா ஒவ்வொரு பாவத்தையும் ஏற்றுக்கொள்வது அவளுக்கு ஒரு வெற்றி. அவன் தனது வெற்றிகளை இராச்சியங்கள் வீழ்ந்ததனால் அல்ல, இதயங்கள் வளைந்ததாலும் ஆன்மாக்கள் திரும்பியதாலும் ஒளி ஆண்ட இடங்களில் இருள் பரவியதாலும் அளந்தான். லூசிபர் மனிதர்களும் தேவதூதர்களும் இடை நடந்தான், காணப்படாம இருந்தாலும் எப்போதும் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். அவர் விதைச்ச ஒவ்வொரு கிசுகிசுப்பும், வளர்த்த ஒவ்வொரு பயமும், ஊக்குவித்த ஒவ்வொரு பெருமை செயலும் பூமியை முழுவதும் விரிந்த கிளர்ச்சியின் சங்கிலியில் இன்னொரு இணைப்பாக ஆனது. மக்கள், பெண்கள், இராச்சியங்கள், நகரங்கள் ஆகியத்தால் நிரம்பிய உலகமே அவனுடைய போர் மேடையா மாறியது. அவ நிழல்களின் வடிவமைப்பாளர், ஏமாற்றத்தின் முதல்வர், இருளின் இளவரசன், பொறுமையாகவும் அமைதியாகவும் இடையராத முறையில நகர்ந்தான். போர் நீண்டது, போராட்டம் பெரிது, ஆனால் லூசிபர் ஒருபோது சோரவில்லை. அவன் கையால் மனிதர்களை வழிநடத்தினா, அவன் கிசுகிசுக்கள் வரலாற்றை வடிவமைத்தன, அவன் இருப்பு இதயங்களை பீடித்தது, ஒளி இன்னும் இருந்தது, கடவுளின் விசுவாசிகள் இன்னும் நிலைத்திருந்தனர். ஆனா நிழல்களின் இளவரசன் தன் ஆட்சியில காணப்படாம எதிர்ப்பின்றி செயல்பட தொடங்கினான். இறுதி போற முவாதகா நாள் வரும் வரை அவன் இருளில் கட்டி எழுப்பிய அனைத்தும் ஒளியின் சக்தியை எதிர்கொள்ளும் அந்த நாள் வரை. அந்த நாள் வர நிழல்களின் போர் அமைதியாகவும் காணப்படாமல் என்றும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. லூசிபர் விழுந்து போன கால நட்சத்திரம் தம் பார்வையை பூமியின் அரியணைகளுக்கு திருப்பினான். மனிதாட்சி நடத்துவோர், அரசர்கள், பேரரசர்கள், படைத்தலைவர்கள், ஆள் அவரவர் பெரிய விளையாட்டு பலகையில ஒரு பாகங்கள் மட்டுமே. அவர்களை நகர்த்தும் அந்த காணாத கை அவனே. அவன் அவர்களுக்கு முன் பிரகாசமா தோன்றவில்லை, ஏனெனில் பெருமை வெளிப்படையான அதிகாரத்தை நிராகரிக்கும். அதற்கு பதிலாக அவன் சந்தேகங்களை கிசுகிசுத்தான், ஆசைய தூண்டினான், விருப்பங்களை ஊட்டினான். ஒரு திடீர் பொறாமை எண்ணும், அதிகாரத்துக்கான இயக்கம், சந்தேகத்தின் விதை, இவைதான் அவன் அம்புகள். காணப்படாதவை ஆனாலும் துல்லியமானவை. ஒரு ஊழல் முடிவு ஒரு ராஜ்யத்தை கவிழ்க்க முடியும். ஒரு காம ஆசை ஒரு நாட்டை துரோகிக்க முடியும். அரசர்களின் ஆசைகள்ல அவன் மகிழ்ந்தான், ஏனெனில் அவர்களின் தேர்வுகள் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை தீர்மானிச்சன. ஒரு ஆட்சி நடத்துபவர் பெருமை, கோபம் அல்லது பேராசையில செயல்பட்டா அவன் விருப்பத்துக்கு ஒரு பாத்திரமாகி விடுவான். போர்கள் வெடித்தன, செல்வம் குவிக்கப்பட்டது, குற்றமற்றவர்கள் துன்புற்றனர். இதையெல்லாம் அவன் திருப்தியுடன் பார்த்தான், ஏனெனில் இதயத்தின் இருள் ஏக் ஐ வரலாற்றின் ஓட்டத்தை மாற்றும் என்பதை அவன் அறிவான். மிகுந்த ஆசையுடன் வெற்றிகளை அடைந்தவர்களும் பெருமை மற்றும் ஆடம்பரத்தில் அவனது கட்டுப்பாட்டுக்குள் விழுந்து விடுவார்கள். அவ்வாறு வெற்றிகளும் அவனது திட்டங்களுக்கு உதவின. லூசிபரின் சூழ்ச்சி கூட்டணிகளிலும் துரோகங்களிலும் விரிந்தது. ஆலோசகர்களின் இதயங்கள்ல சந்தேகத்தை, படைத்தலைவர்களின் மனங்கள்ல பொறாமைய, நாடுகளின் இதயங்கள்ல பயத்தை அவன் மெல்லிசையா கிசுகிசுத்தான். ஒரு கூட்டணி சிதறியது, ஒரு ராஜ்யம் மற்றொன்றை எதிர்த்தது, இவை அனைத்தும் அவளது பொறுமையான கையால நடத்தப்பட்டது.
குழப்பத்தில் அவன் செழித்தான். மனித ஆசை, பணிவோ அல்லது கீழ்ப்படிதலோ இல்லாம இருந்தா அது அவனுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருந்தது என்பதை அவன் அறிவான். ஒவ்வொரு போர் நடவடிக்கையும், ஒவ்வொரு அநியாயமான சட்டமும், ஒவ்வொரு நம்பிக்கை துரோகமும் அவனது காணாத போர்ல ஒரு வெற்றியா மாறியது. ஆனா அவன் வெறும் ஆட்சி அதிகாரிகளை மட்டும் நிற்கவில்லை, அவன் ஆலோசகர்கள், அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களின் இதயங்களுக்குள் சென்றான். ஆசை அல்லது பயத்தால கவரப்பட்ட ஒவ்வொரு இதயமும் அவனுக்கு ஒரு வெற்றியா இருந்தது. ஒவ்வொரு நெறிமுறையின்மையையும் நீதிக்கு பதிலாக சுயநல ஆசையை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு முடிவும் அவனது தாக்கத்தை விரிவாக்கியது. அவன் ஊழலின் அடுக்குகளை, பாவத்தின் வலையமைப்புகளை மற்றும் மோசடியின் அமைப்புகளை உருவாக்கி தலைமுறைகளை வடிவமைத்தான். மனிதர்கள் தங்களை வரலாற்றின் வடிவமைப்பாளர்கள் என்று நம்பினார்கள். ஆனால் அவர்களை அழிவுக்கு தள்ளும் மறைந்த சக்தியை அறியாமல் இருந்தார்கள். நீதியும் நற்குணமும் நாடிய விசுவாசமான அரசர்களும் கூட சோதிக்கப்பட்டார்கள். அவ சந்தேகங்களையும் பயங்களையும் விதைத்தான். அவர்களின் தீர்ப்புகளை வளைக்கும் பொய்களை மெல்லிசையா சொன்னான். ஒரு தயக்கம், ஒரு கோபக்கணம், ஒரு நம்பிக்கையின் தளர்வு ஆலிவை பேரழிவுக்கு காரணமாகலாம். அவன் பொறுமையுடன் இருந்தான். பலவீனம் தோன்றும் சரியான தருணத்தை காத்திருந்து மெதுவாகவும் ஆனா பயனுள்ளதாகவும் தாக்கினான். அவரது தாக்கம் கண்களுக்கு தெரியாததாக இருந்தாலும் அதன் விளைவுகள் இராச்சியங்களிலும் தலைமுறைகளிலும் தெளிவாக காணப்பட்டது. லூசிபரின் இறுதி இலக்கு மனிதர்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, உலகையே கடவுளிடமிருந்து விலக்குவதே ஆகும். அவர் சமுதாயத்தின் அடித்தளங்களையே கெடுப்பதற்காக முயன்றார். நீதியை அடக்குமுறையா மாற்றினார். செல்வத்தை பேராசையால் குவித்தார். வணக்கத்தை பெருமையால் கெடுத்தார். மனிதர்களின் அகந்தையிலேயே அவர் மகிழ்ந்தார். ஒவ்வொரு தன்னை உயர்த்தும் செயலிலும், ஒவ்வொரு கிளர்ச்சியிலும் தன் தெரியாத ராஜ்யத்தை விரிவாக்குவதாக அவர் அறிந்திருந்தார். நகரங்கள் அவரது வழிகாட்டுதலால் எழுந்தும் விழுந்தும் இருந்தன. அரசுகள் ஒன்றோடொன்று போர் புரிந்தன. பெரும்பாலும் அவர் விதைத்த ஆசை அல்லது பயத்தால் கண்கள் மூடப்பட்டிருந்தன. அவர் அரசர்களையும் நாடுகளையும் வடிவமைத்த போதும் மீட்பவரின் வருகை தவிர்க்க முடியாதது என்பதை அவர் அறிவார். ஒவ்வொரு வெற்றியும் தற்காலிகமானது. ஒவ்வொரு கெட்டுப்போன இதயமும் கடவுளின் ஒளியால் மீண்டும் சீர்படுத்தப்பட முடியும். ஆனா இது அவரை பலவீனப்படுத்தல, இது அவரது பொறுமையை வலுப்படுத்தி அவரது யோசனையை கூர்மையாக்கியது. நூற்றாண்டுகளுக்காக திட்டமிடவும், தலைமுறைகளை கட்டுப்படுத்தவும், அதிகபட்ச குழப்பத்தை விதைக்கும் சரியான தருணத்துக்காக காத்திருக்கவும் அவர் கற்றுக்கொண்டார். அவரது கை ஒவ்வொரு சிங்காசனத்தையும் தொட்டது. ஆனா எவரும் அதை காணவில்லை. அவரது தாக்கம் நாகரிகங்களின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் வடிவமைச்சது. ஆனா உலகம் தம் விதியை தானாகவே உருவாக்கி கொண்டதாக நம்பியது. அரசர்களை சோதிக்கும் லூசிபர் ஆசை மற்றும் பெருமையின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த காணாத ஆளும் சக்தி உலகம் முழுவதும் அமைதியா நகர்ந்து பாவமும் மோசடியும் நிறைந்த தன் வலைகளை நெசவினான். வரலாறு அவரது போர் வெளியானது. மனித இதயங்கள் அவரது போரின் ஆயுதங்களாக மாறின. ஒவ்வொரு அநியாய செயலும், ஒவ்வொரு துரோகம், அதிகாரத்திற்கு இயங்கும் ஒவ்வொரு ஆசையும், ஒவ்வொரு ஊழல் முடிவும்

அவரின் ஒளி தூரத்தில் இருந்தாலும் தளராத சக்தியாக நிலைத்திருந்தது. இருளின் அரசனை எதிர்கொண்டு அவன் கட்டிய அனைத்தையும் அழிக்க தயாராக இருந்தது. லூசிபர் காலை நட்சத்திரம் படைக்கப்பட்ட தூதர்கள்ல மிக ரோஷனானவன். காலங்களை கடந்தும் கிளர்ச்சியில நடந்தவன். அவர் ஒளி வீசும் ஞானமும் மகிமையும் நிறைந்தவர். ஒரு காலத்துல கடவுளின் சிங்காசனத்துக்கு மிக அருகில் இருந்தவர். ஆனா பெருமை அவரை முழுமையா ஆட்கொண்டது. இப்போது அவர் இருளின் அதிபதி, மனிதர்களை ஏமாற்றுபவர், அரசர்களை சோதிப்பவர், விசுவாசிகளை குற்றம் சாற்றுபவர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர் காணப்படாம நகர்ந்தார், தனது திட்டங்களை நெசவினார், இதயங்களை வளைத்தார், இராச்சியங்களை கிளப்பினார், குழப்பத்தை பரப்பினார், மனிதர்களும் தூதர்களும் இருவரின் விசுவாசத்தையும் சோதித்தார். இருப்பினும் அவரது நீண்ட கிளர்ச்சியின் முடிவு அருகில் வந்துவிட்டது. வானங்கங்களே கலங்கிட, ஒளி தூய்மையானதும் தடுக்க முடியாததும் சக்தியை சேர்க்க தொடங்குச்சு. கடவுளுக்கு விசுவாசமான தூதர்கள் ஒளி வீசும் நோக்கத்துடன் நகர்ந்தனர். அவர்கள் நட்சத்திரங்களின் கூட்டமா பிரகாசித்தனர். லூசிபர் செய்த ஒவ்வொரு கிளர்ச்சியும், ஒவ்வொரு கிசுகிசு சோதனையும், ஒவ்வொரு கெடுபிடியான இதயமும் இப்போது தீர்ப்பை எதிர்கொண்டது. வரவிருக்கும் மோதலின் ஈர்ப்பை அவர் உணர முடிந்தது. அவர் அறிந்ததற்கு மிஞ்சிய ஒரு பெரிய ஒளி அருகில் வந்தது. விமோசகர் உலகில வந்து விட்டார். அவருடைய இருப்பு லூசிபர் உருவாக்கிய ஒவ்வொரு சூழ்ச்சியையும் எதிர்கொள்ளும். லூசிபரின் பெருமை இதுவரை இல்லாத அளவுக்கு எரிந்தது. அவன் அரசர்களை ஏமாத்தினா, நாடுகளை வீழ்த்தினா, நூற்றாண்டுகளாக மனிதர்களின் இதயங்களை பாவத்துக்கு திருப்பினான். அவன் ஆட்சியாளர்களுக்கு பொறாமைய, தலைவர்களுக்கு பெருமைய, விசுவாசிகளின் இதயங்கள்ல பயத்தை கிசுகிசுத்தான். அவன் அமைதியாக யாரும் காணாம நகர்ந்தான். இருந்தாலும் அவனுடைய சக்தி முழுமையானதாக தோன்றியது. இப்போது முதன்முறையா அவன் ஏமாற்ற முடியாத ஒரு சக்திய, திருப்ப முடியாத ஒரு அதிகாரத்தை, தளராத ஒரு ஒளிய எதிர்கொண்டான். போர்த்தியோ அல்லது வாள்களோ இல்லாம காணாத உலகங்கள்ல துவங்கியது. லூசிபர் தன் வீண்ட தேவதூதர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எதிர்கொள்ள தயாரானான். அவர்களின் இறக்கைகள் இரவு போல் கருப்பாகவும், கண்கள் கோபத்தால் எரிந்தும், அவர்கள் வானத்தில் நிழல் போல் நகர்ந்தனர். அவன் கட்டளைகளை கிசுகிசுத்தான், அவர்களின் வஞ்சகத்தை கூர்மையாக்கினான், அவர்களின் பலத்தை நினைவூட்டினான். ஆனா அவன் அவர்களை ஊக்குவித்த போதும் அந்த ஒளி மேலும் பிரகாசமாக தளராம நிழல்களை ஒதுக்கிவிட்டது. கடவுளுக்கு விசுவாசமான தேவதூதர்கள் அவர்களை சுற்றி பிரகாசமாகவும், அசைக்க முடியாதவர்களாகவும், எண்ணிக்கையற்ற பெரும் படையுடன் நின்றனர். லூசிபர் எண்ணற்ற காலங்களில் சேர்த்து கொண்ட அனைத்து ஞானமும் சக்தியும் கொண்டு தாக்கினான். அவன் குற்றச்சாட்டுகளை வீசினான், குழப்பத்தை விதைத்தான், இருளின் அலைகளை விடுவித்தான். அவன் மனிதர்களின் இதயங்களிலும் நுழைந்து ஆசை காட்டி, ஏமாற்றி, சோதித்து, மீட்பரிடமிருந்து ஒரே ஒரு ஆன்மாவையாவது விளக்க முயன்றான். ஆனா அவன் செய்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வி அடைந்தது. பெருமை, பயம், பொறாம ஆகியவை கடவுளின் நிலைத்த ஒளிக்கு பிறகு தளர்ந்தன. வானகத்தின் காற்றே கூட அவனை எதிர்த்தது போல இருந்து இறுதி மோதல் நிகழும் போது காலமே கூட மெல்லியதா உணரப்பட்டது. லூசிபர் போராடிய ஒவ்வொரு போரும், அவன் வளைத்த ஒவ்வொரு ராஜ்யமும், அவன் கெடுத்த ஒவ்வொரு பேரரசும் இப்போ தவிர்க்க முடியாத தீர்ப்பை எதிர்கொண்டன. அவன் வளைக்க முயன்ற மனிதர்களின் இதயங்கள் இப்போது உண்மையை நோக்கி இழுக்கப்பட்டன. அவன் கட்டுப்படுத்திய தலைமுறைகள், ஏமாற்றிய நாடுகள், பிரித்த குடும்பங்கள் எல்லாம் நீதியின் காணாத கையால் அழுத்தப்படுவதை உணர்ந்தன. அவன் கிசகிசுப்புகளால் பாதிக்கப்பட்ட பெருமைமிக்க ஆட்சி நடத்துனர்களுக்கே கூட அவர்களின் தேர்வுகள் அந்த ஒளியை எதிர்க்க முடியாது என்பதற்கான உண்மை இப்போது நேரில் வந்தது. லூசிபர் கோபத்துல கர்ஜித்தான். அவனுக்கு பெருமையா இருந்தது, அவனது பெருமைதான். இப்போது அது அவனுக்கு வேதனையாக மாறியது. அவன் விழுந்த தேவதூதர்களை இறுதியா ஒருமுறை போருக்கு அனுப்பினான். நிழல்கள் உயிருள்ள கடலை போல நீண்டன. இருண்டும் சக்தி வாய்ந்தும் தடுக்க முடியாததை எதிர்க்க முயன்றன. ஆனா அவர்கள் பிடிக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு விசுவாசமான இதயம் உறுதியாக நின்றது. ஒவ்வொரு ஏமாற்றம், ஒவ்வொரு பொய்யும், ஒவ்வொரு ஆசையும் தேவனுடைய பிரகாசமான நீதியின் முன் உருகி மறைந்தன. பல நூற்றாண்டுகளாக பரவலாகவும் பயங்கரமாகவும் இருந்த காலை நட்சத்திரத்தின் சக்தி சிதற தொடங்கியது. மீட்பவர், சூரியனை விட பிரகாசமாக ஒளிர்ந்தவர் அந்த மோதலின் நடுவில் இறங்கினார். லூசிபர் தெய்வீக இருப்பின் முழு பாரத்தையும் உணர்ந்தான். அவன் விதைத்த ஒவ்வொரு சந்தேகத்தின் கிசுகிசுவும், ஒவ்வொரு ஊழலின் விதையும் அளிக்கப்பட்டது. இருளுக்கு இழுக்க முயன்ற ஒவ்வொரு ஆன்மாவும் ஒளிக்கு தள்ளப்பட்டன. அவன் கோபத்துல வெடிச்சு தன் முழு வஞ்சகமும் வலிமையையும் கொண்டு தாக்கினான். ஆனா அது பயனற்றதா இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக கூர்மையா உருவாக்கிய அவனது யோசனைகள் தோல்வியடைந்தன. அவனது பொறுமையும் அறிவும் ஏமாற்றத்துல அவனது வல்லமை எல்லாம் அந்த தடுக்க முடியாத ஒளிக்கு எதிராக

0: பலவீனமாகிவிட்டன.
1: பைபிள் கேட்டு
0: இறுதியில காலை நட்சத்திரமே
1: தள்ளப்பட்டான்.
0: ஒரு காலத்துல பிரகாசமா இருந்த அவனது இறக்கைகள் இப்போது கருப்பாகி கேட்கப்பட்டு விட்டன.
1: பரமேஸ்வர்
0: அவனுடன் அவனை பின்தொடர்ந்தவர்கள் எல்லோரும் கிளர்ச்சிக்காக தயார் செய்யப்பட்ட அந்த பாழில் அலறிக்கொண்டு விழுந்தனர். வானகம் அதிர்ந்தது, பூமி நடுங்கியது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக படைப்பை துரத்திய நிழல்கள் நித்திய நீதியின் ஒளியில் மறைந்துவிட்டன. ஒவ்வொரு பாவச்செயலும், ஊழலுக்குள்ளான ஒவ்வொரு பேரரசும், ஒவ்வொரு ஆசமொழியும் எல்லாம் முடிவுக்கு வந்தன. ஆனா தோல்வியிலையும் லூசிபர் தன் பெருமையை விட்டுக் கொடுக்கவில்லை. இருள்ல சிறை பிடிக்கப்பட்ட போதும் அவன் கத்தி கோபித்தான், தலைவணங்க மறுத்தான். ஒரு காலத்தில் ஒப்பற்றதாக இருந்த அவனது பிரகாசம் உடைஞ்சு விட்டது, அவனது சக்தி அழிந்து விட்டது. ஆனால் அவனது வெறுப்பு மட்டும் மீதம் இருந்தது. அவன் ஒரு எச்சரிக்கையா பெருமையும் கிளர்ச்சியும் எதை ஏற்படுத்தும் என்பதற்கான நிழலா மாறிவிட்டான். நம்பிக்கையுள்ள தேவதூதர்கள் காலை நட்சத்திரம் இனி எழ முடியாதபடி மூடப்பட்டதை உறுதியுடன் பார்த்தனர். அவனது முழு தாக்கத்திலிருந்து விடுபட்ட உலகம் ஒளியின் மீட்பு தொடங்கியன உணர ஆரம்பிச்சது. மனிதர்கள் இன்னும் பாவத்தால் சோதிக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் உண்மையின் பாதையை இருளுக்கு எதிராக நிற்கும் வாய்ப்பு பெற்றனர். பூமியின் ராஜ்யங்கள் ஒரு காலத்துல அவனது வஞ்சகத்தால் வடிவமைக்கப்பட்டவ, இப்போது தங்களது தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொண்டன. இருப்பினும் விழுந்த தேவதூதர்கள்ல பிரகாசமானவரான லூசிபரின் கதை மிகப்பெரிய படைப்பும் கடவுளின் முன் தாழ்த்தப்படலாம் என்பதற்கான நினைவாகவே இருந்தது. காலை நட்சத்திரத்தின் முடிவு இறுதியானதா இருந்தது. நிழல்கள் விலகுன, விசுவாசிகள் மகிழ்ந்தனர். கடவுளின் ஒளி எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரகாசிச்சது. ஒரு காலத்துல பிரகாசமாயிருந்த லூசிபர் இப்போது அகழியில் தன் பெருமையின் கைதியாக, கிளர்ச்சியின் சின்னமாகவும், அனைத்து படைப்புக்கும் எச்சரிக்கையாகவும் இருந்தான். போர் முடிந்தது, இருளின் ராஜ்யம் உடைந்தது, கடவுளின் நித்திய ஒளி தலை சிறந்து ஆண்டது. காலை நட்சத்திரத்தின் முடிவுக்கு பிறகும் லூசிபரின் நினைவு அனைத்து படைப்புகளின் மனங்களிலும் இதயங்களிலும் நிலைத்திருந்தது. இவன் இறுதி இருள தள்ளப்பட்டிருந்தாலும் அவன் தாக்கம் உலகில சுவடுகளை விட்டு சென்றது. பெருமை, பொறாமை மற்றும் ஏமாற்றத்தின் நிழல்கள் இன்னும் மனிதர்களின் இதயங்களில் நிலைத்திருந்தன. கீழ்ப்படிதலும் கிளர்ச்சியும் இடையே நடந்த போர் மறைந்து விடவில்லை. ஏனெனில் ஒளி மற்றும் இருள் இடையே செய்ய வேண்டிய தேர்வு ஒவ்வொரு தலைமுறையிலும் தொடரும். வீழ்ந்தவை இனி உலகில வெளிப்படையாக நடமாடவில்லை. ஆனா அவன் கிசுகிசுக்கள் இன்னும் நுண்ணிய முறையில உணரப்படுகின்றன. ஒவ்வொரு சுயநலச் செயலும், ஒவ்வொரு கோப வெடிப்பும், ஒவ்வொரு இரக்கம் அல்லது தயை மறுப்பும் அவன் பல வருடங்களுக்கு முன்பு விதைத்த கிளர்ச்சியின் முதல் விதையிலிருந்து வந்தவன். மனிதர்கள் இப்போது கடவுளின் ஒளிய தேர்ந்தெடுக்கும் கடமையை எதிர்கொள்கிறார்கள். ஏனெனில் அவன் விட்டு சென்ற நிழல் இன்னும் உலகில் காணப்படுகிறது. தேவதூதர்கள் ஜாதிகளுக்கிடையே நடந்து படைப்பாளிய நாடுபவர்களை வழிநடத்தி பாதுகாத்து வலிமை சேர்த்தனர். அவர்கள் எச்சரிக்கைகளையும் ஊக்கத்தையும் கொண்டு வந்தார்கள். கீழ்ப்படிதலின் சக்தி, நம்பிக்கையின் வலிமை, பணிவின் ஆசீர்வாதங்களை காட்டினார்கள். லூசிபரின் பாரம்பரியம் அவனை தொடர்ந்து வாழ்ந்த அனைவருக்கும் ஒரு சோதனையாக மாறியது. ஆசை மயக்கத்தை எதிர்க்க, கடவுளை நம்ப, இருளால் தொடப்பட்ட இடங்கள்ல ஒளியை எடுத்து செல்ல. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டு அகலியில் இருந்தான், நினைவுகளும் கோபமும் கொண்ட ஒரு உயிராக. அவன் இனி நேரடியா விசுவாசிகளை பாதிக்க முடியல. ஆனா பெருமை, வருத்தம் மற்றும் எதிர்ப்புட அவன் பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு காலத்துல தான் அடைந்த உயரங்களை, பெற்ற புகழ, பரலோக அரியணை அறையின் பிரகாசத்தை அவன் நினைவு கூர்ந்தான். இப்போது அவன் தன் கிளர்ச்சியின் கைதியா, படைப்பின் கதையில செதுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையா மாறிவிட்டான். ஆனா அந்த இருளின் இடத்துல அவனுள் ஒரு புதிய எண்ணம் கிளம்பியது. அது நம்பிக்கையோ மீட்போ அல்ல, ஆனா நினைவில் நிலைத்திருக்க வேண்டும்ன்ற ஒரு உந்துதல் மட்டும். தோல்வியிலும் கூட பயமும் புராணங்களும் மூலம் உலகை வடிவமைக்க ஒரு வழியா அவன் தேடியான். அவனது வஞ்சகம், அவன் வீழ்ச்சி, அவன் செலுத்திய தாக்கம் பற்றிய கதைகள் மனிதர்களிடையே சொல்லப்பட்டன. நிழல்கள்ல கிசுகிசுக்கப்பட்டன. எச்சரிக்கை கதைகள்ல நினைவு கூறப்பட்டன. இதுலதான் அவன் ஒரு கசப்பான ஆறுதலை கண்டான். மீண்டும் எழ முடியாவிட்டாலும் அவன் பெயர் கிளர்ச்சி மற்றும் பெருமையின் சின்னமாக நிலைத்திருக்கும். இதற்கிடையில மனிதர்கள் கடவுளை கீழ்ப்படிதல, கட்டுப்பாடின்றி உள்ள இதயங்களில் மறைந்திருக்கும் ஆபத்துகளை பற்றி தங்களது புரிதலை மீண்டும் கட்டியெடுத்தனர். வீழ்ந்த தேவதையின் கதை எச்சரிக்கையும் வழிகாட்டுதலுமா மாறியது. நம்பிக்கையுள்ள இதயங்கள் தீமையை எதிர்க்க முடியும், பாவத்தை வெல்ல முடியும், ஒவ்வொரு தேர்வும் முக்கியம் என்பதை கற்றுக்கொண்டன. ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்கான சோதனைகளை எதிர்கொண்டாலும் கடவுளின் ஒளி எப்போதும் மீதமுள்ள நிழலை விட பிரகாசமாக ஒளிர்ந்தது. ஆவிக்குரிய உலகம் கிளர்ச்சியாளர்களால சுத்திகரிக்கப்பட்டிருந்தானோ எப்போதும் விழிப்புடன் இருந்தது. லூசிபரின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியை பார்த்த தேவதைகள் தங்கள் பணியை தொடர்ந்தன. படைப்பை காத்து மனிதர்களை வழிநடத்தி தேர்வு செய்யும் சுதந்திரம் விளைவில்லாமல் கிளர்ச்சியாக மாறாமல் பார்த்துக் கொண்டன. அவ்வாறு கதை முன்னேறியது. மானை நட்சத்திரம் முடிந்துவிட்டாலும் அவனது வாழ்க்கையும் வீழ்ச்சியும் சொல்லும் பாடங்கள் எப்போது நிலைத்திருந்தன. படைப்பு என்றென்றும் மாறிவிட்டது. நிழல் வெற்றி பெறுவதால் அல்ல, ஆனால் ஒவ்வொரு இதயமும் முயற்சி செய்த ஒருவரின் நினைவுகளை ஏந்தி கொண்டிருந்ததால். இருள் தோற்கடிக்கப்பட்டது, ஆனால் அதன் எதிரொலிகள் தொடர்ந்தன. அவை தைரியம், நம்பிக்கை மற்றும் பெருமையை விட ஒளியை தேர்வு செய்யும் நிலையான போராட்டத்தை வடிவமைத்தன. போர் முழுமையா திரும்பவில்லை, ஆனா அதன் தடம் நிரந்தரமாயிருந்தது. ஒவ்வொரு எதிர்ப்பும், ஒவ்வொரு பணிவும், ஒவ்வொரு நம்பிக்கையின் வெற்றியும் இவன் தோல்வியில கூட கிளர்ச்சியின் கதை ஞானத்தை கற்றுத்தரும் என்பதை நினைவூக்கியது. மாலை நட்சத்திரம் மறைந்துவிட்டாலும் ஒளி மற்றும் நிழல், கீழ்ப்படிதல் மற்றும் பெருமை ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலும் ஒவ்வொரு மனித கதையிலும் என்றும் தொடர்ந்தது. உலகம் முன்னேறியது. தலைமுறைகள் ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து இறந்தனர். ஆனாலும் மாலை நட்சத்திரத்தின் நினைவு ஒருபோதும் மங்கவில்லை. லூசிபர் ஆழ்ந்த இருள வீசப்பட்டிருந்தாலும் அவனது கதை தொடர்ந்தது. தேவதூதர்களிடையே கிசுகிசுக்கப்பட்டு மனிதர்களின் இதயங்களில் சுமக்கப்பட்டு வானகத்திலும் நினைவு கூறப்பட்டது. அவனது எழுச்சியும் வீழ்ச்சியும் ஒரு எச்சரிக்கையா, பெருமை, ஆசை மற்றும் படைப்பாளிக்கு எதிரான கிளர்ச்சி என்ற கதையா மாறியது. தேவதூதர்களும் மனிதர்களும் ஒரே போல் கடவுளை விட்டு விலகுவதின் ஆபத்தையும், கீழ்ப்படிதலை விட அதிகாரத்தை நாடுவதின் விலையும், பணிவை மறப்பதின் ஆபாயத்தையும் அவன்ல பார்த்தன. பூமி ஒளியால் நிரம்பி இருந்தாலும் நிழல்கள் இன்னும் இதயங்கள்ல தங்கியிருந்தன. பொறாம, பேராச, சுயநலம் அல்லது பெருமை எனும் ஒவ்வொரு செயலிலையும் வீழ்ந்த தேவதூதரின் தாக்கம் ஒரு சுவடாயிருந்தது. மனிதர்கள் இந்த நிழல்களை சிறிய முறையிலும் பெரிய முறையிலும் எதிர்கொண்டனர். ஒரு தலைவரை ஆசை கவரலாம், ஒரு பெற்றோரை கோபம் கவரலாம், ஒரு குழந்தைய கீழ்ப்படியாம கவரலாம். ஒவ்வொரு முறையும் அந்த தேர்வு அவர்களுடையது. இந்த சோதனைகள்ல ஆண்களும் பெண்களும் எதிர்த்து நிற்கவும், கடவுளை நம்பவும், நியாயமானதை பற்றி கொள்ளவும் கற்றுக்கொண்டார்கள். கதிரவன் நட்சத்திரத்தின் நினைவு ஒரு வழிகாட்டியாகவும் அமைதியான ஆசானாகவும் இருந்து நம்பிக்கையை விட பெருமை மேலோங்கும் போது என்ன நடக்கிறது என்பதை காட்டியது. தேவதூதர்கள் மனிதர்களிடையே தெரியாமல் நடந்தனர். வழிகாட்டலும் பாதுகாப்பும் ஆறுதலும் வழங்கினர். அவர்கள் பயந்தவர்களுக்கு தைரியம் கிசுகிசுத்தனர். பலவீனமானவர்களின் மனதை உறுதிப்படுத்தினர். விசுவாசிகளுக்கு கடவுளின் ஒளி மிக கருமையான சோதனைகளையும் வெல்லும் என்பதை நினைவூட்டினர். ஒவ்வொரு விசுவாசமான ஆன்மாவும் ஒரு நம்பிக்கையின் ஒளி கோபுரமா, லூசிபரால் விட்டுச் செல்லப்பட்ட நிழல்களுக்கு எதிரான ஒரு சிறிய வெற்றியா மாறியது. ஒவ்வொரு கீழ்ப்படிதலும், தயவும், இரக்கமும் ஒரு காலத்துல பரலோகத்தை அதிர வைத்த கிளர்ச்சிக்கு எதிரான ஒரு வெற்றியா இருந்தது. லூசிபர் தானாகவே என்றென்றும் இரண்டாக எழியிருந்தான். நினைவுகளும் கோபமும் வருத்தமும் கொண்ட ஒரு உயிராக அவன் இனி நேரடியா விசுவாசிகளை தொட முடியல. ஆனாலும் உலகம் தன்னை எதிர்த்து திரும்புவதை அவன் உணர்ந்தான். ஒவ்வொரு நீதிமான செயலும், கடவுளை பின்பற்றும் ஒவ்வொரு தேர்வும், பெருமையும் ஆசையும் எதிர்த்து நிற்கும் ஒவ்வொரு மனதும் அவனுக்கு அமைதியான கண்டிப்பாக இருந்தது. கடவுளுடன் போட்டியிட விரைந்தவன் இப்போது தன் சொந்த திட்டங்கள், படைப்பின் சுதந்திர விருப்பமும் விசுவாசமும் மூலம் முற்றிலும் முறியடிக்கப்படுவதை மட்டும் பார்க்க முடிந்தது. தோல்வியிலும் கூட லூசிபரின் கதை ஒரு நோக்கத்துக்காக பயன்பட்டது. அவன் எழுச்சியும் வீழ்ச்சியும் மூலம் படைப்பு கற்றுக்கொண்டது. ஒரு காலத்துல அவன் எல்லா தேவதைகளிலும் பிரகாசமானவன். காலை நட்சத்திரம், அழகு, ஞானம், ஒளி ஆகியவற்றால் நிரம்பியவன். ஆனா அவனுடைய இதயத்துல பெருமை வேரூன்றிய போது அவனும் விழுந்து விட்டான். அவனுடைய கிளர்ச்சி ஒரு பாடமா மாறியது. எந்த வரமோ, எந்த திறமையோ, எந்த மேன்மையோ, பெருமை மற்றும் கீழ்ப்படியாமையின் விளைவுகளிலிருந்து ஒரு ஆன்மாவை காப்பாற்ற முடியாது. அவனுடைய சூழ்ச்சி, பொறுமை, சக்தி ஆகியவை வலுவானவை. ஆனால் அவை கடவுளின் நித்திய ஒளி மற்றும் நீதியை ஒருபோதும் வெல்ல முடியாது. அந்த பாடம் எல்லா காலங்களிலும் நிலைத்திருக்கிறது. தேவதைகள் அதை நினைவு கூறுதன. மனிதர்களும் அதை நிவில் வைத்திருந்தன. ஒவ்வொரு காலமும் தன் சொந்த சோதனைகளையும், தன் சொந்த ஆசைகளையும், ஒளி மற்றும் நிழல் இடையிலான தன் சொந்த போரையும் எதிர்கொண்டது. பெருமை வீழ்ச்சிக்கு காரணமானது, ஆனா பணிவு ஆசீர்வாதத்தை தருகிறது. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் கடவுளின் அருளை ஈர்த்தன. மேலும் நிழல் எவ்வளவு சூழ்ச்சியோ அல்லது பொறுமையோ இருந்தாலும் ஒளி எப்போதும் இருள வென்றது. இருப்பினும் லூசிபரின் கதை நம்பிக்கையையும் கொண்டிருந்தது. ஏனெனில் ஆசை வலுவாக இருந்தாலும், நிழல் நெருக்கமாக இருந்தாலும் கூட ஒளி அதை வெல்ல முடியும் என்பதை அது காட்டியது. ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் ஒவ்வொரு இதயத்துக்கும் தேர்வு செய்யும் சக்தி இருப்பத, ஒவ்வொரு ஆன்மாவும் இருளை எதிர்க்க முடியும் என்பத, மேலும் ஒவ்வொரு தைரியமும் விசுவாசமும் முக்கியம் என்பதை இது நினைவூட்டியது. வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் பாரம்பரியம் எச்சரிக்கையோ வழிகாட்டியோ ஆனது. ஒளியின் மதிப்பு கற்றுத்தந்த ஒரு நிழலாக இருந்தது. வானகத்துல தேவதூதர்கள் கடவுளின் நிலையான வெற்றியில மகிழ்ந்தனர். பூமியில மனிதர்கள் தேர்வுகளுக்கு விளைவுகள் உண்டு. பாவம் துக்கத்தை ஏற்படுத்தும், மேலும் நம்பிக்கை மிகுந்த பொறுமையும் சூழ்ச்சியையும் கொண்ட ஏமாற்றுபவர்களை கூட வெல்லம் மியூ என்ற அறிவை முன்னெடுத்தனர். பெருமை மற்றும் பணிவு, பாவம் மற்றும் நீதிமை, ஒளி மற்றும் இருள் ஆகியவற்றுக்கு இடையிலான போராட்டம் ஒவ்வொரு இதயத்திலையும் தொடர்ந்தது. ஆனா நிலையான உண்மை தெளிவாவே இருந்தது. கடவுளின் ஒளியை யாராலையும் வெல்ல முடியாது. அன்பும் நம்பிக்கையும் கீழ்ப்படிதலும் எல்லா நிழலையும் தாண்டி நிலைத்திருக்கும். எதிரியுமான, சோதிப்பவருமான, குற்றம் சாட்டுபவருமான லூசிபர் தோற்கடிக்கப்பட்டார். இருந்தாலும் அவரது கதைப்படைப்பில் என்றும் பதிந்திருந்தது. அது நினைவில் வைக்க வேண்டிய ஒரு கதை. ஞானத்தை கற்றுக் கொடுக்கவும், விசுவாசிகளை வழிநடத்தவும், பெருமையின் ஆபத்துகளை எச்சரிக்கவும் பயன்படும் ஒரு கதை. ஒரு காலத்துல வானங்களை ஒளிர வைத்த அவரது பிரகாசம் இப்போது ஒரு நிழலா, ஒரு பாடமாக, ஒரு எச்சரிக்கை கதையா மாறிவிட்டது. இந்த வகையில காலை நட்சத்திரத்தின் கதை தொடர்ந்தது மகிமையில் அல்ல, நினைவில் என்றும் நிலைக்கும் அந்த பாடத்தை போதிக்க. கடவுளின் ஒளி என்றைக்கும் நிலைத்திருக்கும். கிளர்ச்சியின் நிழல் அதை ஒருபோதும் வெல்ல முடியாது. அவ்வாறு உலகம் தாவழியில நடுங்கடு. ஒளி வானத்தையும் பூமியையும் நிரக்கிறது. மனிதர்கள் இன்னும் சோதிக்கப்படுகிறவர்களாயிருந்தாலும் பணிவும் நம்பிக்கையும் கொண்ட கீழ்ப்படுதலின் வழியை அறிந்திருந்தார்கள். வீழ்ந்த கால நட்சத்திரத்தின் நிழல் நிலைத்திருந்தது. ஆனா அது ஒவ்வொரு இதயத்துக்கும் கடவுளை பின்பற்றலாமா, அகம்பாவத்தை பின்பற்றலாமா என்ற தேர்வை நிலைவூட்டும் ஒரு நினைவாக மட்டுமே இருந்தது. போர் முடிஞ்சுவிட்டது. அந்த பாடம் என்றும் நிலைத்தது. கடவுளின் ஒளி எப்போதும் விட அதிகமா பிரகாசிச்சது.

0: எபேசியர் புஸ்தகம் 5:16
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பொல்லாத நாட்கள். அதனால என்ன நாட்கள் பொல்லாதவர்களால் நம்ம என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்தி, நம்ம கொடுத்த நாட்கள், நம்ம கொடுத்த நேரங்கள், நம்ம கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கத்திற்காக பிரயோஜனப்படுத்தணும். நம்ம எப்படியானாலும் வாழலாம். இந்த வாழ்க்கையில வந்து ஆண்டு பிரியமில்லாம வாழ்நாள் வாழலாம். நிறைய பேர் பாருங்க, சீனமாலையும் சீரியல்லையும் இன்னும் பல பேதமான காரியங்கள்லையும் இருக்கிறாங்க, எத்தனையோ பாவங்கள்லையும் அடிமையா இருக்காங்க, அப்படி வாழலாம். ஆனா கத்திற்காக பிரயோஜனப்படுத்தி அந்த நாட்கள் வந்து நமக்கு என்ன செய்யணும்? நம்ம கொடுத்த நாட்களை பிரயோஜனப்படுத்தி கற்று வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோமானால் ஆண்டு வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம எப்படியானாலும் வாழ்நாள் வாழ்ந்தா கற்று ஒரு நாள் வரும்போது நம்ம என்ன செஞ்சிருவோம்? கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை தான். அதுதான் கற்றுடி வேதம் சொல்லு, நாட்கள் பொல்லாத ஆனதால் என்ன செஞ்சிருங்க? காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. தங்கத்தோட மேலானது. யோபான் சுவிசேஷம் 9:4
1: பகல்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
0: பாத்தீங்களா, ஒருவனும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருது. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுக்கு தான் சொல்றாரு, பகல் காலம் இருக்க மட்டும் பிதா என் அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூட ராக்காலம் வருது. அது நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம போய் கைப்பறி யாருக்காவது கொடுக்கலாமா? யாருக்காவது இயேசு பத்தி சொல்லலாமா? இல்ல நம்ம ஜெபம் பண்ணலாமா? அப்படின்னு சொன்னா எதுவுமே செய்ய முடியாது. நம்ம என்னதான் நினைச்சாலும் முடியாது. பைபிள் வாசிக்கலாம், பைபிள் கூட என்ன செஞ்சிருவாங்களாம், பைபிள் வசனத்தை கூட கிடைக்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி, கத்தடி வசனத்தை கேட்கக்கூடாத காலம் வருதுன்னு சொல்லி நம்ம கத்தடி என்ன செஞ்சிருக்காரு, சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம பைபிள் தேடினாலும் பைபிள் கிடைக்காது, செபிக்கிற ஆட்களை தேடினாலும் ஆட்கள் கிடைக்காது. எங்கேயாவது சரி சர்ச்சையில் போய் கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு நினைச்சா கூட உட்கார முடியாது. நம்ம இந்த நாட்களை நம்ம பிரயோஜனப்படுத்தாட்டா அப்புறம் அது ஒரு நாட்கள் வருமா நினைச்சாலும் வரவே வராது. அதனால நம்ம எங்க போனாலும் தேடும். அதான் ஆண்டவராக இயேசுக்கிட்டே சொல்றார், பகல் காலம் இருக்க மட்டும் என் அனுப்பினுடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்னதான் ஜெபிக்கணும், துதிக்கணும், எங்கேயாவது யாருக்காவது கூட போய் ஜெபிக்கலாமா, யார்ட்டையாவது கத்தடி வார்த்தை கேட்கலாமா நினைச்சா நீங்க எங்க தேர்ந்தாலும் கிடைக்காது. பைபிள் வாசனா கூட ஒரு ஆறுதலா இருக்குன்னு நினைச்சா கிடைக்காது. ஆமோசன் வாசித்து பாருங்க, ஆமோசன் புஸ்தகம் 8:11
1: இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல.
0: அந்த பஞ்சம் என்ன பஞ்சம்? ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல.
1: ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல.
0: தண்ணி கிடைக்காத அந்த தாகமும் அல்ல.
1: கர்த்தருடைய வசனம்.
0: கர்த்தருடைய வசனம் அல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனம்.
1: கேட்க கிடையாத பஞ்சத்தை
0: கேட்கவே முடியாது. கேட்க கிடையாது, வாசிக்க முடியாதுன்னு கூட சொல்லுங்க. என்ன சொல்றாரு? கேட்க கிடையாத
1: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று.
0: பஞ்சத்தை அனுப்புவேன் என்று
1: கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: யார் சொன்னது? கர்த்தராகிய ஆண்டவர் தான் சொன்னாரு. பஞ்சம் ஆண்டுடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்சம், கத்துடைய வார்த்தை கேட்க கூடாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் சொல்றாரு. கத்துடைய வசனத்தை கேட்கணும் எங்கெல்லாம் போய் அதுக்கடுத்து வாசிங்கன்னா சமுத்திரம் எங்கெல்லாம் தேடி பார்த்தாலும் கத்துடைய வாசத்தை அப்படி புள்ள வாசரு.
1: அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி
0: மறு சமுத்திரம் மட்டும்
1: வட திசை தொடங்கி கீழ்திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள்.
0: இப்படிப்பட்ட நாட்கள் தான் நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜன படுத்திக்கோங்க. பைபிள் வாசிங்க, செவிங்க, துதிங்க, கத்துட்டு கேளுங்க. ஆண்டவரே நான் எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. இப்ப நீங்க அழுதாலும் கிடைக்க முடியாது. புத்தி இல்லாத கண்ணிகளை பார்க்கிறோம். மத்தியில் 25 புத்தி இல்லாத கண்ணிகள் வந்து கதை தட்டுறாங்க. தீவெட்டி இருந்தது, எண்ணெய் மட்டும் இல்ல, வாங்க பொருட்களை கதை மூடிச்சு. அவங்க வந்து கத்தாவே எனக்கு கதை தரங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ எவ்வளவு தரணும் அறியே. மத்தியான சிவசியத்தான் 25:10 மாத்திர வாசிங்க. 10:11. நீங்கள் எல்லாரும் பைபிளை தயவுசெய்து எடுத்துக்கோங்க.
1: அப்படியே அவர்கள் வாங்க போன போது,
0: அந்த புத்தில்லாத கன்னிகள் வாங்க போன போது,
1: மணவாளன் வந்துவிட்டார்.
0: ஆயத்தமாயிருந்தவர்கள்
1: அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
0: கதவு என்ன ஆயிடுச்சு? அடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் நம்ம என்னதான் தேடும் நினைச்சாலும் தேட முடியாது. கதவு அடைக்கப்பட்டது.
1: பின்பு
0: மற்ற கன்னிகைகளும் வந்து
1: ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்
0: உங்களை அறியேன் என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
0: அவங்களுக்கு புத்தியுள்ள கன்னிகள் எண்ணெய் வச்சிருந்தாங்க, தீவெட்டி வச்சிருந்தாங்க. புத்தி இல்லாத கன்னிகள் தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. உங்க வாங்க போனதுக்குள்ள ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எவ்விடத்த நான் உங்களை என்ன செய்யல அறியல. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிரயோஜனம்லாம் வாழ்ந்து ஏதோ ஒரு வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழலாம், எதை வேணாலும் செய்யலாம்னு மனசோம்னா கற்று வரும்போது ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், நீ எவ்விடத்தரோ நீ ஏன்னா உங்களை அறியலன்னு சொல்வாரு. அந்த நிலைக்கு போயிடாத வெடிக்கி நாட்கள் பொல்லாதான் அப்படின்னா காலத்தை என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தணும். நம்ம கொடுத்த நாட்கள் ஒவ்வொரு வினாடியும் பிரயோஜனப்படுத்தணும். நாட்கள் எப்படி ஓடுது பாத்தீங்களா? பிரயோஜனப்படுத்தணும். நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு நம்மளுடையது இல்ல, நாளைக்கு என்ன நடக்கு நமக்கு தெரியாது. நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். லேட்டா கத்துரு வரலாம் சொல்லு, நான் உங்களை அறியல, நீங்க எவ்விடத்தாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னு பார்த்தா எண்ணெய் இல்ல அவங்க கிட்ட. அது மாத்திரல, கத்திரி பிரியமான வாழ்க்கை வாழாதனாலதான் நீ எவ்விடத்தாரோ நான் உங்களை அறியல அப்படின்னு சொல்லிடுவாரு. எதுக்கோ என்ன இருக்கோ இல்லையோ கத்திற்காக நம்ம வாழ்வோமானா கத்திர ராஜ்யத்துல நித்திய காலமா நித்தி காலமா வாழ முடியும். இந்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா அழுதாலும் கிடைக்காது. எப்ரேயின் புஸ்தகம் 12:16 அந்த நாட்கள் அழுதாலும் கிடைக்காது, கண்ணீர் விட்டாலும் மனம் திரும்ப முடியாது.
1: ஒருவனும் வேசிக்கல்லனாகவும்
0: ஒருவேளை போஜனத்திற்காக
1: தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு
0: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: ஏனென்றால்
0: பிற்பாடு
1: அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும்
0: விரும்புறாரு. அந்த ஏசா எப்படியாவது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள விரும்புறாரு. விரும்பியும்
1: ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவர் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனார்கள்.
0: ஆமாறிமானவர்களே, இந்த காலத்துல மனம் திரும்பாவிட்டால் கண்ணீர் விட்டு அழுதாலும் கதறி அழுதாலும் மனம் மாறுதலை காண முடியாது. இந்த கொடுத்த நாட்கள் அதுதான் கர்த்தர் வேதம் சொல்லுது. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. கண்ணீர் விட்டு அழுதல் மனந்திரும்ப முடியாது, மனம் திரும்பல் காண முடியாது. நம்ம கொடுத்த நாட்கள் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும். நம்ம எதெல்லாம் மனம் திரும்பணுமோ, எதெல்லாம் ஆண்டு பிரியமான பிள்ளை இல்லாம எப்படிலாம் வாழ்றோமோ அதுல இருந்து நம்ம மனம் திரும்பணும். வெளிப்படுத்துற விசேஷத்துல வாசிக்கிறோம் 10:6.
1: இனி காலம் செல்லாது.
0: இனி என்ன செய்யாது? காலம் செல்லாது. எங்க வெள்ளம் வரும், எல்லா இடத்துலயும் வெள்ளம் வருது, பஞ்சம் வருது, தீ பிடிக்குது. எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், எங்க பார்த்தாலும் குழப்பங்கள், சண்டை எல்லாமே நிறைவேறிச்சு. ஆண்டு சொன்ன வாக்கு தத்துவங்க மத்திய 24 அதிகாரி வீட்டுல வாசித்து பாருங்க, அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாத ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, நமக்கு என்ன காலங்கள் நம்ம எப்படி இருக்கணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம், நம்ம ஆசிக்கு கேட்ட முதலாவது பகுதி ஓசியான் புஸ்தகம் 10:12.
1: அவரை தேட காலமா இருக்கிறது.
0: இது என்ன காலம்? இது இயேசு கிறிஸ்து தேட காலம். இந்த காலத்துல அங்க போகணும் இங்க போகணும் நிறைய பேர் பாருங்க, நிறைய காலங்கள்ல இப்ப எல்லாம் என்ன செய்யறாங்க, அங்க சுத்தி பாக்க போனோம், இங்க சுத்தி பாக்க போனோம், காரியங்கள் இப்படி ஆயிடுச்சு. சினிமா போகிறதும், அங்க சுத்தி பாக்க போறதும், இங்க சுத்தி பாக்கறதும், நாட்கள் வேஸ்ட் பண்ணி அங்க போகணும் இங்க போகணும் சொல்லி நாட்கள் என்ன பண்ணிடுற வேஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு நாள் தேடினாலும் கிடைக்காது. சத்தியத்தை வந்து அண்டர் நமக்கு எவ்வளவோ விலைக்கு கொடுக்கறாரு. இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள். இங்கங்க போறது இப்படி இருந்தா கர்த்தரை தேட முடியாது. நம்ம அங்க போகணும் பொழுது கழிக்கிறதுக்காக, அங்க போகணும் இங்க போகணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். நிறைய பேருக்கு அந்த நேரத்துல சீரியல் பார்ப்பாங்க, நிறைய பார்க்கலாம், அந்த நேரத்துல எப்படியாவது நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அழுதாழ்ந்த நாட்கள் கிடையாது. கர்த்தரை தேடக்கூடிய காலம், என்ன காலம் சொல்லுங்க? கர்த்தரை தேடக்கூடிய காலம். இந்த நாள் விட்டுட்டோம்னா அப்புறம் நமக்கு ஒரு நாள் கிடைக்காது. அதாங்க சொல்றாரு ஏசாயின் புஸ்தகம் 55:6.
1: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்,
0: கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில்
1: அவரை தேடுங்கள்,
0: அவரை தேடுங்கள்,
1: அவர் சமீபமாயிருக்கையில்,
0: அவர் சமீபமாயிருக்கையில்
1: அவரை நோக்கி கூப்பிடுங்கள்,
0: அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டடித்தக்க சமயம், கர்த்தரை கண்டடித்தக்க சமயம், இன்னொரு காலம் வராது. இதுதான் கண்டடித்தக்க சமயத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரை கூப்பிடணும், ஆண்டவரை நோக்கி நமக்கு தேடணும். தேடணும்னா கர்த்தர் வரப்போறாரு. ஒரு வருகைக்கு நம்ம தேடி அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தேட வேண்டும். நம் பொழுதுபோக்குக்காக ஏதோ வேற வேற காரியங்களை செய்துட்டு இருப்போம்னா, நிறைய பேர் செய்தி பார்ப்பாங்க, நிறைய பேர் சினிமா பார்ப்பாங்க, நிறைய பேர் இந்த பொழுதுபோக்குக்காக ஏதாச்சும் போனன் ஓண்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் போனன் ஓன்றது பொழுதுபோக்குக்கு உண்டான காரியங்கள் இந்த நம்ம தேசத்துல இப்ப நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் நம்ம தேசத்துல உலகம் முழுமே நடந்து கொண்டிருக்குது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லி இது என்ன செய்ய, இது என்ன காலம்? கர்த்தரை தேடக்கூடிய காலம். நம்ம கர்த்தர் தேடுவோம். யோசா பார்த்து சொல்றாரு, வாசுப்பிறகு 2:4:4.
1: அப்படியே
0: யூதா ஜனங்கள்
1: கர்த்தரிடத்திலே,
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட கூடினார்கள்.
0: எது கூடினார்களா? சகாயம் தேட கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து,
0: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களில் இருந்து அவர்கள்
1: கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: எல்லா ஜனங்களும் என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை தேட வந்தாங்க. எதுக்கு? சகாயம் பெற. நம்மளும் இந்த காலத்துல கர்த்தரை தேட வேண்டும். இந்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு நாள் கிடையாது. பிரியமானவர்களே, காலங்கள் கொடிய காலம். 2 Timothy 3:1. இந்த கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா பாருங்க.
1: மேலும்
0: கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
0: பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக.
1: எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும்,
0: பாத்தீங்களா இருக்காங்களா இல்லையா, மனுஷர்கள் தற்பிரியராயும்,
1: பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும்.
0: வீம்புக்காரன், நீ என்ன சொல்ற, நான் என்ன கேக்குறது, பணம் சம்பாரிச்சா போதும். வீம்புக்காரராயும்,
1: அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
0: எந்த பிள்ளைகளாவது தாய் தகப்பன் கீழ்படுப்பாமா அப்படின்னு தானே போய் சொல்லுதுங்க. பாருங்க, தாய் தகப்பன் கீழ்படியாதவர்களாயும்,
1: நன்றி அறியாதவர்களாயும்
0: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்
1: சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
0: கொடுமை உள்ளவர்களாயும்
1: நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும்
0: இருமாப்பு உள்ளவர்களாயும்
1: தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேசத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
0: பலன் என்ன செஞ்சாங்களா? மறுதளிப்பவராய் இருப்பார்கள்.
1: இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு.
0: கடைசி காலம், அதான் கடைசி காலம். எப்படி காலமா இருக்கும்? கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு 5 எத்தனையோ காரியங்கள் நம்ம கேட்டோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதிக்கு. இது கர்த்தர் தேடக்கூடிய காலம். 2 துவாசித்தோம். யோசா பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்களாம்? 2:24.
1: அப்படியே யூதா ஜனங்கள்
0: கர்த்தரிடத்திலே
1: சகாயம் தேட
0: கூடினார்கள்.
1: யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள்.
0: அவர்கள் எல்லாரும் என்ன, எங்க வந்தாங்களா? எல்லா பட்டணங்களும் எங்க வந்தாங்க? கர்த்தர் எதுக்கு? சகாயம் பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. யாரெல்லாம் வந்தாங்கன்னு பாருங்க. அதுல 13 வசனம், 2 Timothy 3:13.
1: யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும்,
0: பாத்தீங்களா அவங்க மட்டும் வரல, யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும்,
1: அவர்கள் பெண்ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட, கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள்.
0: கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சாங்க? நின்றார். எதுக்கு நின்றாங்க? கர்த்தரை தேட. பெண்ஜாதிகள், பிள்ளைகள், வாலிபர்கள், குமாரரும் கூட. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? வாலி பிள்ளைங்க எங்க போயிட்டு வரட்டும், கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும், அங்க போயிட்டு வரட்டும், இங்க போயிட்டு விட்டுறோம். வாலிபர்கள் ஒரு நாள் கர்த்தருக்கு நான் கேட்பாரு இல்லையா? குமாரர் கூட எல்லாரும் வந்து எங்க நின்னாங்களா? எங்க நின்னாங்க? அவருக்கு முன்பாக நின்றார்கள். எங்க நின்றாங்க? எல்லாம் கர்த்தரை தேட அவருக்கு முன்பாக நின்றார்கள். நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நம்ம எப்படி இருக்கோம்? எல்லாம் குடும்பங்களும் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இல்லைனா இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய நாட்கள், இதுதான் கர்த்தர் தேடக்கூடிய காலம். இந்த காலத்தை விட்டுட்டோம்னா இன்னொரு காலம் நமக்கு கிடைக்குமாங்கிறது தெரியாது. கர்த்தர் தேடக்கூடிய காலம், நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னா காலத்தை என்ன செஞ்சிடணும்? பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணவே கூடாது. தேவனை தேடக்கூடிய காலம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 9:10.
1: கர்த்தாவே,
0: கர்த்தாவே,
1: உம்மை தேடுகிறவர்களை,
0: உங்களை தேடுகிறவர்களை
1: நீர் கைவிடுகிறதில்லை.
0: நீர் கைவிடுவதில்லை. யாரெல்லாம் கர்த்தர் தேடுறாங்களோ அவங்களை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். கர்த்தர் தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. கர்த்தர் தேடினா கர்த்தர் ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். இது தேடக்கூடிய காலம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் கூட தேடக்கூடிய காலம். அதான் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. கர்த்தர் சொன்னார்னா சொன்னதுதான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தர் வார்த்தை ஒன்றுமே ஒளிந்து போகாது, ஒரு உறுப்பு கூட ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது இது என்ன காலம்? யோவான் சுவிசேஷம் 4:21.
1: எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது.
0: எங்கும், எங்க வேணாலும் பிதாவை தொழுது கொள்ற காலம் வருகிறதுன்னு சொன்னார். இந்த காலம் இப்ப வந்துருச்சு. எங்க வேணாலும் பிதாவை தொழுது கொள்ளலாம். நம்ம எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். இப்ப தொழுது கொள்ளக்கூடிய காலம் இதுதான். எப்படி அவர் தொழுது கொள்ளணுமா? 29:2.
1: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை,
0: கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை
1: அவருக்கு செலுத்துங்கள்.
0: அவருக்கு செலுத்துங்கள்.
1: பரிசுத்த அலங்காரத்துடனே,
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: கர்த்தரை தொழுது. நம்ம உள்ளத்துல பாட்டு பாடிட்டு எங்கேயோ பாத்துட்டு பாட்டு பாடுறோம், எங்கேயோ பாத்துட்டு ஒரு கடமைக்காக பாடக்கூடாது. அதை அவர் என்ன சொல்ற? பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ளணும். எங்கேயோ பார்த்துட்டு, எங்கேயோ யோசிச்சுட்டு, எங்கேயோ சிந்திச்சுட்டு வாய்ட்டு மாத்திரம் பாடக்கூடாது. பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும். நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மையை நினைச்சு நினைச்சு தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். நம்ம அவர் தொழுது கொள்ளணும். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன்.
0: நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலி செலுத்தி, அவர் தொழுது கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் வந்துட்டோம், தொழுது கொள்ளணும். யோவான் சுவிசேஷம் 4:23.
1: உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும்.
0: ஆவியோடும் உண்மையோடும் அவர் தொழுது கொள்ள காலம் வரும். உண்மையாக அவர் தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ளணும். என்ன செய்யணும்? உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும். அதான் மார்க் லூசு விசேஷம். ஆண்டவர் எப்படி தொழுது கொள்ள சொல்றாரு பாருங்க. மார்க் லூசு விசேஷம் 7:6.
1: அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள்.
0: பதில் சொல்ற பாத்தீங்களா? என்ன செய்யறோம்? உதடுனால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றோம்.
1: அவர்கள் இருதயமோ, எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது.
0: நம்ம ஸ்தோத்திரம் சொல்றோம், நம்ம இருதயம் எங்க இருக்குதா? ஆண்டவரை விட்டு தூரமா விலகி இருக்கிறதா? நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. நம்ம இப்படி இருக்குமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே நான் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றேன், ஆண்டவரே என் இருதயமோ விட்டு விலகி தூரமா இருக்கு, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்போம்.
1: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து
0: மனுஷருடைய கற்பனைகளை உபதேசமாக போதித்து நிறைய இந்த செவப்புஸ்தம் அது வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா, அதன் கற்பனைகளை உபதேசமா போதித்து
1: வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும்.
0: வீணா என்ன செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது, வீணா ஆராதனை செய்யக்கூடாது. நம்ம இறுதி எங்கேயோ இருக்கும், யோசனை எங்கேயோ இருக்கும், இங்க நம்ம பாடுவோம், வேடிக்கை பார்ப்போம், வராங்க யாரு வராங்க போறாங்கன்னு பாடுவோம். அந்த ஆராதனை தேவன் விரும்புறது இல்லை, உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேணும். எனக்கு ஆண்டு கேப்ப ஆண்டர் உண்மையோடு போய் தொழுது கொள்ளும்படி கிருபை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க. நாட்கள் பொல்லாத ஆன அப்படிங்கிற காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரவச்சு மொதல் கத்துற தேடுற காலம், ரெண்டாவது என்ன செய்யணும், கத்துற தொழுது கொள்ளணும். ஏதோ கடமைக்கு இல்லை, ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ இல்லை. நம்ம பாடும்போது உண்மையாக பாடணும், பரிசுத்த அலங்காரத்துடனே பாடணும். அது மாத்திரம் ஸ்தோத்திர பெண் பண்ணி நம்ம ஆண்டர் தொழுது கொள்ளணும் உள்ளாடி இதயத்திலிருந்து. அதை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா, எப்படி எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணுமா, மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் பண்ணு. வாசித்து பாருங்க, லேபிராம் புஸ்தகம் 22:29.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்,
0: கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால்
1: மனப்பூர்வமாய் அதை செலுத்துவீர்களாக.
0: மனப்பூர்வமாய் அதை செலுத்த வேண்டும். சின்ன பார்த்தோம், ரெண்டு உதாரணம் பார்த்தோம். வருது வரணும் ஏசா மனம் போல வாழ்ந்தாரு, ஆனா அப்புறம் வரும்போது அவர் நினைச்சாலும் முடியாம போயிடுச்சு. புத்தில கண்ணிகள் அலட்சியமா இருந்தாங்க, புத்தில கண்ணி நினைச்சாங்க. என்ன அவங்களுக்கு கூட என்ன இருந்தது, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் தீவெட்டி எதை குடிக்க, ரட்சிப்பு இருந்துச்சு, எண்ணெய் எதை குடிக்க, பரிசுத்த ஆவியானு இருந்தாரு. புத்தில்லாத கண்ணியில என்ன இல்ல, தீவெட்டி இருந்துச்சு, எண்ணெய் இல்ல. போயிட்டு எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஆயத்தப்பட்டு பின்னால ஆயத்தப்படலாம், அவர் அரணி பாத்துக்கலாம்னு சொல்லி வந்து ஆயத்தப்பட்டு வந்து காத்துட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு, எவ்விட தவிர நான் உங்களை அறியே. அந்த கதைக்கு நம்ம யாரும் தள்ளப்படக்கூடாது. ஹல்லேலூயா, அதுதான் சொல்லி தேடக்கூடிய காலம். அவர் தொழுது கொள்ள வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும், சோத்திரம் பண்ணி அவர் தொழுது கொள்ள வேண்டும், வைபக்தியோடு அவர் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் பஞ்சங்கள் என்று சொன்னார். பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய் வருனார் எல்லாம் வந்துருச்சு. அவர் சொன்ன வாக்குத்தத்தை வந்துருச்சு, பஞ்சங்கள் நெருப்புனால ஆபத்துகள். அது மாத்திரல்ல, நெருப்புனால வெள்ளங்கள், சண்டை, நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்த, இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தாட்டா இன்னொரு நாட்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அருமையானவர்களே, முதலாவது கர்த்தர் தேடக்கூடிய காலம், ரெண்டாவது அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம் தான் பாருங்க, எஸ்தரின் புஸ்தகம் 4:14.
1: நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால்,
0: நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ற இந்த காலத்துல மௌனமா துதிக்காம செபிக்காம வேத வாசிக்காம இருந்தால், மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும்
0: ரட்சிப்பும்
1: வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்திலிருந்து நீ துதிக்கலினா செபிக்கலினா வேறொரு இடத்திலிருந்து எழும்போம்.
1: அப்பொழுது
0: நீயும்
1: உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி
0: உனக்கு
1: ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: யாருக்கு
1: தெரியும்,
0: ஆமா எத்தனையோ பேர் பாருங்க, ஆண்டு தேடாம எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டு தெரியல, அவங்களை ஆண்டு தேடுறது அவங்களுக்கு தெரியல, தெரியாம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. நம்மள கர்த்தர் அவர் தேடக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, கர்த்தர் நம்ம தேடக்கூடிய கிருபை நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம தேட ஆண்டவர் அறியக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதனால நினைச்சு பார்த்தா எங்க ஊர்ல யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லை. நாங்க இருக்கும்போது கர்த்தர் நமக்கு தேடக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. எங்க ஊரே ஒரு கிராமம், அதுக்கு ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பைபிளம் வந்து ஆண்டரை பத்தி சொல்லுவாங்க. அப்ப எனக்கு ஒன்றும் புரியவே செய்யாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சாரு, எங்க அம்மா இருந்த பேர் நான் போனேன், எங்க அம்மா இருந்த பேர் அப்ப நான் ஆண்டுகிட்ட சொன்னேன், எஸ்பா நான் என்ன செய்யறது தெரியல, எங்க அம்மா இருந்துட்டாங்க, நிம்ம உங்களை நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு 139 சங்கீதம் 9:10,
1: நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும்.
0: உமது வலது கரம் என்ன செய்ய பிடிக்கும் ஆண்டு வாக்கு சொன்ன அப்பல எனக்கு ஒண்ணு தெரியாது ஆண்டு சொல்லிட்டு போயிட்டேன். ஆண்டவரே எப்படி இனிமேல் உண்மை அறிஞ்சு கொள்ள முடியும், இனிமேல் உண்மை தெரிய முடியாது, நம்ம என்ன செய்யலாம், பழைய வழிக்க போயிடலான்னு இருந்தேன். ஆனால் ஆண்டு இருந்த வார்த்தை வந்து நான் எங்க ஊர்ல இருந்து சென்னைக்கு போறப்ப எங்க அம்மா இருந்துட்டாங்கன்னு சென்னைக்கு போறப்ப அந்த வாக்குத்தம் கர்த்தர் கொடுத்தாரு. அது போனா சென்னையில போனாலும் எங்க சித்தி மகா எங்களை என்னை வந்து சர்ச்சைக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, எல்லா இடத்துக்கு போவாங்க. அப்புறம் எங்க அப்பா என்னை கூப்பிட்டு போனாரு. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தர் விடவே இல்லை. அல்லேலூயா, ஆண்டு நான் தூரமா போனாலும் கர்த்தர் தேடி தேடி வந்தாரு. அல்லேலூயா, நமக்கு யாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அதே போல கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. எஸ்தர் 4:14 வசனம்,
1: நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்,
0: நம்மளே வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தரும் உங்க பேரை போட்டு வாசிங்க, நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்
1: யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும்.
0: வேறொரு இடத்துல நீங்கள் நானும் சொல்லாட்டா கர்த்தர் என்ன செஞ்சு கர்த்தர் எப்படியா சொல்ல வச்சிருவாரு, வேற இடத்திலிருந்து எழும்போ
1: அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு
0: உதவியாக இருக்கும்படி
1: உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே.
0: எத்தனை பேர் கிடைக்கல நமக்கு இயேசுக்கு அறியக்கூடிய பாக்கியம் எல்லாம் நல்ல ஆண்டவர் அறியமையான சத்தியத்தை கொடுக்கக்கூடிய கிருபை கொடுத்திருக்கிறாரு. இந்த காலத்துல மௌனமா இருந்தால் வேற வழியா அந்த ரட்சிப்பை தேவன் தந்துருவார், யார் மூலமா அது. ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போயிரும். இந்த காலத்துல நம்ம மௌனமா இருந்துட்டோம்னா பைபிள் வாசிக்காம செவிக்காம துதிக்காம தேவனை ஆராதிக்காம இருந்துட்டா வேற வழியா எப்படியாவது கத்திருந்த நீலரி கொடுத்துருவாரு. நம்ம கொடுத்த பாக்கியம் நம்ம வந்து இழந்துருவோம். நம்ம என்ன செய்யக்கூடாது, இந்த கொடுத்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும், மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும், ரட்சிப்பை பத்தி சொல்லணும், கர்த்தர் சகாயம் பண்றாரு சொல்லணும். சொல்லுனா கர்த்தர் வேற வழி யாருக்க வேணாலும் கொடுத்துரு, எப்படி வேணாலும் கொடுத்துருவாரு, நமக்கு கிடைக்காது. அதான் நீயும் தகப்பறி விட்டு அழிவீர்கள். மற்றவங்களுக்கு சொல்றதுக்காக கூட நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மள கர்த்தர் மாத்திருக்கலாமே, அது யாருக்கு தெரியும். நாட்கள் பேசி பண்ணிடக்கூடாது. ஆனா நமக்கு வாஞ்சி வேணும். அப்ப நாங்க ஆண்டுட்டு அழுதுட்டே இருப்பேன், ஆண்டவரே எனக்கு உமை பற்றி சொல்லணுமே, எல்லாருக்கும் சொல்லணும், எப்படி நான் சொல்றது, எப்படி சொல்றது, உமை பற்றி சொல்லணும் அப்படின்லாம் கேட்டே இருப்பேன். ஆனா சொல்லணும் என்ன சொல்லணும் அதெல்லாம் தெரியாது, ஆனா கேட்பேன். தெரிஞ்ச மொழியில சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த வாஞ்ச தாகம் வேணும், சும்மாலாம் அன்று தர மாட்டாரு. அந்த வாஞ்ச தாகம் உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த பாக்கியத்தை தருவார். நம்ம கேட்கணும். அப்போஸ்தலர் அடிவடி புஸ்தகம் 18:9
1: ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாம பேசு.
0: பயப்படாத, அப்படித்தான் வரும் பிரச்சனை, வரும் போராட்டம் வரும், நீ பயப்படாம பேசு,
1: மௌனமா இராத.
0: மௌனமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தர் பத்தி பேசு. நம்ம பெற்ற நன்மைய மற்றவங்களுக்கு கட்டாயம் சொல்லியே ஆகணும். மௌனமா இராத, பயப்படாம பேசு. 10
1: நான் உன்னோட கூட இருக்கிறேன்.
0: யார் கூட இருக்கிறார்? நம்மளை உருவாக்கினவர், நம்மளை படைச்சவர், நம்மளுக்காக நம்ம கூட இருக்கிறார்.
1: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை.
0: ஒருவனும் என்ன செய்ய மாட்டாங்க, உன் மேல என்ன செய்ய மாட்டாங்க, கை போடவே முடியாது. நன்மை தெரியாம வழி தெரியாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம சொல்லித்தான் ஆகணும், சொல்லாம இருக்க முடியாது. அதாங்க சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 66:16
1: தேவனுக்கு பயந்தவர்களே,
0: நீங்கள்
1: எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
0: சொல்லுவேன் அப்படின்றாரு. தேவனுக்கு பயந்தவர்களே எல்லாரும் வந்து கேளுங்க, நான் என் ஆத்மாவுக்கு கர்த்தர் செய்ததை சொல்லுவேன். வேற என்ன நம்ம சொல்ல முடியாது பார்த்தீங்களா, கர்த்தருக்கு நமக்கு நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைய சொல்லுவேன். எனக்கு அம்மா இல்ல, அப்பா இல்ல, கூட பிறந்த யாருமே இல்ல, ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு குறையாம நடத்திட்டு வர்ற அவர் கட்டாயம் நான் சொல்லுவேன், சொல்லிதான் ஆகணும். என் ஆத்மாவுக்கு செய்த நன்மையை சொல்லுவேன். அவர் எனக்கு போதுமானவா இருக்காரு, எந்த குறையும் இல்லாம நடத்துறாரு. அதை நான் சொல்லிதான் ஆகணும். கர்த்தர் செய்த நன்மை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். அது மாத்திர சங்கீத புஸ்தகம் 68:34
1: தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள்,
0: தேவனுடைய வல்லமை பிரசித்தப்படுத்துங்கள்,
1: அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களின் மேலும் உள்ளது.
0: கர்த்தருடைய வல்லமை. யாராவது வியாதின்னு சொல்றாங்களா, ஏசமே நம்பி பாருங்க, ஏசமே தேடுங்க, நிச்சயமா உங்க வியாதி சுகமாயிரு. வல்லமுள்ள தேவன் என்ன வியாதியாலும் சுகமாகும், என்ன நோயாலும் சுகமாறு. அவர் வானத்தை உண்டாக்குனார், பூமியை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், நீரூற்றை உண்டாக்குனார். இந்த உங்க வியாதி ஒண்ணுமே இல்லை, கத்து சுகமாக்குவார் சொல்லுங்க. அவர் எல்லாத்தையும் உருவாக்கின தேவன். நம்ம வியாதி சுகமாக்க முடியாது, அவரால் லேசான காரியம். அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க, அவற்ற வல்லமை இருக்கு, அந்த வல்லமை பிரசவம் பண்ணுங்க. பயப்படாம சொல்லுங்க, மதமாத்த சொல்லக்கூடாது. அவர் வல்லமை பிரசவம் பண்ணுங்க. அவர் வானத்தை உண்டாக்கிற உங்க வியாதி அவர் பாட்டில் ஒண்ணுமே இல்லை, உங்க நோய் ஒண்ணுமே இல்ல. அவர் வானத்தை உண்டாக்கிற கட்டாயம் சுகமாக்குற இயேசு கூப்பிடுங்க, இயேசு நம்புங்க, இயேசு தேடி பாருங்க சொல்ல வேண்டும். அது மாத்திரல சங்கீத புஸ்தகம் 86:13 சங்கீத புஸ்தகம் 86:13
1: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது,
0: நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது,
1: என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர்.
0: பாத்தீங்களா, மாத்துமா எங்க பாதாள தப்பு வச்சிருக்காரு நம்மள, தாழ்ந்த பாதாளத்து தப்பு வித்தீர். அதை நீங்க சொல்லுங்க, நான் ஒரு நாள் பாவத்தில் இருந்த, ஒரு நாள் அக்கிரமத்தில் இருந்த, கர்த்தர் எனக்குள்ள வந்தாரு, என்னை தாழ்ந்த பாதாளத்து தப்பு வச்சு என் ஆத்துமா மாத்தி விட்டார், என் ஆத்த பரிசுத்தமாக்கி விட்டார், என் தேவன் பரிசுத்தம். இன்னைக்கு நான் செத்தாலும் பரலோகத்துக்கு போறேன்னு இச்சை இருக்கு, நான் நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகம் போய் நிச்சயம் இருக்கு, எனக்கு அதுதான் கர்த்தர் செய்தார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்லுங்க. நான் எவ்வளவு பாவம் செய்ய, எவ்வளவு வழி தப்பி அலைஞ்ச, என கர்த்தர் மீட்டு கொண்டார், அந்த தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பு வித்தார் சொல்லுங்க. எல்லாருக்கும் கர்த்தர் பத்தி சொல்லுங்க, கர்த்தர் பத்தி சொல்ல வெக்கப்படாதீங்க, கர்த்தர் பத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத நம்ம இப்ப என்ன காலம், நமக்கு கர்த்தரை தேடக்கூடிய காலம். ரெண்டாவது என்ன செய்யணும், கர்த்தரை தொழுது கொள்ள காலம். மூணாவது என்ன காலம், கர்த்தர் பத்தி எல்லாருக்கும் சொல்லக்கூடிய காலம். அல்லேலூயா. யாரை கொண்டாவது ஆண்டவர் ரட்சித்துருவார், நம்ம கொடுத்த பாக்கியத்தை இழந்துட்டோம்னா கர்த்தர் யாரை கொண்டா பவனம் வந்தா யாரை கொண்டா ரட்சித்துருவாரு, நம்ம வந்து நம்ம வாழ்க்கை பேஸ்டா போயிடும். அல்லேலூயா. கர்த்தர் பத்தி சொல்ல வேண்டும், அதனால பயப்பட வேண்டாம். கர்த்தர் பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் என் வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சாரு, செஞ்சிருக்கிறாரு, உங்க வாழ்க்கையிலும் செய்வார், என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார், உங்க வாழ்க்கையிலும் செய்வார். இதை சொல்லுங்க, வேற எதை சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க, மதம் மாற சொல்லாதீங்க, இதை சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவதாக 1 Yohanes 2:18
1: பிள்ளைகளே,
0: பிள்ளைகளே,
1: இது கடைசி காலமா இருக்கிறது.
0: கடைசி காலம், இது என்ன காலம், இது கடைசி காலம். இந்த காலம் என்ன காலம் இருக்குது, கடைசி காலம். நம்ம செய்ய வேண்டியது நம்ம கட்டாயம் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி காலம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சபை குடி வரத விட்டுறக்கூடாது. சபைக்கு வரணும்னா வரோம், இல்லைன்னா வராம இருக்கிறோம், அப்படி இருக்கவே கூடாது. சபை குடி வரத என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுருவே கூடாது. கடைசி காலம் என்ன காலம், கடைசி காலம் கொடிய காலம் வரும் என்று அறிவையாக. அப்புறத்தான வாஸ்தோ 2 Timothy 3:1
1: மேலும்
0: மேலும்
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
0: இந்த கடைசி நாளுக்கு என்ன காலம், இது கொடிய நாட்கள் வருமென்று அறிவாயாக. அதனால என்ன செய்யக்கூடாது, சபை கொடி வருது என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சபைக்கு வர்றது இல்லை, நிறைய பேர் வெள்ளிக்கிழமை பெரிய இருக்கா வர்றது இல்லை. இந்த உலகத்துல என்ன பொக்கிச சேர்த்து வச்சாலும் இங்க என்ன செய்யும், துரு துரு எல்லாம் கடிச்சு போட்டுரும். நம்ம எங்க சேர்த்து வைக்கணும், பொக்கிச எங்க சேர்த்து வைக்கணும், வாசித்து பாருங்க. மத்தவங்க சுவிசேஷம் 6:19 வாசித்து பாருங்க, ஜெபத்துக்கு வர்றதே கிடையாது, எல்லாமே வேலைக்கு வேலை வேலை படிப்பு படிப்பு அதைத்தான் நினைக்கிறோம். கத்து வரும்போது என்ன செய்ய முடியும், பாருங்க,
1: பூமியிலே
0: உங்களுக்கு
1: பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
0: உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
1: இங்கே பூச்சியும் துருவும்,
0: உங்க பூச்சியும் திரும்பும்,
1: அவைகளை கெடுக்கும்,
0: அவைகளை கெடுக்கும்.
1: இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்,
0: திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள்.
1: பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிசங்களை சேர்த்து வையுங்கள்.
0: எங்க சேர்த்து வைக்கணும் பொக்கிசங்களை? எங்க சேர்க்கணும்? பரலோகத்தில். எங்க நிறைய பேர் சபை கூடி சபைக்கே வர்றது இல்லையே. பரலோகத்தில் பொக்கிசங்களை சேர்த்து வைங்க.
1: அங்கே பூச்சியாவது,
0: அங்கே பூச்சியாவது,
1: துருவாவது,
0: துருவாவது,
1: கெடுக்கிறதும் இல்லை,
0: கெடுக்கிறதும் இல்லை.
1: அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை.
0: அங்க திருடர் என்ன செய்யறதில்ல? கண்ணமிட்டு திருடுறது இல்லை. பொக்கிசத்தை அங்க சேர்த்து வைங்க. அதான் சொல்ற சபைக்கு கூடி வரது என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதீங்க. எப்ரையின் புஸ்தகம் 10:25
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருது,
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சிலர் விட்டு விடுது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை கூடி வருது என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. என்ன வேலை இருந்தாலும் சரி நம்ம சபை கூடி வரணும். நிறைய பேர் சபைக்கே வரமாட்டேன்றாங்க. வெள்ளிக்கிழமை வர்றது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வர்றது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை பங்கு சண்டை முக்கியம் போயிடுவாங்க. எங்க இன்னைக்கு கல்யாணம் இருந்துச்சா, நாங்க போயிட்டோம். எத்தனை பேர் சாக் போய் சொல்றோம். அங்க இன்னைக்கு பங்கன் வீடு திறந்தாங்க, வீடு போயிட்டோம். எத்தனை பேர் சாக் போய் சொல்றோம். கர்த்தர் சொல்றாரு, வாசி பண்ண,
1: சபை கூடி வருதலை,
0: சபை கூடி வருதலை,
1: சிலர் விட்டு விடுகிறது போல,
0: சிலர் விட்டு விடுவது போல,
1: நாமும் விட்டு விடாமல்,
0: நாமும் விட்டு விடாமல்
1: ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம்.
0: ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். சபை போகாம இருக்காத அப்படின்னு சொல்லணும். முக்கியம் பங்கன் இல்ல, முக்கியம் நமக்கு எதுதான் முக்கியம்? கர்த்தர் தேடுறதா முக்கியம்.
1: நாளானது சமீபித்து வருகிறது.
0: நாளை பெண்ண எப்படி வருது? சமீபித்து வருது. ஆண்டு வருகிற நாளுக்கு சமீபித்து வருகிறது.
1: எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ,
0: எவ்வளவாய் பார்க்கிற பார்க்கிறீங்க தானே. பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோயி, பஞ்சம், பசி, அது மாத்திரல்ல, எங்க பார்த்தாலும் ஆபத்து, ஒத்துக்கள், வெள்ளங்கள், தீ நெருப்புகள், நெருப்பினால பிரேதம்.
1: அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
0: அவ்வளவாய் என்ன செய்யணும்? புத்தி சொல்லணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வழக்கமா வச்சிருந்தாராம் சர்ச்சைக்கு போறத. வாஸ்து பாருங்க, வழக்கமா வச்சிருந்தாராம். லூக்கா சுவிசேஷம் 4:16
1: தாம் வளர்ந்த ஊராகிய,
0: தாம் வளர்ந்த ஊராகிய
1: நாசிரியத்துக்கு அவர் வந்து,
0: நாசிரியத்துக்கு அவர் வந்து
1: தம்முடைய வழக்கத்தின்படியே,
0: தம்முடைய வழக்கத்தின்படியே
1: ஓய்வு நாளில்,
0: ஓய்வு நாளில்
1: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து,
0: ஜப ஆலயத்திலே பிரவேசித்து
1: வாசிக்க எழுந்து நின்றார்.
0: எழுந்து நின்றார். நிறைய பேர் வாசிக்கிற வைக்க போடுறோம். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? வாசிக்கிறதுக்கு எழுந்துட்டு வழக்கத்தின்படியே. எத்தனை பேர் சர்ச்சைக்கு வரோம்? இன்னைக்கு பங்கனுக்கு அங்க போயிட்டோம். இன்னைக்கு வீடு திறந்தாங்களா, அங்க போயிட்டோம். இன்னைக்கு பங்கன் பிறந்த நாள், அங்க போயிட்டோம். கர்த்தர்கள் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தருங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுப்போம். இதை விட்டுறாதீங்க. ரெண்டாவது தான் பங்கன். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட தான் நித்திய நித்திய காலமா வாழ போறோம். அதுதான் அவர்தான் முக்கியம். அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. ரெண்டாவது தான் நம்ம பங்கன் தேவை. ரெண்டாவது தான் இன்னைக்கு வரல, கல்யாணத்துக்கு போயிட்டோம். இன்னைக்கு எங்க வரல? எத்தனை பேர் அப்படி போயிடுறோம்? அருமையான சகோதரி சகோதரி, இதுவரைக்கும் போயிட்டோம். இனிமேல் கர்த்தர் சொன்னாரு, அவை கூட என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. ஏன் சபை கூட விட்டுறக்கூடாது? அபுக்கு 2:20
1: கர்த்தரோவென்றால்,
0: கர்த்தரோ என்றால்
1: தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்க இருக்காரு? பரிசுத்த ஆலயத்தில். உங்களை வந்து பாப்பாரு, உங்களுக்கு என்ன தேவையோட வந்திருக்கீங்க, என்ன தேவை பாப்பாரு. உங்க தேவை கர்த்தர் கட்டாயம் தருவாரு.

0: முதல்ல இயேசுதான், ரெண்டாவதுதான் மத்த காரியம். அப்படி வச்சீங்கன்னா நம்ம என்ன, சரி பரலோகத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம கைவிடப்பட மாட்டோம். இன்னைக்கு நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது கைவிடப்படுவோம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை கட்டாயம் நம்ம செய்யணும். முதல் தேட கர்த்தர் தேடத்தக்க காலம், ரெண்டாவது என்ன காலம், அவர் தொழுது கொள்ளக்கூடிய காலம், மூன்றாவது என்ன காலம், அவரை பற்றி எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய காலம், நான்காவது என்ன காலம், கடைசி காலம், கொடிய காலம். சபக்குரிய என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. கர்த்தர் என்ன செஞ்சார், பழக்கத்தின்படி செபாலயத்துல சென்று என்ன செஞ்சாராம், வாசித்தாராம். அப்ப நம்ம அப்பா நமக்கு மாதிரியா வச்சு போயிருக்கிறார். அவரை மின் வைத்து போன காரியத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடர்ந்து வரணும். கர்த்தர் என்ன செய்ய, கர்த்தர் எங்க இருக்கிறார், பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சர்ச்சி நம்ம கூடி வருது, யாரும் விட்டுறாதீங்க. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவங்களை மறந்துடாதீங்க. எழுதி வச்சு திரும்ப திரும்ப படிங்க, உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.
1: ஆம், கர்த்தர் சொன்னார், நாட்கள் புல்லாதவிலானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆம், இந்த நாட்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற நாட்கள். இனி காலம் செல்லாது அப்படின்னு அர்த்தம், இனி காலம் நீளாது. நிறைய காலம் நமக்கு இல்லை, காலங்கள் நமக்கு ரொம்ப குறுகலாக இருக்கிறது. ஆகவே நாட்கள் பொல்லாதவர்களானதால் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இயேசு பவுல் அடிகர் மூலமாய் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் யாவரும் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து நான்கு விதமான காலங்களை குறித்து ஆவியானவர் நம்மோடு பேசினார். அவரை தேடக்கூடிய காலம், அவரை தேட தீர்மானம் செய்யுங்கள். ஆண்டவரே, இரவு பகலாய் நான் நம்மை தேடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, இரவு பகலாய் நாம் அவரை தேடுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவரை தேடக்கூடிய காலம் இது. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அவரை தேடுகிற தேவன் கைவிடுவதில்லை. யோசபாத் மன்னன் காலத்தில் எல்லாரும், பெரியவர் முதற்கொண்டு சிறியவர்கள், வாலிபர்கள், வயோதிப்பர்கள், யாவரும் சகாயம் தேடக்கூடி வந்தார்களாம். ஆண்டவரே, உம்மை தேடக்கூடிய இருதயத்தை எனக்கு தயவுகூர்ந்து தாரும் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆம், கர்த்தரை தேடுகிற காலம். இரண்டாவது, தொழுது கொள்கிற காலம். பிதாவை எங்கும் தொழுது கொண்டு ஆராதிக்கிற ஒரு காலம். ஆவியோடு உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் அவரை தொழுது கொள்கிற காலம். ஸ்தோத்திர பள்ளியிட்டு உதரிலிருந்து உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உதடுகளில் இருந்து அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை துதிக்கிற ஒரு காலம் இது. பிரைஸ் காட், அவர் தொழுது கொள்கிற காலம். மூன்றாவது, அவர் அறிவிக்கிற காலம். எதையோ போய் சொல்வதல்ல, என் ஆத்மாவுக்கு தேவன் செய்தது சொல்லுவேன், தேவன் வல்லமையை பற்றி சொல்லுவேன், இயேசுவின் வல்லமை குறித்து நான் சொல்லுவேன். ஏதோ ஒன்று சொல்லி கலகத்தை ஒன்று பண்ணிவிடக் கூடாது. தேங்க்யூ லார்ட், தேவன் நம்ம ஆத்மாவுக்கு செய்ததை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பாதாளத்தின் அழிவுக்கு தேவனை மீட்டெடுத்தாரே, அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவது, ஒரு காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே சபை செய்ய வேண்டியது என்ன, சபை கூடி அதை விட்டுவிடக் கூடாது. இயேசு வழக்கத்தின்படியே அவர் இருந்த நாட்களிலே அவர் ஆலயத்துக்கு சென்றாராம், நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். இன்று எத்தனையோ முறை நம் ஆலய சபை ஆராதனைகளை நாம் அலட்சியம் செய்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களிலும் வாரங்களிலும் நான் தவறாமல் சபைக்கு வந்து எல்லா ஜபங்களிலும் பங்கு பெற எனக்கு இரக்கம் தாரும். வாய் திறந்து எல்லாம் ஜபிக்கலாமா? நன்றி பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம். அப்பா, நான்கு விதமான காலங்களை குறித்து சொன்னீர், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. அப்பா, இந்த காலங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபையும் தயவும் ஒத்தாசையும் நல்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஞானத்தினால் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை தேடக்கூடிய இந்த காலத்திலே நாங்களும் தேடுவதற்கு எங்களுக்கு அந்த வாஞ்சையும் இரக்கத்தையும் தாரும். ஆம் ஆண்டவரே, ஏசா பிற்காலத்தில் தேட மனம் ஒத்து வந்தும் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்காமல் போனது ஆண்டவர். ஆகாதவன் தள்ளப்பட்டான், அந்த கன்னிகைகள் ஐந்து பேர் தீவிட்டு இருந்தது என்னை கொண்டு போகாமல் போனதால் அவர்களும் தள்ளப்பட்டார்கள். அப்பா, எவ்விடத்தாரோ நான் தெரியே நான் அறியேன்னு சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒருபோதும் அப்படி தள்ளப்பட்ட லிஸ்ட்ல போயிடக்கூடாது ஆண்டவரே. உம்மை வளர்க்கப்போ நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரே முழு இருதயத்தோடு தேடக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். எப்பொழுதுமே பரிசுத்த அலங்காரத்துடனே ஸ்தோத்திர பலி செலுத்தி ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர்.

0: அப்போ எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருக்க உதட்டினால் நல்ல உள்ளத்திலிருந்து நாங்கள் உண்மை துதிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. உண்மை பற்றி நாங்கள் பயப்படாமல் எல்லாருக்கும் அன்பையும் மகத்துவத்தையும் சொல்லணும். நீர் எங்களை ஆத்மாவுக்கு இறங்கி எங்களை பாதாளத்திலும் தப்புவித்ததை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பை கொடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சபை கூடி வருதலை ஒருபோதும் விட்டுவிடாதபடிக்கு என் இயேசு எங்களை காப்பாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் இவ்விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சையை தருவீராக, பொறுப்பெடுப்பீராக. அப்படி செய்வதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம், நன்றி. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். இப்பொழுது கடைசி ஜெபத்தை நமது அன்பு சகோதரி அவர்கள் ஏறெடுப்பார்கள்.
1: யாருமே கைவிடப்படக்கூடாதப்பா, அவங்க வருகைக்கு ஆயத்துப்படுத்தணுமாப்பா. நீங்க எங்க இருக்கீங்களோ நாங்க அங்க இருக்கணும் ஆண்டவரே. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தம் இல்லப்பா, உலகத்தின் வேஷம் கடந்து போயிரு ஐயா. நாங்கள் உண்மை அண்டி கொள்ள நம்பி இருக்க உமோ சார்ந்து வாழ மூடு ஒன்றரை கலக்க கிருப தர முடியாது செபிக்கிறோம். பரிசுத்தாவில் நிறைக்க முடியாது செபிக்கிறோம். பக்தி வரைய தர முடியாது செபிக்கிறோம். செபத்திலையும் துதியிலையும் சோத்திரத்திலையும் நாளுக்கு நாள் நாங்கள் பெருக கிருப தர முடியாது செபிக்கிறோம். மனம் திரும்பாதான் மக்கள் மனம் திரும்பணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், உண்மை அண்டி கொள்ளணும், உமோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போன ஆண்டவர, மந்திரம் செவனைகள் பெலிசனைகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தை உடைத்தெறிகிற சுவாமி. கத்தாவே சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுத்திருக்க ஒன்று உங்களை செயல்படுத்த மாட்டேன்னு சொன்னீர் ஆண்டவர. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களையும் நீங்க செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கி தர முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீரே, கற்பத்தின் கனி தந்திரல முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கவலைப்படுற மக்களுடைய கவலையெல்லாம் மாறணும், அற்புதங்களை அதிசயங்களை செய்யணும் ஆண்டவரே. அப்பா தேம சபைக்கு வராத மக்கள் சபைக்கு ஓடி வரணும் ஆண்டவரே. வாஞ்சியை கொடுங்க, தாகத்தை கொடுங்கப்பா. வேலை வேலைன்னு போயிடுறாங்கப்பா ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் தானப்பா, நாங்க உங்க கூட தானப்பா யூக யுகமா வாழ போறோம். அதை மறந்துடுறாங்க ஆண்டவரே. யுக யுகமா வாழுகிற தேவனை விட்டுறாங்க ஆண்டவரே. உண்மை அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா, கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அமை ஸ்தோத்திரம். கடன் பிரச்சனாலும் தவிக்கிற மக்களை கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டத்தை மாத்துங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. குடியை பார்க்கும் போதே வெறுப்பை தாரு சுவாமி ஆண்டவரே. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வாதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியலும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும். செபத்திலும் துதியிலும் பெருக கிருபை தாரும். உங்க நாம் மகிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளை மாற்றி போடுங்கப்பா. எல்லா குடும்பத்திலும் சமான் தரணும். உள்ளத்தில் சமானம் வேணும் ஐயா, உள்ளத்தில் சமானம் வேணும், குடும்பத்தில் சமானம் வேணும். பிரச்சனை கொண்டு வர பொல்லாதாவிய நாச்சரேனாக இயேசுக்கு நம்ம கடிந்து கொண்டு கட்டுகிற ஐயா. உங்க ரத்தத்தை தெளிப்பீராக. எல்லா குடும்பத்திலையும் ஆசீர்வதிங்க. வருமானத்தை வர்த்தகி பண்ணுங்க. கையின் கீழே ஆசீர்வங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்க. தேவனே பெரிய காரியத்தை செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசுபா நாமத்துல மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரமா பார்த்துக்கிறோம் ராஜாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடல் வலை, ஜப வலை, ஆராதனை வலை, தியான வலை முழுவதும் நீரே பொருட்படுத்த ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோமா அப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக திரும்ப தந்து ஆசீர்வதிங்க. சபர் குடும்பங்களை எல்லாம் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிப்பீராக. முழுமையாய் பொருட்படுத்த காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
1: எபேசியர் புத்தகம்
2: எபேசியன்ஸ்
1: 5 அதிகாரம் 27 வசனம்
2: 5th chapter 27th verse.
1: கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான
3: மகிமையுள்ள சபையாக
1: மகிமுள்ள சபையாக
3: அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
1: தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு
3: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
1: பாத்தீங்களா, எதுக்காக ஒப்பு கொடுத்தார்? நம்ம சபையெல்லாம் கரை தர பல ஒன்றுமில்லாமல் இருப்பதற்காக தான். நம்ம சபை எப்படி இருக்குமா? எப்படியே வேணாலும் எறவ வேணாலும் வாழ்ந்துடலாம் அப்படி இல்லை. கரை தர பல ஒன்று இல்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: That he might present to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. Yes, the Lord wants to be the church must be blameless and holy.
1: கர்த்தர் நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார்.
2: The Lord give himself for ourselves.
1: நம்ம கரை இல்லாம பழை இல்லாம பரிசுத்தமா வாழ்றதுதான் நம்ம சபை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறாரு.
2: The Lord have a will that we must to live a spotless and wrinkleless and blameless life.
1: நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், வாழ முடியாது.
2: We could not walk according to our own wish and will.
1: ஆண்டவர் இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்திருக்கிறார்.
2: The Lord gave himself for our sakes.
1: எதுக்கு தெரியுமா?
2: For what you do you know?
1: அப்போஸ்தலர் புத்தகம் 20 அதிகாரம் 28 வசனம்
2: Acts 20:28.
1: ஆகையால்
3: உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
1: நம்மளை எப்படி மீட்டாராம்? தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே
3: சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி
1: உங்களை
3: கண்காணிகளாக வைத்த
1: யார் கண்காணி? பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த
3: மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
1: எப்படி இருக்கணும்? எப்படி ஆனாலும் வாழல, என்னவாலும் பண்ணலாம் இல்ல, நம்ம என்ன எச்சரிக்கையாய் வாழ வேண்டும்.
2: Therefore, take heed to yourselves and to all flock among which the Holy Spirit has made you overseers to shepherd the church of God which he purchased with his own blood. Yes, we must be very careful to live in this world because he purchased us with his own blood. We must be very careful to live in this world.
1: எப்படியானால் வாழலாம், வாழ முடியாது.
2: We could not live according to our own wish.
1: வாழ்ந்துட்டு பரலாம் போயிலாம் நம்பி இருக்க கூடாது.
2: We could not believe that we can live in our own way, we can enter into the heaven.
1: நம்ம ஒவ்வொருவரையும் தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்.
2: We must give account to the Lord about ourselves to the Lord.
1: நம்ம செய்யற பாவத்தை யாருக்கும் தெரியாது நினைச்சுக்க கூடாது.
2: We do not we can be no we should not know we should know that we should know that we don't know the Lord don't know about our sins.
1: கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறார்.
2: The Lord is seeing us.
1: எபேசியர் புத்தகம்
2: Ephesians
1: 5th அதிகாரம்
2: 5th chapter
1: 30, 31 and 32.
3: நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
1: நம்மள எப்படி இருக்கோம்? கர்த்தருடைய சரீரத்தின் அவயங்களாயும்
3: அவருடைய மாம்சத்திற்கும்
1: அவருடைய எலும்புகளுக்கும்
3: உரியவர்களாயும் இருக்கிறோம்.
1: நம்ம எப்படி இருக்கோம்? அவருடைய சரீரத்துக்கும் அவர் மாம்சத்துக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம்.
3: இது நிமித்தம்
1: மனுஷன்
3: தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும்
1: சபையை
3: பற்றியும் சொல்லுகிறேன்.
1: சபையை குறித்து தான் சொல்றேன் சொல்றாரு.
2: For we are members of his holy, his body, of his flesh and of his bones. For this reason a man shall leave his father and mother and be joined to his wife, and the two shall become one flesh. This is a great mystery, but I speak concerning Christ and the church. Here Paul speaks about Christ and the church.
1: கிறிஸ்து நம்மளே என்ன செய்யணும், கிறிஸ்து சபையார் எல்லாம் ஒன்னா கர்த்தரோடு சேர்ந்து இருக்க வேண்டும்.
2: All the congregation and Christ must be joined together.
1: அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு.
2: So Paul writes
1: 1 கொரிந்தியர் புத்தகம் 6 அதிகாரம் 17வது வசனம்.
2: 1 Corinthians 6 verse 17.
3: அப்படியே
1: அப்படியே
3: கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
1: கர்த்தரோடு இசைந்திருக்கிற யாரெல்லாம் கர்த்தரோடு இசைந்திருக்குமா, கர்த்தருக்கும் நமக்கும் எந்த பாவமும் வராதபடி இசைந்திருக்கிறவன் கர்த்தரோட ஒரே ஆவியா இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியும் நம்ம ஆவியும் ஒரே ஆவியா இருக்கிறது.
2: But he who is joined to the Lord is one spirit with him. Yes, we, if we live a life without sin and be with the Lord, we are one spirit with the Lord Jesus Christ.
1: ஒரேயாவி இருக்கிறமா?
2: Are we in one spirit with God?
1: இணைந்திருக்கிறமா?
2: We and Jesus Christ is joined together.
1: நம்ம ஆவி வர நம்ம ஆத்மா வர அப்படி பிரிஞ்சிருக்கிறதா?
2: The spirit and soul and our soul and the Lord's soul is separated.
1: அது உங்களுக்கும் தெரியும், அது கர்த்தருக்கும் தெரியும்.
2: This thing you know and the Lord also knew.
1: நான் என்ன சொல்லல, எனக்கும் தெரியும், என் தேவனுக்கும் தெரியும்.
2: I am in what situation is I am, I know and the Lord also knew.
1: ஆமோஸின் புத்தகம் 3 அதிகாரம் 3வது வசனம்.
2: Amos 3:3.
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
2: Can two walk together unless they are agreed?
1: ஒரு நாள் நாங்க ஊழித்து போனோம்.
2: One day we went to ministry.
1: ஊழித்து போறப்போ எங்க சகோதரர்களா நாங்களா சகோதரியா சேர்ந்து போனோம்.
2: All brothers and sisters went to ministry.
1: ஒரு சகோதரர் சொன்னாரு.
2: At the time one brother said,
1: இந்த இப்ப வந்து பவானி பக்கம் போலன்னாரு.
2: One brother said, we go to the side of Bhavani.
1: இன்னொரு சகோதரர் சொன்னாரு.
2: Another brother said,
1: இன்னைக்கு வந்து இது வந்து வேற ஊருக்கு ஏதோ ஒரு ஊரை சொல்லிட்டு அந்த ஊருக்கு போகலான்னு
2: சொன்னார். He said another place name and we shall go that place.
1: நாங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே சொல்லிட்டு இருந்தோம்.
2: At the time we are speaking about this.
1: கொஞ்சம் தார்க்கமாச்சு.
2: Time went.
1: அப்ப ஆண்டவரே இயேசுக்கு சொன்னாரு.
2: At the time the Lord Jesus Christ said,
1: பவானிக்கு போக வேண்டாம்,
2: you do not
1: குமாரபாளையத்துக்கு போக வேண்டாம்.
2: You do not go to Bhavani or to Kumarapalayam or some place.
1: நீங்க வீட்டுக்கு போயிருங்க.
2: Go to your home.
1: நீ ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்ட பிறகு நீங்க எங்க போறீங்க போலாம், இப்ப போக வேண்டாம்.
2: Go pray and prepare yourselves and go to the ministry. Is it?
1: அதான் ஆமோஸ் சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒருமித்து நடந்தால் ஒழிய. அதை வாசிடு.
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
1: ஒருமனப்பட்டு நான் ஒண்ணு நீங்க ஒண்ணு நினைக்கூடாது, ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய
3: ஒருமித்து நடந்து போவார்களோ?
1: ஒருமித்து நடந்து போவார்களோ? ஒரு மனப்பாடு இல்லாம எப்படி ஒருமித்து ஒரே மனதால் நடக்க முடியும்? அதை ஒருமித்து நடந்தால் ஒழிய
3: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ?
1: ஒரு ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலும் ஒருமித்து நடந்து போக முடியாது.
2: Can we two walk together unless they are agreed? Yes, when we go to ministry we must be all together agreed to do the ministry, to go to one place. This thing is the Lord says in Amos also.
1: நம்ம கர்த்தரோட ஒரே மனதா இருக்கணும்.
2: We must be with one spirit with the Lord.
1: அது மாத்திரல நம்ம சபையோட ஒரே அன்புல நினைச்சிருக்கணும்.
2: And also we must remain in the love, we show the love to the church.
1: அன்பில்லாதவன் தேவனை அறியானே சொல்லியிருக்கிறார்.
2: If there is no love, he do not know the Lord. அன்பில்லாதவன்
1: தேவனை அறியவே முடியாது.
2: He who do not love, he do not know God.
1: நம்ம தேவன் அன்பாவே இருக்கிறார்.
2: Our Lord is love.
1: யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 30வது வசனம்.
2: John 10:30.
3: நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
1: ஒன்றாய் இருக்கிறோம் என்றார்.
2: I and my father are one.
1: பிதாவும் ஆண்டவரே இயேசுக்கு ஒன்றாய் இருக்கிறார்.
2: God Father and Jesus Christ are one.
1: நம்மளுக்கும் கர்த்தருக்கும் நமக்கும் தடை வராம காத்துக்கணும்.
2: We must keep ourselves, there must not be any hindrance between God and us.
1: அவருக்கு நமக்கு சின்ன தடை கூட வரக்கூடாது.
2: There should not be any hindrance between God and us.
1: நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும்.
2: If we examine our hearts, we can know.
1: கர்த்தருடைய சேர்ந்திருக்கிறோமா?
2: Are we joined together with God? கர்த்தரோடு
1: ஒன்றா இருக்கிறோமா? கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா தெரியும்.
2: Are we joined to with God or not?
1: அவர்தான் நமக்கு சொல்ல முடியும்.
2: He can tell us.
1: இரண்டாவதாக,
2: second, first, what should we do? We must be joined together with God. Second, what should we do?
1: எபேசியர் புத்தகம் 5:24.
3: ஆகையால்
1: சபையானது
3: கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
1: சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
3: மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: For the husband is head of the wife, we also, as also Christ is head of the church, and he is the savior of the body. Therefore, just as the church is subject to Christ, so let the wives be to their own husbands in everything.
1: கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படி வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ. Let us read once again the verse.
3: ஆகையால்
1: சபையானது
3: கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல,
1: சபையானது என்ன செய்ய, யார் கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல
3: மனைவிகளும்,
1: சபையானது யார் கீழ்ப்படியணும், கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
2: Therefore, just as the church is subject to Christ, yes, the church must be submissive to the Lord Jesus Christ. It must be obedient to the Lord Jesus Christ.
1: நாம கிறிஸ்து கீழ்ப்படிறவங்களா இருக்க வேண்டியதா ஆண்டவர் விரும்புகிறார்.
2: The Lord wants that we must be submissive to the Lord Jesus Christ.
1: எத்தனையோ வசனம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு.
2: The Lord gave many verses to us.
1: நாம கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are we obedient to that verse?
1: கீழ்படியாம இருக்குமானா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும்.
2: If you are not so, we must give ourselves to the Lord.
1: யாக்கோபு எழுதுறாரு.
2: James writes.
1: யாக்கோபின் புத்தகம் 4:7.
2: James 4:7.
3: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
3: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள்,
3: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: அவன் அப்பொழுது உங்களை விட்டு என்ன செஞ்சிருவான், ஓடி போவான்.
2: Therefore, submit to God, resist the devil, and he will flee from you.
1: நீங்க தேவன் கீழ்ப்படிந்தா பிசாசு உங்களை விட்டு ஓடியே போயிடுவான்.
2: If you submit to yourselves to the Lord, Satan will flee from you.
1: தேவன் கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், உங்களை விட்டு ஓடிடுவான்.
2: When we submit to God and resist the devil, then he will flee from us.
1: ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்திருக்கிறோமா அதுதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
2: Are we show obedience in keeping the words of the Lord?
1: கர்த்தர் உங்களோடு பேசி இருப்பாரு.
2: The Lord would speak to you.
1: கர்த்தர் பைபிள் வாசிக்கும் போது உங்களோடு பேசி இருப்பாரு.
2: When you reading the Bible, the Lord would have spoken to you.
1: கீழ்ப்படிந்திருக்கிறோமா?
2: Are you submit to that verses?
1: இல்லட்ட நீ ஆண்டவரே கே பாண்டவரே நீ எங்க உங்களுக்கு கீழ்ப்படியாம போயிட்டேன், என்ன காமிங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, என்ன பலப்படுத்துங்கன்னு கேளுங்க.
2: Let us ask today to the Lord, Lord, where I did not keep the words, your words, please show me, Lord, and then we should examine ourselves before the Lord.
1: நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்.
2: Our Lord Jesus Christ was obedient to the Father God. Philippians
1: 2:8.
2: Second chapter 8th verse.
3: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு,
1: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு
3: மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி
1: தம்மை தாமே தாழ்த்தினார். நம்ம தாழ்த்திருக்கிற பயம், ஐயோ நம்ம தாழ்த்திட்டா ஏதோ ஆயிருமோ, நம்ம தாழ்த்த பயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரண பரியந்தமும் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தினாரா. நம்ம தாழ்வை போடுறதுக்கு ஐயோ பயம் இல்ல. நமக்கு நம்ம ஆண்டவரை இயேசுக்கு சென்ற பாதையில தான் நம்ம போக வேண்டும். மரண பரியந்தும் தேவன் கீழ்ப்படிந்திருக்கணும், நம்மை தாழ்த்தணும்.
2: And being found in appearance as a man, he humbled himself and became obedient to the point of death, even the death of the cross. Yes, we, as we are the followers of Jesus Christ, we also very humble before God, and until the end, until our life, we must be obedient to God. Why we should be obedient to God?
1: Colossians புத்தகம் 3 அதிகாரம் 6 வசனம்.
2: Colossians 3 verse 6.
3: இவைகளை பொறுட்டே கீழ்படியாமையின்
1: பிள்ளைகள் மேல்
3: தேவ கோபாக்கனை வரும்.
1: தேவ என்ன கீழ்படியாத பிள்ளைகள் மேல என்ன வருமா? தேவ கோபாக்கினை வரும். அதுதான் நம்ம கீழ்படியணும். தேவன் சொன்னதை கீழ்படிந்தா அவர் கோபம் நம்ம மேல வராது. கீழ்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும்.
2: Because of these things, the wrath of God is coming upon the sons of disobedience. If we disobedience, surely the Lord's wrath will come upon us. So we should be obedient before God.
1: The kalta nee enna solu naayina keel pola appalam keel podi mudiyadhu ivanga sonna kekkuma appadi illa nenikiram keel podiyad pullayil mele enna varudhu kovaakkeni varum.
2: In these days we are, you are saying, how can I be obedient? I will not be obedient. But if we be obedient, then only we will be kept for the wrath of the Lord God.
1: தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாட்ட யார் என்ன வரும்? தேவனுடைய கோபாக்கினை வரும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு. எபிரேயர் 2:2.
2: If we read this in Ephesians 2:2,
3: அவைகளில்
1: நீங்கள்
3: முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும்
1: கீழ்ப்படியாமையே
3: பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள்.
2: In which you once walked according to the course of this world, according to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience.
1: இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா?
2: Shall we submit ourselves to the Lord today?
1: ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்து வாழ என்ன அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே,
2: Lord, I surrender myself to be obedient to you, Lord.
1: அது கர்த்தரோடு சேர்ந்திருக்க வேண்டும்.
2: We must be joined together with the Lord.
1: இரண்டாவது அவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second, we must be obedient before God.
1: மூன்றாவதாக,
2: Third,
1: Ephesians 3 அதிகாரம்
2: 3rd chapter
1: 21st வசனம்
2: 21st verse.
3: சபையிலே கிறிஸ்து இயேசுவே
1: மூலமாய்
3: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்
3: மகிமை உண்டாவதாக.
1: ஆமென்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
1: தேவன் சார் டைம் சபையில் என்ன சொல்லு, தலைமுறையாக மகிமை உண்டாகணும்.
2: இந்த சர்ச் ஜெனரேஷன் தேர் மஸ்ட் பி க்ளோரி டு காட்.
1: நம்ம மனம் போல கீழ்ப்படியே வாழுவோம்னா நம்ம நிமித்தமா கர்த்தர் தூக்கப்படுவார்.
2: இஃப் யூ லிவ் அகார்டிங் டு ஓன் விஷன் வில், தி லார்ட் வில் ஷூர்லி ஹேவ் கிரீப் அபான் அஸ்.
1: எத்தனை காலம் கர்த்தரை தூக்கப்படுத்தி வாழ்ந்துட்டோம்.
2: மெனி டைம் வி கிரீவ்ட் தி லார்ட்.
3: சபையிலே
1: கிறிஸ்து இயேசுவின் மூலமாய்
3: தலைமுறை தலைமுறைக்கும்
1: சதா காலங்களிலும்
3: மகிமை உண்டாவதாக.
1: ஆமீன்.
2: To him be glory in the church by Christ Jesus throughout all ages, world without end. Amen.
1: தலைமுறைக்கும் மகிமை சதா காலமா சபையில உண்டாவதாக.
2: Through all ages the glory must be given to the Lord.
1: எப்ப மகிமை உண்டாகும்?
2: When the glory will
1: நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண மாட்டோம், துதிக்க மாட்டோம், வாய் திறக்க மாட்டோம். எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேச சொன்னாலும் பேசுவோம், ஆனா தேவனை துதிக்க மாட்டோம், செவிக்க மாட்டோம். உட்கார்ந்து எவ்வளவு நேரம் பேச சொன்னோமா பேசிட்டே இருப்போம், ஆனா தேவனை துதிக்க முடியாது, செவிக்க முடியாது, தேவனை ஆராதிக்க முடியாது.
2: We will not pray, we will not praise the Lord, we will not read the Bible, but we are having time to speak more and more. But we must praise the Lord and worship the Lord.
1: எவ்வளவு பேசுறாலும் பேசுவோம்.
2: We have time to speak more and more.
1: வாசித்து பாருங்க.
2: Let us read this verse.
1: சங்கீத புத்தகம்
2: Book of Psalms
1: 26 சங்கீதம் 12வது வசனம்
2: 12th verse.
3: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
3: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: பரிசுத்த தாவீர் சொல்றாரு, பரிசுத்த சபையில நான் என்ன செய்வேன், கர்த்தரை துதிப்பேன். நானும் எவ்வளவோ நாள் சொல்லிட்டேன், துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, மற்றவங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க துதிங்கன்னு எவ்வளவு சொல்லியாச்சு, ஒருத்தர் கூட கேட்டது மாதிரி இல்லை. ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்த தாவீர் சொல்றாரு, வாசிங்க.
3: என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது.
1: செம்மையான இடத்தில் நிற்கிறது.
3: சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன்.
1: சபைகளை தாவீர் என்ன செய்வார, பரிசுத்த தாவீர் சொல்றாரு, சபைகளில கர்த்தரை துதிப்பேன். அவரை பார்த்துதான் தேவன் சொன்னாரு, என் இரியத்துக்கு ஏற்றவன் சொன்னாரு. அல்லேலூயா. நம்ம துதிக்க கத்துக்கணும். துதிக்க சொல்றதுக்கு ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லி யாருமே துதிக்க மாட்டாங்க, அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. இப்ப கத்தர் தானே உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போனோம். நீங்க அவர் அல்லேலூயா சொல்லாம இருந்தா எப்படி கத்தர் கூப்பிட்டு போவாரு? அல்லேலூயா சொல்ல கஷ்டப்படுறோம், ஸ்தோத்திரம் சொல்ல கஷ்டப்படுறோம், எப்படி தேவன் பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாரு?
2: My foot stands in an even place. In the congregations I will bless the Lord. Yes, David, King David says, I will bless the Lord in congregations. In this congregation also we are saying many times, I am saying many times, praise the Lord and give glory to the Lord, but you are not doing so. You should continue to praise the Lord in the congregation. As we are in the congregation, we must praise the Lord and give hallelujah to the Lord. We should say all hallelujah always.
1: எபிரேயர் புத்தகம் 2 அதிகாரம் 12வது வசனம்
2: Hebrew 2:12.
3: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து.
1: உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து.
3: சபை நடுவே உம்மை துதித்து பாடுவேன் என்றும்.
1: சபை நடுவே உம்மை என்ன செய்வானா, என்ன செய்வாரா, துதித்து பாடுவேன் என்று சொல்லுகிறார்.
2: Saying, I will declare your name to my brethren in the midst of the congregation, I will sing praise to you.
1: நம்ம சபை துதிக்கிற சபையா மாற வேண்டும்.
2: Our congregation must be a praising congregation.
1: பாடி தேவனை துதிக்க வேண்டும்.
2: We must open our mouth and praise the Lord.
1: முதல்ல என்ன செய்யணும், தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும்.
2: First we must be joined together with the Lord.
1: இரண்டாவது என்ன செய்யணும், தேவன் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும்.
2: Second we must be obedient before the Lord.
1: மூன்றாவது நம்ம சபை தேவனை மகிமைப்படுத்த சபையாய் மாற வேண்டும்.
2: Third our church must be changed as a glorifying God's glorifying church.
1: கடைசியாக
2: finally
1: Joel புத்தகம் 2 அதிகாரம் 16வது வசனம்
2: Joel 2:16
3: ஜனத்தை கூட்டுங்கள்
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்
3: முதியோரை சேருங்கள்
1: பிள்ளைகளையும்
3: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள்
1: பாத்தீங்களா, பாலுங்கிற குழந்தை வீட்டுல இருந்தேன் அப்படி சொல்ல ஏசப்பா, முதல் சொன்ன முதியோரை, ரெண்டாவது யார பிள்ளைகளை, மூணாவது யாரு பாலுங்கிற குழந்தைகளும் கூட்டு. குழந்தை விளையாண்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். குழந்தை தானே விளையாடுது, விளையாடட்டும். ஆண்டவர் இங்கே சொல்ற என்ன சொல்ற, நல்லா கவனிங்க, நல்லா வாசிங்க.
3: ஜனத்தை கூட்டுங்கள்
1: சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்
3: முதியோரை சேருங்கள்
1: பிள்ளைகளையும்
3: பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்க.
1: பிள்ளைங்க விளையாண்டா என்ன அப்படி சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுது, சபையை பரிசுத்தப்படுத்துங்க. அப்புறம் என்ன செய்யணும், முதியோரை சேருங்க, பிள்ளைகளை சேருங்க, பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டி சேருங்கன்னு சொல்றாரு.
2: Gather to gather the people, sanctify the congregation, assemble the elders, gather the children and nursing babes. The Lord says that all must be gathered together because elders must come together. And the congregation must be get the purification, and the elders must assemble together, and the small children also, milk sucking babes also must praise the Lord in the congregation and gather together.
1: நாம் எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.
2: We all should be sanctified. This thing the Lord wants.
1: வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரம் 7 வசனம்.
2: Revelation 19:7.
3: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆய்த்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
1: அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்களா? தன்னை ஆய்த்த பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife has made herself ready.
3: நாம் சந்தோஷப்பட்டு
1: களி
3: கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
1: சந்தோஷப்பட்டு அவருக்கு என்ன செய்யணும்? துதி செலுத்த கடவோம்.
3: ஆட்டுக்குட்டியானவருடைய
1: கல்யாணம் வந்தது.
3: அவருடைய மனைவி
1: தன்னை
3: ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
1: அவருடைய மனைவி தன்னை என்ன செஞ்சாங்களா? ஆயத்தம் பண்ணினார்.
2: Let us be glad and rejoice and give him glory, for the marriage of the Lamb has come and his wife has made herself ready. What the wife of Jesus Christ did, his wife has made herself ready. We must prepare ourselves to the coming of the Lord Jesus
1: Christ.
2: The Lord gave the Bible to us. All the things are written in the Bible, how we must be prepared to God. Yet we see, watch the TV and singing the cine songs and all things, and the Lord will not make us prepare to meet him. The Lord says that we must be a model for the
1: flock.
2: We must be model for the flock.
1: எப்படியே வாழ்ந்தோம் நம்மளை பார்த்து மக்கள் விழுந்து போயிருவாங்க.
2: If we live our own vision will, and the people will surely fall down. 1 Peter 5:4.
3: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
1: என்ன என்ன கிரீடம் பெறுவா? நம்ம
3: சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல.
1: சுதந்திரத்தை கத்தர் கொடுத்த சுதந்திரத்தை இருமாப்பா ஆளுகிறவர்கள் அல்ல,
3: மந்தைக்கு மாதிரிகளாகவும்.
1: எப்படி இருக்கோம்? மற்றவங்களுக்கு எப்படி இருக்க மாதிரியா இருக்கணும். நம்மளை பார்த்து மற்றவங்க இடஒதுக்கி போக கூடாது.
2: Nor as being lords over those entrusted you, but being examples to the flock. We must be examples to the flock. We should not be a stumbling block before the souls. When we come to church, at the time we are holy. This is not enough.
1: எப்பவே மந்தைக்கு மாதிரியா இருக்க வேண்டும்.
2: Always we must be example to the flock.
1: அப்பதான் என்னத்தை பெற முடியும்? வாடாத கிரீடம். 4 வாச்சு.
3: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
1: நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள்.
2: And when the chief shepherd appears, you will receive the crown of glory that does not fade away. Yes, when we do like this, when we live a holy life in this world, the Lord will give us the glory of crown of glory that does not fade away.
1: வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியூர் வாழ்க்கை, வேலை ஸ்தலத்தில் ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது.
2: We should not live a life separately in home one kind of life, and working spot one kind of life, and in the church one kind of life. This is not
1: enough.
2: We must be example for the flock.
1: கடைசியாக,
2: finally,
1: 1 Thessalonians 4:7-8.
3: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார்.
1: கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார். 8
3: ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல தமது பரிசுத்த ஆவியை
1: நமக்கு தந்தரிலின
3: தேவனையே அசட்டை பண்ணுகிறான்.
1: நமக்கு தந்தரில பரிசுத்த ஆவியை நம்ம என்ன செஞ்சிடறான்?
2: 1 Thessalonians 4:7-8. For God did not call us to uncleanness, but in holiness. Therefore, he who rejects this does not reject man, but God, who has also given us his Holy Spirit. First, we must join together with the Lord. Second, we must be obedient before God. Third, we must glorify and magnify the name of the Lord in the congregation. Then our church must be holy. We must be example for the flock. Then we will get the crown of life which does not fade away. We should be prepared to get all the crown. May the Lord bless us.

0: சபை மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட பேசினார். சபை தேவனோடு ஒரே மாம்சமாக, அவருடைய எலும்புகளுக்கும் அவருடைய மாம்சத்திற்கு உரியவர்களாக, அவரோடு பின்னி பிணைந்து உறவாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். கர்த்தோடு இசைந்திருக்கிறவன் அவர் உன்னை ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே எங்களை உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உங்களோடு எப்பொழுதுமே ஒட்டி உறவாடி உம்மோடு வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவுக்கு சபை கீழ்ப்படிய வேண்டும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அர்ப்பணிக்கலாமா? உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உன்ற சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணுமா? ஸ்தோத்திர பலியிடுவன் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறான். துதிக்கிற சபையாய் நாம் இருக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்கிற சபையாய், கர்த்தரை ஆராதிக்கிற பாடுகிற பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்கிற சபையாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசி ஒரு காரியத்தை சொன்னா, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், சபை பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கரைதிரை குற்றமற்ற ஒரு சபையாய் உமக்கு முன்பா நான் நிற்கணும், என்னை ஆயத்தப்படுத்தும். இல்ல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தகப்பனே உம்மை துதிக்கின்றோம், எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவன் இப்ப சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காண்பித்தீரே. சொந்த ரத்தத்தை சிந்தி சபையை உருவாக்கி இருக்கிறீர் ஆண்டவரே. சபை மக்களாகி இருக்கிறாங்கள் ஆண்டவரே. இப்பொழுது உம்மோடு ஒரே மாம்சமாய், உம்மோடு உறவாடி, உம்மோடு பின்னி பிணைந்து இணைந்து வாழக்கூடியவர்களாக எங்களை மாற்றும். உம்மோடு ஒருமனப்பாடோடு நடக்க, பிழைக்க, உறவாட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை உமக்கு கீழ்ப்படியணும்னு சொன்னீங்களே, நாங்கள் நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை அடியார்களுக்கு தருவீராக. கீழ்ப்படுதல் உள்ள ஒரு மனதை, கீழ்ப்படுதல் உள்ள உள்ளத்தை எங்களுக்கு தேவனே நீ தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாத்திரமல்ல ஆண்டவரே, சபை மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகணும் சொன்னீரே. நாங்கள் எப்பொழுதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் துதித்துக் கொண்டும் பாடிக்கொண்டும் ஆராதித்துக் கொண்டு இருக்க அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. அப்பா மாத்திரமல்ல, சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொன்னீரே. சபை பரிசுத்தமாயிருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. சபை மக்களா என்னை எங்களையும் பொறுப்படுத்த நடத்துவீராக. வருகைக்கு ஆயத்தப்படுத்தும், அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் படுத்தினால் என்று சொன்னி நாங்கள் கேட்டோமே அப்பா. வருகையில் உண்மை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி அர்ப்பணிக்கிற முந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. பரிசுத்தமான சபையாய், குற்றமற்ற சபையாய், மோ நடக்கிற சபையாய், கீழ்ப்பிடுகிற சபையாய், துதிக்கிற சபையாய் எங்களை மாற்றும். அவர் செய்வதற்காக கோடி கோடி நன்றிகள் அப்பா. கடைசியாக ஆசீர்வாதத்துக்கு ஆக்கா ஜெபிப்பாங்க, அதை பிறகு திருவிருந்தாளர்கள் பங்கு பெற போகின்றோம்.
1: சத்தியவசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம்.
2: Lord, we pray for all the people who hear the verses, Lord.
1: வசந்த கேட்ட அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Bless all the people who hear the verses and kneel to name be magnified, O Lord.
1: யார் என்ன பலவீனந்தாலும் சுகமாக்குங்க ஆண்டவரே.
2: Take away all weakness from their bodies right now, Lord.
1: என்ன வியாதியில கஷ்டப்பட்டாலும் சுகமாக்குங்க.
2: Whatever disease they may have, please heal them, Lord.
1: என் தேவன் தான் குணமாக்க வல்லவர் அப்பா.
2: Lord, you are mighty to do this thing, Lord.
1: யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் சுகமாக்குங்க.
2: As for our people also who are suffering like this, please heal them, Lord. Kindly sprinkle the blood of Jesus Christ upon them.
1: பரிபூர்ண சுகந்தாங்க.
2: Kindly give them complete healing, Lord.
1: உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும்.
2: Let your name be only magnified, O Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க.
2: Kindly give them good jobs who are not having job, O Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும்.
2: Kindly make arrangement for marriage to those who are not yet married, O Lord.
1: குழந்தை பக்கத்துக்கு யாரெல்லாம் காத்து இருக்கங்களோ அவங்களுக்கு குழந்தை பக்கத்தை தாங்க.
2: Kindly bless the people with child who are not having child, Lord.
1: சமாரிலே தான் மக்களுக்கு சமாதத்தை தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace in their mind, O Lord.
1: கடனால கஷ்டப்பட்டு கண்ணீர் ஓடிக்கிற மக்களுக்கு இறங்குங்க.
2: Kindly wipe out the tears of the people who are under debt problems. Kindly give them glory, give them strength to loan problems, Lord.
1: நீங்க இறங்க விட்டால் எங்களுக்கு யார் இருக்கா சப்பா?
2: Who will have mercy without you, Lord?
1: எங்களுக்கு வர கதி இல்ல சப்பா.
2: No refuge without you, Lord.
1: யாரெல்லாம் உங்க வார்த்தை கேக்குறாங்களோ ஒவ்வொரு கடனையும் கஷ்டங்களையும் கடனிலிருந்து விடுதலை தாங்க, கஷ்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கண்ணீரை துடைச்சிருங்க.
2: Those who are hearing these verses, please redeem them, deliver them from their loan problems and all problems and wipe out their tears, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly perform miracles in their lives, Lord.
1: அற்புதங்களை செய்யுங்க சப்பா.
2: Kindly do wonders, Lord.
1: அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம்.
2: Our loving Father, we beg unto you, Lord.
1: குடிக்கிற குடும்பத்திலே விடுதலை வேணும் ஆண்டவரே.
2: Kindly give them good deliverance for our liquor addiction. Many who are suffering through this, Lord.
1: எத்தனை கவலைப்படுறாங்க ஏசப்பா.
2: They are very worried in their lives, Lord.
1: எத்தனை குடும்பம் தற்கொலை போயிறாங்க ஏசப்பா.
2: Many people are going suicidal thoughts.
1: பிள்ளைகள் தப்பான வழி போயிறாங்க ஆண்டவரே.
2: The people are going bad ways, Lord.
1: புடியே பாக்கும் ஒரு கசப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே.
2: Kindly make them the bitter, the liquor, Lord.
1: திரும்ப குடிக்காதபடி மாத்திரா நீங்க ஆக வேண்டாண்டவரே.
2: You must change them. They should not take liquor once.
1: யாரெல்லாம் குடிக்க விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு விடுறதுக்கு உன்னத பலத்தை கொடுங்க ஆண்டவரே.
2: Kindly give them the redemption from liquor addiction, those who are wishing to come out of that addiction, Lord.
1: தொழில் செய்யற மக்களை தொழில் ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing professions, Lord.
1: வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are doing business, O Lord.
1: வீடு கட்டணும்னு நினைக்கிற மக்களுக்கு வீடு கட்டி கொடுங்க.
2: Kindly give them, build them new houses and give them who are wishing to get the new house. நீங்க
1: தான் பணம் தரணும் ஏசப்பா.
2: Lord, you should give them
1: financial. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்.
2: Lord, we are seeing you, Lord.
1: வாகன வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க.
2: Kindly bless the people who are having vehicles, O Lord.
1: வாகன நல்ல நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கட்டும்.
2: They should get many orders, O Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give them good wisdom to the students, O Lord.
1: தேவக்கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும்.
2: Let the grace abound them, Lord.
1: ஒவ்வொரு ஆளுக்கும் நன்மை செய்யுங்க ஏசப்பா.
2: Kindly do good things in all their lives, O Lord.
1: தீமைக்கு விலக்கி காத்துக்கோங்க ஏசப்பா.
2: Make them to come out of all evil things, Lord.
1: தீமை யாரையும் தொடக்கூடாது ஆண்டவரே.
2: Evil to should not touch them, Lord.
1: எல்லா அந்தகார சக்தியை நாஸ்திரையனாக இயேசுவின் நாமத்தில் அவனை கடித்து கொண்டு கட்டுகிற ஆண்டவரே.
2: We bind all the evil darkness in the name of our Lord Jesus Christ.
1: நீர் மட்டும் மகிமைப்படுங்க ஆண்டவரே.
2: Let your name be only magnified, O Lord.
1: உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே.
2: We are looking unto you, Lord.
1: எல்லார்க்குடையல கொடுங்க ஏசப்பா.
2: Lord, you gave me deliverance according like that, deliver them all the people, Lord.
1: உங்க நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க.
2: Magnify your name only, Lord.
1: வேலையில உயர்வில்லாத மக்களுக்கு வேலை உயர்வு கிடைக்கட்டும்.
2: Kindly give them good promotion in their jobs, O Lord.
1: அதிகதிகமா அற்புதங்களை செய்யுங்க.
2: Kindly perform more and more miracles, Lord.
1: எல்லாரும் விசுவாசிகளாய் மாற்றுங்க.
2: Make them all believers, O Lord.
1: விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க உதவி செய்யுங்க.
2: Let them be strong in their faith, O Lord.
1: விசுவாசம் ஒவ்வொரு வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணுங்க.
2: Kindly increase their faith in their lives, O Lord.
1: பரிசுத்தவான்களா மாற்றுங்க.
2: Kindly make them saints, O Lord.
1: தேவன் அன்பிக்கொள்ளட்டும்.
2: Let them cling to you, Lord.
1: அது மாத்திரல ஆண்டவரே.
2: Not only that, O Lord.
1: ஜெபிக்கிறவங்களாய் மாற்றுங்க.
2: They must pray to you more and more, O Lord.
1: தேவனோடு எப்போது ஒன்றரை கலக்க கிருபை செய்யுங்க.
2: They should be joined with you always, O Lord.
1: இனி வரப்போற ஆபத்து காலத்தில் எல்லா மக்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
2: Kindly keep all the people in the dangerous time which is going to come, O Lord.
1: நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமே காத்துக்கொள்ளணும்.
2: You are all of all and keep them, Lord.
1: எல்லா தீங்குகளை காத்துக்கோங்க.
2: Keep them from all evils, O Lord.
1: எல்லாத்தையும் அன்பு இரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
2: We ask all these things humbly in the name of our Lord Jesus Christ.
1: Amen.
2: Amen.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே
3: உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதி

0: மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.

0: வெளிப்படுத்துற விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுற ஜனங்க தான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். நம்ம என்னைக்கு வச்சு ரட்சிக்கப்பட்டோம், 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. ரட்சிக்கப்படுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் மாத்து மாத்த நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்குது, கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்த்த தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். 1 பேதுரு புஸ்தகம் 4:14. யாக்கோபின் புஸ்தகம் 4:14.
1: நாளைக்கு நடப்பது
0: உங்களுக்கு
1: தெரியாதே,
0: உங்களுக்கு தெரியாதே.
1: உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது?
0: கொஞ்ச காலம் தோன்றி
1: பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறதே.
0: நாளுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாத புகை போல இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கைய அலசி அலசி பார்க்கணும். ஆண்டவரே பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கப்பா, என்னை ரட்சி நேற்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். கர்த்தர்கிட்ட கேட்டே இருக்கணும், என் வாழ்க்கை எங்க இருக்கு, நான் எங்க இருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கும் எனக்கும் இடையில ஏதாவது தடை இருக்கா, என்னை காமிங்க ஆண்டவரே, என்னை காமிங்க, நான் என்ன குறை இருந்தாலும் என்னை காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, நம்ம குடியிருப்பு பரலோகத்துல. வாசிங்க பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்துல இருக்குது. நம்ம பரலோகத்துல குடியிருப்போம், நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. உலகத்துக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது, நம்ம குடியிருப்பு பரலோகம். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவான்னு சொல்லி மனிதன் முகத்தை பார்க்கறா. கர்த்தர் எங்க பாக்குறாரு, இதயத்தை பாக்குறாரு. 1 சாமுவேல் வாசிங்கன்னா 16:7.
1: கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும்
0: இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்.
1: நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்.
0: மனுஷன் முகத்தை பார்ப்பான்.
1: கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
0: கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம இருதயம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் இழைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எந்த அளவுக்கு இருக்கு நம்மகிட்ட, இதெல்லாம் நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வெள்ளிக்காரன் என்ன செய்வாராம், படுக்கைக்கு போகும்போது அவர் ஒரு இருதயத்தை அலசி பார்ப்பாராம். இன்னைக்கு உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுனாண்டவரு, இன்னைக்கு உங்க துக்கப்படுத்துற காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது ஆண்டவரு, இன்னைக்கு நான் என்ன காரியம் உங்க பிரியமில்லாத காரியம் செஞ்சாண்டவரு, என்னை காமிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது டாக்டர் வெள்ளிக்காரன் அலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாராம். அதுதான் அவர் சொல்லுவாரா, நான் வந்து நேத்து பார்த்த பிள்ளைகிறம் கிடையாது, இன்னைக்கு நான் புது சிருஷ்டியா என்ன ஆண்டர் மாத்திருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் புது சிருஷ்டியா மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. கர்த்தர் வேதஞ்சல் கர்த்தர் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிற. வாசித்து பாருங்க 2 கொரிந்தியர் 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின.
0: பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், நம்ம பிறந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா. இந்த பழைய

0: எல்லாம் ஒழிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின.
0: எல்லாம் புதிதாயின. நம்ம ஆண்டு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் பரலோக ரட்சியத்துக்கு போக முடியும். இந்த பரலோகத்துக்கு போனா ஈஸியான காரியம் இல்ல. போகணும்னா பரலோகத்துக்கு போனா நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம இவ்வளோத்தை அலசி பார்த்து கத்துட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரம் இல்ல, நம்ம முதலாவது சரி ரட்சிக்கப்பட நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளே என்ன செஞ்ச முடியாது, ஏமாத்த முடியுமா? முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 16:30-31.
1: அவர்களை வெளியே அழைத்து வந்து
0: ஆண்டவர் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு
1: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்
0: அதற்கு அவர்கள்
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி.
0: ஒன்னு குறிந்தன் புஸ்தகம் 15:3-4 அந்த விசுவாசம் இருந்தாதான் ரட்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஒன்னு குறிந்தியர் புஸ்தகம் 15:3-4
1: நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்
0: கிறிஸ்துவானவர்
1: வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து.
0: மூன்றாம் நாள் என்ன செஞ்சிட்டாரு? உயிர் வந்துருச்சு. நம்ம பாவங்களுக்காக அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்காக எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்தாலாம் பார்க்கணும், பெரிய சச்சட்டு. அது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்யணும், மூன்றாம் நாளே என்ன செஞ்சிட்டேன், உயிரோட எழுந்துச்சா? வாசிப்பா கடைசி.
1: அடக்கம் பண்ணப்பட்டு
0: வேத வாக்கியங்களின்படி
1: மூன்றாம் நாள்
0: என்ன செஞ்சிட்டாரு, உயிர்த்தெழுந்து. அதனாலதான் எங்களுக்கு அம்மா இறந்தப்ப சொன்னாரு, உங்க அம்மா அப்பா மறிக்கலாம், குடும்பத்தில் எல்லாருமே மறிக்கலாம், நான் என்ன செய்ய மறித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்ய போறேன், சதா காலமோ என் மீட்பர் என்ன செய்யற, உயிரோட இருக்கிறான்னு சொன்னாரு. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார், கலங்க வேண்டாம். உங்களையும் என்னையும் படைச்சவர், உங்களுக்காக எனக்காக மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனா இருக்கிறார். கலங்காதீங்க, கண்ணீர் துளைச்சிக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். அதங்க சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 11:6
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கணும். எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு, என் பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, நான் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு எனக்கு அது மிக மிக அவசியம். விசுவாசம் ஆண்டவர் கேட்கணும். அதனாலதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். பேதுரை பார்த்து நான் போற வாரம் பார்த்தோம். பேதுரை பார்த்து சொன்னாரு, என்ன சொன்னாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாது, உனக்காக வேண்டி கொண்டேன். வாசிங்க லூக்கா விஷயம் 22:32.
1: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
0: வேற ஏதாவது வேண்டி இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, விசுவாசம் தான் மிக மிக அவசியம். விசுவாசம் ஒழிஞ்சி போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டி கொண்டேன். நமக்காக கர்த்தர் வேண்டி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசமா இருக்கலாம், நாளைக்கு சோர்ந்து போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரு முழுமையான விசுவாசம் தாங்கப்பா, எனக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருந்திருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியா இருக்கணுமாப்பா. எனக்காக தானப்பா மறிச்சிங்க, என் பாவங்களுக்காக மறிச்சிங்க, மூன்றாவது நாள் உயிரோடு இருந்துச்சிங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் வேணும். அதுக்கு தான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்றாரு. விசுவாசம் நமக்கு இல்லைனா ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் எனக்காக மரித்து மூன்றாறு உயிரோடு இருந்த என்னை நிச்சயமா கைவிட மாட்டார், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, என்னை முழுமையான ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், மார்க்கு சுவிசேஷம் 16:16
1: விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தான பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
0: நம்ம சின்ன பிள்ளைகள ஞானஸ்தான எடுத்துற உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தன் எடுத்தவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா நமக்கு விசுவாசம் எப்படி 18-19 தான் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கறம் செஞ்சோம் எல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த பாவத்தை அறிக்கிடணும், விசுவாசம் அப்பதான் நமக்கு வரும். சின்ன பிள்ளைல இருந்து என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கிரமம் செஞ்சோம், அது சின்ன பிள்ளையில வந்து குழந்தையில வந்து நமக்கு என்ன இல்லை, குழந்தைல வந்து நமக்கு ஒண்ணுமே தெரியாது இல்ல, குழந்தை என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. சின்ன குழந்தை 40 குழந்தைக்கு என்ன தெரியும், அப்ப வந்து என்ன அது பிரதிஷ்ட, அது என்னது பிரதிஷ்ட. இப்ப நமக்கு விசுவாசம் உள்ளவனாகிற ஞானஸ் எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தர் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ் எடுக்கணும், அப்பதான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். சும்மா ஏனாதோனே ஞானஸ்தர் எடுத்துட்டா பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும், என் விசுவாசத்தை தாங்கப்பா, என்னென்ன பாவம் பிரியமில்லாத காரியம் இருக்குதோ எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு கேட்க வேண்டும். ஆண்டவர் தானே மாற்ற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 1:4
1: அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது
0: அவர்களை நோக்கி
1: யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
0: பரிசுத்த ஆவியால் நம் ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம செய்து ரைட்டா தப்பான்னு சொல்லி உணர்த்துவார். பரிசுத்தவர் உங்களுக்குள்ள என்ன செய்வாரு, பாவத்தை குறிச்சோ நீதி குறிச்சோ நாயத்திருப்பு குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து
0: பாவத்தை குறித்தும்
1: நீதியை குறித்தும்
0: நியாயத்திருப்பை குறித்தும்
1: உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: என்ன செய்வாரு, பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நாயத்திருப்பு குறித்தும் உலகத்தை என்ன செஞ்சாரு, கண்டித்து உணர்த்துவார். அவர் இல்லையா பிரயோஜனம் இல்லை. அது அங்க சொல்றாரு, Tito 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம்,
0: நம்ம செஞ்ச பரிசுத்த நீதியின் கிரிகள் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: நம்ம செய்த நீதி நம்ம பரிசுத்தம் அது நிமித்தமா நம்ம ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மளை ரட்சித்தார்.
0: பரிசுத்தாவின் புதிதாக்கினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். எப்படி, அவர் வந்துதான் பரிசுத்தாவின் வந்து என்ன செய்யும், பாவத்தை குறிச்சோ நீதி குறிச்சோ நாயத்திருப்பை குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ செய்த தப்பு, நீ செய்த கரெக்டான வழி கிடையாது, நீ போற வழி சரியில்லை அப்படின்னு கண்டித்து உணர்த்துவார். அப்ப நம்ம பரிசுத்தாவின் அவருக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். பரிசுத்தாவின் கீழ்படியாம வாழ்வோமானா நம்மளை விட்டுருவார். அது நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி, அதுதான் எபேசியர் புத்தகம் 4:29
1: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்
0: அன்றியும்
1: நீங்கள்
0: மீட்கப்படும் நாளுக்கென்று
1: முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை
0: எதுக்காக கொடுக்கிறாரு, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்துல போறது தான் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று. அவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படிந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அவர் வந்து என்ன செய்யற, பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகம் நம்ம சொந்தல் பிரியமானங்களே, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போவோம். உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும், பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்கு தான் நீங்க நிறைய பைபிள் வாசிங்க, சவம் பண்ணுங்கன்னு சொல்றது, இந்த உலகம் நமக்கு கைவிடும். இப்பயே ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே பரிசுத்த அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொன்னார், லூக்காவின் சுவிசேஷம் 19:9.
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: இன்றைக்கு
0: இன்றைக்கு
1: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: அவருக்கு அந்த அளவுக்கு வாஞ்ச, அத்தி மரம் உள்ளா இருந்துச்சான் பரவாயில்ல, முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, எப்படியாவது என் தேவனை பாக்கணும்னு சொல்லி மருத்துவமனை ஏறினாரு. அதை தாங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம கர்த்தர் மேல வாஞ்சு வரணும், அன்பு வரணும், கர்த்தர் மேல தாக வரணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. உடனே சகே என்ன சொன்னாரு, 8
1: சகையும் நின்று,
0: சகை நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளில் பாதியை.
0: ஆண்டவர் சொன்னாரா, ஆஸ்திகளில் பாதியை கூட அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னே உள்ளம் குத்தப்பட்டுருச்சு. யாருக்கு? சகைக்கு.
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளை பாதியே
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும்,
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமா வாங்கினது உண்டானா,
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: திரும்ப செலுத்துகிறேன். அநியாயமே ஆற்றாது வாங்கியிருந்தா அது நாளத்தனை, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செலுத்து, திரும்ப செலுத்துறேன்னு சொன்னார்.
1: சகையும் நின்று,
0: சகை நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளில் பாதியை, சொத்துல பாதியை
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும்,
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றான்.
0: நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப செலுத்திடுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. 9
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: இன்றைக்கு
0: இன்றைக்கு
1: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: அவர் உடனே சொல்றாரு, நாளத்தனையா நான் ஏழைட்ட, நான் வாங்கினதெல்லாம் உண்டு, நாளத்தனையா குடுத்துறாண்டவரு அப்படி சொல்ல. அப்பதான் ஆண்டர் சொல்ற, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்தது. உங்களை பார்த்து ஆண்டர் சொல்ல முடியுமா, என்னை பார்த்து சொல்ல முடியுமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னிம் ஐயா, சகை ரசித்தீரே என்னை ரசித்திருப்பா, அவர் ரசித்திருப்பா என்னை ரசிச்சும் என் வாழ்க்கை மாற வேண்டும், ரட்சிக்கப்பட்டதான் பரலோகம் வெளிச்சு இது இப்போ நடக்க முடியும்னு சொன்னீரே. என்னை ரசியும், என்னை ரசியும் அப்பா, என்னை ரசியும், என்னை எப்படியாவது ரசித்தலோ அப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. சகை ரசித்தீரே என்னை ரசியும் ஆண்டவரே, நான் பரலோகத்து வரணும், இந்த உலகம் எனக்கு ரெண்டாயிசப்பா. அப்போ சில பாக்கு பாசத்தில் வாசித்த ஒன்னா முதலாவது பார்த்தோம், என்ன என்ன சொன்னாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 16:30-31.
1: அவர்களை வெளியே அழைத்து வந்து,
0: அவர்களை வெளியே அழைத்து வந்து,
1: ஆண்டவர் மாறே,
0: ஆண்டவர் மாறே,
1: ரட்சிக்கப்படுவதற்கு,
0: ரட்சிக்கப்படுவதற்கு
1: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
0: நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றார்.
1: அதற்கு அவர்கள்,
0: அதற்கு அவர்கள்,
1: கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி.
0: அது வேற ஒண்ணும் இல்ல, நீ என்ன செய்ய, கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி,
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி.
0: அப்ப என்ன செய்ய, விசுவாசித்தாப்பா ரட்சிக்கப்பட முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்ய, பரிசு தாவியர் என்ன சொல்றாரோ அதுபடி செஞ்சா நம்ம ரட்சிக்கப்பட முடியும். மூன்றாவது என்ன செய்யணும், நம்ம நம்ம குத்தப்பட்டு நம்ம பாவங்களை எல்லாம் கர்த்தருக்கு அறிக்கையிடணும். அவர் சொன்னார்ல, சகே சொன்ன, நான் ஏதாவது நான் அந்நியாயம் வாங்கிருந்து உண்டானே, என் ஆசையில பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். குத்தப்பட்டார், நம்ம குத்தப்பட்டு ஏதாவது திருப்பி கொடுத்துருக்குமா, யாருக்காவது கொடுக்க வேண்டிய காரியங்கள்ல யார்ட்டாவது வாங்கி ஏமாத்திருக்கிறோமா, யாருக்கா யார்ட்டையாச்சும் காசு வாங்கி ஏமாத்தி கொடுக்காம இருக்கிறோமா, யார் பொருளையாவது நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோமா. அது உடனே சொல்றாரு, லூக்காவின் சுவிசேஷம் 19:8.
1: சகையும் நின்று,
0: சகையே
1: நின்று
0: நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளின் பாதியை,
0: என் ஆஸ்திகளின் பாதியை
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: ஒருவனிடத்தில் எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானா,
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: திரும்ப செலுத்துறேன். உங்களுக்கு அந்த பாரம் வருதா, எனக்குள்ள அந்த பாறை வருதா? அப்ப முதல்ல விசுவாசிக்கணும், ரட்சிக்கப்படும். ரெண்டாவது வாங்கின கடனை என்ன செஞ்சு வாங்கின பொருட்களை திருப்பி அவங்க கிட்ட கொடுக்கணும். பரிசுத்தவர் என்ன உணர்த்துறாரோ அதை நம்ம அறிக்கையிடணும். பரிசுத்தவர் வந்து வேலை செய்வார், பாவத்தை குறிச்சோ நீதி குறிச்சோ நியாயத்தீர்ப்பை குறிச்சும் கண்டித்து உணர்த்துவார். அது கீழ்ப்படியணும். அது மாத்திர நீதிமொழியில் வாசிக்கிறோம், நீதிமொழியின் புஸ்தகம் 28:13.
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
0: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ
0: அவனை அவைகளை என்ன செஞ்சிடணும்? அறிக்கைன்னு ஆண்டவரே நம்ம எல்லாம் பாவம் செஞ்சு உடனே உடனே சவம் பண்ண பாவத்தை அறிக்கிடுறோம். ஆனா அப்புறம் அதை திரும்ப அதே பாவத்தை தான் நம்ம செய்யறோம். நமக்கும் தெரியும், யாசப்பாவுக்கும் தெரியும், என் பாவங்களை மன்னி மாண்டவரு அழுவோம் எல்லாம் செய்வோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அதே பாவத்தை தான் திரும்ப செய்வோம். இங்க சொல்றாரு, பாவத்தை மறைக்கிறவன் நினைச்ச மாட்டா வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். கத்துட்டு அறிக்கை செய்து விட்டுணும், அவங்கதான் இறக்கம் கத்துட்டு இறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் பாவங்கள்லாம் மன்னிங்கப்பா, என் பாவங்கள்லாம் மன்னிங்க, அதே பாவத்தை தான் செய்வோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுறவன் இறக்கம் பெறுவான். என்னென்ன பாவம் நமக்குள்ள இருக்குதா ஆராய்ஞ்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டாதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். இந்த உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போயிடும், உலக ஒரு நாள் கைவிடும். விசுவாசிக்க வேண்டும். ரெண்டாவது பரிசுத்தாவினால் ஞானசரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, நம்ம பாவம் செய்து நம்ம யார்ட்டையாவது காசு எதையாவது பொருட்கள் எதையாவது வாங்கிட்டு கொடுக்காம இருப்போமானால் பரலோக போகவே முடியாது. இங்க சொல்ற பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 4:14.
1: எருசலேமே
0: எருசலேமே,
1: நீ ரட்சிக்கப்படும்படிக்கு
0: நீ ரட்சிக்கப்படும்படிக்கு
1: உன் இருதயத்தை
0: உன் இருதயத்தை
1: பொல்லாப்பர கழுவு
0: பொல்லாப்பர கழுவு
1: எந்த மட்டும்
0: எந்த மட்டும்
1: அக்கிரம நினைவுகள்
0: அக்கிரம நினைவுகள்
1: உன் உள்ளத்திலே தங்கும்.
0: எந்த மட்டும் அக்கிரம நினைவு உன் உள்ளத்தில் தங்கும். எனக்கு பொல்லாப்பர கழுவு, எப்படி இயேசுக்கு ரத்தத்தை நாம இருதயத்தை பொல்லா பறவை கழுவணும். ஆண்டவர், என் செய்த பாவெல்லாம் மன்னியும்ப்பா, என் செய்த அக்கிரமத்தெல்லாம் மன்னியும், நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாவத்தெல்லாம் மன்னியும்ப்பா, என்னை மன்னியும்னு சொல்லி கேட்க வேண்டும். மத விசுவாசிக்கணும், அல்லேலூயா, ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசுத்தாவினால ஞானசரம்பரன் அவர் வந்து பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் நாய் திருப்பு குறிச்சு கண்டித்து வந்தார். மூணாவது நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களை சரி செய்யணும். யார்கிட்ட சரி செய்யணுமோ, யார்கிட்ட வாங்கினமா கொடுக்கலையோ, இல்லை வா யார் பொருள் நம்ம வீட்டில் இருக்குதா, யாரை எது என்ன திட்டி இருக்கிறோமா, யாரை குறை சொல்லி இருக்கிறோம், அதெல்லாம் சரி பண்ணணும். சகே சொல்றாருல, என் ஆசை ஏழைகளுக்கு பாதி மட்டும் கொடுக்குற, நம்ம நம்ம சரி பண்ணணும், நம்ம இதயத்தை சரி பண்ணணும். நம்ம ஒரு நாள் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். அந்த வில்லி பிலிகரம் கேட்பார், ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் பிரிமிலா காத்து என்ன பேசுனேன், என்னமை துக்கப்படுத்தின, பிரியமில்லாத வார்த்தை எனக்குள்ள என்ன இருக்கு, என்னை காமித்து என்னை சரிப்படுத்துங்க, என் சீர்கெட்ட குணமாக்குங்க. இங்க சொல்றாருல ஓசியா 14:2 பாருங்க,
1: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்
0: கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்,
1: அவரை நோக்கி தேவரி எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி,
0: எல்லா நம்ம செய்த சின்ன பிள்ளையிலிருந்து இந்த வயசு வரைக்கும் செய்த எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி
1: எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும்
0: அப்பொழுது
1: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: நிறைய பேர் சொல்ல செபிக்க முடியல, துதிக்க முடியல, நம் பாவங்கள் அதிகமாக இருந்தால் நம்மளை செபிக்க முடியாது, துதிக்க முடியாது. சொல்றீங்களா, அங்கீகரித்தருளும் அப்பொழுது எங்கள் உதடின் காலைகளை
1: அப்பொழுது
0: நாங்கள்
1: எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
0: அப்பதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஆண்டு ஒப்பு கொடுப்போம்மா, ஆண்டு நிச்சயமா நம்மளை ஆசிப்பார். ரட்சிக்கப்பட்டாதான் பரல வெளிச்சத்துல போகணும். யார்ட்டையாவது சொத்து பார்த்து அதிகம் வாங்கியிருந்தாலும் கூட அது நம்ம கொடுத்துடணும். அது மாத்திரல நம்ம விசுவாசிக்கணும் தேவனை. அதனாலதான் பரிசு பேதர் சொல்லாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போக உங்களுக்காக வேண்டி கொண்டேனாரு. ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசு தேவையில நம்ம ஞானசனம் பெறணும், பரிசு சொன்னதெல்லாம் நம்ம கேட்கணும். மூன்றாவது என்ன செய்யணும்? சகையா இப்படி தன்னை சரிப்படுத்தினாரோ அதே போல் நம்மளும் சரிப்படுத்தணும். நம்ம பாவத்தை மறைக்க அறிக்கை விட்டுட்டு திரும்ப திரும்ப அதை நம்ம செய்யக்கூடாது. பாவத்தை மறைக்கிறவன் வழிமாட்டை அறிக்கை செய்து விட்டு விடுறோம், இறக்கப்படுவான். கத்துட்டு அறிக்கை செய்து விட்டு விடுமா, கத்துட்டு ஒப்பு கொடுப்போம்.
2: நம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. பாவங்கள், அக்கிரமங்கள், அசுத்தங்கள், அருவறுப்புகள் எல்லாவற்றிலும் என்னை தூக்கிவிடும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? தேவன் இன்றைக்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கேட்டோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு நாம் பிரியமாயிருப்பது அது கூடாத காரியம். எனவே தான் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், பேதுருவே உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொன்னார். சொல்லுவோமா, ஆண்டவரே நான் ஒருபோதும் விசுவாசத்தை விட்டக்கூடாது, சோர்ந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, என்னை மாற்றும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்க அப்பா. இரண்டாவதாக சொன்னார், விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாரும் ஞானஸ்தானம் பெறாமல் இருந்தால் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்வது அவசியம். ஒரு ஞானஸ்தானத்தை நான் பெற்றுவிட்டேனே என்று நினைக்கலாம். அடுத்து நாம் பெறவில்லை ஞானஸ்தானம், பரிசுத்தாவியினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வரும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். பரிசுத்தாவியினுடைய புதிதாக்குதனாலே நம்ம ரட்சிக்கப்படுகிறோமா? ஆண்டவரே என்னை புதிதாக மாற்றும் சொல்லுவோமா? என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். மூன்றாவதாக நாம் கேட்டோம், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்பதற்கு என்ன அர்த்தம்? சக்கேயு இயேசுவை வீட்டுகளை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் சொன்னான், ஆண்டவரே நான் எதெல்லாம் நான் தவறாக வாங்கியிருக்கிறேனோ, அநியாயமாய் வாங்கியிருக்கிறேனோ, மற்றவர்கள் தீங்களை திருக்கணும், எல்லாரும் சரி செய்து விடுகிறேன் என்று அவன் பேச ஆரம்பித்தான், அறிக்கையிட ஆரம்பித்தான். இன்றைக்கு நாமும் கூட அநியாயமா வாங்கியிருக்கிறோமா? திருட்டுத்தனம் இருக்கிறதா? களவு பொய்கள் இருக்கிறதா? மற்றவர்களை ஏமாற்றுகிறோமா? பொய் சொல்லுகிறோமா? சிந்தித்து பாருங்கள். தேவன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மாத்திர நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்காம இருந்தார்னா இன்று நாம் இறந்தாலும் நாம் பரலோகம் செல்ல முடியாது. கேட்கலாமா? என்னை மாற்ற ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. தேவன் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். எங்கெல்லாம் தவறி இருக்கிறோமோ, எங்கெல்லாம் கத்தருடைய தூரம் இருக்கிறோமோ, என்னை மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்து, சரி செய்ய ஆரம்பிக்கலாம். சகை தன்னை சரி செய்து கொண்டு அநியாயமாய் வாங்கின நாளத்தனே திரும்ப கொண்டு கொடுத்துட்டாரு. சிந்தித்து பாருங்க, இவ்வளவு நம்ம அநியாயங்கள் அக்கிரமங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது, எல்லாவற்றையும் அறிக்கை செய்த ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுமா? ஒரு 2 நிமிஷம் எல்லாம் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண போறோம்.

சிந்திச்சு பாருங்க, ஆண்டவர் மாத்திரம் தேடி வராதிருந்தார்னா நம்ம அழிஞ்சே போயிருப்போம். அவர் கிருப மாத்திரம் கொடுக்காம இருந்தார்னா நம்ம அழிந்தே போயிருப்போம். அறிக்கை செய்து ஜபம் பண்ணலாமா? என்னை ரட்சியும் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்ல. இன்றைக்கு கர்த்தர் அன்போடு கூட அழைக்கிறார், தங்கள் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை மாற்றும், என்னை மன்னியும், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட ஒப்பு கொடுங்க. உன் இருதயத்தை பொல்லாம் பெற கழுவு, எந்த மட்டும் நீ விலகி திரிவாய். என் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அர்ப்பணம் செய்து ஜெபம் பண்ணுவோமா? நன்றி பரலோக பிதாவே, நீர் மாத்திரம் எங்களை தேடி வராதிருந்தால் என்றோ நாங்கள் மறித்திருப்போம். ஆண்டவரே, உம் கிருபை மாத்திரம் எங்களுக்கு தராதிருந்தால் என்றோ நாங்கள் அழிந்து போயிருப்போம். ஆண்டவரே, தேவனே, எங்களை ரட்சித்தருளும் அப்பா. ரட்சிக்கப்படுகிறவர் தான் பரலோக வெளிச்சத்திலே நடப்பார்கள், அந்த பரலோக வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள் என்றெல்லாம் எங்களோடு கூட பேசினீரே. நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் மீட்ப ரட்சக வர எதிர்பார்த்திருக்கிறோம் என்று நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, எங்களை முழுமையாக ரட்சிங்க. ரட்சிக்கப்படும் ஆண்டவர் மாதிரியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன போது, நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர் என்று சொன்னீரே. தேவனே, எவ்வளவு விசுவாசத்துல குறைந்து போயிட்டோம், நம்பிக்கையில சோர்ந்து போயிட்டோம், எவ்வளவு பாவங்களுக்கு சோர்வுகளுக்கு இடம் கொடுத்து விலகி போயிட்டோம். ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா, எங்களை மன்னித்தரலும் அப்பா. எதை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து பராமரித்து நடத்த வேண்டுமே. தக விசுவாசத்தின் ஆவி எங்களுக்கு தாங்க. பேதுருக்காக ஜெபித்தவரே, கெஸ்தமணி ஜெப வீரரே, எங்களுக்காக நாங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதபடிக்கு எங்களுக்காக நீங்க தான் வேண்டிக் கொள்ள வேண்டும். நீங்க தான் அந்த கிருபை எங்களுக்கு தர வேண்டும். ஆண்டவரே, மாத்திர அல்ல, பரிசுத்த ஆவியின் அந்த ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது ஆவியானவர் எங்களை வந்து புதிதாக்குகிறீர். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் தண்ணீர்னாலும் ஞானஸ்தானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியினாலும் நாங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்க கிருபையும் ஒத்தாசி நல்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மாத்திர அல்ல ஆண்டவரே, சகையை பார்த்து சொன்ன இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னீரே. ஆமா ஆண்டவரே, சகையை இயேசு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, தன்னை சரி செய்து கொள்ள தன்னை அப்ப ஒப்பு கொடுத்தார். அப்ப நாங்களும் கூட எவ்வளவு காரியம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எவ்வளவு தவறுகள் இருக்கிறது ஆண்டவரே. எத்தனையோ பேச்சில தவறு இருக்கிறது, செயல் நடைமுறை பாவனையில தவறு இருக்கிறது, வேலை செய்ய இடங்களில் தவறுகள், ஊழியத்தில தவறுகள், குடும்ப உறவில தவறுகள், எத்தனையோ தவறுகள் எங்கள் வாழ்க்கையில மலிந்து இருக்கிறது அப்பா. எல்லாவற்றையும் மாற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தும். பாவங்களை மறைக்கிறோம், வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இறக்கம் பெறுவான் என்று சொன்னீரே. எங்களை மாற்றும் பொல்லாப்புற நாங்கள் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் ரத்தம் எங்களை முற்றிலும் கழுவி பரிசுத்தமாக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பிடுங்க. என்னை மாற்றும், எங்களை மாற்றுங்க, நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். என்னது உணர்த்தும் ராஜா, கற்றுத்தார போதியும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கடைசியாக நாம் கேட்டது போல பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியன் நமக்குள் வரும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துவார். அவரது ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாய் திறந்து சொல்லாமா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையின் அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. பரிசுத்தாவியினால் நான் ஞானஸ்தானம் பண்ணப்பட வேண்டும். ஆவியானவர் யாருக்குள் வருகிறாரோ அவர்களை அவர் புதிதாக மாற்றுவார். வாய் திறந்து சொல்லுங்க, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்போமா? தேங்க்யூல்லா, என்னை புதிதாக மாற்றும் ஆண்டவரே. கேட்கலாமா?

0: கேட்போம் எல்லாரும்.
1: அபிஷேகம்
0: ஒவ்வொரு பெண் இறங்கட்டும். பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் பெற வேண்டும் ராஜா. பரிசுத்தாவினவரே எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த பிதாவே உங்கள் குமாரனாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. பரிசுத்தாவினால் நிரப்புவீராக. இப்பொழுது இறங்கட்டும் அபிஷேகம், இறங்கட்டும் அபிஷேகம். ஒவ்வொருவரையும் மூடட்டும். ஒவ்வொரு மீதும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் ஒவ்வொரு மீது ஊற்றப்படுவதாக. பரிசுத்தாவிகள் ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெறுவார்களாக. எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. அக்கினி நாவுகள் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள், அக்கினி நாவுகள் இறங்குவதாக. புது புது அபிஷேகம் இறங்குவதாக. அக்கினி நாவுகள் இன்னத்தில் இறங்கி வந்திருக்க அக்னி நாவுகள் இறங்கட்டும். ஒவ்வொரு தலைமையில் இறங்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு சரீரத்துக்குள் இறங்கட்டும். ஒவ்வொரு வாழ்க்கைக்குள் இறங்கட்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில அக்னி நாவுகள் இறங்கட்டும், இறங்கட்டும். நிரப்பும், நிரப்பும், நிரப்பும். பரிசுத்தாவியனவரே அக்னி நாவுகள், அக்னி நாவுகள் எல்லாருமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தொடுங்கப்பா பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் அந்த பிள்ளைகள் உண்டாவதாக. பரிசுத்தாவிகள் ஞானஸ்தானம் பெறுவார்களாக.
2: அக்கினியில ஞானஸ்தானம் தாருமாண்டவரே இயேசுவே, பரிசுத்தாவியானவரே அக்கினால எங்களுக்கு ஞானஸ்தானம் தர வேண்டும் ஐயா. அக்கினால ஞானஸ்தானம் தர வேண்டும் ஐயா. சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபரவா. நாங்க செய்த பாவத்தை குறிச்சும், நீதியை குறிச்சும், நாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்த வேண்டும் ஆண்டவரே. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபர சிக்கபரவா. வல்லமை நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. அக்கில நிரப்ப வேண்டும் ஆண்டவரே. உடைய பிரசவத்தை நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னதாவே நிரப்ப வேண்டும். உன்னத அக்கில் நிரப்ப வேண்டும். உன்னத பலத்தை அடக்கத்தை அக்கில ஞானஸ்தர வேண்டும் ஐயா. பரிசுத்தாவே அக்கிரியால் ஞானஸ்தர வேண்டும். அக்கிரினால் அக்கிரினால் அக்கிரினால் அக்கிரினால் ஞானஸ்தர வேண்டும். எங்களை பாவத்தை குறிச்சு, நீதி குறிச்சு, நியாயத்தீர்ப்பை குறிச்சும் எங்களை கண்டித்து உணர்த்த வேண்டும். விசுவாசங்களை தர வேண்டும் ஐயா. விசுவாசத்தை தர வேண்டும். எங்களை நாங்கள் சரி சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். சகை எப்படி சரி செய்து கொண்டாரோ நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஐயா. நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா, நிரப்புமையா. புதிய நாள் அபிஷேகம் பண்ணுங்க. தே வல்லமை நிரப்புங்க. தே பாக்கியில் நிரப்புங்க. தே பிரசனத்தில் நிரப்புங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்க அற்பு செய்யுங்க. வியாதி சுகமாக்குங்க. நோய் சுகமாக்குங்க. பலவீனத்தை குணமாக்குங்க. விசுவாசங்கிரி அடிக்கப்படட்டு. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமா இல்லாத மக்கள் சமான் கடன் பிரச்சனை இருக்கிற மக்கள் கடன் அடைக்க உதவிச்சிங்க. தர்சனம் பார்க்கட்டும், தர்சனம் பார்க்கட்டும். இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும், இயேசுமை பார்க்கட்டும். மனக்கண்களை திறந்து விடுங்க, மனக்கண்களை திறந்து விடுங்க. வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க. பலவீனத்தை குணமாக்க மந்திர கட்டி சிவனகட்டை உடைத்து போடுங்க. பிசாசுங்க அழித்து போடுங்க. ஒவ்வொருவரையும் தொடுமையா, தொடுமையா, தொடுமையா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன வேலை இருந்தாலும் குணமாக்க, எந்த மந்திரம் ஜீவிருந்தாலும் அழிச்சு போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்கராச்சா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞாபகத்தை தாங்க. அறிவு அறிவில் நிரப்படணும். மண்டி கொள்ளும், சார்ந்து கொள்ளும், உமோடு இருக்கணும் ஐயா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்துடும். அறிவு அறிவில் நிரப்படும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். கஷ்டப்படுற மக்களுக்கு கண்ணீர் துடைக்கணும். ஆண்டவரே அப்பாமை ஸ்தோத்திரம். யார் சரீரத்திலயா தோல் பலவீனத்தில், தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. தோல்ல பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க. உங்க நான் மகிப்பிடட்டும். எல்லா துதிகனமாக்கி முடி செலுத்துறோம். நாமத்தில் தாழ்மையாக கேஜிரோ பரமபிதாவே.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.